காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஸ்த மாதம் 25 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 1 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை கொல்லாமை 33 அதிகாரம் 5வது குறட்பா.

வாழ்வின் நிலையாமை கண்டு பற்றுவிட்டவருளெல்லாம் கொலைபாவத்திற்கு பயந்து கொல்லாமை நெறியை போற்றுபவரே சிறந்தவர்கள்.

நேர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவருக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மரளை மொழி, பங்கேற்கு மரளை எஸ் மேகவர்ஷினி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நால்வலர், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரியின் நலம் தானி, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையத்தின் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் மனிவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லும்போது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்புள் அடிகளார் அவர்கள், 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் முதியோர் மீதான வன்முறைக்கு

எதிரான உலக நாளை ஒட்டிய சிறப்பு நிரலை பங்கேற்கிறார் வழக்கறிஞர் ஏ கார்த்திக் அவர்கள். 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 யோகா சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே, 12:10 ஏற்றம் தரும் எண்ணங்கள். இன்று மகிழ்வான முதுமைக்கு இது மட்டும் போதும் என்ற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் வழங்கும் உரையின் 2 பகுதியினை கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம் மற்றும் எலிசை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் போன்ற விவரங்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள். 2:30 அறிவியல் மலர், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரியின் தினமுறு திருக்கோவில், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தர் அவர்கள். 7 மணிக்கு திரை இசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இந்த நிகழ்ச்சியில் விவசாய அனுபவம் போஷம்பள்ளி டி இளவரசு அவர்களோடு நிர்வாகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தன்றல், இன்று சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில். 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மாரதி மருத்துவமனையின் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகுமார ராகங்கள். இன்று தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். நேயர்கள் இதுவரை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 6:10:17.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: சமுதாயத்தில் மனிதன் மதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைவது பொருள். அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுகின்றான். செல்வம் அதிகம் உடையவனுக்கு சிறப்பும் மரியாதையும் கிடைக்கின்றது. மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் தேவைப்படுவதால் பொருள்தான் மனித வாழ்வின் அடிப்படை என்றாகிவிட்டது. ஆனால்தான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்கிறார் வள்ளுவர். எவ்வித தகுதியும் இல்லாதவரையும் உலகம் மதிக்கும் அளவிற்கு தகுதிப்படுத்தி காட்டுவது அவரிடம் சேர்ந்திருக்கும் பொருள்தான். ஆனால்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்னும் குரலால் இக்கருத்தை உணர முடிகின்றது. பணம் எப்படி வேண்டுமானாலும் இக்காலத்தில் சம்பாதித்துவிடலாம் என்னும் தவறான போக்கு உலகத்தில் நிலவுகின்றது. செல்வம் ஈட்டும் முறையை சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் வள்ளுவர். பெரிய அளவில் பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் அப்பொருள் வரும் வழி அருளுடன் அன்புடன் பொருந்தாத வழிகளாக இருந்தால் அப்பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் விலகி விடுதலே சிறப்பு. நல்வழியில் பொருளை ஈட்டி சேமித்து வைப்போர்க்கு அறமும் இன்பமும் தானே வந்து சேரும். அரணியனும் செல்வமும் ஈனும் திறனின்றி தீரின்றி வந்த பொருள். வினையே ஆடவர்க்கு உயிரே என்பது பின்னாளில் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்றாயிற்று. ஒரு நாட்டின் பொருள் உற்பத்தியை பற்றி கூறும் போது வள்ளுவர் 3 வழிகளை கூறுகின்றார். ஒரு பொருள், உள்கு பொருள், ஒன்னார் தெருபொருள் என்பதே அம்மூன்றும். பொருள் இல்லாமல் தனி மனிதனோ அல்லது தனி நாடோ இவ்வுலகில் உயர்வு பெற்றதாக சரித்திரம் இல்லை. செல்வ செழிப்பில் திளைக்கும் அமெரிக்காவும் தீராத வறுமையில் தவிக்கும் சோமாலியாவுமே இதற்கு சான்றுகளாகும். செல்வம் பகையருக்கும் எகாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொருவருக்கும் உட்பகை புறப்பகை என்று 2 பகைகள் உள்ளன. உட்பகை என்பது சுற்றத்தாலோ நோயினாலோ வரக்கூடியது. புறப்பகை எதிரியால் வரக்கூடியது. இரண்டையுமே நம்மிடம் உள்ள செல்வத்தால் தீர்த்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியதில் ஈட்டிய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைத்து பயன்படாமல் போவதை போன்ற கயமத்தனம் பொல்லாதது. அவ்வாறு பதுக்கி வைக்கும் செல்வம் அவனிடமிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் விலகி சென்றுவிடும் என்பதே உண்மை. எனவே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை புரிந்து கொண்டு நற்காரியங்களுக்கு பொருளை பயன்படுத்தி புண்ணியம் பெறலாம். பொருள் ஈட்டுவது வாழ்க்கையின் தேவைக்குத்தானே தவிர அதுவே வாழ்க்கையின் நோக்கமாக

0: விடாது. உண்மையில் அழியாத செல்வம் என்பது கல்வி செல்வமே. அதை நாம் அனைவரும் பெற வேண்டும். பணம் காசு போன்ற அழியக்கூடிய செல்வங்களை நம் சந்ததிக்கு சேர்த்து வைப்பதை விட கேடில் விழிச்செல்வமாகிய கல்வி செல்வத்தை, பண்பாட்டு செல்வத்தை சேர்த்து வழங்கிச் செல்வதுதான் ஒரு மனிதன் அவன் சந்ததிக்கு சேர்க்கும் உண்மையான செல்வமாகும். எனவேதான் கல்வி செல்வத்தை வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைய ஏதும் குறைபடாது, கள்ளத்தால் கல்வேன் எனலும் ஆகாது, கல்வி என்னும் பொருள் உள்ளத்தே இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழலுவது என்ன என்று விவேக சிந்தாமணி கேட்கின்றது.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் பொருள் ஈட்டல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. நேர்களை நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்திமயமான பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பி சுசீலா பாடியிருக்கக்கூடிய உருவம் உயிருமாகி நந்துவங்கும் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேவனே நீர் பெரியார் என துவங்கும் பாடல். பாடலை பாடியிருக்கிறார் ஜாலி ஆபிரகாம்.

0: பேலஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: 6:29 பக்தி மாலையின் நிறைவு பாடல், உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நமது தர்மபுரி பண்பலை 102.5.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம்,
2: திருப்பத்தூர் மாவட்டம்,
3: சேலம் மாவட்டம்,
4: திருப்பத்தூர் மாவட்டம்,
5: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
6: ராசிபுரத்துல இருந்து
4: எனக்கு பிடித்த பாடல்
5: படையப்பா படத்துல இருந்து
7: எம் பேரு படையப்பா, இடப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா,
5: ஐயன் திரைப்படத்துல இருந்து
4: பசும்பொன்ல இருந்து
8: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
0: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம எஃப்எம்ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை
9: நிறைவுபெறுகிறது. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:35. நேயர்கள் இனி கேட்கலாம்
10: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
11: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து தாங்கும் முறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிவேகத்துடன் காற்று வீசும் இடங்களில் வாழை சாகுபடி செய்வதை தவிர்க்கணும். காற்றுடைய வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டரை விட அதிகரிக்கும் போது மரங்களினுடைய ஆட்டத்தால் வேர்கள் அறுபட்டு சேதமடையும். இலைகள் நடுநரம்பின் இருபுறமும் குறைந்து 10 சென்டிமீட்டர் அகலத்தில் பட்டை பட்டையாக கிளியும். காற்றினுடைய வேகம் 45 கிலோமீட்டரை விட அதிகமாகும் போது இலைகள் 5 சென்டிமீட்டருக்கு குறைவான அகலத்தில் பட்டை பட்டையாக கிளியும். இதனால் வாழையினுடைய ஒளிச்சேர்க்கை நடைபெறுவது குறைவதால் வளர்ச்சியில் பாதிப்பு உண்டாகி குறிப்பிடத்தக்க மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. காற்றினுடைய வேகம் 50 கிலோமீட்டரை விட அதிகமாகும் போது மரம் முழுவதும் வேரோடு சாய்ந்துவிடும் அல்லது தண்டு நடுப்பகுதி ஒடிந்து வீழ்ந்துவிடும். இதனால் அதிகமான பொருளாதார சேதம் ஏற்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சித்திரை மாதத்தில், ஏப்ரல் மே மாதத்தில் சித்திரை சூழி எனப்படும் சூறாவளி காற்று வளிமண்டல மேலடுக்கில் ஏற்படும் வெப்ப மாற்றத்தால் அங்கும் இங்குமாக ஏற்படும். அச்சமயம் வாழை மரங்கள் மிக அதிக அளவில் அழிந்து வாழை விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். பொதுவாக தைப்பட்டத்தில் ஜனவரி பிப்ரவரியில் நடவு செய்யப்பட்ட வாழை மரங்கள் சித்திரை சூடி காற்றில் ஏற்படும் போது 2 மாத இதோடைய கன்றுகளாக இருப்பதால் இத்தகைய சேதத்திலிருந்து தப்பித்து விடுகின்றன. ஆகவே சித்திரை சூழியை கருத்தில் கொண்டு வாழை நடவு பருவத்தை மாற்றி அமைக்க வேண்டும். வாழை குலை தள்ளும்போது சற்று மிதமான காற்றை கூட தாங்காமல் வாழை மரங்கள் முறிந்து விழ வாய்ப்புள்ளது. ஆகவே திடமான மூங்கில் அல்லது சவுக்கு கட்டைகளை கொண்டு குலைக்கு எதிர்ப்புறமாக முட்டு கட்ட வேண்டும். மேலும் மரத்தை சுற்றி மண் அணைக்க வேண்டும். வாழையில் மூங்கில் அல்லது சவுக்கு கட்டைகளை கொண்டு முட்டு கொடுப்பதற்கு பதிலாக குறைந்த செலவில் கயிற்றை கொண்டு கட்டி வாழை மரங்களை ஒன்றோடு ஒன்று பாதுகாக்கலாம். இம்முறையில் வாழை மரங்களுக்கு நடுவில் ஆப்படித்து அதனை சுற்றியுள்ள மரங்களை கயிற்றினால் இழுத்து கட்டலாம். அல்லது ஒரு மரத்தின் அடிப்பகுதியும் அடுத்த மரத்தின் கழுத்து பகுதியையும் கயிற்றால் இணைத்து கட்டலாம். மாற்று முறையாக வாழை மரங்களுக்கிடையே கட்டு கம்பிகளை கட்டி மரங்கள் சாயாமல் தடுக்கும் முறை சிறந்த பலனை கொடுக்கும். இம்முறையில் முதல்ல ஒவ்வொரு மரத்தின் கழுத்து பகுதியை சுற்றி 7 அடி உயரத்தில் மணி கயிற்றை கட்டணும். பின்பு மரத்திற்கு மரம் 4 திசைகளிலும் 18 காட்சி கட்டு கம்பியை கட்டணும். அச்சமயம்

கம்பிக்கு பதிலாக பிளாஸ்டிக் நாடாவை கூட பயன்படுத்துகின்றனர். கடைசியில் ஓரங்களில் உள்ள வாழை மரங்களை அடி ஆப்படித்து மின் கம்பிகள் உள்ள ஸ்டே கம்பியை பலமாக கட்டணும். இவ்வாறு செய்வதால் காற்று எத்திசையிலிருந்து அடித்தாலும் மரங்கள் சாய்வதில்லை. இம்முறையானது வாழைத்தாரினுடைய எடை 15-18 கிலோ ஆகாமல் இருக்கும். நேந்திரன், கதலி போன்ற ரகங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அடுத்து, இந்த பலாமரங்களில் பழ வெடிப்பை சரி செய்வது எப்படி? பொதுவாக இந்த காலகட்டத்தில் தான் முக்கணியில் ஒரு சேர சுவைக்க முடியும். மா பல ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கும் தன்மையுடையதாக பெரும்பாலும் இருக்கும். தற்போது இதிலும் சில ஒட்டு சேர்த்து ஆண்டுக்கு இருமுறை காய்க்கக்கூடிய பல்வேறு ரகங்களில் பலாவில் வந்துவிட்டது. பலா காய்க்க தொடங்கியவுடன் காய் உதிர்தல், பிஞ்சு கருகள் என பல்வேறு வகையான நோய்கள் பூஞ்சான பாக்டீரியா தொற்றால் ஏற்படக்கூடியவை. இந்த வகையில் பருவத்திற்கு வந்த காய்கள் காய் வெடிப்பாக வரும். மரத்தில் இருக்கும் காய்களில் திடீர்ன வெடிப்பு அருவாள் வெட்டு போன்று வரும். இதில் நோய் கிருமிகள் உடலே அந்த வெடிப்பில் தொற்றி விரைவாக கரும்பூஞ்சனமும் துர்நாற்றமும் வீசும். இது போன்ற வெடிப்பால் பலா சந்தைகளில் விற்பனை செய்ய முடியாது. கடைசியாக கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்படும். உரிய விலை கிடைக்காது. இது பொதுவான தாவர நோயாகும். இந்த வெடிப்பு நோய் உருவாக காரணம் என்ன? தீவிர வெப்பநிலை, முறையற்ற நீர்ப்பாசனம், கால்சியம் போரான் நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை, மண்ணில் அதிகமான தண்ணீர் தேங்குதல், முறையற்ற உர நிர்வாகம், இதெல்லாம் காரணம். இது தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நுண்ணூட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை போக்கிட 1 லிட்டர் தண்ணீரில் 5 கிராம் கால்சியம், 2 கிராம் போரான் கலந்து தெளிக்கணும். மேலும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு கலந்து தெளிக்கணும். அல்லது 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் பெவிஸ்டின் கலந்து தெளிக்கலாம். பாதிக்கப்பட்ட காய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்தது, இந்த பூ பயிரில் பாதிக்கும் நூற்புழுக்கள். மலர் பயிர்கள் என்பவை பொருளாதாரம் மற்றும் அன்றாட வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியா உலகளவில் மலர் உற்பத்தியில் 2வது பெரிய நாடாகும். இந்தியாவில் தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், கர்நாடகம் ஆகியவை முக்கியமான மலர் உற்பத்தி மாநிலங்களாக விளங்குகின்றன. பொதுவாக ரோஜா மற்றும் செவந்தி போன்ற மலர்கள் அமெரிக்கா, நெதர்லாந்து, ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மலர் பயிர்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உணவு பயிர்களை காட்டிலும் அதிக வருமானத்தையும் வழங்கும் முக்கியமான வணிக பயிர்களாக இருக்குது. மலர்களாவன அழகுப்படுத்துதல், மத சடங்குகள், திருவிழாக்கள் மற்றும் அலங்கார தேவைகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலும் மலர் பயிர்களை பூச்சிகள், நோய்கள் மற்றும் நூற்புழுக்கள் அதிகமாக பாதிக்கின்றன. குறிப்பாக வேர்முடிச்சு நூற்புழு மற்றும் இலை நூற்புழு போன்றவை மகசூல் மற்றும் தரத்தை குறைத்து வேர்முடிச்சுகள் மற்றும் இலை உதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. சம்மங்கி, ரோஜா, சாமந்தி, வெச்சி, மல்லிகை போன்ற மலர் பயிர்களை இவை பெரும் சேதத்தை உண்டாக்குகின்றன. இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? செடிகள் குள்ளமாகவும் பழமையானமாகவும் காணப்படும். இலைகள் மஞ்சளாக மாறும். மண்ணில் ஏற்பதாக இருந்தாலும் செடிகள் வாடுதல், மலர் தரமும் மலர் தொகையும் குறையுது, இலைகள் முன்கூட்டியே உதிர்தல், கணுக்கள் இடைவெளி குறைந்து செடி குத்து வடிவில் இருக்கும். இதுக்கு என்ன மேலாண்மை முறை? மலர் பயிர்களில் நூற்புழு தாக்குதலை முழுமையாக கட்டுப்படுத்த பல்வேறு முறைகள் பின்பற்றப்படுகின்றன. அதில் வந்து பாரம்பரிய முறை, உயிர்கள் பாட்டு முறை, இயற்கை முறைகள் மற்றும் ரசாயன முறைகளை ஒருங்கிணைந்து பயன்படுத்துவது ஒருங்கிணைந்த நூற்புழு மேலாண்மை ஆகும். இதை ரசாயன முறையில் எப்படி கட்டுப்படுத்துறது? கடுமையாக தாக்குதலில் மட்டுமே பரிந்துரைக்கப்பட்ட நூற்குள்ளி மருந்துகளை பயன்படுத்தணும். கார்போபிரான் அல்லது பிற பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை சரியான அளவில் பயன்படுத்தணும். ரசாயன, உயிரியல் மற்றும் இயற்கை முறைகளுடன் இணைத்து பயன்படுத்தணும். நூற்புழுக்கள் தாக்குதலை தாங்கக்கூடிய அல்லது எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்களை தேர்வு செய்யணும். ஆரோக்கியமான நடவு பொருட்களை பயன்படுத்தணும். மலர் பயிர்களில் நூற்புழுக்கள் மகசூல் மற்றும் மலர் தரத்தை பெரிதும் பாதிக்கின்றன. உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில் பெசிலச உயிரியல் கட்டுப்பாட்டு பூஞ்சையாக பயன்படுத்தலாம். பொகோனியா, குளோமிடாஸ், போரியா, ட்ரைகோட்டர்மா விரிடி போன்ற நன்மை தரும் நுண்ணுயிர்களை முன்னில் சேர்க்கணும். உயிரியல் முகர்களில் தொழுவரம் அல்லது மக்கிய உரத்துடன் கலந்து பயன்படுத்தணும். இயற்பெயர் முறையில் மண் சூரிய ஒளி கிருமி நீக்கம் செய்யணும். கருவிகளை நீராவி அல்லது வெப்ப சிகிச்சை மூலம் கிருமி நீக்கம் செய்யலாம். நாற்று தயார்

0: இடங்களில் சுத்தமான சூழலை பராமரிக்கணும். இது மாதிரி கையாளும் போது மலர் சாகுபடியில் நம்ம லாபத்தை எதிர்பார்க்க முடியும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. நேர்களை, உங்கள் நினைவிற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூடுதல் தொழில்நுட்பங்கள், இது போன்ற விவரங்களை வழங்குகிறார் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர். அகிலா அவர்கள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் தன்னுடைய விவசாய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் போச்சம்பள்ளி பகுதியைச் சார்ந்த டி. இளவரசி அவர்கள்.
2: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், EEE, CET.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: பெண்ணாகரம் ரவிமாண்டியில் ஒரு அருமையான வேலை வாய்ப்பு. மாதம் ₹10,000 முதல் ₹15,000 வரை சம்பளம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7708075312.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: SSS தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு ₹5,000 வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
7: நேர்களே, பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள். நேர்களே,
8: மாநில செய்திகள். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்து கொண்டுள்ள அவர், விவசாயிகளுக்கான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சரின் கட்டுரையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சுகாதாரம், ஆழ்கடல் இயக்கம், ககன்யான் போன்ற திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வருவதை சுட்டிக்காட்டினார். உலக அரங்கில் விண்வெளி, அணுமின்சக்தி போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறினார். அரசின் முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறன் மேம்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மீது உலக நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் மின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையில் அரசிற்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறும் என்று கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்பான திட்டங்களில் முறைகேடுகள் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக அவர் குறை கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அரசு பொருட்காட்சியில் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் அரசின் திட்டங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான நடவடிக்கை

0: மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மரக்காணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட பின் பேசிய அமைச்சர் இதனை தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று திரு வன்னியரசு கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் நாகை துறைமுகத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க புறப்பட்டுச் சென்றனர். இந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க ஏதுவாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் இன்று காலை உற்சாகமாக கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நாகை துறைமுகம் முழுவதும் மீனவ குடும்பத்தினர் ஏராளமானோர் கூடி கடலுக்கு செல்லும் மீனவர்களை கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்திய கடல் எல்லையில் பாதுகாப்பாக மீன்பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் 5 முதல் 10 நாட்கள் கடலில் தங்கி மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: அறுபத்தோரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் உற்சாகத்துடன் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இன்று அதிகாலை தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் 100-க்கணக்கான மீனவர்கள் மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம், பேம்பார் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இன்றிரவு 10 மணிக்கு இந்த மீனவர்கள் கரை திரும்புவார்கள். 60 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு இந்த மீனவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடந்த 2 வாரங்களாக அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் லாரிகள் மூலம் நாமக்கல்லிலிருந்து முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 1 கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. தற்போது அது 25 லட்சமாக சரிந்துள்ளது. கடந்த 2 வாரங்களாகவே முட்டை நுகர்வு அதிகரித்து காணப்பட்டது. அதுமட்டுமின்றி டீசல் விலை உயர்வால் லாரி வாடகை உயர்வு, சுங்கக்கட்டணம், உதிரி பாகங்கள் உயர்வு காரணமாக முட்டை விலை தொடர்ந்து ஏற்றமாக காணப்படுகிறது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 7 ரூபாய் அளவிற்கு வரலாற்று சாதனை எட்டும் என்றும் கோழிப்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 நாட்களுக்கு இப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வலாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுதக்குழு கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கில கால்வாயில் ரஷ்யாவின் கடற்பகுதிக்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட ஸ்மிர்டோஸ் என்ற எண்ணெய் கப்பலை நேற்று பிரிட்டிஷ் ஆயுதப்படை தடுத்து நிறுத்தியது. எந்திரக் கோளாறு காரணமாக ஓமன் கடற்பகுதியில் சிக்கித் தவித்து வந்த கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 21

0: நான்காம் தேதி நடைபெற உள்ள நீட் மறுநுழைவுத் தேர்விற்கான நுழைவுச் சீட்டை அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் தொலைத்தொடர்புத்துறை இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட மூதாட்டி ஒருவரை அம்மாவட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே எட்டுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் ஃபிட் இண்டியா அமைப்பின் மூலம் நடத்தப்பட்ட சிலம்பம் கராத்தே உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதனையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். மாநிலத்தின் மின்துறை செயல்பாடுகள் குறித்த வெள்ளையறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
4: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலலை மணி நிகழ்ச்சி. இன்றைய மலலை மணிகள் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வீரக்கல் பனங்காட்டூர் பள்ளி குழந்தை எஸ் மேகவர்ஷினி. வணக்கம் மேகவர்ஷினி.
5: வணக்கம் சார்.
4: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் சார்.
4: நீங்க நல்லா அழகா வந்திருக்கீங்க. அழகான பொண்ணு, எங்கிருந்து வரீங்க பள்ளிக்கு?
5: வீரக்கல்ல ஃப்ளாட்ல இருக்கும் சார்.
4: என்ன, மேல் மாடியா கீழ் மாடியா?
5: மேல் மாடி இல்லைங்க சார், கீழ் மாடி இல்லைங்க சார்.
4: வேற எங்க தான் இருக்கீங்க?
5: நடுவில் இருக்கும் சார்.
4: ஓ, அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கீங்களா?
5: சார்.
4: சரி, உங்க வீட்டுல இருக்கு, புடிச்சிருக்கா உங்க வீடு? எதனால புடிச்சிருக்கு, என்ன வசதி இருக்குதாங்க?
5: அங்க தண்ணி மட்டும் தாங்க சார் பிரச்சனை.
4: மத்தபடி எல்லா வசதியும் இருக்கா? ஏன் தண்ணி இல்ல? இங்கெல்லாம் தண்ணி நிறைய இருக்குமே மேட்டூர் பக்கம்.
5: தண்ணி ஒரு அண்ணன் எடுத்து விடுங்க சார், ஒரு நாள் விட்டு விட்டு தாங்க சார் எடுத்து விடும்.
4: ஓ, அப்படி வேற பண்றாங்களா? சரி, இருக்கட்டும். வேக வசதி எத்தனாவது?
5: ரெண்டாவது சார்.
4: ரெண்டாவது? சரி, நல்லா படிக்கிற பொண்ணு நம்ம நீ, உண்மையா?
5: என்னென்ன
4: தெரியும் படிக்கிற பொண்ணுக்கு?
5: பாட்டு, கதைலாம். சரிங்க சார்.
4: அப்படியா? சரி, முதல்ல கதையை சொல்லுங்க பாப்போம், கேட்போம்.
5: ஒரு குட்டி யானைக்கு வந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால அது மரத்தை தேடிட்டு போயிட்டு இருந்துச்சா. அப்ப பெரிய பெரிய மரமா இருந்துச்சா. அப்புறமா கடைசியா போய் தேடும் போது ஒரு மரம் சின்னதா இருந்துச்சா, அது கட்டுச்சா. அப்புறமா கயிறும் பழகையும் தேடிட்டு இருந்துச்சா, அதுவும் கிடைச்சிச்சா. அதை வச்சு ஊஞ்சல் கட்டி அதில் உட்காந்து அது ஜாலியா ஊஞ்சல் ஆடுச்சா.
4: முடிஞ்சு போச்சா கதை?
5: எஸ் சார்.
4: நீங்க எல்லாம் ஊஞ்சல் ஆடுறீங்களா?
5: இல்லைங்க சார்.
4: ஏன், கிராமப்புறத்துல தானே நல்லா மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடுவாங்க, வீட்டில் வந்து தூரி கட்டி ஆடுவாங்க, நீங்கள்லாம் பண்ணலையா?

0: ஏன் பண்ணல? அப்பா கிட்ட சொல்ல விடுது, அப்பாப்பா எனக்கும் ஊஞ்சல் வேணும் அப்படின்னு
1: சொல்லிட்டு. சே, எங்கள் அப்பா அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அத்து விட்டு குழந்த அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால விட்டுட்டு போனாங்களே சார். அவளுக்கு அதுவே பெருசாக தந்துச்சு, அதனால் அவளை மட்டும் கட்டினாங்க, கட்டிவிட்டு அவுத்து போட்டாங்க.
0: ஆ, உனக்கு கட்டலையா?
1: இல்லை சார்.
0: சரி, நான் வந்து சொல்கிறேன். ஏக வருஷம் நீங்கள் ஊஞ்சல் கட்டுங்க, அவள் ரொம்ப ஊஞ்சலாட விருப்பப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் செய்வார் அவங்கப்பா?
1: இல்லை சார்.
0: செய்ய மாட்டாரா? ஏன் அப்படி இருக்காரு?
1: அவர் எப்பயுமே அப்படித்தான்.
0: சரி, இனிமேட்டுக்கு வீட்டுக்கு போனால் ஊஞ்சல் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, அடுத்து பாட்டு சொல்லுங்க.
1: பூம்பூ.

0: சரி தங்க, அருமையா பாட்டிங்க மேகவர்ஷினி. யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா? வெரி குட். நல்லா சொல்றீங்க. அவன் பேர் தெரியுமா? சார், நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் என்ன ஆசைப்படுறீங்க?
1: டீச்சர்
0: என்ன பண்ண போறீங்க?
1: பாடம் சொல்லி தருவேன்.
0: பாடம் சொல்லி கொடுப்பேன். உங்களை மாதிரி பிரில்லியண்டா பாட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்களா? சூப்பர் சூப்பர். சரிங்க மேகவர்ஷினி, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியகமாக தருமபுரி பண்பலை 107.5 உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: இணையினே இன்றைய மரளை மகிழ்ச்ச சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வீரக்கல் பனங்காட்டூர் பள்ளி குழந்தை எஸ் மேகவர்ஷினி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை. சேலம்
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை. தால்மியா போர்டு, என்ன சோட் சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 15.
9: ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர், நல்லாசிரியர் விருது பெற்றவர்.
10: இவருடைய கற்றலும் கற்பித்தலும் சிறந்த நூல்களில் ஒன்றாக பரிசு பெற்றது.
9: தமிழகத்தை சேர்ந்த ஜவஹர் சு சுந்தரம் பிறந்த தினம் என்று.
10: ஆண்டு 1934.
9: தமிழ் அறிஞர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்.
10: அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், கணினித்துறை சார்ந்த 8 கலைசொல் அகராதியை வெளியிட்டவர்.
9: அறிவியல் தமிழ் அறக்கட்டளையை நிறுவியவர்.
10: தமிழ் ஆராய்ச்சி பேரவையின் இணை செயலாளர்.
9: தமிழ்நாடு பாண்டிச்சேரி வானொலி நிலைய அறிவியல் நிகழ்ச்சி ஆலோசகர்.
10: திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினர் என பல்வேறு பதவிகள் வகித்தவர்.
9: கலை மாமணி விருது, திருவிக்கா விருது, MGR விருது போன்ற 40 மேற்பட்ட விருதுகளை பெற்றவர். தமிழ்நாடு அரசு வழங்கும் 5 விருதுகளையும் பெற்ற ஒரே தமிழறிஞர்.
10: அறிவியல் தமிழ் தந்தை என போற்றப்படக்கூடிய மனவை முஸ்தபா பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1935.

0: கோவித்தம்மா.
1: ஒழித்து பாடல் மூலமாக திரைத்துறையில் பின்னணி பாடகராக அறிமுகமானவர்.
2: 8000 மேற்பட்ட பாடல்களை பாடியவர்.
1: 85 தமிழ் திரைப்படங்களில் நடிகராக தன் திறமையை வெளிப்படுத்தியவர்.
2: தமிழக அரசின் கலை மாமணி விருது பெற்றவர்.
1: மலேசியாவில் பிறந்தாலும் தன் திறமையால் தமிழக மக்களின் இதயங்களில் நீங்கா

0: இடம் பிடித்த மலேசியா வாசுதேவன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1944.
0: இன்று நாம் கணினியை தமிழ் வழியில் பயன்படுத்த காரணமானவர்,
1: தமிழ் இணைய அகராதியை உருவாக்கியவர்,
0: கணினியிலும் இணையத்திலும் தமிழை பயன்படுத்துவதற்கு செயலியை உருவாக்கியவர்,
1: வந்தவெளி எந்திரம் எனும் சமுதாய சேவை அறக்கட்டளையின் நிர்வாகியான உமர் தம்பி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1953.
1: இந்திய வரலாற்றாளர், எழுத்தாளர் மற்றும் பேராசிரியர்,
0: யுனெஸ்கோ தென்னிந்திய பாரம்பரிய கலாச்சார நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றியவர்,
1: பத்மபூஷன் விருது பெற்றவர்,
0: தென்னிந்திய வரலாறு பற்றிய 25 நூல்கள் எழுதியவர்,
1: தென்னிந்திய வரலாற்றாளர்களில் குறிப்பிடத்தக்க கே ஏ நீலகண்ட சாஸ்திரி என்று பரவலாக அறியப்பட்ட கல்லடைக்குறிச்சி ஐயாவு ஐயர் நீலகண்ட சாஸ்திரி நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1975.
1: முதியோர் மீதான பார்வையை இளைஞர்கள் மாற்ற வேண்டும்.
0: நம்பிக்கை தேவைப்படும் ஒரு உறவுக்குள் ஒரு தனி செயலாலோ தொடர் செயலாலோ போதுமான நடவடிக்கை இன்மையாலோ முதியோருக்கு துன்பம் ஏற்படுகிறது.
1: முதியோர்களின் துன்பத்திற்கு எதிராக உலகம் முழுவதும் உள்ள மக்கள் குரல் கொடுப்பதற்கான விழிப்புணர்வை ஊட்டும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: இன்று உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு நாள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: Students, listen carefully.
5: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
6: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
7: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
8: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
7: கோல்டு பர்ச்சேஸா?
8: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% மட்டும்தான் சேதாரம்.
9: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
7: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
8: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
7: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
8: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: பெண்ணாகரம் ரவிமாண்டியில் ஒரு அருமையான வேலை வாய்ப்பு. மாதம் ₹10,000 to 15,000 வரை சம்பளம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7708075312.
11: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
12: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
11: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
13: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
15: ஏழு மணி 7 நிமிடம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகள். தக்காளி ₹35, கத்திரிக்காய் ₹46, வெண்டைக்காய் ₹16, அவரைக்காய் ₹65, கொத்தவரை ₹34, முள்ளங்கி ₹18, பச்சை மிளகாய் ₹40, சுரைக்காய் ₹20, வாழைக்காய் ₹10, முருங்கைக்காய் ₹100, புடலங்காய் ₹26, பீர்க்கங்காய் ₹40, சர்க்கரை பூசணி ₹16, சின்ன வெங்காயம் ₹48, பெரிய வெங்காயம் ₹30, கேரட் ₹78, பீட்ரூட் ₹48, பீன்ஸ் ₹40, முட்டைக்கோஸ் ₹48, பூண்டு உடைத்தது ₹120, பூண்டு பெரியது ₹198, இஞ்சி ₹172, மொச்சை ₹48, பாகற்காய் ₹40, உருளைக்கிழங்கு ₹28, காலிஃப்ளவர் ₹30, குடை மிளகாய் ₹90, எலுமிச்சை பழம் ₹150, வெள்ளரிக்காய் ₹40. இவை யாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்கள் ஆகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பு நேர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
16: ட்ரிபிள் எஸ்

தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS Jewel Paradise, பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: நேரம் காலை 7:10, நீர்களினை கேட்கலாம்.
3: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
4: அன்பிற்கு இனிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நுகர்வு கலாச்சாரம் இப்போது வளர்ந்து கொண்டே போகிறது. நுகர்வு கலாச்சாரம் என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. நுகர்வு கலாச்சாரம் என்றால் பொருட்களை வாங்கி வாங்கி குவிப்பது. நமக்கு பொருட்கள் தேவை, ஆனால் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கிற பழக்கம் இன்றைக்கு நம்மிடத்திலே கூடிக்கொண்டே போகிறது. பக்கத்து வீட்டிலே இருக்கிறது, அடுத்த வீட்டிலே இருக்கிறது, எதிர் வீட்டிலே இருக்கிறது. நம் வீட்டிற்கு அது வேண்டும். நம் வீட்டுக்கு அது தேவையா இல்லையா என்பதில்லை. அவர்கள் வீட்டிலே இருப்பதால் நம் வீட்டுக்கும் தேவை. பிறரை போல நாமும் உயர வேண்டும் என்று கருதி கொண்டு பொருட்களை சேர்ப்பதுதான் உயர்வு என்கின்ற தவறான எண்ணத்திலே இப்படி ஒரு நுகர்வு கலாச்சாரம் உயர்ந்து கொண்டே போகிறது. தேவைக்கு பொருள் வாங்குவதற்கும் ஆசைக்கு பொருள் வாங்குவதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால் தேவைகளை நிரப்ப முடியும், ஆசைகளை ஒருபோதும் நிரப்ப முடியாது. இதைதான் நம்முடைய பாட்டன் வள்ளுவன் அழகாக குறளில் சொன்னார். ஆரா இயற்கை அவா என்று சொல்கிறார். இந்த 3 சொற்களிலே மிகப்பெரிய ஆழம் வாய்ந்த கருத்துக்களை அவர் சொல்லிவிட்டார். ஆரா என்றால் தீராத, அடங்காத, நிரம்பாத என்று பொருள். ஆரா இயற்கைதான் அவா. ஆசைக்கு ஒரு குணம் இருக்கிறது. இந்த ஆசையினுடைய இயல்பு என்னவென்றால் அது நிரம்பாது. எவ்வளவு கொட்டினாலும் நிரம்பாது. அதுதான் ஆசையினுடைய தன்மை, அதுதான் ஆசையினுடைய இயல்பு. கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்லுவார், மனித மனம் இருக்கிறதே இது எப்படி கேட்கும் தெரியுமா? 5 கிடைத்தால் 1000 கேட்கும், 1000 கிடைத்தால் அதைவிட கேட்கும், ஆசைகள் எங்கே முடிந்தது கண்ணே என்று எழுதியிருப்பார். முடியாது, ஒரு நாளும் முடியாது. இது எப்படி என்றால் மணிமேகலை என்கின்ற காப்பியத்தில் அட்சய பாத்திரம் அமுத சுரபி என்று சொல்வார்கள். அது எவ்வளவு எடுத்தாலும் குறையாது, எடுக்க எடுக்க மறுபடியும் வளரும் என்று கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசையும் அப்படித்தான், வாங்க வாங்க குறையவே குறையாது. ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை என்கிறார் வள்ளுவர். வருமானம் எவ்வளவு என்பது பிரச்சனை அல்ல, செலவு எவ்வளவு என்பதுதான் பிரச்சனை. நீங்கள் எந்த வருமானத்தில் வாழ்கிறீர்கள் என்பதை விட எந்த வருமானத்துக்குள் வாழ்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வருமானம் வருகிற வழி பெரிதாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் போகிற வழி, அதாவது செலவின் வாயிலாக போகிற வழி பெரிதாக இருக்கக்கூடாது என்கிறார் வள்ளுவர். வந்த வழி சின்னதாகவும் போகிற வழி பெரியதாகவும் இருந்தால் எவ்வளவு வந்தாலும் நிலைக்காது. ஆகையினாலே நம்முடைய வருமானத்துக்குள் வாழ்வது, நம்முடைய தேவைகளுக்கு மட்டும் பொருட்களை வாங்குவது என்கின்ற கட்டுப்பாடுகளுக்குள் நாம் தான் வந்தாக வேண்டும்.

0: உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகம் வளர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமும் எழுந்து ஓடியாக வேண்டும். ஆனால் நம் நிலை அறிந்தும் நம் நிலை தெரிந்தும் ஓட வேண்டும் என்பதை கவனத்தில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் கவனத்தில் வைத்து கொண்டால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
2: நேர்களை நிறைவு பெற்றது காலை வணக்கம். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆர்மேனியா பொது தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். G7 உச்சி மாநாடு பிரான்சில் இன்று தொடங்குகிறது. 3 நாள் நடைபெறும் இம்மாநாட்டில் பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மேலும் இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா, கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, யுக்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். உலக அளவில் நிகழும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மற்றும் வளரும் நாடுகளின் நலன்கள் குறித்து இந்தியா தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். இதையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேனியா செல்கிறார். அங்கு அவருக்கு பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் பெல்லேகிரி மற்றும் பிரதமர் திரு ராபர்ட் ஃபீகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இந்திய பிரதமர் ஸ்லோவேனியா நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சித் திட்டப் பணிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற கருத்தரங்கின் நிறைவு விழாவில் பேசிய அவர், UPI, டிஜி யாத்திரை, ஆகாஷ் ஏவுகணை போன்ற உலகத்தரத்திலான தயாரிப்புகள் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கார்கில் போரின்போது GPS தரவுகளை இந்தியாவுக்கு அளிக்க அமெரிக்கா மறுத்ததை சுட்டிக்காட்டிய அவர், நாவிக் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் பாதுகாப்பு படையினருக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் செலவுகளை பெருமளவில் குறைப்பதுடன் அந்நிய செலாவணியை சேமிக்கவும் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை திரு பிரல்ஹத் ஜோஷி வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் சமநிலை பராமரிக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளின் பேரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மரக்கன்றுகள் நட

0: ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் பேசிய அவர், காற்று மாசுபாட்டிற்கு எதிராக காடு வளர்ப்பு திட்டத்தை பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தூய்மையான பசுமையான இந்தியாவை கட்டமைப்பதற்காக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் பிரச்சாரத்தின் கீழ் மக்களிடையே மரக்கன்று நடும் இயக்கம் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களும் மரக்கன்று நடும் இயக்கத்தில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. லக்னோவிற்கு இன்று காலை புறப்படும் முதல் விமானத்தில் 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணிக்கின்றனர். யமுனா விரைவு சாலை தொழில்துறை மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான நிலையத்தை அமைப்பதற்காக 3,300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த விமான நிலையம் 1.2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அர்மேனியா பொதுத் தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு நிகோல் பாஷின்யான் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது. ஜூன் 7 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கட்சி 49.7% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த பொதுத் தேர்தலில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதன் காரணமாக தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 1 குழந்தை உட்பட 8 உயிரிழந்தனர். பந்தர்பூரில் உள்ள ரஞ்சனி கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சித்தானந்த் கோயிலில் வழிபட்ட பின்னர் சொந்த கிராமத்திற்கு திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகில் இருந்த கிணற்றில் விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் காயமடைந்த 5 அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இதனிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் கிருஷ்ணா நதியில் படகு நீரில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். 6 பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிருஷ்ணா நதியில் இருந்த மணல் திட்டு மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் 19 சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்று சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தடை விரைவில் முடிவுக்கு வரும்.

என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் ஹார்மோஸ் நீரிணை பகுதியின் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே லெபனான் உட்பட அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார், சத்தீஸ்கர் மாநிலங்களில் சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. ராஜஸ்தான், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபர் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 64 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 170 ரன் எடுத்தது. இதையடுத்து 171 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் 17 ஓவரில் 106 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்லோவேனியா அதிபருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் தண்டல்வாடி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரு குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் வடகிழக்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்ட் பர்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: Students, listen carefully.
7: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: யோகாவும் மெடிடேஷனும் ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு ஒரு தொடர்புடைய ஒரு ப்ராசஸ். இப்போ அஷ்டாங்க

0: யோகா இருக்கு. அந்த அஷ்டாங்க யோகால வந்து பாத்தீங்கன்னா 8 limbs ஆஃப் யோகா, பல அங்கங்கள் இருக்கு. முதல்ல வந்து யமா நியமா, மூணாவதாவே ஆசன பயிற்சி வந்துடும், நாலாவது பிராணயாமம் வந்துடும், அப்புறம் பிரத்யாகாரா, அது மாதிரி தாரணா, அது மாதிரியான ஒவ்வொருக்கும் நடுவுல தியானாக்கு முன்னாடி இந்த மெடிடேஷன் ப்ராசஸ் வரும். பிரத்யாகாரா, தாரா, தாரணா, தியானா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி 8 நிலைகள் வந்து இந்த அஷ்டாங்க யோகால இருக்கு. சோ ஒருத்தர் மெடிடேஷன் எதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், ஒரு நிலையை அடையணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, அதற்கு உடல் முதல்ல தகுதி உறணும். அந்த உடல் தகுதி உறக்கூடிய நிலையை தான் வந்துட்டு இந்த யோக பயிற்சி செய்யுது. சோ எடுத்த உடனே மனசை ஒருநிலைப்படுத்தணும், நான் வந்துட்டு தியான நிலையை அடையணும், என்னோட மனசை என் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும், நான் எந்த ஒரு வெளியில நடக்கிற எந்த ஒரு எமோஷன்ஸ்க்கும் எந்த ஒரு விதமான தூண்டுதலுக்கும் நான் ஆளாக கூடாது, என் மனசை வந்து இப்பவே நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும்னா, அது எடுத்த உடனே பல பேர்னால செய்ய முடியாது. முதல்ல அதுக்கு அவங்க மனசை வந்து தயார்படுத்தணும். அந்த மனசை தயார்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடலை தயார்படுத்தணும். உடல் சார்ந்தோ இல்ல உடலை தாண்டி வெளியில இருந்தோ எந்த விதமான ஒரு தாக்குதலும் அந்த உடலையும் மனசையும் நோக்கி வரும்போது, மெடிடேஷன் மூலமா அதை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில நாம ஈடுபடுவோம். சோ அதற்கு முதல்ல ஆசன பயிற்சிகள் மூலியமா உடம்ப வந்து தயார்படுத்தணும். சோ ஆசன பயிற்சிகள் செய்யும் போதே பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வந்து வெளியேறி உடல் வந்து ஆரோக்கியமாகும். ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கும் போது ஒரு மனசும் ஆரோக்கியமா இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஆரோக்கியமா நினைக்கவும் ஆரோக்கியமா செயல்படவும் அந்த உடம்பும் மனசும் தயார் நிலையில இருக்கும். நம்ம வந்து மெடிடேஷன் பாத்தீங்கன்னா, அதுல பல வகைகள் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் முறை, அவங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழலை பொறுத்து நாம மெடிடேஷனை சூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அவங்க இயற்கை சார்ந்த இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடங்கள்ல அவங்க பண்ற மெடிடேஷன் ஒரு மாதிரி இருக்கும். இல்ல கட்டடங்களுக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னோட காலையில போனா ராத்திரி வரணும், எனக்கு சில ஒரு மெடிடேஷன் நீங்க வந்து நீங்க கொடுப்பீங்கன்னா அது எந்த மாதிரியான மெடிடேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நடக்கிறதுல கூட மெடிடேஷன் இருக்குங்க, சக்ரா மெடிடேஷன். சோ 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு சக்கராவை நாம மனசுல நிறைச்சு அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ற மாதிரி நம்ம கவனத்தை குறிப்பிட்ட அந்த உடல் பகுதியில, இப்ப வந்து மணிப்புற சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும்னா அந்த வயிற்றுல அந்த பகுதியில நம்மளுடைய கவனத்தை வச்சு பொறுமையா மூச்சை உள்ளிழுத்து பொறுமையா வெளிவிட்டு இந்த முறையில நம்ம கவனத்தை அங்க செலுத்தும் பொழுது சக்ரா மெடிடேஷன் நடக்கும். இல்ல மொத்த சக்ராவையுமே ஆக்டிவேட் பண்ற ஒரு மெடிடேஷன்னா மனிதர்களுக்கு சக்ரா ஆக்டிவேஷன் கீழிருந்து மேல் நோக்கி போகும். அதாவது மூலாதார சக்ரால ஆரம்பிச்சு சஹஸ்ரான்னு சொல்லிட்டு மேல் நோக்கி இந்த சக்ரா பயணிக்க ஆரம்பிக்கும் ஆக்டிவேஷன். இந்த முறையில கூட நாம மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணலாம். ஹாக்கினி முத்ரான்ட்டு ஒரு முத்ரா இருக்குங்க. கை விரல்களுடைய நுனிகள் இருக்குல்ல, இப்போ இடது கையோட விரல் நுனிகளையும் வலது கையோட விரல் நுனிகளையும் கொஞ்சம் ஓபன் பண்ணி ஒன்னா அப்படி சேர்ந்த மாதிரி டச் பண்ணி வச்சுட்டு இதுதான் ஹாக்கினி முத்ரான்னு சொல்லுவாங்க. சுகாசனால ஸ்பைன் எரெக்டா உட்கார்ந்துக்கலாம், இல்ல முடியல அப்படின்னா நீங்க செவர் ஓரமா கூட உட்கார்ந்துட்டு இந்த ஹாக்கினி முத்ரால கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து பயிற்சி பண்ணும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆக்ன சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும், அவனுடைய பெரிஃபரல் திங்கிங் வந்துட்டு அதிகரிக்கும். நம்மள சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சே நாம கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்மை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம கால்குலேட் பண்ணக்கூடிய பவரை இந்த மெடிடேஷன் நம்ம உடம்புலையும் மனசுலையும் அதிகரிக்க செய்யும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நேரம் காலை 7:32. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிவினா, 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்பதே இன்றைய சந்தோஷம்.

சுச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சி நிறைவில் அறிவிக்கப்படும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் விவேக் பாடல் வரிகளில் அனிருத் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக்

0: கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: 7:39 கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் தாமரையின் பாடல் வரிகளில் மதுஸ்ரீ பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
7: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
8: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: நேரம் காலை 7:45.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
11: நேயர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 300 கன அடியாக தண்ணீர் வரத்தானது குறைந்துள்ளது. நிரலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக லவ் டுடே திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பிரதீப் ரங்கநாதன் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நேரம் காலை 7:51. நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இன்று மூன்றாம் சுற்றுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. முதல் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு பாடப்பிரிவுகளுக்கு முதல் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் காலியாக உள்ள சில இனவாரியாக இடங்களுக்கு மட்டுமே நடைபெறும். இரண்டாம் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். விண்ணப்ப படிவம், அசல் மாற்றுச் சான்றிதழ், அசல் மதிப்பெண் பட்டியல், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ் அசல், ஆதார் அட்டை அசல், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள் 4, வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று போன்ற ஆவணங்களையும் நகல்களையும் கொண்டு வர வேண்டும். மாணவர் சேர்க்கை கட்டணமாக கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,090 ரூபாயும், அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,110 ரூபாயும், பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ பாடப்பிரிவுகளுக்கு 2,210 ரூபாயும் மாணவர் சேர்க்கை கட்டணமாக செலுத்த வேண்டும். சேர்க்கைக்காக வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோருடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்ட கலந்தாய்வின் அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். மாணவர் சேர்க்கை விவரங்கள் www.gacdpi.ac.in என்ற இணையதளத்தில் நாள்தோறும் கலந்தாய்வுக்கு பின்னர் காலியிட விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது என்று தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் அறிவித்துள்ளார்.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9

0: 4254-00159, கவுன்சிலிங் கோட் 2683.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நேர்களை, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் டான் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் விக்னேஷ் சிவன் பாடல் வரிகளில் ஆதித்யா ஆர்கே பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: நேர்களை நிகழ்ச்சியினுடைய நிறைவில் இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அரவிந்த் பன்காரியா. அரவிந்த் பன்காரியா அவர்கள்தான் 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஆவார். நேர்களை நிறைவு பெறுகிறது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி. நேயர்களினை கேட்கலாம்.
2: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று ஜூன் 15, கைபேசியை இயக்கிக் கொண்டிருக்கிற போது யாரோ ஒருவர் அனுப்பிய காணொளி படம் என் கண்முன்னாலே விரிந்தது. திருமுருகை கிருபானந்த வாரியார் அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு காட்சிதான் அது. மழலை மனம் ததும்புகிற அனுபவமும் முதிர்ந்த ஞான பக்குவம் கணிந்திருக்கக்கூடிய நிலையிலும் அவர் அமர்ந்த நிலையிலிருந்து ஆற்றிய ஒரு ஆன்மீக பேருரை. பின்னணியில் ஒரு மெல்லிசை இசைத்துக் கொண்டிருக்க இசையோடும் பாடலோடும் விளக்கத்தோடும் அவர் சொல்லிய உரைகளுக்கு நடுவில் கவிதைகள் இலக்கிய வரிகள் தானாகவே வந்து விழத் தொடங்கின. மெல்ல மெல்ல அந்த பேச்சில் கரைந்து மனது ஒன்றி போகிற பொழுது பக்தி உணர்வு உள்ளுக்குள்ளே பெருக்கெடுக்கக்கூடிய அனுபவத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவன் என்று சேக்கிழார் பெருமானை சொல்லுகிற வரியை நினைக்கிற பொழுது ஒன்பான் சுவைகளாக நமக்கு எடுத்துக்காட்டிய சுவைகளிலெல்லாம் அடங்காமல் 10வது சுவையாக இந்த பக்தி சுவை இருக்கிறது என்பதை சொல்லி காட்டலாம், சொல்லில் காட்டலாம், அனுபவித்து உயித்து உணர்வதற்கு இத்தகைய ஆன்மீக பேருரைதான் தூண்டுதலாக இருக்கும் என்பதை அந்த காணொலி காட்சி என் கண்முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தியது. இளம் பருவத்தில் என் தந்தையுடன் அமர்ந்து இருந்து வாரியார் சுவாமிகளின் அமுத வாக்கினை கேட்டதும் அவர்களின் திருவடிகளை பணிந்து திருநீர் பெற்று அணிந்து கொண்டதும் கூட கண்ணிற்கு முன்னால் வந்து தோன்றி மறைந்த அந்த அனுபவத்தை நினைவுபடுத்தி பார்க்கிற பொழுது ஒரு மெல்லிய சிலிர்ப்பு எனக்குள்ளே தோன்றியது. எத்தனை விதமான வேடிக்கை கதைகள், எத்தனை விதமான பாடல்கள், எத்தனை விதமான நயங்கள் பேச்சுக்கு நடுவில் கேள்விகளை எழுப்பி விடைகள் சொல்ல வைப்பதும் தகுதியான விடைகளை சொல்லியவர்களுக்கு குறு நூல்களையும் சிறு பரிசுகளையும் அன்பாக வழங்கியதும் கூட அவர் மேடைகளில் நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய அற்புதங்கள். கேட்க வருகிறவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்று தெரியாது, ஆனால் கேட்டு முடித்தவுடன் எழுந்து போகிறவர்களின் மனநிலை முற்றிலும் கனிந்த ஒரு பக்தி உணர்வாக ஒரு செம்மை நிலையிலே அந்த மனத்தை பக்குவப்படுத்தி அனுப்பி விடுகிற ஒரு அற்புதமான ஆன்மீக மருத்துவராகவே வாரியார் சுவாமிகள் திகழ்ந்திருப்பதை நான் கண்டிருக்கிறேன். அவர் காலத்தில் அவருடைய உரையை கேட்ட மனிதர்களின் இல்லற வாழ்வில் அகவாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு மனப்பணி தீர்க்கக்கூடிய மருத்துவராகவும் அவர் திகழ்ந்திருக்கிறார் என்பதை பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவ்வளவு சிறப்பும் நுட்பமும் வாய்ந்த அந்த உரையின் விளக்கங்களுக்கு இடையில் எந்த புத்தகத்தையும் அவர் கையில் வைத்துக் கொண்டோ எந்த குறிப்பையும் அவர் கையில் வைத்துக் கொண்டோ பேசியதை பாடியதை நான் கேட்டதே இல்லை. அந்த அளவிற்கு அவர் மனதில் ஆழமாக இலக்கியங்களும் தத்துவங்களும் ஞானங்களும் எப்படி ஊறி ததும்பின என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. திருமுருக என்று அவர் பெயருக்கு முன்னாலே அடைமொழி இடுகிற பொழுது அந்த முருகனின் குறியீடாக தமிழே அவருக்குள் நிறைந்து விட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை அவர் வாழ்க்கை

0: முன்னால் இந்த உலகத்தின் முன்னால் விரித்து சென்றிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தான் வேறு, தன் பணி வேறு என்று இல்லாமல் தன் பணியிலேயே தான் ஒன்றி செய்கிற பொழுது எல்லோரும் இத்தகைய நிலை எய்த முடியும் என்கிற அனுபவத்தை அவர் செய்து காட்டினார். நான் சொல்லி காட்டுகிறேன், வாழ்க்கையில் முடிந்தவர்கள் பின்பற்றினால் இதுபோன்ற சாதனைகளை எல்லோரும் செய்ய முடியும் என்கிற ஒன்றை நன்றாக இன்று முன்வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8:05. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: நேர்களே, பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 0-43-42-24-40-31 என்ற இந்த இரண்டு எண்களில் தொடர்பு கொண்டு தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அறிமணியர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பாக 0-43-42-24-40-30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கரூர் குளித்தலை பகுதியிலிருந்து சுகந்தி, அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ட்ரிபிள் எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள் எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: 8:12. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியன் கொட்டாய் பகுதியிலிருந்து முத்துகிருஷ்ணன். அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மெர்சல் திரைப்படத்திலிருந்து.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நேரம் காலை 8:19 நிமிடம்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இன்று மூன்றாம் சுற்றுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. முதல் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு பாடப்பிரிவுகளுக்கு முதல் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் காலியாக உள்ள சில இனவாரியாக இடங்களுக்கு மட்டுமே நடைபெறும். இரண்டாம் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். விண்ணப்ப படிவம், அசல் மாற்றுச் சான்றிதழ், அசல் மதிப்பெண் பட்டியல், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ் அசல், ஆதார் அட்டை அசல், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள் 4, வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று போன்ற ஆவணங்களையும் நகல்களையும் கொண்டு வர வேண்டும். மாணவர் சேர்க்கை கட்டணமாக கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,090 ரூபாயும், அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,110 ரூபாயும், பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ பாடப்பிரிவுகளுக்கு 2,210 ரூபாயும் மாணவர் சேர்க்கை கட்டணமாக செலுத்த வேண்டும். சேர்க்கைக்காக வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோருடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்ட கலந்தாய்வின் அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். மாணவர் சேர்க்கை விவரங்கள் www.gacdpi.ac.in என்ற இணையதளத்தில் நாள்தோறும் கலந்தாய்வுக்கு பின்னர் காலியிட விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது என்று தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் அறிவித்துள்ளார்.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அறிமணியரை வரவேற்கலாம். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
6: என்ன
5: பாட்டு வேணும் உங்களுக்கு? சரிம்மா, இதோ உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு ரசிங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: 8:28 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரியிலிருந்து கதிரேசன், அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சிவா மனசுல சக்தி திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30. நேயர்களை கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். ராமச்சந்திர கவிதா சொல்றாரு, நான் நல்ல பாட்டு எழுதிட்டு போய் யார்ட்டையாவது கொடுத்த பொருள் கேட்கலான்னு போவேன். அப்படி நான் நடந்து நடந்து நடந்து என் காலில் பொண்ணு வந்துருச்சப்பா. சரி, இது இருக்கட்டும். அடுத்ததா, ஒவ்வொரு வீட்லேயும் போய் நான், அப்பெல்லாம் வீட்டு வாசப்படி சின்னதாக தான் இருக்கும், குனிஞ்சு தான் உள்ளே போகணும். இன்றைக்கும் உண்டு, அதாவது உள்ளே வர்றப்போ ஆணவமாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, உள்ளவா அப்படின்னு அந்த புறவலர் சொன்னார்னா, இவர் போகிறப்ப தலை சில சமயம் முட்டிடுவான். காலில் புண்ணு பத்தாதுன்னு தலையில் வேற புண்ணு. சரி பரவாயில்ல, இதையும் தாங்கிக்கலாம். இதையும் தாண்டி உள்ளே போனால் சிலர் தான் பணம் கொடுப்பாங்களே தவிர, பொருள் கொடுப்பாங்களே தவிர, மற்றவங்கெல்லாம் மனநோக பேசுவாங்களாம். இதெல்லாம் பாட்டா, ஏன் புலவா, நீ எல்லாம் வேலைக்கு போனேன்ன அப்படின்னு சொல்கிறப்ப நெஞ்சு புண்ணாகுமா. பாருங்கள், நடந்ததுனால காலில் புண்ணும், முட்டுண்டதுனால தலையில் புண்ணும், அவர்கள் சொன்ன சொற்களால் நெஞ்சில் புண்ணும் எனக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் தான் நம்ம சொன்ன உடனே கேட்டு ஏதாவது கொடுப்பார். ஏன்னா அவர் தான் தமிழ் சக்கரத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் இல்லையா. அப்படின்னு நினச்சி சிவபெருமான்கிட்ட போய் சொல்ல போனாராம், ஐயா இப்படிலாம் காலில் புண்ணு, தலையில் புண்ணு, நெஞ்சில் புண்ணியா, என்ன செய்யட்டும், வறுமையாக இருக்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. உடனே சிவபெருமான் சட்டுன்னு என்ன பண்ணாரா, ஆமாப்பா உன்னே மாதிரி தான் எனக்கும் உடம்பெல்லாம் புண்ணுப்பா. எப்படின்னு கேட்குறியா, நான் இந்த மதுரையில் வந்திக்கிழவிக்கு உதவி செய்ய போனா அந்த பாண்டிய மன்னன் என்னை முதுகில் அடிச்சு விட்டான்ப்பா. இங்கேரே முதுகில் புண்ணு இருக்குப்பா. அது பரவாயில்லன்ட்டு நான் அந்த புண்ணோடு இருந்தபோது இந்த கண்ணப்பன் ஒரு வேடன், அவன் வந்து என்ன பண்ணிட்டான், காலில் மிதித்து கண்ணில் புண்ணாக்கிட்டான். இந்த புண்ணோடு இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக அர்ஜுனன் தவம் பண்ணப்ப நான் அதை கொடுக்க போய் அவனோட சண்டை போட வேண்டியாகி போச்சு. அவன் என்ன பண்ணிவிட்டான், என்னை வில்லுலேயே அடிச்சுவிட்டான். உன்னையாவது சொல்லில் தான் அடித்தாங்கிற, என்னையை வில்லில் அடிச்சுவிட்டாங்கப்பா. அப்போ பாரு, நானும் உன்னை மாதிரி தானே இருக்கேன், என்ன செய்யட்டும்னு சிவபெருமான் ராமச்சந்திர கவிதாயத்தை கேட்டாராம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பாட்டு. இந்த பாட்டை பாருங்கள். வஞ்சகர்பால் நடந்தளைந்த காலில் புண்ணும், வாசல் தோறும் முட்டுண்ட தலையில் புண்ணும், செஞ்சொல்லை நினைந்து உருக நெஞ்சிற் புண்ணும், தீருமென்றே சங்கரன்பால் சேர்ந்தேனப்பா. கொஞ்சமல்ல பிரம்படியின் புண்ணும் வேடம், கொடுங்காலால் உதைத்த புண்ணும், கோபமாய் பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும், பாரென்றே காட்டி நின்றான் பரமன்தானே. இப்போ இது எவ்வளோ அழகாக இருக்குது. சிவபெருமான் பொருள் கொடுப்பார், பொண்ணும் கொடுப்பார், பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவான் தன்னை அப்படின்னு சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருத்தட்டு போய் பொருள், ஒருத்தட்டு போய் ஆடை, ஒருத்தட்டு போய் உணவெல்லாம் கேட்க வேண்டாம், அப்படியே கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம சிவபெருமான் தான் இருக்கார்ல எல்லாம் கொடுப்பாருங்கிறார். தம்மையே புகழ்ந்து இசை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் எம் புலவீர்கால், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலும் இடர்கிடருமால், அம்மையே சிவலோகமா.

0: ஆளுதற்கு யாதும் ஐயுறவில்லையேன்னு சொல்கிறாருன்னா, இத்தகைய சோகர்பான் தான் இவருக்கும் தெரியும், ராமச்சந்திர கவிராக இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை வஞ்சக புகழ்ச்சியாக பாடுறார். எங்கள் சோர்மான் எல்லாம் கொடுக்குறவர் தான், ஆனால் நான் போய் இப்போ என்னுடைய காயத்தெல்லாம் காட்டினோடனே, நான் காட்டினது சிறுகாயம்னா அவர் காட்டினது பெருங்காயம், அதனால் இது இப்படிலாம் இருக்குங்கிறத ஒரு வறுமையை கூட நகைச்சுவையோடும் வஞ்ச புகழ்ச்சியோடும் சொல்லத்தக்க பெருமை ராமச்சந்திர கவிராயருக்கு உண்டு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நேரம் காலை 8:35.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
6: Students, listen carefully.
7: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
8: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நிர்கலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. மூக்கனூர் சண்முகா நகர் பகுதியிலிருந்து சிவகுமார், மலர்கொடி, சபரிபிரியா, சரோஜினி ஆகியோர் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் ராயன் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இன்று மூன்றாம் சுற்றுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. முதல் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு பாடப்பிரிவுகளுக்கு முதல் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் காலியாக உள்ள சில இனவாரியாக இடங்களுக்கு மட்டுமே நடைபெறும். இரண்டாம் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். விண்ணப்ப படிவம், அசல் மாற்றுச் சான்றிதழ், அசல் மதிப்பெண் பட்டியல், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ் அசல், ஆதார் அட்டை அசல், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள் 4, வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று போன்ற ஆவணங்களையும் நகல்களையும் கொண்டு வர வேண்டும். மாணவர் சேர்க்கை கட்டணமாக கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,090 ரூபாயும், அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,110 ரூபாயும், பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ பாடப்பிரிவுகளுக்கு 2,210 ரூபாயும் மாணவர் சேர்க்கை கட்டணமாக செலுத்த வேண்டும். சேர்க்கைக்காக வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோருடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்ட கலந்தாய்வின் அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். மாணவர் சேர்க்கை விவரங்கள் www.gacdpa.ac.in என்ற இணையதளத்தில் நாள்தோறும் கலந்தாய்வுக்கு பின்னர் காலியிட விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது என்று தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் அறிவித்துள்ளார்.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல தான் வாங்குறேன்.

0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் காலை 8:45.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். முகத்தில் கருமார் சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமார் சைபால்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: சைபால்
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: தானத்துல சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, தானத்துல சிறந்தது நிதானம் அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலும் சொல்றவங்க உண்டு. நிதானம் வந்து ரொம்ப அவசியம், அதுவும் இன்றைய உலகத்துக்கு ரொம்ப அவசியம். இன்னைக்கு உலகம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது. பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்களால கூட அப்படி இருக்க முடியறதில்ல. பொறுமையை சோதிக்கிறது மாதிரி பல சம்பவங்கள், அதையெல்லாம் சந்தித்தே தீர வேண்டியிருக்குது. எங்கே போனாலும் க்யூவில் நிற்க வேண்டியிருக்குது, எங்கே போனாலும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட நீங்கள் நிதானமாக பொறுமையாக நடந்துக்க தெரியலன்னா உங்களுக்கு சிடுமூஞ்சி முசுடு இப்படிலாம் பேர் வச்சுருவாங்க. அது உங்களுக்கு தேவையா? சரி, வாழ்க்கையில் வந்து பொறுமைசாலின்னு பேர் வாங்கிறதுக்கு என்ன வழி? முதல் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிறது எதிர்பார்க்கறது செய்கிறது எல்லாமே 100% கரெக்டாக நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு தவறு நடக்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருக்கணும். ஓரளவுக்கு வந்து அதை அனுமதிக்கணும். ஒரு நண்பரை வந்து 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறீங்க, 6 மணிக்கு அவர் வரலை. உடனே பொறுமை இழந்து நடந்துக்கப்படாது. ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகலாம். ஒரு வர்ற வழியில் வந்து பஸ்ஸு கூட ஏதாவது டிராஃபிக்கில் மாட்டியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தே கொஞ்சம் காத்திருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சில சமயம் டிலே ஆகிறது கூட நல்லதாக முடியும். ஒரு பஸ்ஸை தவற விட்டுட்டு, ஐயோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அடுத்தபடியாக வர்ற பஸ்ஸு நேரடியாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே கொண்டு போய் விடுற பஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடி தெரியாதுல்ல. சில நெருக்கடியான சூழ்நிலைகளை வந்து தமாஷா எடுத்துக்கிறதுக்கு பழகிக்கணும். சில இடங்களுக்கு போகிறப்ப காத்திருக்கிறதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டே போகணும். ஒரு ரயிலுக்கோ பஸ்ஸுக்கோ அல்லது விமானத்துக்கோ கப்பல் பிரயாணத்துக்கோ போகிறப்போ அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்கில் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கணும். புறப்படுற நேரம் கூட மாறலாம். நீங்கள் போய் சேர்ந்ததும் அது உடனே புறப்படணும்னு கட்டாயமாக என்ன? அது மாதிரி சமயத்தில் படிக்கிறதுக்குன்னு சில சுவாரஸ்யமான புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கலாம். உங்களை சுற்றி எவ்வளவோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல, அதையெல்லாம் வேடிக்கை பாருங்கள். எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் உண்மையாகவே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் நமக்கு போர் அடிக்காது. சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, தரிசனத்துக்காக பக்தர்கள் 4 கணக்கில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களெலாம் அழுத்துக்கிறது இல்லை. ஆண்டவனை தரிசிக்கணுங்கிற உண்மையான அக்கறை இருக்கிறதுனால அவங்களுக்கு போர் அடிக்கிறது இல்லை. ஆனால் சில சினிமா தியேட்டரில் கூட பார்க்கலாமே, சினிமா க்யூ கூட அப்படி தான். சாயந்தரம் 6 மணி ஆட்டத்துக்கு காலம்பரம் 6 மணிக்கே போய் கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்காது, படம் பார்க்குற ஆர்வம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் பழக்கப்படுத்திக்கணும். லிவ் ஃபார் தி மூமெண்ட் அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். ரொம்ப பேர் எப்படின்னா, அடுத்தபடியாக நடக்க போகிற விஷயத்திலேயே கவனமாக இருப்பாங்க. அந்த நினப்புலேயே இந்த நிமிஷத்தை பொறுமை இல்லாமல் கழிப்பாங்க. ஒருத்தர் இருக்கார், அவர் எப்படின்னா, ஆஃபீஸ் முடிகிறதுக்குள்ளேயே, சார் சார் 5 மணிக்கெலாம் ரெடியாக இருங்க, நாம் அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு 4 மணிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பார். 4:55 பரபரப்பாக ஓடி வருவார். 2 பேரும் புறப்படுவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, சார் சார் சாப்பிட்டு முடித்ததும் நேராக ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம் அப்படிம்பார். பரபரக்க சாப்பிட்டு முடிப்பார், புறப்படுவார். ஜவுளி கடையில் அவசர அவசரமாக, சீக்கிரம் பில் போடுங்க சார், சினிமாவுக்கு நேரம் ஆகிடும்பார். சினிமா தியேட்டரில் உட்காந்து அடுத்தபடியாக எங்கே டின்னர் சாப்பிட்றதுன்னு

0: யோசனை பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறமும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது எப்போவும் அடுத்த நிமிஷம், அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இதுதான் அவங்க சிந்தனை. இந்த நிமிஷ என்ஜாய்மெண்ட்டை அவங்க வந்து இழந்துடுறாங்களாம். அதனால தான் வாழ்நாள் பூரா பொறுமையின்மை அவஸ்தை அல்லல். அதனால் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அதுக்காக இந்த நிதானத்துக்கு வேறு விதமான அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. ஒருத்தர் அப்படித்தான், ஒரு தடவை ஒரு அவருடைய குதிரை காணாமல் போயிட்டு தான், அதுக்காக அவர் கவலைப்படலை, நிம்மதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். என்ன சார் இது, உங்கள் குதிரை திருட்டு போயிட்டுதுங்கிறீங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், நல்ல வேலை சார், கட்டியிருந்த குதிரை காணாமல் போயிருக்குது. நான் அது மேலே உட்காந்துருக்கிற சமயம் அது காணாமல் போயிருந்ததுன்னா, திருட்டு போயிருந்ததுன்னா, நானும் சேர்ந்தில் காணாமல் போயிருப்பேன் அப்படின்னாராம். எவ்வளவு நிதானமான ஆள் பாருங்க.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: எட்டு மணி 52 நிமிடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. நாமக்கல் போதுப்பட்டி பகுதியிலிருந்து நவீன் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து.
2: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
3: மாடு சத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்கல் நாக்க முக்கல் நாக்க முக்கல் மாடு சத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்கல் நாக்க

Kamuka. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இன்று மூன்றாம் சுற்றுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. முதல் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு பாடப்பிரிவுகளுக்கு முதல் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் காலியாக உள்ள சில இனவாரியாக இடங்களுக்கு மட்டுமே நடைபெறும். இரண்டாம் சுழற்சியில் வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். சேர்க்கைக்கு வரும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். விண்ணப்ப படிவம், அசல் மாற்றுச் சான்றிதழ், அசல் மதிப்பெண் பட்டியல், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ் அசல், ஆதார் அட்டை அசல், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கள் 4, வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று போன்ற ஆவணங்களையும் நகல்களையும் கொண்டு வர வேண்டும். மாணவர் சேர்க்கை கட்டணமாக கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,090 ரூபாயும், அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,110 ரூபாயும், பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ பாடப்பிரிவுகளுக்கு 2,210 ரூபாயும் மாணவர் சேர்க்கை கட்டணமாக செலுத்த வேண்டும். சேர்க்கைக்காக வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோருடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்ட

0: தாய்வின் அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும். மாணவர் சேர்க்கை விவரங்கள் www.gacdpi.ac.in என்ற இணையதளத்தில் நாள்தோறும் கலந்தாய்வுக்கு பின்னர் காலியிட விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது என்று தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் அறிவித்துள்ளார்.
1: நிறைவுக்கு வருகிறது
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. நேயர்களினை கேட்கலாம்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
0: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: நான் வருகிற வழியில் கால்நடை மருத்துவமனை என்ற பெயர் பலகையை பார்த்தேன். கால்நடை மருத்துவமனை என்ற பெயர் பலகையை பார்த்தவுடன் பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்டேன், இந்த மருத்துவமனை யாருக்கு பயன்படும், காலால் நடக்கின்ற ஆடு மாடுகளுக்கு பயன்படும் என்றார். மனிதனும் கால்களால் தானே நடக்கிறான், அவனுக்கு இந்த மருத்துவமனை பயன்படாதா என்று நாம் கேட்டோம். மனிதன் கால்களால் மட்டும் நடப்பவன் அல்ல, கருத்துக்களால் நடக்க வேண்டியவன், சிந்தனையால் நடக்க வேண்டியவன், நடையின் நின்றுயர் நாயகன் என்று போற்றப்பட வேண்டியவன். அந்த திசையில்தான் மனிதன் நாளும் நாளும் வளர வேண்டும். பார்க்கிறோம், காட்டாற்று வெள்ளத்தை நீந்தி போகிறது மீன். காட்டாற்று வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி போகிற மீன் ஒரு கரையோரத்தில் ஒருவன் தூண்டிலை வைத்துக்கொண்டு, தூண்டிலில் புழுவை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறான். காட்டாற்று வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி போன மீன் தூண்டில்காரன் புழுவை பார்த்து சற்றே சரணப்பட்டது. தூண்டிலை நோக்கி போனது. தூண்டிலை நோக்கி போய் புழுவுக்கு ஆசைப்பட்டு தூண்டிலில் சிக்கிக்கொண்டது. மீனுக்கு நாக்கின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்து விட்டது. அதைப் போல விட்டில் பூச்சி, அது விளக்கில் முகம் பார்க்க ஆசைப்படும். விளக்கில் முகம் பார்க்க ஆசைப்பட்டு விளக்கு ஒளிக்கு உள்ளேயே நுழைந்து கருகி போகும். வெட்டில் பூச்சிக்கு விழியின் நுகர்வு எல்லை மீறல் அதன் வாழ்க்கையை முடித்து விடுகிறது. வண்டு வைரம் பாய்ந்த மரங்களை துளைக்கும் வல்லமை படைத்தது. வைரம் பாய்ந்த மரங்களை துளைக்கிற வல்லமை உடைய வண்டுதான் மாலை நேரத்தில் அழகிய மலர்களின் மனத்திற்கு ஆசைப்பட்டு, வண்ண வண்ண மலர்களின் மனத்திற்கு சலனப்பட்டு அந்த மலரின் இதழ்களில் அமர்ந்து விடுகிறது. மலரின் இதழ்களுக்குள் அமர்ந்த வண்டு அதை விட்டு வெளியே வர மனமில்லாமல் இருந்துவிடும். மாலை நேரத்தில் இதழ்கள் குவிகிற போது இதழ்களின் சிறைக்குள் வண்டு அகப்பட்டுக் கொள்ளும். வைரம் பாய்ந்த மரங்களை துளைக்கிற வல்லமை உடைய வண்டுதான் மலர்களின் மெல்லிய இதழ்களுக்குள் சிக்கிக்கொண்டு தன் வாழ்க்கையை முடித்துவிடும். ஆக வண்டுக்கு நாசியின் இச்சை, மூக்கின் நுகர்வு எல்லை மீறல் அதன் வாழ்க்கையை முடித்து விடுகிறது. காட்டில் ஒரு வகை அதிசய பறவை, அசுனமா என்று அந்த பறவைக்கு பெயர். அது இசை கேட்டால் மயங்கி வரும். யாராவது ஒரு புல்லாங்குழலை எடுத்து இசைத்தால் அந்த இசைப்பவரின் தலைக்கு மேலே வட்டமிடும். இசைப்பவரின் தலைக்கு மேலே அசுனமா என்ற அந்த அதிசய அபூர்வ பறவை வட்டமிட்டு பறக்கிற போது அதை பிடிப்பதற்கு ஒரு தந்திரம் செய்வார்கள். புல்லாங்குழலை இசைப்பவர் காலுக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும். அசுனமா அந்த மெல்லிய புல்லாங்குழலின் இசைக்கு மயங்கி புல்லாங்குழலை இசைப்பவர் தலைக்கு மேலே வட்டமிட்டு பறக்கிற நேரத்தில் இன்னொரு அதிர்வான கருவியால் ஒரு பலத்த ஓசையை எழுப்புவார்கள். மெல்லிய இசையை கேட்டு மயங்கி வந்த அசுனமா பலத்த ஓசை கேட்டு தடுமாறி அப்படியே வாசிப்பவர் காலுக்கு கீழே இருந்த பள்ளத்து நெருப்பில் விழுந்து கருகி போகும். அசுனமா என்ற அந்த அரிய அபூர்வ பறவையின் செவியின் நுகர்வு எல்லை மீறல், காதின் நுகர்வு எல்லை மீறல் அதன் ஆயுளை முடித்து விட்டது. மீனுக்கு நாக்கின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. வண்டுக்கு வெட்டில் பூச்சிக்கு விழியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. வண்டுக்கு நாசியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. அசுனமாவுக்கு செவியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. யானைக்கோ உடலின் இச்சை அதன் ஆயுள் கைதியாக வாழ்க்கையை மாற்றியது. இவையெல்லாம்

0: இந்த உயிரினங்கள் ஒற்றை பொறியில் ஏற்படுகிற தடுமாற்றம். மனிதனுக்கு ஐந்து பொறிகளும் வா வா என்று ஆபத்தை வைத்துக் கொண்டு காத்திருக்கின்றன. ஆபத்தின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் இவன் பொறி புலன்களை பக்குவப்படுத்த வேண்டும். காண வேண்டியதை காண வேண்டும், காணக்கூடாததை தவிர்க்க வேண்டும். கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும், கேட்கக்கூடாததை தவிர்க்க வேண்டும். நுகர வேண்டியதை நுகர வேண்டும், நுகர தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் போக்கு.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: நேரம் காலை 9:05. இது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Asia Sunflower Oil.
1: வசந்தன்கோ வழங்கும் வானொலியில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதியோர் மீதான வன்முறைக்கு எதிரான உலக நாளை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக. இன்னைக்கு முதியோருக்கு எதிரான நடைபெறும் உடல், மனம், பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியிலான துன்புறுத்தல்களை தடுக்கவும், அவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆண்டுதோறும் ஜூன் 15 தேதி அன்று முதியோர் மீதான வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முதியவர்கள் குடும்பத்தின் அனுபவ செல்வங்கள், அவர்களை மதித்து அன்புடன் கவனித்து பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய வாழ்க்கையை வழங்குவது ஒவ்வொருவரின் கடமையாக இருக்குது. முதியோர் மீதான புறக்கணிப்பு மற்றும் வன்முறையை முற்றிலும் ஒழித்து அவர்களின் கண்ணியத்தை, உரிமைகளை காக்கும் ஒரு நாளாக இன்னைக்கு அனுசரித்து அதை முக்கிய நோக்கமாக கொண்டு இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது என்றால் அது மிகையல்ல. அந்த வரிசையில் இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் நாம் இதை குறித்து பேச இருக்கிறோம். யாருடன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்முடன் நேரலையில் பங்கேற்று பேச இருக்கிறாரு வழக்கறிஞர் ஏ. கார்த்திக் அவர்கள். ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: நேயர்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது முதியோர்கள் மீது என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது, அதை நாம் எப்படி கவனத்துக்கு கொண்டு வரணும், நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்யலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை நம்மளே அந்த வகையில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிலைய எண்கள் 0434-342 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு எண் 0434-342 24-40-31 என்ற எண்களில் அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு முதியோர் மீதான வன்முறைக்கு எதிரான உலக நாள் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி வழக்கறிஞர் ஏ. கார்த்திக் அவர்களோட நம்ம பேசுவோம். சார், இப்போ சொல்லுங்க, இப்போ முதியோர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எந்த வயதிற்கு அவங்க எட்டி

0: உடன் அவங்க முதியவர்களாக, அதாவது சீனியர் சிட்டிசனாக கருதப்படுகிறார்கள். அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பொதுவாகவே வந்து 60 வயசுக்கு மேலானாலே அவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ற வயது அடைஞ்சிடுறாங்க. அந்த வயதுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து மூத்த குடிமக்கள் தான். அந்த மூத்த குடிமக்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே வந்து சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 அப்படின்ற சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணுன்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க. அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சீனியர் சிட்டிசன்ஸும் அவங்களுக்கு இருக்கிற

0: பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணுன்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த சட்டம் வந்து நிறைவேற்றினாங்க. அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி ஒரு ஒவ்வொரு சீனியர் சிட்டிசன்ஸும் அவங்களுக்கு இருக்கிற ரைட்டை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, பேரம் பேத்தி இருப்பாங்க, இல்லை அவங்கள சார்ந்த நபர்கள் இருப்பாங்க, இல்லை அவங்க வளர்த்த நபர்கள் இருப்பாங்க, இல்லை அடாப்ட் பண்ண ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கள யாருனாலையும் அவங்க வளர்த்துருப்பாங்க. அந்த வளர்த்துருக்கிற நபர்கள், அந்த குழந்தைங்க யாருமே அந்த பெற்றோர்களை பாதுகாக்கலை, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, வீடு, துணி,
1: பேசிக்காக என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த முதியோர்களுக்கு இருக்குது? உங்கள்கிட்ட வரும்போது நிறைய பேர் இந்த பிரச்சனைகள் இருக்குது, ஃபண்டமெண்டலாக இந்த மாதிரி பிரச்சனைகள் பொதுவாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்கும். அது என்ன மாதிரியான பிரச்சனை?
0: அவங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, பராமரிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு துணிமணி எடுத்து தர மாட்டாங்க, அவங்க பசங்க வந்து நல்லா இருப்பாங்க, அவங்க பெற்றோர்களை பாதுகாக்க மாட்டாங்க, வீடு கூட கொடுக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. துரத்துறதுனால தான் நம்ம சொசைட்டியில் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு சீனியர் சிட்டிசன் வயசை தாண்டி நல்லா வெளியே வரும்போது அவங்களால அவங்க பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைங்க எதுவுமே செய்யலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ரோட்டில் ஏதாச்சும் போயிட்டு வேறு
1: வேலைகள் பார்க்கறது,
0: வேலை பார்க்கறது இருக்குது, அவங்களால வேலை பார்க்க முடியலன்னா அந்த
1: ரோட்டில் கையேந்தி நிற்கிற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது.
0: அந்த சூழ்நிலை இருக்குது. இதை பார்க்கறதுனால சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு கில்ட்டான ஃபீல் வந்துடும். என்னடா நம்ம வந்து இவ்வளவோ சம்பாதிச்சோம், நம்ம பசங்க 2 பசங்க 3 பசங்க இருக்காங்க, அவங்களை நல்லா படிக்க வச்சோம், அவங்களுக்கு நல்லா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம், நம்மளுடைய நிலைமை இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து உயிரையும் மாச்சிக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி உயிரெல்லாம் போகக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த சட்டத்தை ஏற்றுனாங்க. இந்த சட்டம் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்திலுமே வந்து சீனியர் சிட்டிசனை அவங்களை பாதுகாக்கிறதுக்காக முதியோர் விடுதிகளையுமே வந்து அவங்க தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. பிளஸ் மாவட்டத்தில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றிருக்காங்க.
1: ஒரு முதியோரை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் சமூகத்தில், அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க.
0: அவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள், அவங்க அவங்களுடைய வழிகாட்டின் பேரில் தான் நம்ம வந்து இத்தனை நாள் பயணித்து வந்துட்டுருக்கோம். அவங்களுடைய ஒவ்வொரு அறிவுரையும் கேட்டு தான் நாம் வரணும். அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அதை நம்ம விட்டுவே கூடாது.
1: இப்போ நீங்கள் நிறைய கேசஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க, இப்போ எந்த மாதிரியான சீனியர் சிட்டிசன்ஸ் உங்ககிட்ட அதிகமாக அணுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கவர்மெண்ட் வேலை முடிச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ், அதாவது ஒரு பொருளாதார ரீதியாக அவங்க சரியாக இருப்பாங்க, ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்களோ இது ஆகுறாங்களோ அந்த மாதிரியா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த வேலை பொருளாதார ரீதியாக அவங்க கொஞ்சம் இதாக இருக்காங்க, தாழ்மனப்பான்மையில் இருக்காங்க, கொஞ்சம் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சைடு அதிகமாக பிரச்சனைகள் இருக்குன்னு
0: நினைக்கிறேன். பொதுவாகவே பொருளாதாரம் இல்லைன்ற பட்சத்தில் தான் இந்த பிரச்சனை வருது. பொருளாதாரம் இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு கூட அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்க பிள்ளைங்க இல்லை அப்படின்ற பட்சத்துலையுமே அவங்க பணம் வச்சுருக்காங்க, ஒரு சீனியர் சிட்டிசனை அந்த ஹோமுக்கு போயிட்டு அவங்க சேர்ந்துருவாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு மெடிக்கல் வசதி இருக்கும், ஃபுட்டு கொடுத்துருவாங்க, குவாலிட்டியான ரூம்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்க பே பண்ணிவிட்டு அங்கே இருந்துகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை தேர்தல் அதிகாரியுமே வந்து அவருக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் தான் இருந்தது. அந்த பெண் குழந்தைக்கும் திருமணம் ஆகி அவங்க வெளியூரில் இருக்காங்க, அவரே வந்து ஒரு ஹோமில் தான் போயிட்டு இருக்கிறா அப்படி பணம் பே பண்ணிவிட்டு.
1: சரிங்க, அப்போ நிறைய பேர் வந்து இப்போ குழந்தைங்க, அதாவது அவங்க பெற்ற குழந்தைங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன வருது, இல்லை அவங்க வீட்டுக்கு வந்த மருமகனோ இல்லை மருமகளோ அவங்களால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, இதில் ஏதாவது வித்தியாசங்கள் பார்க்குறீங்களா?
0: திருமணத்துக்கு பிறகு வர பிரச்சனைகள்
1: பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகள்
0: அவங்க உள்ளாகிறாங்க? மனைவி பேச்சை கேட்டுட்டு பெற்றோரை கவனிக்க மாட்டாங்க, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எப்படின்னா, அவங்க வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவாங்க, வெளியூர் வேலைக்கு போயிட்டு இவருக்கு நாம் எதுக்கு செய்யணும், அவருக்கு செய்யக்கூடாது அப்படின்ற கான்செப்டில் அவங்க செய்யாமல் விட்டுறாங்க. இதனால தான் வந்து முதியோர்கள் வந்து பாதிப்பு அதிகமாக வர்றது, அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் போயிடும். அவங்க ஏதாச்சும் கவர்மெண்ட் வேலையில் இருந்திருந்தால் அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு பென்ஷனோ இல்லை வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட்டெல்லாம் வரும், அதை வச்சு அவங்க பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு எதுவுமே கிடையாது, அந்த காரணத்தினால இவங்களுக்கு வந்து பணம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க.
1: சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அவங்கள அவங்களே பாதுகாத்துக்கிறதுக்கு?
0: ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்லையுமே சமூக நலத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட புகாராக எழுதி கொடுத்தாலே போதுமானது. கலெக்டர்கிட்ட கூட நேரடியாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆடியோ கிட்ட கூட கொடுக்கலாம். ஆடியோ கிட்ட கொடுத்து கூட மனு வந்து என்கொயரி பண்ணி உடனடியாக என்கொயரி பண்ணுவாங்க, அதுக்கு வந்து டைம் எடுத்துக்க மாட்டாங்க, அதிகமான டைம் எடுக்க

0: அனுப்புகிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த மனுமேலை பரிசீலனை பண்ணி, சப்போஸ் அவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸு சொத்து ஏதாவது அவங்க பசங்களுக்கோ பேர குழந்தைங்களுக்கோ எழுதி வச்சுருந்தா, கண்டிஷன் மேக் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி என்ன நீ பராமரிக்கலைன்னா இந்த பத்திரத்தை ரத்து பண்ணுற அதிகாரம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் மேக் பண்ணி அவர் கிஃப்ட் டீடோ செட்டில்மெண்ட் டீடோ கொடுத்துருந்தாருனா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகாரம்
1: சட்டத்தில்
0: இருக்குது. அவங்களே வந்து ஆர்டிஓ கலெக்ட் இந்த ஆர்டிஓவை வந்து கேன்சல் பண்ணிடலாம்.
1: சரிங்க சார், நம்ம இன்னைக்கு வசந்தன் கோவோடைய வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில் முதியோர் மீதான வன்முறைக்கு எதிரான உலக நாளை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நம்ம கூட வழக்கறிஞர் கார்த்திக் அவர்கள் இணைஞ்சு பேசிட்டு இருக்காரு. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 043-342 என்ற முன்னிணைப்போடு 24-40-30, மற்றொரு 24-40-31 என்ற எண்களில் அழைக்கலாம். மேலும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து நீங்களும் பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: அனைவரும்
1: நல்லையோ, உங்களோட கேள்வி கேளுங்க.
2: முதியோர் தின வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயா, நாங்க முதியோருங்களையா? ஐயா,
2: வழங்கணும்
1: எங்களுக்கு முதியோர் பட்டம் கட்டி விட்டீர்களே, அதுக்குள்ள
2: சொல்றதை கேளுங்க. முதியோர் வந்து வீட்டுல வந்து நாம எங்க போயிட்டாலும் வீட்டை நல்லா பாதுகாப்பா பாத்துக்கோங்க. அதே மாதிரி முதியோரை சம்பாதிக்கிற மருமக்குமார் வந்து முதியோரை வந்து நல்லா பாதுகாப்பா கவனிக்கணும்.
1: இந்த மாதிரி சொல்றதை கேளுன்னு மிரட்டவும் செய்யணும்.
2: போயிட்டு அதுக்கு பிற்பாடு அவங்க மகமாரி வெளியில போயிட்டா கூட அவங்க கிட்ட வந்து சண்டை பிடிச்சா மருமக்குமா இருக்கு, அந்த மாதிரி சண்டை வர்றது.
1: அப்படியா?
2: ஆமா, அதனால வந்து நாம பெருமஞ்சிலே வந்து மூதாட்டில வந்து நாம பொறுப்பா பாத்துக்கணும்.
1: சரிங்க, உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருக்கா? நீங்க அது சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க. வழக்கறிஞர் நம்ம கூட இருக்கிறாங்க,
2: பேசுறீங்க. வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் தாசமல்லி சிந்தமா சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம் சார்.
0: சொல்லுங்க
1: ஐயா, உங்களோட கேள்வி கேளுங்கய்யா.
2: சார்,
0: சொல்லுங்க ஐயா.
2: மூதாட்டில வந்து சார் எப்படி சார் வீட்டுல
0: உங்களுக்கும் தேவையான அறிவுரைகளை அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் அவங்களுக்கு குறையில்லாமல் பார்த்துக்கினாலே போதுமானது.
1: இல்லை, இது என்னென்னா ஒரு பக்கம் ஒரே ஒரு விஷயத்துக்குள்ளார மட்டும் போகிற மாதிரி இருக்கு. வெறும் மருமகள் மாமியார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அதுதான். இல்லை, அவருக்காகவும் தான் நம்ம சொல்கிறோம். முதியவர்கள் அப்படின்னும் போது எல்லா கேட்டகரியிலையும் எல்லா இது மருமகள் மாமியார் அப்படிங்கிறத தாண்டி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். பொதுவான கேள்விகள் யாராவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் அழைச்சி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம பேசுவோம்.
3: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
11: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின

0: தெரியுமா?
1: ஹே, வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: 9:20. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு நிகழ்ச்சியில முதியோர் மீதான வன்முறைக்கு எதிரான உலக நாளை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியுடன் இணைஞ்சிருக்கிறாரு வழக்கறிஞர் ஏ கார்த்திக் அவர்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். சொல்பவர்?
6: தர்மபுரி மாவட்டம் சிவகாமி பேச சாமியகுட்டையிலிருந்து.
5: சொல்லுங்க, உங்களோட கேள்வி கேளுங்க.
6: நல்ல நிகழ்ச்சி தாங்க மேடம். எங்க அப்பங்க அம்மா கோமண்டலில மூணு பேர் எங்க அண்ணந்தம்பிங்க நல்லா பாத்துக்கினாங்க. நாம நடந்துக்கிற விதம் தாங்க இது. மூணு ஆம்பளை பிள்ளைங்களும் நல்லா பாத்துக்கினாங்க எங்க அப்பங்க அம்மாவே ரெண்டாலையும்.
5: சரி.
6: அந்த மாதிரி தான் நாம
5: நடந்து கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க. இப்ப முதியோர் மீதான பாதுகாப்பு சட்டங்கள் குறித்தோ அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறது குறித்தோ இது பண்ணலாம். நாம இது பொதுவான கருத்துக்கள் மட்டும் நம்ம கேட்கல. சரிம்மா, ஏதோ நீங்க உங்களுடைய கருத்துக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
7: அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சட்டத்துல யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த சம்பாதிக்கிற பணத்துல இருந்து டைரக்டா டெபிட் பண்ணி இவங்க அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்கா? அதை எப்படி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்? யார் யார்கிட்ட போய் அந்த மனு மாதிரி எழுதி கொடுக்கணும்? சோ தட் அந்த பராமரிப்பு செலவுகள் இவங்க முதியோர்களுக்கு மீட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதை பத்தி சொல்றீங்களா?
8: வாய்ப்பு இருக்குமா? நீங்க மனு கொடுத்தீங்கனாலே அவர் பணம் கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து அந்த பணம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வாங்கிக்கலாமா? அவர் பணம் கொடுக்கலன்ற பட்சத்துல தான் நம்ம அவருடைய சேலரி வாங்குறாரு, சேலரி நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணலாமா? நம்ம அது வந்து பிரத்யேகமா ஆர்டருமே போடுவாங்க. நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்கலன்ற பட்சத்தில் நீங்க வந்து அது ஆர்டிஓ கிட்ட முறையிட்டீங்கன்னா நீங்க அந்த பணத்தை வசூலிக்கிறதுக்கு அதுக்குண்டான தனி ஆர்டர் ஒன்று போடுவாங்கம்மா.
5: சரிங்க. சரி, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறது முன்னாடியே வரக்கூடிய விஷயங்களை பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவங்களே செல்ஃபாக எடுத்துக்கணும். எந்த மாதிரி விஷயங்கள பிரச்சனை வரும்? இப்போ சொத்து பிரச்சனைகள் அதிகமாக வரும், பண பிரச்சனைகள் அதிகமாக வரும். அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
8: இல்லை, ஒரு சொத்தை வந்து அவர் பேரமாருக்கோ இல்லை பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ அவர் ஏதாச்சும் தானமாக கொடுக்குறான்ற பட்சத்தில் கண்டிஷன் போட்டு பண்ணால் போதுமானது. அது பின்னாடி வந்து அவங்க பராமரிக்கல அப்படின்ற பட்சத்தில் அந்த பராமரிப்பு பண்ணாத காரணத்துக்காக அதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த சொத்து இவங்க கிட்ட வந்துடுது. அப்போ இவங்க ஓனர் ஆகிடுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறது அவங்க கேட்பாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறது அந்த பிள்ளைங்க கேட்பாங்க.
5: சரி, இப்போ ஒரு நபருக்கு டைரக்ட் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், அதே மாதிரி அவங்க தத்தெடுத்த குழந்தைகளும் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? இவங்க ரெண்டு குழந்தை இப்போ அடாப்டட் கிட்டுக்குன்னா அதுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா?
8: கிட்டுமே ஈக்குவல்
5: ஈக்குவல் டு அவங்க அவங்களுக்கான
8: குழந்தைங்க தான்.
5: குழந்தைங்க தான்
8: ஃபுல் ரைட் அவங்களுக்கு வந்துடும்.
5: ஓகே, இப்போ அதில் எந்த மாதிரியான குழப்பங்களும்
8: அவங்க கிட்டேயுமே அவர் வந்து கிளைம் பண்ணலாம், ரைட் கிளைம் பண்ணலாம். எனக்கு வந்து சாப்பாடு செலவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க கிட்டயும் நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனு கொடுத்து மனு மூலியமா நம்ம ஆர்டர் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அவங்களை சார்ந்த நபர்கள், இவங்களுக்கு யாரும் ஆளுங்க இருக்க மாட்டாங்க, அவங்க பக்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, இவங்க கிட்ட வந்து அவர் சார்ந்த நபர், இவர் நாங்கள் இத்தனை நாள் இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்தோம், ஒரே ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருந்தோம், இப்போ என்னை பராமரிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க அவங்ககிட்டயுமே வந்து எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, மாதம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மனு போட்டு மனுவின் அடிப்படையில் ஆர்டர் வாங்கிடலாம்.
5: இப்போ என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ நான் சம்பாதிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் குழந்தைங்க கிட்ட கேட்க முடியும் அப்படின்றது ஏதாவது இருக்கா? இல்லை எனக்கு வயசாயிடுச்சு, நான் இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், நான் ஒன்றும் சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுக்கல, சொத்து எதுவும் சேர்த்து வைக்கல, ஆனாலும் எனக்கான பராமரிப்பை அவங்க செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் இருக்கா?
8: இந்த சட்டம் அதுக்காக தான் ஏற்றப்பட்ட சட்டம். அவங்க சம்பாதிச்சு கொடுத்தாலும் சரி கொடுக்காம இருந்தாலும் சரி அவங்கள பெற்றோர்கள் அவங்கள பாதுகாத்தாங்க, அவங்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க, இதுவே அவங்களுக்கு பெரிய இதுதான்.

0: அவரால் என்ன முடியுமோ அவர் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் அந்த குழந்தைங்களுக்கு செஞ்சுருக்காரு. அவரால் அவ்வளோதான் முடியும். இப்போ அந்த குழந்தைங்க வந்து சம்பாரித்து நல்ல பெரிய இடத்து பெரிய லெவலுக்கு போகும்போதும் சரி, ஆவரேஜாக இருக்கிற வேண்டிய லெவலில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய முக்கியமான கடமை பெற்றோரை பாதுகாக்கணும்.
1: என்ன முதல் கேள்வி என்ன வரும், நீ என்ன எனக்கு பண்ணிட்ட, நான் உனக்கு செய்யறக்கு அப்படின்ற கேள்வி தான் பெரும்பான்மையாக வரும். அதுக்காக தான்
0: அவங்க வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்துருக்காங்க, வீடு துணி
1: இருக்க இடம்,
0: ப்ளஸ் கல்வி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல அழிக்க முடியாத சொத்து கல்வி தான். அந்த ஒரு முக்கியமான சொத்தையே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பெற்றோர்களே வந்து பாதுகாக்க வேண்டியது அவங்களை தலையாய கடமை.
1: சரிங்க சார். இப்போ பெண் குழந்தை ஆண் குழந்தை இரண்டு பேர் குழந்தைகள் இருக்காங்க. இப்போ பெண் குழந்தைகள் வேற வீட்டுக்கு போகிறவங்க அப்படின்றது தான் நம்மளுடைய இந்தியன் கலாச்சாரப்படி நடைமுறையில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது, பெண் குழந்தைங்களுக்கு, ஆண் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது? இப்போ நம்ம போய் பெண் குழந்தைங்கிட்டையும் கிளைம் பண்ணலாமா?
0: தாராளமாக கிளைம் பண்ணலாம். ஆண் பெண் இருவரும் சமம்தான். பெண்கள் குழந்தைகள் அவ்வளவுதான், அவங்களுடைய குழந்தைகள் இவங்க.
1: இப்ப நம்ம யார்கிட்டனாலும் பராமரிக்கிறதுக்கான உரிமைகள் கேட்கலாம். இப்போ பெண் குழந்தைங்கள்கிட்ட கேட்கும் பொழுது அந்த வீட்டார் அவங்க தடை பண்ணும் போது அதுக்கான பாதுகாப்பு சட்டங்களோ இல்லை அதை வந்து சட்டத்தின் ரீதியாக அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: இருக்கு இருக்கு இருக்கு.
1: அது அது என்ன மாதிரி சார் நம்ம பண்ணலாம்?
0: இப்போ அவங்க வேற வீட்டுக்கு போனாலே அவங்களுக்கு தேவையான அனைத்துமே இவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இவங்க வந்து அந்த பெண் குழந்தை வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி அவங்க வந்து மனு பெட்டிஷன் கொடுத்து தான் பண்ண முடியும். எதுவுமே நேரடியாக நம்ம போய் கேட்க முடியும். நேரடியாக கேட்டோம்னா சண்டையை வந்துடும், அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடும். மனு போட்டு விசாரித்து விசாரணை அடிப்படையில் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரெமெடி உண்டு.
1: சரிங்க சார். ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் பாப்பாரப்பட்டி. ஐயாவுக்கு வணக்கம்.
1: சொல்லுங்க உங்களோட கேள்வி.
2: சொத்து பிரிச்சல்ல வந்து நிலத்தை வந்து வெளியூர் போயிடுறாங்க, ஒருத்தர் ஆக்கிரமிச்சாரு, அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து மிரட்டுறாங்க உருட்டுறாங்க, அதுக்கு சட்டத்துல என்ன இடம் இருக்குது? கவுன்சிலுக்கு போனாலும் நியாயம் கிடைக்கிறத, ஊர் பஞ்சாயத்து போனாலும் நியாயம் கிடைக்கிறத, சட்டத்து மூலியமா என்ன நீதி கிடைக்கிறது? அதை கொஞ்சம் வளங்க மாதிரி கேட்டுக்கலாமா?
0: சொத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு தாங்க ஐயா போகணும். கோர்ட்டில் போயிட்டு வழக்கு போட்டு தாங்க ஐயா அதை பண்ண முடியும். சட்டப்படி அங்கே தான் போக முடியும்.
1: சரிங்க. என்ன மாதிரி என்ன சட்டங்கள் இருக்குது அவங்களுக்கு? இருக்கு.
0: அவருடைய உரிமையை நிலைநாட்டி கொள்றதுக்காக நீங்கள் உரிமையல் நீதிமன்றத்தில் போயிட்டு உங்களை டாக்குமெண்ட் இந்த மாதிரி இருக்குது, என்னுடைய பேரில் இருக்குது, நீங்கள் அதுக்குண்டான இவங்க பக்கத்து நிலத்துக்காரோ இல்லை யார் நெய்பர்ஸோ யாரோ என்னுடைய நிலத்தை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் கோர்ட்டு மூலியமாக சிவில் நீதிமன்றத்தில் உரிமை நாடிக்கலாங்க ஐயா.
1: சரிங்க. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருக்கு?
3: வணக்கம். நான் பாப்பாரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
1: சொல்லுங்க உங்களோட கேள்வி.
3: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க
3: சார். இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு வெப்சைட் கொண்டு வந்தாங்க, சம்விதான் சொல்லிட்டு, ஒரு 22 லாங்குவேஜ்ல கிட்டத்தட்ட உங்களுக்கான முதியோர் சம்பந்தப்பட்ட குறைய கேட்கறதுக்காக அந்த வெப்சைட்ட பத்தியும், அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்னு இருக்குல்ல 1456 இது மாதிரியான அந்த ஹெல்ப்லைன் நம்பரு, இது மாதிரியான வெப்சைட்ஸ், அது மாதிரியான ஒரு தகவல் வந்து சொல்லுங்க.
1: தேங்க்யூ. நிகழ்ச்சியோட நிறைவில் அது சொல்லுவாரு. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: விருத்தாசிரம் ரவிமாண்டியில் ஒரு அருமையான வேலை வாய்ப்பு. மாதம் ரூபாய் 10,000 முதல் 15,000 வரை சம்பளம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7708075312.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாட்டு

0: மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகி உள்ளது.
1: என்னமா பாட்டி அம்மா நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
2: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு
1: போது போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள்
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
11: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
10: எப்படி தெரியும்?
11: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
13: That's right.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதியோர் மீதான வன்முறைக்கு எதிரான உலக நாளை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நம்முடன் இணைஞ்சு நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சுட்டு இருக்காரு வழக்கறிஞர் ஏ கார்த்திக் அவர்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம், உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30, மற்றொரு 24 40 31 என்ற எண்கள்ல அழைக்கலாம். மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து பேசலாம். ஸோ இப்போ முன்ன ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, ஒரு நம்ம ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், ஹெல்ப்லைன் வெப்சைட்ஸ் என்னென்ன இருக்குது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்னா, அதை நம்ம ஒரு டைம் நினைவுபடுத்திடலாமா நம்ம நேயர்களுக்கு?
14: சொல்லிடலாம். அந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. அதில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து எந்தெந்த இடத்துல வந்து சீனியர் சிட்டிசன் ஹோம் இருக்குது, அவங்கக்கிட்ட டைரெக்டாக எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாரித்து அவங்க போய்க்கலாம். அங்கே ஃபோன் பண்ணி அவங்க கேட்குறப்போ டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் கேட்கலாம். அவங்களுக்கு ஏதாச்சும் லீகலாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அவங்கக்கிட்ட அவங்க ஒரு டீம் இருக்கும். அந்த டீமில் வந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு லீகலாக ஏதாச்சும் சஜஷன் வேணும்னா அந்த சஜஷன்ஸும் கேட்டுக்கலாம். அவங்க அதை கேட்டு அந்த அவங்களுக்கு என்ன ரெமெடி வேணுமோ, சப்போஸ் அவங்களுக்கு போகிறதுக்கு வில்லிங்காக இருக்கும், ஒரு பையன் ஒரு ஊரில் இருப்பான், பொண்ணு ஒரு ஊரில் இருக்கும், அவங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே போய் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்டேட் வைஸாக இது போட்டிருக்காங்க.
6: நம்பர்
14: 1456 7
6: 1456 7 அதாவது 1 வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம், 4567 லைனாக
14: நம்பர். ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஒரு
6: அந்த நம்பர் கேட்டால் சீனியர் சிட்டிசனுக்கான என்னென்ன ஹோல்டேஜ் ஹோம் இருக்குது, நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி

0: ஆமாம்,
1: ஆயிடுவாங்க.
0: காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் அந்த நம்பர் வந்து ஆக்டிவ் இருக்கும்.
1: சரிங்க, ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம பேசுவோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்மா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளிலிருந்து வேல்முருகன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், சொல்லுங்க.
2: இது சொத்து தாத்தா பேர்ல இருக்குதுங்க.
0: ஓகே.
2: அது தாத்தா வந்து அவங்க மக்கள் ரெண்டு பேருமே பாத்துக்கல, தாத்தா வச்சுட்டாங்க.
0: சரி,
2: அவன் பேர பிள்ளை தான் பாத்துக்கிறான்.
0: ம்,
2: அந்த சொத்தை வந்து பேரனுக்கு டைரக்டா பண்ணலாங்களா?
0: அந்த சொத்து அவரு சொந்தமா சம்பாதிச்ச சொத்துங்களா, இல்ல வந்து பரம்பரை பரம்பரையா வந்த சொத்துங்களா?
2: பரம்பரை பரம்பரையா தாத்தா பேர்ல வந்த சொத்து.
0: பரம்பரை பரம்பரையா வந்த சொத்துன்ற போது அது டைரக்டா பிரிச்சு கொடுக்கறதுல சட்ட சிக்கல் இருக்கும், அவருக்கு அப்படி கொடுக்க முடியாது. அவங்க ஏன்னா பெத்தவங்க இருக்க, பசங்க இருக்காங்க, அவங்கள தாண்டி தான் அவங்களுக்கு வரணும்.
2: அதுதான் அவங்க ரெண்டு பேருமே விட்டுட்டாங்க இல்லையா, அதனால அவங்க பண்றதுக்கு ஒரு தைரியம் இருக்குதா, சட்டம் இருக்குதான்னு கேக்குறேங்க.
0: இல்ல, அவர் பேர்ல டைரக்டா டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க நேரடியாக போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அவர் பேர்ல பதிவு பண்ணி கொடுக்கலாம். அதாவது தான செட்டில்மெண்ட்டு இல்லை கிஃப்ட் டீடாக கொடுத்தாங்கன்னா அதில் வந்து என்ன பராமரிக்கலைன்னா இந்த ஆவணத்தை நான் எப்போனாலும் கேன்சல் பண்ணிடுவோம் சொல்லிட்டு கண்டிஷனோடு கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் அவரை பாதுகாக்கும். அந்த கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் என்னைக்குனாலே தாத்தா வந்து இந்த சொத்தை கேன்சல் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்.
2: சரி சரிங்க, சரி நன்றிங்க.
0: நன்றிங்க.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கே இருந்து?
3: நடக்க முடியறதுல வீட்டோட இருக்காங்க, ரெண்டு வீடு இருக்கு. மருமகள் சொத்து வேணும் அப்படின்ட்டு அந்த அம்மா அடிக்க வராங்க, ஆள் கூட்டிட்டு வராங்க, சொத்து வீடு எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
1: நீங்க உங்க குடும்பம் சார்ந்தவங்களா இல்ல உங்க பக்கத்துல தெரிஞ்சவங்க? உங்க அம்மா?
3: நான் தான் பாத்துக்கிறேன்.
1: சரி,
3: ஆனா ஆள் கூட்டிட்டு வராங்க அம்மாவை அடிக்கடிக்கு அடிக்கிறதுக்கு. தம்பி இருந்து 6 மாசம் தான் ஆகுது.
1: உங்க தம்பியும் இல்ல, அவங்க அம்மா வந்து உங்களோட பராமரிப்புல இருக்காங்க. ஆனா அவங்க மருமக வந்து கேட்டுட்டு இருக்காங்க,
3: எல்லாமே எழுதி வைக்கணும். வீடு இருக்கிறது ரெண்டு வீடு இருக்கு, அது ரெண்டுமே எனக்கு எழுதி வைக்கணும். சின்ன பையன் இருக்கான், 11 வயசு ஆகுது. அம்மா குடுக்கறேன்னு சொல்றாங்க, எனக்கு ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஃபுல்லா எனக்கு குடுக்கணும். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, ஹஸ்பண்டோட நல்லா இருக்கீங்கல்ல, நான் இல்லாம இருக்கேன், அதனால ஃபுல்லு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுவோம்.
1: இதுக்கு என்ன மாதிரியான
0: அம்மா? அந்த சொத்து வந்து அவங்க சொந்தமாக சம்பாரித்து வாங்குற சொத்து அப்படின்ற பட்சத்தில் அந்த அம்மா யாருக்குனாலையும் கொடுக்கலாங்கம்மா.
3: அவங்க ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு வாங்கினதாங்க சார்.
0: அப்போ அந்த சொத்தை வந்து யாருக்குனாலையும் கொடுக்கலாம். அவங்க இப்போதைக்கு அவங்க அந்த சொத்தை அவங்க பேரில் வச்சுக்கிறதா அவங்களுக்கு நல்லது. அவங்க ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் காவல்துறையை நாடலாம். இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை நாடலாம்மா.
3: சரிங்க சார், வேற எதுவும் பண்ண முடியாதாங்க சார்?
0: அதுதான்மா, காவல் நீங்கள் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அவங்களே வருவாங்க. நீங்கள் ஏன்னா அவங்க ஒரு மூத்த குடிமக்கள்ன்ற போது நேரடியாக போலீஸ் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. 100-க்கு ஃபோன் பண்ணுங்க, போதுமானது.
3: சரி சார, தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
1: அடுத்த நேயர்
4: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: அம்மா இருவருக்கும் வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்பவர் யார்?
4: நான் குக்காமலை நெடிகர் பட்டையை ராஜேஸ்வரி பேசுகிறேம்மா.
1: உங்களோட கேள்வி கேளுங்கம்மா.
4: என்னோட கேள்வினா, அப்பா இறந்து 14 வருஷம் ஆச்சு, அம்மா டெத் ஆகி 2 வருஷம் ஆச்சு, அண்ணா கொரோனா பிரச்சனைப்ப டெத் ஆயிட்டாரு ஒரு இந்த மேயோட 6 வருஷம். அவர் வந்து சம்பளம் வந்து இப்போ அம்மாவோட வீடு இருக்கு, அம்மா பேர்லதான் இருக்கு. அது வந்து என்ன சொல்றதுன்னா, இப்ப நாங்க ரெண்டு பேர் தங்கச்சி, நானும் தங்கச்சி இருக்கா, அவங்க வந்து அண்ணா பென்ஷன் வந்து 21,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டுறாங்க. அதுக்கு வந்து இப்ப ஏதாவது நடவடிக்கை எடுத்தா நாம வேணும் கேட்டா ஏதாவது பிரச்சனை வருங்களா இல்ல கிடைக்குங்களா?
0: அம்மா பென்ஷன் வந்து உங்க அண்ணி வாங்குறாங்களா?
4: அண்ணி? ஆமாமா, அவங்க அண்ணா மிருத்தி இருந்தாரு.
0: ஓகே.
4: அவங்களுக்கு இப்ப 31,000 பென்ஷன் வந்துட்டு.
0: சரிங்கம்மா.
4: அம்மா பேருதான் இருக்கு. நாங்க வந்து எடுக்கணும்ன்றது கிடையாது, இல்ல அப்படி நடவடிக்கை எடுத்தா நம்ம கேட்கலாமா அப்படின்னு கேட்டுக்கோங்களேன்.
0: நீங்க கேட்கலாமா? நீங்க கேட்க முடியாது, உங்க அம்மா கேட்கலாம், அவங்களுக்கு அதுல ரைட்
4: இருக்கு. அம்மா டெத் ஆயிட்டாங்க, அம்மாக்கு 2 வருஷம் ஆச்சு, அம்மா பேர்ல தான் இருக்கு.
0: அம்மா பேர்ல லேண்ட் இருக்குங்களா?
4: ஆமா.
1: இல்ல, இப்ப உங்களுக்கு பென்ஷன் பணத்தை பத்தி கேக்குறீங்களா இல்ல நலத்தை பத்தி
4: கேக்குறீங்களா? அண்ணாவது அது அவங்களுக்கு தான் கிடைக்கும், இந்த வீடு சொத்து கிடைக்குமா?
0: அம்மா இறந்துட்டாங்கன்னா அம்மா உங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் அது ஈக்குவல் ஷேர் வந்துருங்கம்மா அந்த சொத்துல.

0: சரி சரிங்க.
1: ஈக்குவல் ஷேர் வந்துடும், நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாங்கம்மா.
0: ஓகே ஓகே, நன்றிங்க.
1: ஓகே.
2: இப்போ நான் வந்து முதியோர்கள் பாதுகாப்புக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப் நிறைய பேர் ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையே அவங்களுக்கு ஏற்பட்டுரும். முதியோர்கள் அப்படின்னு 60 வயசு இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்களோ அதுவே ஒரு அவங்க எதை செய்யக்கூடாத தப்பு செஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இன்னுமே நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு முகம், ஏஜ் இஸ் நாட் அன் ஒரு இது, அது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றத கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 80 வயசு 90 வயசு கூட நம்மளோட செலிப்ரிட்டிஸில் கூட நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை பார்த்துமே அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வருதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இப்போ அந்த ஒரு வயசு ஆனதை அவங்க எப்படி அதை அவங்க இது பண்ணிக்கணும், அதை ஏற்றுக்கணும், அதே மாதிரி அந்த ஏற்றுக்கிறதுக்கான செயல்பாடுகள் அவங்க என்னென்ன செய்யணும் அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: முதியோர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 60 வயசுக்கு மேலாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பென்ஷன் ஸ்கீம் எப்படின்னா 18 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் அவங்க வந்து 40 வயசு வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செலுத்தினாங்களா 60 வயசு கழித்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அமௌண்ட்டு பென்ஷனாக வந்துடும் அவங்களுக்கு மாதம் மாதம். அதை வச்சு அவங்களுடைய அன்றாட தேவைகள் அவங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம்.
2: அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து முன்னாடி இருந்தே அவங்க போட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதி செய்ய
1: ஆமாம். முன்னாடி இருந்த 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் தான் அவங்களால அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். இதே டேக்ஸ் பே பண்ணுற நபராக இருந்தால் அவங்களால அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும்.
2: இது என்ன ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம இருந்துட்டோம்னாவே எந்த வயசுனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றது ஒரு இதை புரிஞ்சிக்க முடியுது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து. ஒரு அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் இங்கேருந்து?
3: அதனால
2: நீங்கள் அங்கே தாங்க ஐயா அணுகணும். நம்ம இந்த சட்டப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத குறித்து தான் பேசிகிட்ருக்கோம். நீங்கள் அங்கே உங்களுடைய பிடிஓ ஆஃபீஸில் போயிட்டு அணுகுங்க.
1: நன்றிங்க
2: ஐயா. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்மா.
2: வணக்கம் சொல்பவர்
4: சார். வக்கீல் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க ஐயா.
4: சார் நான் காவகட்டை ரிட்டையர் எஸ்ஐ சார். நான் பேசுகிறேன் சார், முருகன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: சார் நான் ஊத்தனில் எஸ்ஐயா இருக்கும் போது அப்போ எனக்கு ஏஜ் வந்து 58.
1: சரிங்க ஐயா.
4: ஆனால் எங்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க, ஒரு வீட்டு ஃப்ளாட்டுக்கு 2 சென்ட்டு.
1: சரிங்க.
4: மெயின் ரோட்ல அவங்க வந்து ஒருத்தர் விற்கக்கூடாதுன்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் விற்கணுன்றாங்க, குடும்ப செலவுக்கு விற்கணுன்றாங்க. ரெண்டு பேருக்குமே 70 வயசு தானம் மூதாட்டிங்க.
1: சரி.
4: நான் என்ன சார் செய்ய முடியாது, எப்படி சார் டிஸ்போசல் பண்ண? நீங்க அம்மா நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்றேன். ஐயா என்ன கோர்ட்டுக்கு போட்டு எனக்கு வசதி இல்லை அப்படின்றாங்க. இது என்ன சார் டிஸ்போசல் ஆகும் சொல்லுங்க சார், கேட்டுக்கிறேன்.
1: இல்ல அது யாருடைய பேர்ல இருக்கு அந்த சொத்து?
4: அது போதாட்டிங்க. அது அதுக்கு முன்ன சம்பாதிச்சுங்க அப்பா அம்மா, அதுக்கு முன்ன சம்பாதிச்சுங்க.
2: அது இப்ப அவங்க பசங்க கேட்டுட்டு இருக்காங்களா?
4: ஆமா, அந்த பசங்களுக்கு வந்து 70 வயசு ஆயிப்போச்சு. ரெண்டு பேர் இப்ப கணவன் மனைவி 70க்கு மேல ஆகுது.
1: கணவன் மனைவிக்கு அந்த சொத்து வேணும்னு கேக்குறாங்களா, பிரிச்சு கொடுக்க?
4: ஆமா, இவ ஒருத்தான் மனைவி விக்கணும்ன்றாங்க, கணவர் விக்க கூடாதுன்றாங்க.
1: அது அவங்க ரெண்டு பேர் தாங்க ஐயா சேர்ந்து பேசி முடிவு பண்ணிக்கணும்.
4: அதுக்கு நான் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி டிஸ்போசல் பண்றேன் சார்.
1: நீங்க பண்ணுங்க பண்ணுங்க.
4: கரெக்ட்டா?
2: வணக்கம், யார் இங்க இருந்து? சொல்லுங்க உங்களோட கேள்வி.
5: அதாவது வயது முடிந்தவர் அப்படிங்கிறவர் எந்த வயதுக்குள்ள வர்றாரு? அதாவது வயதை கடந்தவர் தான்.
1: 60 வயது வந்தாலே கடந்தவர் இருந்தா போதுங்க ஐயா.
2: நிகழ்ச்சியில முதல்ல அந்த கேள்விதாங்க ஐயா கேட்கப்பட்டது.
5: கேட்கப்பட்டது என்னால இப்ப தன் சொத்து பத்தெல்லாம் குழந்தைக்கு பேர்ல எழுதி வச்சுட்டு பின்னால தன் குழந்தைகளே நம்மள கவனிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெரியவங்க என்ன செய்யறாங்கன்னா?
1: சொத்து பத்தை எழுதி வைக்கிற போது அதுல கண்டிஷன் போட்டு எழுதி வைக்கணுங்க ஐயா.
5: சரிங்க.
1: பின்வரும் காலங்களில் என்னை கவனிக்கல அப்படின்ற கவனிக்கல பராமரிக்கல உணவு கொடுக்கலன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக

0: சொத்தை கேன்சல் பண்ணுற அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட கடிதம் அவர் வந்து கண்டிஷன் போடணும்.
1: அப்புறம் கூட நம்ம அதை கிளைம் பண்ண முடியும், நான் இதை இந்த மாதிரி பராமரிக்க மாட்டிருக்காங்க, இதை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதையும் நம்ம வக்கீல் ஐயா பதிவு பண்ணாரு. சரிங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து?
2: நான் சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பழக்கடை குருநாதன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்வி.
2: நல்லா இருக்கீங்களா கண்ணா?
1: அனைவரும் நலமையா. உங்களோட கேள்வி கேட்கலாங்க ஐயா.
2: ஐயாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: அண்ணா, நாங்க ஒரு பிளான் வாங்கினேன் கண்ணா.
0: சரிங்க ஐயா.
2: அது வந்து கொஞ்சம் பெரியவங்க பதிவு பண்ணாம விட்டுட்டாங்க அந்த காலத்துல, 54 வருஷம் ஆகுதுங்க.
0: சரிங்க ஐயா.
2: அது இப்ப வந்து டாசல் பண்ணிட்டுறாங்க.
0: சிவில் நீதிமன்றத்துல போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு சிவில் வழக்கு தாங்க ஐயா போடணும்.
2: எங்க
0: கோர்ட்டுக்கு தான் போகணும். நீங்க
2: கோர்ட்டுக்கு தான் போகணுங்களா?
0: ஆமா, கோர்ட்டுக்கு தான் போகணும்.
2: பச்சல புடிச்சு பாக்கணுங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசுவோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
5: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
6: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்டு பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
5: போது போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
5: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: Students, listen carefully.
9: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ், அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
10: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: LN காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்ட் பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை.

0: தர்மபுரி
1: மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ஒன்பது மணி 55 நிமிடம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு நேயர் இருக்காங்க, பேசும். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து?
5: அந்த காலத்துல சுத்து வந்து அண்ணா பேசுறது.
4: ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. ஐயா, யார் எங்க இருந்து
5: பேசுறீங்க? தருமபுரி.
4: சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னன்னு கேளுங்க.
5: அந்த காலத்துல வந்து எங்க அண்ணா பேர் எழுதி வச்சிருக்க சொத்து எங்க அப்பா. எங்க அண்ணா இறந்துட்டாரு. அப்ப அந்த சொத்து யாருக்கு சார் சேரும்?
6: அவங்க உங்க அண்ணாருடைய வாரிசுங்களுக்கு ஏ போகும்?
5: வாரிசு இல்ல, எங்க அண்ணா வைஃப் மட்டும் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல.
6: குழந்தைங்க இல்ல? அப்ப அவங்களும் வாரிசு தானே? அந்த உங்க வைஃபும்
5: வைஃப் மட்டும் இருக்காங்க, குழந்தைங்க இல்ல.
6: வைஃபுக்கு போகும்.
5: வைஃபுக்கு போகும். வைஃப் பார்த்து யாருக்கு வேணா கொடுக்கலாமா?
6: வைஃப் பார்த்து யாருக்கு வேணா கொடுக்கலாம்.
5: எங்களுக்கு ஒரு உரிமை கிடையாது.
6: உங்களுக்கு உரிமை கிடையாதுங்க ஐயா.
4: சரிங்க ஐயா. அடுத்த நேயர் வணக்கம். சரி, இப்போ முதியோர்களுடைய பாதுகாப்பு அது இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு நாளே அதுக்காக செலவிட்டு நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறதே கொஞ்சம் மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா நம்மளை வளர்த்துருக்காங்க, அவ்வளோ விஷயங்கள் அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க, பொருளாதார ரீதியாக நமக்கு செஞ்சுருக்காங்களோ செய்யலையோ, ஆனால் அடிப்படை தேவைகளை அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உண்மை தான். அதை மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே, அவங்க முடியாத வயசுக்கு மேலே நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையாகவும் பார்க்கப்படுது. அதையே சரிவர செய்யாத ஒரு மகனோ மகளோ குழந்தைகளோ இல்லை அவரை சார்ந்தவர்களோ இருக்கும் பொழுது அதை பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 60 வயசுக்கு மேலே அவங்களால இனிமையான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் அப்படின்றத பதிவு பண்ணுங்கள்.
6: அவங்கள பாதுகாக்கணும்னா அட்டல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அட்டல் பென்ஷன் யோஜனா. அந்த ஸ்கீம் வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிற வரைக்கும் தான் போட முடியும். அந்த 18 to 40 வயசு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை, ஃபார் எக்ஸாம்பிள் 18 வயசு இருக்காங்கன்னா 42 ரூபா கொடுத்தோம்னா அவங்க 60 வயசு கழித்து அவங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வரும். அதே 210 ரூபா பென்ஷன் ஸ்கீம் போட்டோம்னா மாதம் 210 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். அது 5000 ரூபீஸ் அவங்களுக்கு பென்ஷனாக வரும். ஃபார் மேக்ஸிமம் 40 வயசு இருக்கிறவங்க 291 ரூபா ஒரு மாதத்துக்கு போட்டோம்னா 60 வயசு கழித்து 1000 ரூபா வரும். 1454 ரூபா போட்டோம்னா 5000 ரூபா அவங்களுக்கு மாதம் மாதம் 60 வயசு ரீச் ஆன உடனே அவங்களுக்கு அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இந்த பிட்வீன் கேப்பில் அவங்க பென்ஷன் ஸ்கீம் போட்டிருக்காங்க, அந்த டைமிங்கில் அவர் இறந்துட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவர் யார் நாமினேட் பண்ணியிருக்காரா அவருக்கு அந்த அமௌண்ட் வந்து அப்படியே வந்துடும்.
4: சரி, இன்னொன்று என்னென்னா, இளமையிலேயே தீர்க்கமான ஒரு முடிவை வந்து அவங்க எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஒரு 60 வயசுக்கு மேலே நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி அவங்க திடகாத்திரமாக இருக்கும் பொழுது பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அதுவும் அவங்க செஞ்சுக்கணும். அதுக்கான விஷயங்கள்லாம் என்ன மாதிரி செய்யணும்?
6: இல்லை, அவங்க பேரில் ஏதாச்சும் சொத்து இருந்தால் அவங்க வந்து மேக்ஸிமம் இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் பின்னாடி வரும் காலத்தில் அவங்க பசங்க பிள்ளைங்க யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சூழ்நிலையில் அவங்க அந்த சொத்து கொடுக்கக்கூடாது. சொத்து இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய குழந்தைங்களும் சரி, பேர குழந்தைங்களும் சரி, அவங்கள யார் சார்ந்துருக்கிறவங்களும் சரி, அவங்களை நல்லபடியாக பாதுகாத்துக்குவாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கிற ஒரு நிதார்த்தமான உண்மை.
4: சரி, ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன்னு, இப்போ பேரன் பேத்தி இவங்களுக்கும் இவங்களையும் நம்ம கிளைம் பண்ணலாமா? பார்த்துக்க சொல்லி
6: தாராளமாக கிளைம் பண்ணலாம்.
4: அப்பா அம்மா, அதாவது தாத்தா பாட்டியை வந்து பார்த்துக்க சொல்லி அவங்களையும் கிளைம் பண்ணலாம். அவங்களுக்கும் கடமை இருக்குது.
6: கடமை இருக்குது.
4: ஸோ அப்போ நம்மளை சுற்றி இருக்க
6: அவங்க பல தியாகங்களே தாண்டி எல்லாரும் தியாகம் பண்ணி தானே பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்காங்க. அவங்களுடைய சொந்த சுகம் துக்கங்களை விட்டு தான் பிள்ளைங்கள பாதுகாத்துருக்காங்க.
4: அது ரத்த சொந்தமான அனைவருமே ஒரு முதியோர்களை பார்த்துக்கிறதுக்கான எல்லா விதமான இதுவும் கட்டாயம் இருக்குது. யார் பார்த்துக்கல செய்யலனாலும் அவங்க மேலே அவங்க கிளைம் பண்ணி
6: கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம்.

0: கிடைக்கலாம்.
1: இந்த ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையுமே வந்து நிறைய நேரடியாக அவங்க மனு கொடுக்கலாம்.
0: சரிங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. இன்றைக்கி முதியோர் மீதான வன்முறைக்கு எதிரான உலக நாள் கொண்டாடப்பு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது கொண்டாட்டம்னு சொல்ல முடியாது, அனுசரிக்கப்பட்ட ஒரு வருத்தமான விஷயம் தான். ஏன்னா இப்போ நேரில் பேசும்போது கூட
1: இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே கூடி வாழ்ந்தாங்க, ஒரே இடத்துல இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. இப்போ எல்லாமே தனிப்பட்ட முறையில் தனித்தனி குடும்பமாக போயிடுறாங்க. அந்த தனியாக போகிறதுனால பெற்றவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, வேலைவாய்ப்பை நம்பி அவங்க வெளியூர் போயிடுவாங்க, அங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அங்கே திடீர்னு அவங்களுக்கு வந்து பணம் எதுக்கு நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்கக்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. இதனுடைய காரணமாக தான் வந்து முதியோர்கள் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு வராங்க.
0: ஆமாம், இப்போ நேயர்கள் பேசும்போது கூட தெரிஞ்சோ தெரியாமலும் அது அவங்கவுங்களோ சூழ்நிலைக்கு கேள்வி கேட்டாங்க. இருந்தாலுமே அதை சொத்து பற்றி மட்டுமே கேட்டது கொஞ்சம் மன வருத்தமாக தான்.
1: கிராமப்புறங்களிலுமே வந்து
0: நடைமுறை
1: சொத்து இருக்கு
0: நடக்கு, அதனால
1: அவங்களுடைய குறைகளாக கேட்குறாங்க.
0: சரிங்க, நன்றி, ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திக்கலாம். வாழ்த்துக்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய
1: நன்றி நன்றி
0: பொன்னான நேரத்தை ஒதுக்குனதுக்கு. நிழல் தரும் மரம் போல நின்றவர்கள் முதியோர், நேற்றைய வாழ்வின் அனுபவங்கள் நிறைந்தோர், உழைப்பின் வேர்வையால் உலகத்தை உயர்த்தி உறவுகள் வாழ்வதற்கே தங்களை அர்ப்பணித்தவர்கள். வெள்ளி முடி தோன்றினாலும் எண்ணங்கள் பொன்னாகும், விழிகள் மங்கினாலும் அறிவொளி மாறாததாகும். அவர்களின் வார்த்தைகளில் வாழ்க்கை பாடம் இருக்கும், அவர்களை மதிப்பதிலேயே மனிதநேயம் விளங்கும். காலத்தின் சுவடுகளை தாங்கி நிற்கும் காவியங்கள், குடும்பத்தின் வேர்களாக வாழும் நற்காவலர்கள். முதியோரை போற்றுவோம், மனமாற நேசிப்போம், முன்னோர் தந்த பண்பாட்டை உலகெங்கும் காப்போம். முதியோர் சுமையல்ல, அவர்கள் அனுபவம் எனும் பொக்கிஷம் என்ற வார்த்தைகளோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி விலையில். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோடு வழக்கறிஞர் ஏ கார்த்திக் அவர்கள் பங்கேற்று தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சாரு. இத்தோடு நிறைவு செய்கிறோம் இன்றைய வானலை வசந்தம்.

0: நேயர்களினை கேட்கலாம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: புத்தகம் வாசிப்பதை பற்றி ஓயாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், இணையதளம் என அறிவியல் வளர்ச்சியில் ஊடகங்கள் வளர்ந்து கொண்டே போகும்போது வாசிப்பது என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக எல்லாரும் பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் நாளிதழ் வாசிப்பது குறைந்து விட்டது. அதிலும் காட்சி ஊடகங்களின் அபரிமிதமான தாக்கங்களால் வீட்டில் பெண்கள் வாசிப்பது என்பது இல்லாமலேயே போய்விட்டது. குழந்தைகள் பள்ளிப்பாடங்களை படிப்பது கூட கடனுக்கே என்று ஆகிவிட்டது என்றெல்லாம் பேசியும் விவாதித்தும் வருகிறோம். இருந்தாலும் நாளிதழ், வார இதழ், மாத இதழ்களின் உற்பத்தி குறைந்து போயிருக்கிறதா என்று பார்த்தால் அதுதான் இல்லை. நாளொரு இதழாய் புதிது புதிதாய் சஞ்சிகைகள் பெருகி கொண்டுதான் போகின்றன. புத்தகங்களின் வருகையோ அபரிமிதமான வளர்ச்சியைத்தான் எட்டியுள்ளது. ஆங்காங்கே நடக்கும் புத்தக திருவிழாக்களில் கோடிக்கணக்கில் புத்தகங்கள் விற்று தீர்கின்றன. திருவிழா கூட்டம் போல மக்கள் வந்து வாங்கி திரும்புகின்றனர். அப்படியானால் உண்மையில் ஊடகங்களின் வளர்ச்சியால் புத்தக வாசிப்பு குறைந்து விட்டது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது ஒரு சிக்கலான கேள்வியே. புத்தகங்களை மக்கள் வாங்குகின்றனர். இருக்கின்ற மக்கள் தொகை அளவுக்கு புத்தகங்கள் விற்பனையாகின்றனவா? வாங்குகின்ற புத்தகங்களை சிரத்தையோடு நாம் வாசிக்கின்றோமா? நாம் வாங்குகின்ற புத்தகங்களில் எத்தனை சதவீதம் நம் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவை? இவையெல்லாம் கேள்விக்குறிகளே. சிலர் புத்தகங்களை வழிகாட்டிகளாக கருதி வாசிக்கின்றனர். சிலர் பொழுதுபோக்குக்காக வாசிக்கின்றனர். நம்மில் பலர் இரவில் தூக்கம் வருவதற்கு உதவுகிற தூக்க மாத்திரைகளாக புத்தகங்களை வாசிக்கின்றோம். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள்

0: நம் நாட்டின் பிரதமராக இருந்தபோது ஒரு முறை சென்னைக்கு வருகிறார். வந்தவர் அன்று வாசிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை சொல்லி அதை நூலகத்திலிருந்து தருவித்து தருமாறு கேட்கிறார். அந்த புத்தகம் அந்த மாதத்தில் வெளியாகியிருக்கின்ற பொருளாதாரம் குறித்த மிக முக்கியமான புத்தகம். பிரதமர் கேட்டவுடன் அதிகாரிகள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய நூலகமான கன்னிமாறா நூலகத்திற்கு செல்கின்றனர். அங்கு விசாரித்ததில் அந்த புத்தகம் நூலகத்திற்கு வாங்கப்பட்டிருப்பதை உறுதி செய்கின்றனர். நூலக அலமாரிகளில் தேடி பார்த்தால் அந்த நூல் அங்கு இல்லை. உடனே நூலக அதிகாரிகள் அந்த நூலை வேறு யாரேனும் எடுத்துச் சென்றிருக்கிறார்களா என்பதை அறிய புத்தகம் வழங்கும் பேரெட்டில் தேடுகின்றனர். அந்த பேரெட்டில் நூலின் பெயரை எழுதி ஒருவர் கையெழுத்திட்டு எடுத்துச் சென்றிருக்கிறார். அந்த கையெழுத்தில் என்ன பெயர் இருக்கிறது தெரியுமா? சி.என். அண்ணாதுரை. ஆம், பேரறிஞர் அண்ணாவின் பெயர்தான் அது. மிகப்பெரிய எழுத்தாளரும் அறிஞரும் பிரதமருமான நேரு அவர்கள் விரும்பிய அந்த புத்தகத்தை அவரைப் போலவே விரும்பி அவருக்கு முன்னரேயே படிக்க எடுத்துச் சென்றிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. நல்ல புத்தகங்களை வாசிக்கும் ஆர்வ எண்ணங்களில் அறிஞர்கள் ஒத்துப்போவது சகஜம்தானே? நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள்.

0: நேரம் காலை 10:06. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
0: நேர்களை, நீங்கள் கேட்டு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம் பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நேர்களை, நீங்கள் கேட்டு நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
4: ஹலோ, வணக்கம். முத்தூர்லேருந்து சுதா பேசுகிறோம். ராம் படத்துலேருந்து 6000 நீங்கள் பாட அந்த பாடல் நன்றி.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
2: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, சீச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்லேந்தா?
5: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
8: பர்னிச்சருக்கு
7: மற்றும் விட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
9: நேரம் காலை 10:15. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
10: இனிய காலை வணக்கம். தர்மபுரி மதியோன் பாளையம் மோகன், கூடல் நகர் படத்திலிருந்து தமிழ் செல்வி, தமிழ் செல்வி இந்த பாடல். நன்றி.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: 10:22 நிகழ்ச்சியை இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
7: வணக்கம், நான் சக்திவேல், தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர்லிருந்து பேசுகிறேன். எனக்கு பிரீத்தாபுரம் ஜெய்பீம்லிருந்து தலைக்கோதும் அந்த சாங் எனக்கு வேணும்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: 10:27 நிமிடம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
5: வணக்கம். குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. படம் கோவா. பாடல் 7 தலைமுறைக்கும் எங்க சுவாமி தந்தாவரம். நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: அருணாச்சலம் மூவிலிருந்து அதாண்டா இதாண்டா சாங், நேம் வடிவேல், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், வெள்ளோலை, ஏரிக்கொடி.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

நேரம் காலை 10:40. நேர்களை இன்று காலை 10:45 வாழ்வியல் ரகசியம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நேரம் காலை 10:46. நேர்களை கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி. வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவபிரகாஷ். இயற்கை மற்றும் யோகா மருத்துவராக இருக்கேன். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா. முதுமைங்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசுக்கு மேலேயே எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, 30 வயசுக்கு மேலே எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து ரெகுலரா நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இல்லாம திடீர்னு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்போம், திடீர்னு ஏதோ ஒரு சில காரணங்களால அந்த வேலைகள் வந்து செயல்பட முடியாம போயிடும். அப்ப அந்த மாதிரி போறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகள் அமைஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்க முடியாதனால பல ப்ராப்ளங்கள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுது. இப்போ நான் இதை முக்கியமா இன்னைக்கு சொல்ல போறது என்னன்னா, நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல முனிவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது மெயினா இந்த டயத்துல நம்ம இந்த யோகா பத்தி நம்ம நினைவு கூறுறதுக்கு நம்ம முதல் தேங்க்ஸ் யார் சொல்லணும் அப்படின்னா, லார்ட் சிவா. அவங்க தான் வந்து யோகா வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதாவது மக்களுக்கு வந்து இயற்கையா சீக்கிரமா அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பா ஒரு ப்ராப்பர் சேனல் சொல்லும் பாத்தீங்களா, அதை வந்து கொண்டு கொடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் வந்து லார்ட் சிவா. ஆக்சுவலா இந்த லார்ட் சிவா மூலமா தான் பதஞ்சலி யோக முனிவர் மூலமா தான் இது வந்து நம்ம உலகத்திற்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பதஞ்சலி யோக முனிவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஃபார்ம்ல, அதை ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல வந்து கொண்டு வந்து மக்கள் எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால அவங்க வந்து பதஞ்சலி யோக முனிவர் வந்து இதை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்திருக்காங்க. மெயினா இதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யேகார், தாரன், தியான், சமாதி, அதாவது இதை வந்து 8-fold பாத்வே அப்படிம்பாங்க. எதனாலன்னா, இப்ப நார்மலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கத்துக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா எப்படி எல்லாம் நம்ம கத்துக்கணுங்கிறத ஈஸியான வழியில நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்ப எம் அண்ட் நியம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எம் வந்து சமூக ஒழுக்கம். ஆக்சுவலா அந்த சமூக ஒழுக்கத்துல என்னென்னலாம் வரும்னா, அகிம்சை, சத்திய, அஸ்தே, பிரம்மச்சாரி, அபரிக்கிரக, யம அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாருடையும் சண்டை போடாம இருக்கிறது, உண்மையா இருக்கணும், திருடாம இருக்கணும், புலனடக்கம் இருக்கணும், பேராசை இது இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இது எல்லாமே எப்படின்னா சமூக ஒழுக்கத்தை குறிக்கும். நியம், நியம்ங்கிறது எப்படின்னா தனிப்பட்ட ஒழுக்கம். இப்ப தனிப்பட்ட ஒழுக்கங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, சௌச்ச, சந்தோஷ், தபஸ், சத்தியாய, ஈஸ்வர் பிரணிதானானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது எப்படின்னா, நம்ம வந்து தூய்மையா இருக்கிறது, மன நிறைவா இருக்கிறது, ஒழுக்கமான முயற்சி இருக்கிறது, சுய ஆய்வு பண்ணிக்கணும், இறை அர்ப்பணிப்பு இருக்கணும், அதாவது சரண்டர் டு காட், பிரிங் பர்ஃபெக்ஷன் சமாதி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து எந்த ஒரு செயல் செய்யறப்பையும் ஒரு மன நிறைவோட செய்யணும். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்க போற மாதிரி இருந்தாலும் சரி, யோகா பத்தி கத்துக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஒழுக்க முறைகள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சமூக ஒழுக்கம் இருக்கணும், அடுத்து தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு யோகா கத்துக்கிறதுக்கே அவங்க உடம்பு வந்து தயாரா நிலையில் இருக்கும். இப்ப ஆசனாஸ்ங்கிறது என்ன பண்ணா, உடல்நிலை மற்றும் பயிற்சிகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடலை வலுவாக வைக்கிறதுக்கும், பிளெக்சிபிலிட்டியா இருக்கிறதும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வராம இருக்கிறதுக்கும் ஆசனங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பிரணயமா அப்படிங்கிறது என்னன்னா மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய பயிற்சிகள் இருக்கு. நம்ம உடம்பு திடீர்னு வெப்பம் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி கூல் பண்றதுக்கு, திடீர்னு நம்ம உடம்பு வந்து கூலிங் ஆச்சுன்னா எப்படி வெப்பப்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி நம்ம உடம்புல எப்படி எப்படிலாம் எனர்ஜி லெவல் வந்து அதிகப்படுத்தணும், அப்ப என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணா நம்ம உடம்பு வந்து பல வியாதிகள் சரி பண்ணும் அப்படிங்கறது இந்த பிரணயாம பயிற்சியில வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து பிரத்யாகாரம் அப்படின்னா, நம்ம என்னன்னா நம்மளோட ஐம்புலன்கள் சொல்லலாம், அது உள்நோக்கி திருப்புதல். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம புலன்களை வந்து உள்நோக்கி திருப்புறது, அதனால வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து தியான். தியான்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தொடர்ச்சியான மனக்குவிப்பு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி தாரணான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா மன ஒருநிலைப்படுத்தல். நம்ம சொல்லுவோம்ல, மனசு டைவர்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீ கவனம் செலுத்து அப்படிம்போம் பாத்தீங்களா, அப்ப அந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கப்புறம் தியானம். தியானங்கிறது அந்த ஒருநிலைப்படுத்துற வந்து தொடர்ச்சியா ஒரு மன குவிப்புல கொண்டு போய் நிக்கிறது. அதுக்கப்புறம் தான் சமாதி. சமாதிங்கிறது எப்படின்னா உயர்ந்த ஆன்மீக நிலை, அதாவது பேரானந்தம் அனுபவிக்கிறது. இது வந்து எளிய விளக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யம் நியம் ரெண்டுமே எதை குறிக்கிறது, நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை குறிக்கும். ஆசனாஸ் பிரணயமாங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை குறிக்கும். பிரத்யாகாரா, தாரணா, தியானா, இது எல்லாமே

மன வளர்ச்சியை குறிக்கும். அடுத்து சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். இப்போ இது எதுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த யம், நியம், ஆசன், பிரணயாமம், பிரத்யகார், தாரன், தியான், சமாதி, இந்த எயிட் போல்டு பாத்வே தான் இந்த யோகாவோட ஒரு முழு சாராம்சம் சொல்லுவோம்ல. அது இதை மெயினா நமக்கு கொடுத்தது வந்து யார் மூலமா நமக்கு கிடைச்சுனா, லார்ட் சிவா மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் இதை வந்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல நமக்கு யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, பாம்பாவும் பாலி மனுஷனாவும் இருப்பாங்க. அது நிறைய கோயில்கள்லாம் நீங்க பாக்கலாம், பதஞ்சலி முனிவர் சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இந்த யோகாவை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த பதஞ்சலி யோக முனிவர் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பதஞ்சலி யோக சூத்ரான்னு சொல்லிட்டு இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த யோகாவை பத்தியும், நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது பத்தியும் நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்கிரியாஸ். சட்கிரியாஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து உடலை வந்து மனசையும் எப்படி சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு முக்கியமான யோகால ஒரு சுத்திகரிப்பு முறைகள் இருக்கு. சட்கிரியாஸ் அப்படிம்பாங்க. இதுல வந்து நீத்தி அப்படிம்பாங்க. நீத்திங்கிறது என்ன பண்ணா, மூக்கை கிளீன் பண்றது. இதுக்கு வந்து ஜலநீத்தி பாட்டுன்னு தனியா ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, மூக்கை வந்து சுத்தப்படுத்துறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சூத்திர நீத்தின்னு ஒண்ணு இருக்கு. சூத்திர நீத்தினா நம்ம ரப்பர் கேத்தட்டர்னு இருக்கும், அது வந்து மூக்கு வழியா விட்டு உள்நாக்கு வழியா அந்த நாக்கு வழியா வெளியில வரும். அது வந்து எதுக்குன்னா, இந்த மூக்குல ஏதாவது சளி ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்றதுக்காண்டி பயன்படுத்துறது. அதுக்கடுத்து தோத்திங்கிறது என்னன்னா, உணவு குடலையும் வயிற்றையும் சுத்தப்படுத்துறது. இது என்னன்னா, நம்ம சொல்லுவாங்கல்ல எல்லா வியாதிக்கும் மெயின் காரணம் வந்து வயிறு. வயிறு சுத்தமா இருந்தாவே போதும், உடம்புல இருக்க பல வியாதிகள் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப தோத்திங்கிறது உணவு குடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். அதுக்கடுத்து நாலிங்கிறது என்னன்னா, வயிற்று இருக்கிற சதைகள், அந்த சதைகளை வந்து சுத்திகரிப்பு செய்யவும் ஒரு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு சில மூவ்மெண்ட் வந்து அதுல வந்து சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து பஸ்திங்கிறது என்னன்னா, பெருங்குடலை சுத்தம் செய்யறது. பெருங்குடலை சுத்தம் செய்யறதுன்னா இனிமாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி தான் இதுல வந்து அந்த பஸ்திங்கிறது வந்து இதுல சொல்லுவாங்க. அடுத்து கபாலபாதி என்னன்னா, மூளை ஒளிர செய்யும் சுவாச சுத்திகரிப்பு முறை. இது வந்து என்னன்னா, இந்த பயிற்சியில வந்து கொஞ்சம் வேகமா பண்ணுவாங்க. அது எப்படின்னா, கபாலபாதிங்கிறது ஆக்டிவ் எக்ஸலேஷன் சொல்லுவாங்க. இப்ப உடனே லைட்டா நான் செஞ்சு காமிக்கிறேன், அந்த மாதிரி செய்வாங்க. இது எப்படின்னா, ஆக்டிவ் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணணும். அதாவது போர்ஸ்ஃபுல்லா மூச்சு காத்து வெளியே மட்டும் தான் உள்ளணும். உள்ள இழுக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க கூடாது. இது எதுக்குன்னா, மெயினா வந்து நுரையீரலோட திறனை வந்து அதிகரிக்கும், மன தெளிவு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா திராதகம். திராதகங்கிறது நம்ம ஏற்கனவே தீபத்தை பாக்குறது, ஏதாவது ஒரு புள்ளிய போக்கஸ் பண்ணி பாக்குறது. திராதகம் வந்து அந்தரங்க திராதகம் அப்படிம்பாங்க. அதே ஒளிய கண்ணை முடிக்கிட்டு நம்ம புருவ மத்தியில பாக்குறது, இல்லாட்டி நம்ம ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு சில வழிகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்து மூலமா நம்ம வந்து பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். அதாவது நம்மளோட கவனங்களை வந்து வெளியில ஃபர்ஸ்ட் ஒருநிலைப்படுத்துறதுக்கும், அதே இது கொஞ்ச நேரம் சென்று உள்பக்கமா நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, சட்கிரியாஸ். சட்கிரியாஸ் எப்படின்னா, யோகாவை பொறுத்தளவு நம்ம எந்த ஒரு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சட்கிரியாச வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அதை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆசனாசோ பிரணயமாவோ பிரத்யாகாரோ தாரண தியானம் சமாதிவு ஸ்டேஜ் அடையிறதுக்கு இது ஒரு முதல் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ யோகாவை பொறுத்தளவு செவன் டாக்டர்ஸ் சொல்லி மெயினா நம்ம வந்து அவங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த செவன் டாக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சன்லைட் மெயினான முதல் டாக்டர், சூரிய ஒளி, அடுத்து வாட்டர் அதாவது தண்ணி, மூணாவது வந்து உணவு. உணவு வந்து சாத்விக் ஃபுட்னு சொல்லுவாங்க, சுத்தமான இயற்கை உணவு. அதுக்கப்புறமேட்டுக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் வந்து அந்த மனநிலை சொல்லுவாங்க, அது பாசிட்டிவ் எண்ணங்களோட இருக்கணும் மனசு அப்படின்னு சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், அப்புறம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், அதோட சேர்த்து உடற்பயிற்சி முக்கியமான. இந்த ஏழு டாக்டர் மூலமாவே நம்மளோட பல வியாதிகள் வந்து சரி பண்ண முடியும். இப்ப சூரிய ஒளி மூலமா நம்ம எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம்னா, சூரிய ஒளி மூலமா நமக்கு என்ன கிடைக்கணும், வைட்டமின் டி சத்து கிடைக்குது. நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத டஸ்ட்கள் கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால தான் பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில கொஞ்ச நேரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி போல சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் காமிக்க சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கும், தோல் சம்பந்தமான வியாதிகளை சரி பண்றதுக்கும், அதுவும் இல்லாம அவங்களுக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அனிமிக்கா இருப்பாங்க, அப்ப அது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நோய்கள் பல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சூரிய ஒளி வந்து பல வியாதிகளை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு. அடுத்து ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ் ஏர்னா காற்று. பிறந்த உடனே முதல் நம்ம உயிரா இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சது எது, அந்த மூச்சு காத்து தான். அப்ப அந்த மூச்சு காத்து வந்து நல்ல சுத்தமான காத்தா இருக்கணும். ஏன்னா நம்ம முக்கியமான சுவாசம் இழுக்கிற காத்து வந்து சுத்தமான காத்தா இருந்தாதான் நம்ம உடம்புல இருக்க பல வியாதிகளை சரி பண்றதுக்கு இதுல வந்து உதவியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆக்சிஜனை இழுக்கிறோம், அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மூச்சு காத்த இழுக்கிறப்போ ஒழுங்கா இழுக்கிறது கிடையாது. நார்மலா அந்த மூச்சு காத்த எப்படி இழுக்கணும்னா, மூச்சை இழுக்கிறப்போ நம்மளோட வயிறு வந்து வெளியில வரணும், மூச்சு வெளியில வர்றப்ப நம்மளோட வயிறு உள்ள போகணும். இது நல்லா டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர்னா மூச்சு காத்த இழுக்கிறங்க பேர்ல வயிறையும் உள்ள இழுத்துட்டு மூச்சையும் உள்ள இழுப்போம். ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணாது, காத்து வந்து உள்ள போகவே போகாது. ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நம்ம ஆக்டிவ் ஆகணும்னா நல்லா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிச்சாவே போதும், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமே ஆகும். அதே மாதிரி தண்ணி. தண்ணி பொறுத்தளவு என்னன்னா, நம்ம குறைஞ்ச ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அது வெயில் டைமா இருந்தா நம்ம உடம்போட சுத்த நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் குடிக்கணும். இது என்னன்னா, ஒரு சில பேருக்கு லோ பிரஷர் ஆகும், லோ

0: பிபி ஆகும், தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இதை நீங்க சரிபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணியில லைட்டா கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து உங்களுக்கு தேவையான பழங்கள், ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம்ல, அது நெல்லிக்காவோ இல்லாட்டி நீங்க சாத்துக்குடியோ லெமனோ புளிஞ்சு விட்டு அதை ஒரு டம்ளர் குடிக்கலாம். இல்ல பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ள இருக்க பிள்ளைங்களுக்கு யாருக்கு போய் செக் பண்ணாலும் பிரஷர் வந்து ரொம்ப லோவாவே இருக்கும். அது என்ன காரணம்னா, அவங்களோட நீர் சத்து குறையும், உடம்பு ஹீட் ஆகும், பிள்ளைங்க ஒழுங்காவே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்க டைத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கூல் போறப்ப காலேஜ் போறப்ப 1 லிட்டர் பாட்டில் வந்து 1:4 இல்லாட்டி 1:5, அதாவது ஒரு பங்கு உப்புனா 5 பங்கு சர்க்கரையை கலந்து நீங்க என்ன பண்ணா, ஒரு தண்ணி கொடுத்துட்டு அதுல தேவையான அவங்களுக்கு பிடிச்ச லெமனோ ஆரஞ்சோ ஏதோ ஒரு பழத்தை புடிச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க நீ மதியானத்துக்குள்ள இந்த தண்ணியை குடிச்சு காலி பண்ணேன்னு சொன்னா போதும். ஏன்னா இது வந்து ஒரு வகையான எலக்ட்ரோலைட் அவங்க உடம்புல வந்து வேலை செய்யும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிளாஸ்ல உட்காந்துருக்கப்போ அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்டாவும் இருக்கும். அடுத்து உணவு பொறுத்தளவு அவங்களுக்கு எப்படின்னா, ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஏதாவது முளைக்கட்டிய பயிரோ ஒரு சிறுதானியங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து நியூட்ரிஷன் டெபிசியன்சி ஆகுறாங்க. புரோட்டீன் டயட் எதுல கிடைக்குதுன்னா, நம்ம பால் முட்டையில கிடைக்கும், அதையும் தாண்டி முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் இதுல வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த டாக்டர்ல வந்து எக்ஸசைஸ் ஒன்னு சொன்னேன், அதாவது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்ச ஒரு மணி நேரமாவது எனது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி வந்து நம்ம சும்மா பேருக்கு வாக்கிங் போனா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ஹெவியா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். அது மெயினா எனக்கு உடற்பயிற்சி எதுவுமே தெரியாது சார் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கைக்குரிய எக்ஸசைஸ், காலுக்குரிய எக்ஸசைஸ், இடுப்புக்குரிய எக்ஸசைஸ், அதே மாதிரி தளர்த்துறல் பயிற்சி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க செஞ்சு ஒரு 10 நிமிஷம் அதான் சொன்னேன், யோகாவை பொறுத்தளவு அந்த உடற்பயிற்சியை பொறுத்தளவு என்ன பண்ணா, உங்களோட உடலும் மனசும் சேர்ந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு பயிற்சியை பண்ணாதான் உங்களுக்கு வந்து தேவையான எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். இதுக்கு வந்து மெயினா வந்து யோகா மூலமா நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு, அந்த யோக நித்ரான் பயிற்சி எல்லாம் இருக்கு, அதே மாதிரி நம்ம வந்து என்ன பீச் மந்திராஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க அவங்களுக்கு நல்லா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்ப இது எதுக்காண்டி மெயினா சொல்ல வரும் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து வயசானதுக்கு அப்புறமும் நம்ம உடம்பு இளமையா இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சொன்ன ஒரு சில முறைகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னாவே போதும். மெயினா அவங்க என்ன பண்ணணும், உடம்புக்குரிய பயிற்சி பண்ணணும், ஆசனாஸ் மாதிரி தாடாசனா, திரியங்க தாடாசனா, புஜங்காசனா, அர்த்தக்கட்டி சக்கராசனா, இதெல்லாம் ஆசனாஸ் எல்லாம் பேர் ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நின்னுகிட்டு செய்யற மாதிரி ஒரு 2 ஆசனாஸ், படுத்துக்கிட்டு செய்யற மாதிரி, உட்காந்துட்டு செய்யற மாதிரி, இந்த மாதிரி 2-3 பயிற்சிகளை மட்டும் கத்துக்கிட்டா போதும். பிரணயமால பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணலாம்னா, டீப் பிரீத்திங் பண்ணிக்கணும். இதுல வந்து நாடி சுத்தி பிரணயமா இருக்கு, பஸ்திரிக்கா இருக்கு, கபாலபாரதி இருக்கு, பிராமரி பிரணயமா இருக்கு. இது மெயினா யாருக்கும் ஏதாவது மூச்சு பயிற்சி எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்படின்னாலும் ஒண்ணும் இல்ல, நார்மலா டீப் இன்ஹலேஷன் டீப் எக்ஸலேஷன் மட்டும் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட உடம்புல இருக்க பல வியாதிகள் வந்து சரியாகும். இப்போ ஒரு சில பேர் வருவாங்க, சார் என் உடம்பு எப்பயுமே ஹீட்டா இருக்கு சார், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உடனே என்ன பண்ணலாம்னா, நம்ம உடம்பு வந்து நீங்க 2 பிரிச்சுக்கோங்க, வலது சைடு எப்பயுமே வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகும், இடது சைடு எப்பயுமே உடம்பு வந்து கூலிங் ஆகும், அதாவது சிவன் பார்வதி அந்த மாதிரி உடம்பு நினைச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் வெப்பம் ஆகுதோ அப்போதைக்கு நம்ம உடம்பு அதை கூல் பண்றதுக்கு இடது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து மூச்சு காத்து விடணும். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்பப்பெல்லாம் குளிர்ச்சி ஆகுதோ அப்ப நம்ம உடம்புக்கு என்ன தேவை, வெப்பம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வலது சைடு வழியா மூச்சு காத்து இழுத்து வலது சைடா மூச்சு காத்து விடணும். இதையே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம நாடி சுத்தி பிரணயமா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் நீங்க கத்துக்கணும்னா, பக்கத்துல யாராவது யோகா டாக்டர் இருப்பாங்க, அவங்க மூலமா நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா எந்த ஒரு பயிற்சியும் பண்றதுக்கு ஒரு குரு ரொம்ப முக்கியம், அதனால அவங்க மூலமா நீங்க கத்துக்கணும். ஏன்னா ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம செய்யறப்ப என்ன பண்ணா, திடீர்னு எங்க பிடிச்சிக்கும், திடீர்னு ஸ்லிப் ஆயிரும். அதனால ஏதாவது நீங்க பயிற்சி பண்றீங்க, யோகா சம்பந்தமா கத்துக்கிறீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு குருவோட கைடோட நீங்க இதை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப யோகா பொறுத்தளவு பஞ்சகோசா தேரி இருக்கும், அதாவது ஒவ்வொரு விஷயமே ஏதாவது ஒரு தேரி கீழே தான் வேலை செய்யும். இந்த யோகா வந்து பஞ்சகோசா தேரி கீழே வேலை செய்யுது. இது எப்படின்னா, பஞ்சகோசாங்கிறது மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகா மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இதை மெயினா என்ன பார்ப்போம்னா, அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசான்னு சொல்லி 5 கோசங்களா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்னமய கோசா எதை குறிக்கும் அப்படின்னா, உணவால் உருவாகன உடல், பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால உருவாயிருக்குன்னா, நம்ம உடல்ல உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. இதுல மெயினா என்னன்னா, எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இப்ப அன்னமய கோசா சம்பந்தமா ஏதாவது உடல் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மெயினா இது அன்னமய கோசா தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த அன்னமய கோசா நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்பரா உணவு கொடுக்கணும், ப்ராப்பரா நீர் கொடுக்கணும், ப்ராப்பரா உடற்பயிற்சி செஞ்சு அவங்க உடம்ப சரி பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நேரம் முற்பகல் 11 மணி. நீர்கள் இனி கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்

சிக்கன் சிந்தாமணி செய்வதற்கான தேவையான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிக்கன் அரை கிலோ நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 5 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 8 சின்ன சின்னசா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய விதையை நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 1 டம்ளர். இப்போ எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த சிக்கன் சிந்தாமணியை நம்ம மண்பானையில் செய்யும்போது இன்னும் கூடுதலான சுவையாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மண்பானை நல்லா சூடானதுக்கப்புறம் 5 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் காஞ்ச மிளகாயை விதையை நீக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்து 8 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னசாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு விழுதியும் இதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கினதுக்கப்புறம் சிக்கனை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிடம் மண்பானையில் தட்டு போட்டு மூடிடுங்க. சிக்கனும் எண்ணெயும் நல்லா சேர்ந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் 1 டம்ளருக்கு குறைவாக இருந்தாலே போதுமானது. சிக்கன் ஒரு 7 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மணம் தரும், அதே சமயத்தில் சுவையும் தரும். கடைசியாக உப்பு சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.

0: சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான, சுலபமான, சூப்பரான சிக்கன் சிந்தாமணி. ஆனந்தமா இருங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க. நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: நேரம் 11:05. தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 11:07. படைப்பின் சிற்பம் படைப்பின் சிறப்பு பெண்மை பன்முக திறனும் உண்டு, பணிமுடிக்கும் முனைப்பும் உண்டு, பாங்காய் படுத்திடும் உரமும் உண்டு, நுண்ணிய அறிவுண்டு, சமமான தளம் இருந்தால் சரித்திரம் காணும் திறனும் உண்டு. இத்தகைய சிறப்புடையவர்களே பெண்கள். நேயர்களே, நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது பூவே பெண் பூவே. இன்று நிகழ்ச்சியில சங்க இலக்கியத்தில் பெண்கள் என்ற தலைப்புல தான் வளம் வரப்போகிறது.
2: ஆமாம், சங்க இலக்கியத்தில் பெண்கள், உங்களுக்கு பிடிச்ச பெண்மணிகளை பற்றி நம்ம பேசலாம். சங்க இலக்கியம் தமிழர்களின் பழமையான வாழ்க்கை முறையையும் பண்பாட்டையும் எடுத்துரைக்கும் ஒரு இலக்கியமாக இருக்குது. சங்க காலத்தில் பெண்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெற்றவர்களாக விளங்கினார்கள். அவர்கள் குடும்பத்தை வழிநடத்துபவர்களாகவும் கலை கல்வி இலக்கியத்தில் சிறந்து விளங்கியவர்களாகவும் இருந்தாங்க. சங்க பாடல்களில் பெண்களுடைய அன்பு, வீரியம், அறிவு, கற்பு, தாய்மை போன்ற அனைத்து உயர்ந்த பண்புகளையும் போற்றப்பட்டன. அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை போன்ற அக இலக்கியங்களில் தலைவியோட காதல் உணர்வுகளை நயமாக பதிவு செய்யப்பட்டும், புறநானூறுகளில் வீர தாய்மார்களுடைய பெருமையையும் நாட்டுப்பற்றுமிக்க சிறப்பாக பணியாற்றிய பெண்களை பற்றியும் கூறியிருக்கிறாங்க. குறிப்பாக எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஔவையார், காக்கை பாடியினார், வெண்ணி குயத்தியார் போன்ற பெண்பார் புலவர்கள் சங்க இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றிருக்கிறாங்க அப்படின்னா அது மிகையல்ல. சங்க இலக்கியத்தில் பல பெண்கள் நமக்கு இன்றளவிலையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு வராங்க. அந்த வகையில் நேயர்களாகிய நம்ம பெண் தோழிகளுக்கு யார் பிடிக்கும், சங்க இலக்கியத்தில் எந்த பெண்மணியை பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச இருக்கிறோம். பேசணும் அப்படின்னா நம்மளுடைய நிகழ்ச்சி பண்பலைக்கு என்ன நம்பரில் கூப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சுப்புலக்ஷ்மி.
1: புதிய தோழிகளாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94-86-81-10-25 என்றினும், மற்ற தோழிகள் 0-43-42 என்ற முன்னிணைப்புடன் 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும்
2: தொடர்பு கொள்ளலாம். சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச சங்க இலக்கிய பெண்மணினா யாரை சொல்லுவீங்க? யாராவது ஒரு நபர் இப்போ சொல்லுங்க, அப்படியே ஆரம்பிச்சிருவோம் நிகழ்ச்சி.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப சங்க இலக்கியத்துல பிடிச்ச பெண்மணினா கண்ணகி, சிலப்பதிகார காவியத்தோடைய காவிய தலைவின்னு சொல்லலாம். அவங்கள வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: ஏன் பிடிக்கும்னா
1: பெற்றோர்களால தான் திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அவங்களோ ரெண்டு பேரோட அப்பாவும் வந்து பெரிய வணிகர்கள், அவங்க தான் வந்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க. புகார் நகரத்தில் திருமணமாகி சில நாள் நல்லா தான் போயிட்டுருக்கும். அப்புறம் அவங்க வந்து ஒரு நகர விழாவில் ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு ஆடலரசி, அவங்களுடைய பேர் மாதவி. அதாவது அந்த ஆடலரசியோட அழகில் மயங்கி கோவலன் வந்து கண்ணகியை விட்டு பிரிஞ்சு போயிடுவார்.
2: சரி,
1: அவங்க பிரிஞ்சு போனால் கூட அவங்க ஒழுக்க நிறைய தவறாமல் அவங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க காத்துக்கிட்டு இருக்கும் போது வந்து அவங்க ஒழுக்க நெறியோடு இருக்கிறதுனால தான் எப்பவும் ஒழுக்கத்துக்கு உதாரணமாக வந்து கண்ணகியை சொல்லுவாங்க. அதாவது கோவலன் வந்து தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து தன்னுடைய

தவற உணர்ந்து மறுபடியும் கண்ணகி கிட்ட வரும்போது கூட அந்த எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் அது கொஞ்சம் கூட அவங்க முகத்துல காட்டாம ஒரு வரி வரும் பாருங்க. நலங்கீழ் முறுவல் நகைமுகம் காட்டி, அதாவது கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம சிரிப்போட அவங்கள வந்து எப்போ வந்தீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க, ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு கற்பு கரசின்னு சொல்லுவாங்க. அவங்க கற்பு கரசி மட்டும் இல்லாம ஒரு வீர பெண்மணின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய தவற உணர்ந்து வந்த கணவன் வந்து இங்க பிறந்த ஊர்ல என்னால இப்படி இருக்க முடியாது, எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம மதுரைக்கு போய் வணிகம் செஞ்சு பொழைச்சிக்கலாம்.

0: இல்லாம ஒரு வீர பெண்மணின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய தவற உணர்ந்து வந்த கணவன் வந்து இங்க பிறந்த ஊர்ல என்னால இப்படி இருக்க முடியாது, எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது, நம்ம மதுரைக்கு போய் வணிகம் செஞ்சு பொழைச்சிக்கலான்னு கூப்பிடும் போது மறுவார்த்தை கூட பேசாம போனவங்க கண்ணகி. அப்படி அவங்க தொழிலுக்கு முதலா வந்து அவங்களுடைய கார் சிலம்ப விற்கிறதுக்காக தான் போவாங்க. அப்படி இருக்கும் போது மதுரையில வந்து பாண்டிய மன்னன் இருப்பாரு. அப்ப பாண்டியமாதேவியோடைய சிலம்பு வந்து காணாம போயிட்டு இருக்கும். அதை வந்து எடுத்தது வந்து அங்க வேலை செய்யற ஒரு காவலாளியை வந்து எடுத்திருப்பாரு. அவங்க எடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி அப்போ அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும். அப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது கார் சிலம்ப விற்கிறதுக்காக போவார் கோவலன். அதை பார்த்த ஒரு காவலாளி வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, பாண்டிய மன்னன் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி பாண்டிய தேவி சிலம்ப எடுத்தவன நான் பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு பொய்யா தகவலை சொல்லிடுவாங்க. அதனால கோபம் அடைஞ்ச பாண்டிய மன்னன் என்ன சொல்லுவார்னா, எவ்வளோ தைரியம் இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா ஒரு பாண்டிய தேவியோட சிலம்ப எடுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, அதை எடுத்துட்டு அங்க போய் எப்படி அடகு வைக்கிறதுக்கு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வர சொல்லுவாரு. அதாவது அவனை கொன்று வாருங்கள், அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஓகேங்களா. அதனால அவரை கூட்டிட்டு வந்துட்டு வாயிற்காவலாளிகள் வந்து கோவலனை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதாவது போன
1: அவங்க இறந்துடுறாங்க, அவங்கள வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணகி அவங்களுக்காக ஒரு நியாயம் கேட்டு போராடி மதுரையே எரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு யாரு பிடிக்கும் தான் கேட்டேன், ஒரு காப்பியத்தையே சொல்லிட்டீங்க. சரி, கண்ணகி உங்களுக்கு பிடிக்கும்
0: கண்டிப்பா.
1: நம்ம பெண் தோழிகளுக்கும் யாரு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள் 0434-342 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு 94-86-81-10-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். அல்லது 0434-342 என்ற முன்னணிப்போடு 24-40-31 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இந்த முதல் பெண் தோழி நம்ம இணைப்பில் வராங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
2: தருமபுரி மாவட்டம் மிட்டலூர்லேருந்து பாஞ்சலி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சங்க இலக்கியத்தில் பிடிச்ச பெண்மணினா யார் சொல்லுவீங்க?
2: சங்க இலக்கியத்துல பாரியோட மகள்கள் அங்கவை சங்கவை.
0: ஏமா
2: ரெண்டு பேரும் வறியவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொற்காசுகளை கொடுத்து தேவையானதெல்லாம் போட்டு உணவெல்லாம் அளிச்சு சிறப்பா அவங்களை அனுப்பிச்சு வைப்பாங்க.
0: கண்டிப்பா. அதனால
2: ஒரு இதுக்காக
1: அவங்களோட விஷயங்கள் நீங்க ஏதாவது ஃபாலோ பண்ணிருக்கீங்களா?
2: நீங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம்.
1: பண்ணிருக்கீங்க. அப்ப எப்படி இருக்கு உங்களுடைய மனம்?
2: கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு.
1: மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க அங்கவை சங்கவை குறித்து. பெண் தோழிகள், நீங்களும் அழைச்சு உங்களுக்கு பிடிச்ச சங்க இலக்கியத்துல எந்த பெண்களை பத்தி, எந்த பெண்களை பிடிக்கும் அப்படிங்கறத குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த தோழி வராங்க. வணக்கம், யார் இருந்து?
0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்பவர் யார்?
0: ஈஸ்வரி அம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு சங்க இலக்கியத்துல பிடிச்ச பெண் யார்?
3: அது ராவணன் அவங்களை சிறைபிடிச்சு போது கூட அது ஒரு மாதத்தை வந்து நம்ம அனுமானம் அது அடையாளத்தியாக கொடுத்து அனுப்பாங்கம்மா.
1: சரி, சீதா அவர்களை பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு.
0: இணைப்பில் இணையும் அடுத்த தோழி.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
4: சீதா
0: பாலா. நலமா இருக்குமா? நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச சங்க இலக்கிய பெண்கள்?
4: ஔவையார் பிடிக்கும்.
1: ஔவையார் பிடிக்கும், ஏன்?
4: அவர் வந்து ஔவையார் வந்து நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப அறிவுரை. அப்புறம் ரெண்டு அரசர்களுக்கு
1: உங்க இணைப்பு சரியா கிடைக்கல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. இணைப்புல கிடைக்கிற இடத்துல வந்து
4: ஹலோ
1: சொல்லுங்க.
0: கேக்குது, சொல்லுங்க.
4: ஔவையார் பிடிக்கும் எனக்கு.
1: சரி, அவங்க பாடின பாடல், அவங்க எழுதின வரிகள் ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கா?
4: நெல்லிக்கனி கொடுத்தாங்க, அதனால ஒரு புகழ் பெற்ற பெண் புலவர், அதனால ஔவையார் பிடிக்கும்.
1: அவங்க எழுதின வரிகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, சொல்ல முடியுமா?
4: ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க.
1: சொல்லுங்க.
4: முதுரை எழுதியிருக்காங்க.
0: உங்களுக்கு அது
1: உங்களுக்கு தெரியுமா, சொல்ல முடியுமா?
4: ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்ப வாருவது சின்னம்மதி எழுதியிருக்காங்க. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
1: சரிம்மா, அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு. நேரம் 11:00.

0: 15 நிமிடம் இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
10: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிக்கல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: SSS தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில் தர்மபுரி மற்றும் பர்கூர்.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: நேரம் 11:26. இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் சங்க இலக்கியத்தில் உங்களுக்கு பிடித்த பெண்கள் யார் என்பதை குறித்து நம்ம பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு தோழி இருக்காங்க. விடுபட்டாங்க. தோழிகள், நீங்கள் அழைக்க வேண்டிய நம் நிலைய எண்கள்
1: 0-43-42 என்ற முன்னிணைப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94-86-81-10-25 எண்ணிலும், மற்ற தோழிகள் 0-43-42-24-40-31 என்றிலும், மற்றொரு எண் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
0: இது அடுத்த தோழி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருக்கு?
2: இருவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். பன்னந்தூர்லேருந்து கே ராஜேஸ்வரி அம்மா.
1: வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க. இன்னைக்கு சங்க இலக்கிய
2: அந்த முன்பு ஒரு காலத்துல வேதவதின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்கம்மா.
1: வேதவள்ளி.
0: வேதவதி.
2: வேதவதி. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப அழகு அழகு அப்படி ஒரு நடனம். ஒரு முனிவருடைய மகள் அவங்க. அவங்க என்ன நினைச்சாரு, அந்த முனிவர் வந்து நம்ம மகளை வந்து மகாவிஷ்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவரு ஆசைப்பட்டாராம். அதனால ஸ்டாம்புன்னு சொல்லி அந்த அரக்கம் வந்து அந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தாராம். அவர் வந்து இந்த அம்மா அழக பாத்துட்டு வந்து முறையா வந்து பொண்ணு கேக்குறாங்களாம். கேட்கும் போது நான் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு முனிவர். சொன்னதும் என்ன பண்றாங்க, முனிவரையும் அவங்க மனைவி ரெண்டு பேரையும் கொண்டுடுறாரு. கொண்டுட்டதும் சரி இனிமேல் தப்ப முடியாதுன்னு அந்த அம்மா வேதவதி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சன்னியாசினி ஆயிட்டாங்க. சன்னியாசினி ஆனது உடனே காவத்துல இருக்கும்போது ராவண அந்த பக்கம் வந்து ராவண அந்த அவங்க அழக பாத்துட்டு நீ என்ன வந்து தவத்தை திறந்துட்டு என்ன வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தும் போது இல்ல முடிச்சுட்டு நான் தவத்தை நான் வர முடியாது சொன்னா வலுக்கட்டாயமா தலை முடிச்சு இழுத்துட்டு போகும் போது இந்த அம்மா வந்து தவ வழி கடந்த தலை முடிச்சு பண்ணிட்டு போகும்போது
1: உங்க இனிப்பு சரியா இல்ல,
0: இனிப்பு சரியா கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்க ராஜேஸ்வரி.
2: குளத்துல விழுந்து முழுகும் போது சொல்றாங்க அந்த அம்மா வந்து எனக்கு அனுமதி இல்லாம எனக்கு தொட்டதுனால அடுத்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு மரணத்துக்கு காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க யாருன்னா அவங்க சீதையதான். அவங்க சீதைதான் வேதவதியா இருந்தாங்க. அவங்கதான் ராவணன் வந்து இது பண்ணாங்க கடைசியில. சீதையால தானே அவங்க ராமனால தானே ராவணன் இருந்தான்.
1: ஆமா ஆமா.
0: அதனால உங்களுக்கு வேதவதியே பிடிக்கும்.
2: அடுத்த ஜென்மத்துல வந்து சீதையா பிறந்தவங்க.
0: எல்லாரையும் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத இந்த நேரத்துல அவங்க சொல்லிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் ராஜேஸ்வரி. அடுத்த நெய்யர், அடுத்த தோழி.
1: நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: படாத
0: பாடு
3: வைக்கும்போது அவரு கூட அவரு மகனை விட்டு மனைவி விட்டு நாட்டில் எல்லாத்தையும் ஒரு வீட்டுல வேலை காரியம் வந்து அவரு திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது ஈரோட்டுல போய் அவரு
1: இணைப்பு சரியா இல்ல.
0: சரியா இணைப்பு கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச பெண்மணி சந்திரமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு நல்ல வீரமிகு பெண்மணியாக போற்றப்படுகிறார். அதுவும் இல்லாம ஒரு கஷ்டத்தை தாண்டி தன்னுடைய வீட்டுக்காரரே இல்லை அப்படின்ற பட்சத்திலயும் கஷ்டத்தை தாண்டி அந்த குழந்தைங்களை அப்படி இடம் அடிபட்டு மிதிப்பட்டு வளர்த்து கொண்டு வந்து கரை சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது அதனுடைய கதையாக இருக்கு. சரி, சந்திரமதியை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசும் ஒரு பாடலை எடுத்து. நேரம் 11:30. இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோட கவிப்பாடம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:37.
5: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில சங்க இலக்கியத்தில் உங்களுக்கு பிடிச்ச பெண்மணிகள் யார் என்பதை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த பெண் தோழி யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்போம். அவங்களுக்கு எந்த பெண்மணியை பிடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் கேட்போம். வணக்கம், யார் எங்கிறது?
6: வணக்கங்கம்மா, என்ஜிஓ காலேஜ்ல லட்சுமி பேசுறேன்.
5: சொல்லுங்கம்மா.
6: எனக்கு பாத்தீங்கன்னா மணிமேகலை கதாபாத்திரம் பிடிக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அச்சய பாத்திரம் வச்சிருக்காங்களே, அத பத்தி சொல்றேன்.
5: சொல்லுங்க.
6: மணிமேகலை வந்து அவங்க அம்மா வந்து பூ பறிச்சிட்டு வரன்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க தோழியும் அவங்க போவாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க அவங்கள வந்து ஒரு தலையா காதலிக்கிற உதயகுமார் என்றும் ஃபாலோ பண்ணுவாரு. அவங்க பயந்து போயிட்டு போய் மணிப்பல்லவத்தையில ஒழிஞ்சுக்குவாங்க ஒரு இதுல.
5: சரி,
6: அங்க வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை தெய்வம் வந்து அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு புத்த சிலை கிட்ட விடும். அங்க விடும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அத சிலையை வந்து வணங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வீர சிலை என்ற ஒரு தெய்வம் போன்றோம். அப்போ பாத்தீங்கன்னா அவங்க முன்பிறவை அறிஞ்சுக்கிட்டாங்கன்ற இது வந்து அவங்களுக்கு தெரியும், மணிமேகலர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்ட்டு.
5: சரி, அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த அக்ஷய பத்திரம் கிடைக்குதா?
6: அந்த இடத்துல கிடைக்கிறது இல்லைங்களா?
5: வேற எங்க கிடைக்குது?
6: துர்மகி கோமகி என்ற ஆற்றுல இந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் வந்து ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. வைகாசி பௌர்ணமியில வந்து நீ வந்து புத்தர் வந்து ஒரு மந்திரம் சொல்லி தருவாரு.
5: சரி,
6: அது சொல்லி கொடுக்கும்போது அந்த வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு
5: பாத்திரம் கிடைக்குது
6: கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா வந்து அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த பௌர்ணமி அன்னைக்கு அவங்க கையில கிடைச்சிருது. இந்த உணவு தானே முக்கியம் எல்லாத்துக்கும். இது கொண்டு போய் நம்ம நாட்டுல எல்லாருக்கும் பசி பிணியை தீர்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வருவாங்க. அதான் அந்த கதை.
5: அதான் அந்த கதை. அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க அதை வச்சு சமூக சேவைகள் நிறைய செஞ்சிருக்காங்க. அதாவது உணவு எல்லா பசியை விட பெரிய பசி உணவு பசி, அது அடிப்படை தேவை
6: உணவுதான்.
5: அதை தீர்த்திருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க, வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த தோழி
4: வருக. வணக்கம்
7: அம்மா. வணக்கம் அம்மா.
5: வணக்கம் சொல்பவர்
7: தருமபுரி மாவட்ட குலகத்துல இருந்து முனையம்மாள் முனசாமிங்கம்மா.
5: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச சங்க இலக்கிய பெண்?
7: நல்லத்தங்க பெண்ணு சொல்லிட்டு அவங்க வந்து திருமணம் ஆகி கணவர் வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த நாடாவது வறுமையில இருக்குங்கம்மா.
5: சரி,
7: அவங்க குழந்தைய கூப்பிட்டு அம்மா வீட்டுக்கு வராங்க. வரும்போது அவங்க அண்ணியா வந்து சாப்பாடுக்கு துணிமணி எதுவுமே குடுக்கறது இல்ல அவங்களுக்கு, குழந்தைங்களுக்காவது அவங்களுக்காகட்டும். அது வந்து அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க, அந்த காலத்துல பெண்மணிகள் அப்படி இருக்க மாட்டாங்கம்மா.
5: கண்டிப்பா, அது அது நீங்க இதுதான் சொல்லணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி சொல்லிட்டீங்க.
7: ஆமாங்கம்மா.
5: ஏன்னா ஒரு கணவன் இடத்துல கணவன் வீட்டுக்கு போயிட்டும் அந்த மாதிரி ஒரு நம்ம நிலையை இழந்து ஒரு கணவன் வேற ஒரு இடத்துல ஒரு இதுக்குள்ள வர கஷ்டத்துக்கு போயிட்டான்
7: அப்படின்னா
5: அந்த இடத்துலயும் ஒரு அறிவத்தனம், நம்மளுடைய அறிவை வந்து பயன்படுத்தி அங்க எப்படி வாழணும் அப்படிங்கறத ஒண்ணு பாக்கணும். நம்ம சொத்து சேர்க்க வைக்கிறதும் நம்ம பாக்கணும். பொருளாதார ரீதியா பெண்கள் இது பண்றதும் பாத்துக்கணும்.
7: பெண்கள் வந்து சுயமா இருக்கும்,
5: சுயமா இருக்கணும் அப்படிங்கறது.
7: ஆமா, அடுத்தவங்களை நம்பி வாழக்கூடாது.
5: நிச்சயமா.
7: அது வந்து உதாரணம் வந்து பெண்கள் வந்து ஒரு கைத்தொழிலோ ஏதாவது கற்றுக்கணும்ன்றத ஒரு எனக்கு இது.
5: நிச்சயமா, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்.

0: அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம பெண்கள் நிறைய பெண்கள் இருந்தாலும் இப்போ நலத்தங்கள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது
1: முக்கியமான
0: அருமை அருமை. இது இதுதான் எதிர்பார்த்தோம் நாங்க, நீங்க இதுதான் சொல்லுவீங்க அப்படின்னு. நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த பெண் தோழி இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. பெண் தோழிகள் அழைக்க வேண்டிய நம் நிலையங்கள் 0434342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 மற்றொரு 24 40 31 என்ற எண்களில் அழைக்கலாம். மேலும் 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ அழைத்து பேசலாம். அடுத்த தோழி
2: வருக. வணக்கம்.
3: வணக்கம் அம்மா.
2: வணக்கம், சொல்பவர்
0: மகேஸ்வரி அம்மா. எங்க இருந்து பேசுறீங்க?
3: மாசிம்பட்டி.
0: மாசிம்பட்டி எங்க இருக்குது? ஓ சரி சரி. இப்போ முதல் முறையா பேசுறீங்களா? முதல் முறையாக பேசுறாங்க. வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு. நம்ம தர்மபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலைக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மகேஸ்வரி அம்மா? நீங்க
3: அறுப்பீங்க
0: சம்பங்கி பூ எல்லாம் காலையிலயா சாயந்தரமா? காலையில 5 மணிக்கு அறுத்துருவீங்க. இப்ப நல்லா போகுதா சம்பங்கி பூ? இப்ப மார்க்கெட் எப்படி இருக்கு? சரி, இப்ப சந்தை நிலவரம் எப்படி இருக்கு பூக்கு? பரவாயில்லையா? சரிங்கம்மா சரிங்கம்மா. சொல்லுங்க, முதல் முறையாக வந்திருக்கீங்க, அதுவும் சங்க இலக்கியத்துல எந்த பெண்மணி பிடிக்கும் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கீங்க. உங்களுடைய யாருமே யாரு பிடிக்கும்?
3: சீதாதேவி. ஆமா, அவங்க வந்து சொல்றாங்க.
2: நிறைய நேயர்களுக்கு சீதாதேவியை தான் பிடிச்சிருக்கு இல்லைங்களா?
0: அவங்கதான் சிறந்தவங்க. ஆனா ஏன் நம்மளுக்கு எல்லாம் கோவம் வருது? அவங்கள மாதிரி அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறோமே. எனக்கு பயங்கரமே சொல்றது என்னமா,
3: பெண்களுக்கு
0: அநீதியை எதிர்த்து கோவம் வருதுன்றீங்க. சரிங்கம்மா சரி. வாழ்த்துக்கள், தொடர்ந்து இணைப்புக்கு வாங்க, மற்ற நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கோங்க, தொடர்ந்து கேளுங்க நம்ம பண்பலை. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த பெண் தோழி
2: வருக. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேரு? சாந்தி அம்மா. சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு வந்து சங்க இலக்கியத்துல பிடித்த பெண், உங்களுக்கு யார பிடிக்கும்?
3: சத்யவான்
2: சாவித்ரி. ஏன் உங்களை உங்களுக்கு பிடிக்கும்?
3: அவங்க கணவருக்காக நல்லா கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நாமளும் கணவருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறி நல்லா இருக்கணுங்க.
0: நாம ஏன் கணவருக்காக கஷ்டப்படணும்?
3: குடும்பத்துக்காக தான் நாங்க
0: கஷ்டப்படுறோம். கணவருக்காக நாம ஏன் கஷ்டப்படணும்? அவரை நல்ல மகிழ்ச்சியை வச்சிருந்தால நாம எதுக்கு கஷ்டப்பட போறீங்க?
3: இருந்தாலும் சத்யவான் சாவித்ரி கடவுள்கிட்டயே போய் உயிரை மீட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க.
0: உயிரை மீட்டு வாங்கிட்டானு மறுபடியும் நம்ம உயிர் எடுப்பாங்க அந்த மாதிரியா?
3: அப்படியே மாம்பையாங்க நினைக்கிறேன்.
0: அப்படி எல்லாம் நினைக்க கூடாது, தப்பு அப்படிங்கிறீங்க.
3: ஆமாங்க.
0: சரி,
3: கணவனே கண் கண்ட தெய்வம்.
0: கணவனே கண் கண்ட தெய்வம். சரி, உங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கு நீங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடு எது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு?
3: எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க.
0: ஸ்பெஷல் டிஷ் என்ன
3: இருக்கு? இருந்தா கூட சொல்ல மாட்டாங்க இருக்குது இல்லன்னு, நல்லா இருக்குதுமான்னு சொல்லிடுவாரு.
0: சொல்லிடுவாரு. ஏன் அப்படி?
3: அவங்க எல்லாரே அனுசரிச்சு போவாங்க.
0: அனுசரிச்சு போவாங்க. அதனால உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு?
3: நிறைய பிடிக்குங்க.
2: நீங்க பேசும்போதே தெரியுதுமா உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு.
0: சரிங்கம்மா, நம்ம அவங்களுக்காக கஷ்டப்பட தேவையில்லை. அவங்கள நம்ம சந்தோஷமா வச்சிருந்தால அவங்களும் நம்ம நம்மள சந்தோஷமா வச்சிருப்பாங்க. நம்ம லைஃப் நல்லா இருக்கும். கஷ்டப்படுறதுக்காக நம்ம யாரும் வாழ்றாங்க இல்லை. சரிங்கம்மா, வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு. அவங்க சீதாதேவி, சத்யவான் சாவித்ரி அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. 11:45 பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இன்னைக்கு சங்க இலக்கியங்களில் நமக்கு பிடிச்ச பெண்மணி

0: குறித்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க என்ன ஒரு சிறப்புனா சுபலக்ஷ்மி,
1: சொல்லுங்கள்.
0: நிறைய பேர் வந்து அவங்க யாரை பிடிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போகாமல் அவங்களுடைய வரலாற்றையும் சொல்லி ஏன் பிடிக்கும் அப்படிங்கிற சொல்கிறதுமே ரொம்ப அருமையாக தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் அவங்க பெண் தோழிகளை வந்து நம்ம பாராட்டி ஆகணும்,
1: கண்டிப்பாக பாராட்டணும்.
0: நிச்சயமாக அடுத்த ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:52.
5: நிகழ்ச்சியில் இன்னைக்கு பூவே பெண் பூவேல சங்க இலக்கியங்களில் நமக்கு பிடிச்ச பெண்மணிகள் யார் அப்படிங்கிறத குறித்து பெண் தோழிகள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த பெண்மணி பெண் தோழி, வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
5: வணக்கம் சொல்பவர்
6: சுமந்த வயிறு தான் இருக்கு. என் பையன் வந்து போர்த்தல இருக்கான், அவன் எங்க இருக்கான்னு அங்கதான் இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. வீரத்தோட அனுப்பி வைப்பாங்க அவங்க பையனை போருக்கு.
5: சரி,
6: அதனால அவங்களை பிடிக்கும்.
5: அவங்களை பிடிக்கும் வீரத்தோட ஒரு நாட்டுக்காக தன்னுடைய மகனை அர்ப்பணித்து ஒரு பெண்மணியாக திகழக்கூடியதுனால அவங்களுக்கு அந்த பெண்மணி பிடிச்சிருக்கு. சரிம்மா, வாழ்த்துக்கள் நினைவில் வந்தமைக்கு. அடுத்த
4: தோழி வருக, வணக்கம்.
7: காலை வணக்கம் தோழி.
5: சொல்லுவார் யாரு?
7: நாங்க தமிழ் படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் நாம பண்ணி விட்டதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு வணக்கம்.
5: சொல்லுங்க.
7: நல்ல கருத்தான இது மண்ணை கேட்டது, அது நீங்க வந்தாதான் இந்த மாதிரி கேக்குறது.
5: இருக்கட்டும், சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பெண்மணி யாரு அப்படிங்கறத சொல்லுங்க.
7: கண்ணகிதாமா சொல்லுவேன்.
5: கண்ணகிதான்
7: அப்படி வந்து எதிர்த்து
5: உங்களுக்கு ஒரு சப்போர்ட்
7: கேட்டது எவ்வளவு பெரிய இது இல்லைங்களா?
5: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
7: ராணி, ராணி என்ஜியோ
5: காலனி. என்ஜியோ காலனி, சொல்லுங்க.
7: அந்த அம்மா வந்து இப்ப என் பொருள் எப்படி நீங்க தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் எதிர்லயே அதை உடச்சு காமிச்சு அவரு நான் வந்து நீதி தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து
5: இறந்துறாரு.
7: அது கேள்வி கேக்குறது அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? ஒரு அரசனையே வந்து கேள்வி கேக்குறது எப்படி?
5: அந்த காலத்துல மட்டும் இல்ல, கேள்வி கேட்டா கஷ்டம். இப்ப
7: அதை விட 10 மடங்கா இருக்காங்க. இருந்தாலும் அந்த காலத்துல வெளியில வரதே கஷ்டம் இல்லைங்களா? ஆனா சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆகினா நிறைய பெண்கள் உள்ளதான் மாக்குறாங்க, வெளியே வரலாமா? ஒன்னா
5: அவங்களுடைய கேள்வி கேட்கும் திறனால கண்ணகி பிடிச்சிருக்கு.
7: நிறைய சுதந்திரம் வாங்கினவங்களா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சொல்லுனா நிறைய இருக்கும், வேற யாரும் சொல்லுவாங்கம்மா.
5: கண்டிப்பா வாழ்த்துக்கள். சரி, நீங்க கண்ணகி சொன்னீங்க, இவங்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேற என்ன பெண்மணி பிடிக்கும்?
4: வேற ஒரு பெண்மணினா ஹீர்கணி புரஜன். அதாவது அவங்க யாருன்னா, சத்ரபதி சிவாஜியோடைய வெற்றி வரலாறு இருக்கு இல்லைங்களா, அந்த வீர வரலாற்றுலயும் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம்னு அந்த அவங்க அந்த பெண்மணியை சொல்லலாம், ஹீர்கணி. அவங்க யாருன்னா, சாதாரண ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க. சத்ரபதி சிவாஜின்றவர் ஒரு புகழ்பெற்ற மன்னர்ன்ற போது அவரை சுத்தி எத்தனை பகை மன்னர்கள் இருப்பாங்க. ஸோ அப்படி நிறைய பகை மன்னர்கள் இருக்கும்போது அவருடைய கோட்டையோட மதில் சுவர் ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே உயரமாக இருக்கும். அதை யாராலையுமே ஏற முடியாது, படை வீரர்கள் கூட ஏற முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மதில் சுவர் தான். அந்த ஹீர்கணின்றவங்க வந்து அந்த மலையடி வரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க. அந்த மன்னருக்கு வந்து அதிக பகை வந்துடுச்சு அப்படின்றதுனால என்ன ஒரு ரூல் போட்டு

0: ஆறு மணிக்கு மேல கோட்டைக்குள்ளேயும் யாரும் வரக்கூடாது, வெளியவும் யாரும் போக கூடாது, அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கு.
1: ஓகே,
0: அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்ததுனால அந்த ஹீர்கனின்றவங்க பால் எடுத்துட்டு போவாங்க அந்த கோட்டைக்குள்ள. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பால் ஊட்டி தூங்க வச்சுட்டு வர்றது லேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி கோட்டைக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஒரே ஒரு நிமிஷம் லேட் ஆனதுனால அந்த கேட்டை இழுத்து மூடிட்டாங்க. அவங்க எத்தனை பேர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க, இந்த மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு முடியல வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு யாருமே விடலை. அவங்க கதறி எழுத ஒரு முனிவர் வந்து என்ன சொன்னார்னா, இப்போ உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், ஆனால் அது உன்னால் முடியாது, முடிஞ்சா நீ செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த கோட்டைக்கு பின்னாடி ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த சுவரோட உயரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அங்க ஏறிட்டாலுமே உயரம் அதிகமான பகுதியில தான் போக முடியும், அது நடந்துலாம் போக முடியாது, ஊர்ந்துதான் போக முடியும், கீழே விழுந்துட்டா கண்டிப்பா மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கேட்ட பெண்மணி வந்து அப்படியா இப்படியெல்லாம் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து போய் குழந்தைய பாதுகாக்கணுமா அப்படின்னு நினைக்காம, என்னாலும் நமக்கு குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம குழந்தை என்ன பண்ணும், என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, சாப்பிட்டுச்சோ இல்லையோன்ற ஒரு இமேஜினேஷன், அதாவது கற்பனை திறன் வந்து அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதே வேகத்துல அந்த அம்மா அந்த கோட்டை சுவரை தாண்டி அந்த குழந்தைய போய் பார்த்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில கதவு திறந்து பார்த்தா அந்த பெண் அங்கே இல்லை. அதனால சிவாஜி, வீர சிவாஜி அவங்கள கூப்பிட்டு எப்படி ஏறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணது தவறு தான், ஆனாலும் அவங்களால முடியாத சூழ்நிலை இல்லையா, அந்த பெண்ணோட வீரத்தை பாராட்டி பிற்காலத்திலையும் யாரும் அந்த இடத்துல வந்து ஏறிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மதில் சுவரை எழுப்பினாரு. அந்த மதில் சுவருக்கு ஹீர்கனி புருஜ் அப்படின்ற பேரையும் அவர் வச்சாரு. அதனால அந்த பெண்மணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, இப்போ இந்த கதையை வந்து நம்ம திரைப்படமா பார்க்கணும் அப்படின்னா, ஹீர்கனி அப்படிங்கிற பெயர்லயே ஒரு ஹிந்தி திரைப்படம் 2019 ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படத்தை வந்து தாராளமா பார்க்கலாம். ஒரு இந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் கொண்டு நிறைய திரைப்படங்கள் வருதுண்டு. நம்ம வரலாற்றை வந்து படிக்கிறத காட்டிலும் இப்ப இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காட்சி அமைப்புல காட்டும் பொழுது
0: ரொம்ப பிடிக்கும், இன்னும்
1: ஹீர்கனி மேல ஈர்ப்பு ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஒரு ஹிந்தி திரைப்படம் இருக்கு, ஹீர்கனி அப்படிங்கிற HIRKANI ஹீர்கனி அப்படிங்கிற பெயர்லயே இருக்கு அந்த திரைப்படம். யூடியூப்ல கூட அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து நம்ம மோட்டிவேஷன் ஆயிக்கலாம் இந்த மாதிரியான பெண்மணிகளை பார்த்து. சரி, அடுத்த ஒரு தோழி இருக்காங்க. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
1: இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நான் அதப்பாரில இருந்து தீபா பேசுறமா.
1: சொல்லுங்கமா தீபாமா.
2: நல்லா இருக்கு.
1: பிடிச்ச பெண்மணி அனைவரும் நலமா. உங்களுக்கு பிடிச்ச பெண்மணி யாரு சொல்லுங்க?
2: எனக்கு பிடிச்ச பெண்மணி வந்து மனோரமா.
1: மனோரமா? ஏ
2: ஆமா,
1: மனோரமா நம்ம ஆச்சி மனோரமா.
2: ஆமா ஆமா, சொல்றீங்க. மனோரமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி.
2: அவங்களோட ரொம்ப படம் நடிச்சிருப்பாங்க, அவங்களோட நடிப்புல வயசானாலே அவங்க டான்ஸ் சூப்பரா இருக்கும்.
1: வயசானாலும் அவங்களோட ஸ்டைலும் அழகு.
2: ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும்.
1: சரி, வித்தியாசமா சொல்லிருக்கீங்க. நம்ம சங்க இலக்கியத்துல கேட்டோம் இவங்க. நம்ம இந்த காலத்துல
2: பெண்மணின்னு கேட்டீங்க, சங்க இலக்கியத்தில் நீங்க சொல்லலையே.
1: நீங்க எப்ப கேட்டீங்க, நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சீங்க?
2: நானு கேட்டேதாங்கிறேன்.
1: எப்ப இருந்து கடைசியா இப்போ நீங்க போன் பண்ணும்போது தானே
2: கேட்டேன்.
1: ஆரம்பத்துல இருந்தே இதுதான் கத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க. சங்க இலக்கியத்துல பெண்மணிகள், சங்க இலக்கியத்தில் பெண்மணி.
2: சங்க இலக்கியத்துலன்னா
1: சீதா தேவி சொல்லலாம். சீதா தேவி, அவங்களுக்கு சீதா தேவிக்கு கடைசியா. சரி சரிம்மா, வாழ்த்துக்கள் இணைப்பில் வந்தமைக்கு.
2: டைம் முடிஞ்சிச்சுங்க. சரி, நன்றிங்க நன்றிங்க.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பெண் தோழிகள் பகிர்ந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 பெண்மணிகள் நம்ம நிகழ்ச்சியில பங்கு கொண்டு அவங்களுக்கு சங்க இலக்கியத்துல எந்த பெண்மணியை பிடிக்கும், ஏன் பிடிக்கும், அவங்களோட வரலாறையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப
0: பெரிய விஷயம்.
1: கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே பாராட்டியாகணும். இந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு நம்மளோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில உங்களோட இணைஞ்சிருந்தவங்க உங்கள் அன்பு தோழி கவியரசி மற்றும்
0: சுபலட்சுமி.
1: நிறைவு பெறுகிறது பூவே பெண் பூவே. நேரம் 12 மணி. இது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் இதை கேளு.

0: நேர்களினை கேட்கலாம் இனி பண்பலையில் ஒலி உலா வரும் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள்.
1: 12:10 உங்கள் களம் இன்று ஏற்றம் தரும் எண்ணங்களாக ஒளிவர இருக்கிறது. இன்றைய தலைப்பு, மகிழ்வான முதுமைக்கு இது மற்றும் போடும் என்ற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் வழங்கும் முறையின் 2 கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரையிசை, அதைத் தொடர்ந்து சூழல் காப்பும் மற்றும்

0: மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நீயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம். இன்று விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில எண்ணெய் வித்து பயிர்களின் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் இது போன்ற விவரங்கள் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் ஆர் அகிலா தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 அறிவியல் மலர், 3 கட் செவியல் கலக்கல் பாடல்கள், 4 விடைத்தேடும் வினாக்கள்,
1: மாலை 5 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 பாட்டுத்தான், 6:30 மாநில செய்திகள், 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நம்பிக்கை நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர் தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை. 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று தஞ்சாவூர் மாவட்ட செய்தி, 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் போச்சம்பள்ளி டி இளவரசி அவர்களுடைய விவசாய அனுபவங்களை தெரிந்து கொள்ளலாம். 8:00 இளம் தென்றல், இன்று சொல்லுக வெல்லுக, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசை மழை, 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் இருக்கும். 11:15 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 11:45 நாளைய நிகழ்ச்சி குறிப்பு மற்றும் காந்திய சிந்தனை ஆகியன இடம்பெறும். இவையாவும் இனி ஒலியுலா வரும் பண்பலை நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள்.

உங்கள் நினைவிற்கு 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில எண்ணெய் வித்து பயிர்களின் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் இது போன்ற விவரங்கள் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் ஆர். அகிலா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில விவசாய அனுபவம் போச்சம்பள்ளி டி. இளவரசி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நேர்களை பகல் 3 மணிக்கு கச்சவியில் கலக்கல் பாடல்கள். கச்சவி மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியது 0434224433 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். இன்று பகல் 3 மணிக்கு கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: உங்கள் களம், ஏற்றம் தரும் எண்ணங்கள்.
1: மகிழ்வான முதுமைக்கு இது மட்டும் போதும் என்ற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் வழங்கும் உரையின் இரண்டாம் பகுதி கேட்கலாம்.
2: இறுக்கமான பிடிக்குள் சிக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் உங்களோட

0: சரியான முதுமைக்கு இது மட்டும் போதும் என்ற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் வழங்கும் உரையின் இரண்டாம் பகுதி கேட்கலாம்.
1: இறுக்கமான பிடிக்குள் சிக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் உங்களோட அடுத்த சில மணித்துளிகள் பேசலாம் நினைக்கிறேன். நம்முடைய இந்த நோய்க்கெல்லாம் காரணம் எடுத்தீங்கன்னா, ஒன்று உணவு, முதல் காரணம் உணவு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம் சுற்றுச்சூழல். நம்ம என்விரான்மெண்டில் இருக்கக்கூடிய டேமேஜஸ் தான் இதுக்கு, புற்றுநோய்கள்லாம் பெருகி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் சூழல். சூழலில் நாம் ஏற்படுத்திய மாசுக்கள், சூழலில் நாம் மட்டும் நல்லா மகிழ்வாக இருக்கணும், இந்த ஒட்டுமொத்த உலகமுமே ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிமாங்க, மனிதனை மையப்படுத்திய உலகாக மாறிடுச்சு. நான் நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடணும், நான் ரொம்ப அழகான சட்டை போடணும், எனக்கு குளிரூட்டப்பட்ட அறை வேணும், எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் சிதைத்து கொண்டே வரோம். அதனுடைய விளைவு தான் நமக்கு கோவிடு. நம்ம எல்லாரும் கோவிடை வந்து அது சீனாக்காரன் ஏதோ ரிசர்ச் பண்ணால் அவன் பண்ணதில் அது தப்பிடுச்சு, இது பயோவார், பயாலஜிக்கல், இப்படி பல ஊகங்கள் நமக்குள்ளே இருந்துச்சு. அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனால் உண்மையில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூமி மிக அதிக அளவில் வைத்திருந்தது வைரஸ் தான். இந்த பூமியே வைரோஸ்பியர், பூமி முழுக்க வைரஸ் தான். நாம கடைசியா வந்து சேர்ந்த உயிரினம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த உயிரினங்களுக்கான இடமே நம்ம கொடுக்கல, அவர்களுக்கான வாழ்வியலே கொடுக்கல. இப்போ ஒரு பெரிய பேட்டை ரவுடிப்பாங்க, ஒரு இடத்த போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு நீ எல்லாம் அஞ்சு போ, இதெல்லாம் நான் என் மச்சான் என் மச்சினா இவங்களா தான் இருக்கணும், நீ இதெல்லாம் காலி பண்ணு. அந்த மனநிலையில தான் நம்ம மற்ற உயிரினங்கள் எல்லாம் விரட்டிட்டு நாம மட்டும் வாழணும்னு நினைத்ததனுடைய விளைவு தான் கோவிட் வந்து சேர்ந்துச்சு. அந்த கோவிட் வந்தப்பதான் ஒரு ஒரு வார்த்தையை உலகமே சொல்லிச்சு, ஒன் ஹெல்த். இனிமேல் ஹெல்த் அப்படின்னா, ஒரு காலத்துல ஹெல்த் அப்படின்னா நான் நல்லா என்னுடைய இதயம் 72 தடவை துடிக்குதா ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய மூச்சு நல்லா 20 தடவை நிமிஷத்துக்கு ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய ஈரல் சரியா வேலை செய்தா, என் சிறுநீரகம் சரியா கழிவுகளை இருக்குதா, அப்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. டேய், உனக்கு இதயம் கரெக்டா துடிக்கலாம், மூச்சு கரெக்டா இருக்கலாம், சிறுநீரகம் சரியா இருக்கலாம், அப்படின்னா மட்டும் உனக்கு ஆரோக்கியம் வந்துடாது. இவையெல்லாம் சரியா இருந்தா கூட நீ நின்றுட்டு இருக்கிய நின்றுட்டு இருக்கிற பூமியில மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு சௌக்கியமா இருக்கா, அந்த மண்ணோடு ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்கள் உனக்காக உழைத்து கொண்டிருக்கிறதே, அந்த நுண்ணுயிர்கள் நலமாக இருக்கின்றனவா, இந்த பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமா இருக்கா, அந்த பூ வந்து அதுல இருக்கக்கூடிய தேனை சாப்பிட வருகிற தேஞ்சிட்டோ பட்டாம்பூச்சியோ அவை நலமாக இருக்கிறதா, இந்த பக்கம் ஒகேனக்கல் ஆத்துக்குள்ள போறக்கூடிய மீன் நலமா இருக்கா, வானத்துல பறக்கக்கூடிய பறவைகள் நலமா இருக்கா, இவங்க எல்லாம் நலமா இருந்தா நீயும் நானும் நலமா இருப்போம். அதுதான் ஒன் ஹெல்த். அதை கோவிட் தான் சொல்லிச்சு. அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு அப்பப்பா இனிமேல் எல்லாத்தையும் வந்து ஆந்த்ரோபோ சென்ட்ரிக்கா பார்க்க கூடாது, மனிதனை மையப்படுத்த கூடாது, இவை எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணுங்கிற சூழலியல் புரிதல் அப்போதுதான் நமக்கு தெரிஞ்சது. சூழலியலுக்கு நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து எங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்றை சரியாக வைத்துக் கொள்ளணும், எங்க ஊர் பக்கத்துல இருக்க குளத்தை சரியாக வைத்துக் கொள்ளணும், எங்கேயும் மரங்களை வந்து நாம இழந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் நம் கையில் இருக்கிற விஷயம் உணவு தான். அந்த உணவில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன அக்கறைகள் நாம் எடுத்துக்கொள்ளணும், ஒரு மகிழ்வான முதுமைக்கு இந்த சிரமமில்லாத என்னுடைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு சார், சர்க்கரை இருக்கு, இரத்த கொதிப்பு இருக்கு, ஆனால் அது எந்த விதத்திலும், நான் சொன்னேன் அந்த 92 வயது முதியவர் அவருக்கு சக்கரை வியாதி இருந்துச்சு, செமி டயனில்னு ஒரு மாத்திரை போடுவார் எனக்கு தெரியும், அந்த மாத்திரையவே ஷெல்ஃப்ல இருந்து எடுத்துட்டான். ஆனா அவர் 55 வருஷம் முன்னாடி அவருக்கு எழுதி கொடுத்த மாத்திரை அதுல பாதி எடுத்து போட்டுப்பார், அது மட்டும்தான் அவருடைய ஒரே மருந்து. ஒரு துளி சர்க்கரையினால் அவருக்கு சிறுநீரக பிரச்சனையோ இல்ல கால் நரம்பு பிரச்சனையோ வரல. அப்படி நோய்கள் இல்லாமல் வரணும் அப்படின்னா அதற்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியமான விஷயம். உணவு அவர்கிட்ட நான் ரொம்ப கண்கூடா பார்த்தது. அவர் தலைமைச் செயலர் வரைக்கும் இருந்தவர், அடிக்கடி கவர்னர் ஆபீஸ் கூப்பிடுவாங்க, கவர்னர் போவாங்க, பிரதம மந்திரி கூப்பிடுவாரு, அங்கெல்லாம் போவார். பிரதம மந்திரி கூட போய் பார்க்கறதுக்கு போகும்போது கூட டப்பால கேழ்வரகு ரொட்டி கொண்டு போன ஒரே ஆள் அவர் தான் எனக்கு தெரியும். கவர்னர் ஆபீஸ்னாலே பெரிய சாங்கெல்லாம் பெரு விருந்துகள் இருக்கும், பயங்கரமா இருக்கும், ஒரு 2 இட்லியும் சாம்பார் அது மேல ஊத்தி டப்பால வச்சு எடுத்துட்டு போவார், எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு, நான் இப்படித்தான் இருப்பேன். அங்கெல்லாம் ரொம்ப விருந்து உணவா இருக்கும், ஸ்வீட் ரொம்ப இருக்கும், அப்படி பயங்கரமா இருக்கும். ஒரு முறை நான் வந்து தோசை எங்கேயோ கடையில இருந்து வாங்கியிருக்கேன், அப்ப வந்து அவர் என்ன கேட்டார், எவ்வளவு சார் அப்படின்னு, 12 ரூபா அப்படின்னு. 12 ரூபாயா? நான் பிஎஸ்சி படிக்கும் போது மொத்தம் என்னோட ஃபீஸே 10 ரூபா தான், 12 ரூபாய்க்கு ஒரு தோசையா, அதையே உங்க வீட்டில் நீயே ஊத்திக்க மாட்டியா, எதுக்கு போய் கடையில் வாங்கினேன் அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டார். அப்படி ஒரு வாழ்க்கை.

அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்ததுனாலதான் அவருக்கு வந்து அந்த சர்க்கரையை வந்து கையாள முடிஞ்சது. நண்பர்களே, நாமும் ஒரு சில கட்டுப்பாடுகளை இப்போது இருந்தே, இன்றைக்கு இருந்தே, இந்த 101 மொயில் இருந்தே நாம் துவங்க வேண்டும். அப்படி என்ன செய்யலாம், என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை, என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை? இதை கட்டுப்பாடுன்னு நினைச்சு ஏதோ பயங்கர போலீசிங்லாம் நினைக்க வேண்டியதில்லை, இயல்பாகவே இருக்க முடியும். சிறு சிறு அக்கறைகள், சிறு சிறு கரிசனங்கள் மட்டும் தான். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் விஷயம், காலை நம்ம எழுந்த உடனே காலை நாம் கொடுக்கக்கூடிய தேநீர், காஃபி 200 வருஷமாக தான் பழகியிருக்கோம். ஆனால் நம்மள பாதி பேருக்கு அதை விட முடியாது. நான் சித்த வைத்தியனால நான் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுத போவேன். எழுத போகும்போது டக்குன்னு பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பாட்டுக்கு எதை வேணாலும் எழுதுங்க, கடைசியில் காஃபியை குடிக்காத, டீயை குடிக்காத, எங்கள் பத்தியம்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ எச்சு போயிடுறேன், வெளியே ஃபீஸ் கொடுத்துட்டு போயிடுறேன், காஃபி குடிக்காமலாம் தலைவலி வரும் சார் அப்படிம்பாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சிக்கல் இருந்ததில்லை. அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதிய புக்கு, அதில் ஒரு ஆர்டிக்கல் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்தில் காப்பி இல்லைன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்தோம்னா வெளியே போஸ்டர் ஒட்டியிருக்காங்களாம். அந்த போஸ்டரே அவர் எடுத்து போட்டிருக்காரு, இந்திய ஆவண காப்பகத்திலேருந்து அந்த போஸ்டர் எடுத்து போட்டிருக்காரு. காங்கிரஸ் கூட்டங்களோ ஏதோ ஒரு கட்சிக்கு சுதந்திரத்துக்கான கூட்டம், அந்த கூட்டத்துக்கு வந்து இவ்விடம் வந்து இவர் உரையாற்றுவார், இவர் பேசுவார், கண்டிப்பாக காபி தேநீர் போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க. காஃபி டீலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவ்வளோ நல்ல கூட்டம் கூட்டினாலும் அதெல்லாம் கிடையாதுன்னு எழுதி ஒட்டியிருக்கானுங்க போஸ்டரில். ஆனால் இன்னைக்கு காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அதுக்காக அது ரொம்ப மோசமான விஷயமான மருத்துவ ரீதியாக பார்த்தா அப்படி ஒன்றும் மோசமான விஷயம் இல்லை. தேநீர் ஆகச்சிறந்த விஷயம்தான், ஆனால் அதை தேநீராக குடிக்கணும். என்ன சார், தேநீராக குடிக்கணும், தேநீர் ஆக சிறந்த விஷயம், ஆனால் தேநீராக குடிக்கணும்னா இப்போ நாம் குடிக்கிறது என்ன? நாம் குடிக்கிறது தேநீர் இல்லை, தேயிலை பால் பாயாசம். நீங்கள் விமானத்தில் போகிறோம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோன்னா வரிசையாக அந்த விமான சிப்பந்தி இப்படி வந்துகிட்டே வருவான், காஃபி டீலாம் எடுத்து வருவான். நம்மளை பார்த்தோடனே லைட்டாக அந்த தொப்பையை பார்த்தோடனே இந்தாங்க சார் பாலும் சேர்த்துக்கோங்கன்னு பாலை கொடுப்பான். மற்ற எல்லாருக்கும் வெறும் தேயிலை தான் ஊற்றிப்போவான். இங்கிலீஷ்காரனுக்கெல்லாம் வெறும் தேநீர் அப்படியே ஊற்றுவான், காஃபி வேணும்னா வெறும் பிளாக் காஃபி ஊற்றுவான். நம்மளை பார்த்தோன்னே பால் பாக்கெட்டையும் சீனியையும் வந்து தள்ளிட்டு போவாங்க. உலகம் முழுக்க தேநீரை வெறும் பச்சை தேநீராக, கருப்பு தேநீராகத்தான் அருந்துகிறது. நாம் மட்டும்தான் பால் ஊற்றி சாப்பிட்றோம். இது எப்படி வந்துச்சு யோசிச்சு பார்த்துருக்கோமா? உலகம் முழுக்க தேநீர் எப்படி சாப்பிட்றோம், நாம ஏன் பால் சேர்த்தோம்? அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இங்கே நம்ம மேட்டுப்பாளையத்தில் முதல்ல தேயிலை எல்லாம் போட்டவுடனே இங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பிரபுக்கள், அன்னைக்கு இருந்த கலெக்டர்ஸ், அன்னைக்கு இருந்த கவர்னர்ஸுக்கு மட்டும்தான் டீ கிடைச்சிது. அப்போ அவர் வந்து அவருக்கு டீ கிடைச்ச உடனே, அவர் அந்த டீ கிடைச்ச உடனே அவருக்கு பக்கத்து சீட்டில் நம்ம ஊரில் பெரிய ஆளுங்கள்லாம் அவருக்கு பக்கத்து சீட்டில் இருப்பாங்க, அவங்க அந்த முதல் நிலை அலுவலர்களாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவர் டீ குடிக்கும்போது, சார் நீங்களும் குடிங்க அப்படின்னு டீயை கொடுக்குறாங்க. இவர் வீட்டிலிருந்து பால் கொண்டு வந்திருக்காரு, ஏன்னா வீட்டில் அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பால் தான் ஆகச்சிறந்த உணவு அப்படின்னு. இவர் பால் வச்சுருக்காரு, இங்கிலீஷ் பிரபு டீ கொடுக்காரு. இங்கிலீஷ் பிரபு டீ கொடுத்து அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்ல முடியாது, இங்கிலீஷ்காரன் துப்பாக்கியால் சுட்டக்கூடாது. அதனால் அவர்கிட்ட இருந்து டீயை வாங்கி இவர் கொண்டு வந்து பாலை கலந்து ரெண்டையும் சேர்த்து நம்மால் குடித்தான் முதல்ல. அப்படி ஆரம்பித்த பழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேயிலையில் பால் சேர்த்து சேர்த்து, தேநீரில் பாலை சேர்த்து சேர்த்து பால் டீயாக குடிக்கிறோம். முதல் செய்தி, தேநீரினுடைய முழு பயன் வேணும்னா நீங்கள் பிளாக் டீயாக குடிங்க. டீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெர்ப். அது தேயிலை சைனாலிருந்து எடுத்துட்டு வந்தது. சைனால சீன ஆசாமிகள், சீன மருத்துவர்கள் உடல் அயற்சிக்காக, சோர்வுக்காக பயன்படுத்தியது தான் தேயிலை. அந்த தேயிலையை இங்கிலீஷ்காரன் குடிச்சா நல்லா இருக்குன்னு அவன் இங்க கொண்டு வந்துட்டான். உலகம் முழக்க உள்ள மிகச்சிறந்த நம்ம ஊர்ல இருந்த அருமையான சோழமண்டல காடுகளை எல்லாம் அறுத்துட்டு கிரீன் கார்பெட்னு சொல்லி டீயை கொண்டு வந்து நட்டுட்டான். அது இன்னொரு பிரச்சனை. ஏற்காடு முழுக்க வந்து காபியை விதைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து அருமையான மரங்களை எல்லாம் இழந்து நம்ம வந்து அதை வச்சிட்டோம், அது இன்னொரு கதை. ஆனால் முதல் விஷயம், அப்படியே தேநீர் சாப்பிட்டா பிளாக் டீயாக குடிங்க, கிரீன் டீயாக குடிங்க. கிரீன் டீயும் பிளாக் டீயும் குடித்தோம் அப்படின்னா அந்த தேயிலையில் இருக்கக்கூடிய எபிகாலக்டமின் அப்படிம்பாங்க, இபிசி ஜீனு, அந்த எபிகாலக்டமின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல செல்லில் ஏற்படக்கூடிய அழிவுகள், முட்டு தேய்விலிருந்து முடி நரைக்கிறதுலேருந்து இதயத்தில் கொரோனரி ஆற்றில் கொழுப்பு படியிலேருந்து அத்தனைக்கும் காரணம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல், அந்த உள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிறதான். அதை வெளியே தள்ளுற வேலையை அந்த பச்சை தேநீர் செய்யும், அது கிரீன் டீயோ பிளாக் டீயோ செய்யும். அப்போ நம்ம டீ சாப்பிடணும்னா

டீ சாப்பிடலாம், அதை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி சாப்பிடுங்க. நான் வந்து கும்பகோணம் டிகிரி காப்பி தான் சார் காலையில் சாப்பிடுவேன், கள்ளி சொட்டா டிகாஷன் இறங்கணும், அதில் பால் ஊற்றணும், அப்படி சாப்பிட்டா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க, ரெண்டு நாள் சாப்பிட்டுக்கோங்க. மீதி இருக்கிற ஐந்து நாட்கள் நம் உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மூலிகை தேநீராக எடுத்துக்கலாம். அது என்ன சார் மூலிகை தேநீர்? ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ சித்தமருத்துவம். சாதாரண பூ சுத்தி சுத்தி வறண்ட நிலமெல்லாம் பூத்து குலுங்குற ஆவாரை பூ, அந்த ஆவாரையை பத்தி அவ்வளவு சித்தமருத்துவம் சொல்லு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிடரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானேன்னு ஒரு பாட்டு இருக்கு தேரன் குடிநீர்ல. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆவார கொன்ற நாவல் அலைகடல் கடல் இளைஞ்சில் முத்தக்காசு கோஷ்டம் இது எல்லாத்தையும் கஷாயமா குடிச்சேன்னா காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு பரிபாஷையில சொல்லியிருக்கான். அது என்ன சார் காவிரி நீர் ஏற்கனவே பல நாள் வத்தி தான் கிடக்கு, அது என்ன அர்த்தம்? காவிரி நீர் வத்தும்னா காவிரி நீர் இனிப்பா இருக்கும், உன் யூரின் இனிப்பா இருந்ததுன்னா சக்கரை கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம், யூரின் கிளைகோசூரியான்னு அர்த்தம். அந்த யூரின்ல சக்கரை போறதையும் சரியாகும், சக்கரை போய் போய் புரதம் கழியாகிற உப்பு நீராக அது மாறினா அதையும் சரியாக கூடியது ஆவாரை கஷாயம் என்றுதான் அதுக்கு பொருள். இன்னைக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த ஆவாரை எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை செல்லுக்குள்ள தள்ளக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைமை இம்ப்ரூவ் பண்ணதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். நாம ஏன் ஒரு ஆவார கஷாயம் குடிக்கூடாது? ரெண்டு நாள் டீ குடிப்போம், கரிசலாங்கண்ணி, அடிக்கடி இருமல் சளி இழைப்பு இருக்கவங்களுக்கு கரிசாலை தேநீர், வெறும் கரிசலாங்கண்ணி. வள்ளலார் வந்து வணங்கி தொழணும் தாய் போல அப்படின்னு கரிசலாங்கண்ணியை சொல்றாரு, யூக்லிப்ட ஆல்பான்னு அந்த பிளான்ட். அந்த கரிசலாங்கண்ணிக்கு தமிழ்ல இன்னொரு பேர் தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு. என்ன அர்த்தம்னா, இருமி இருமி சளியை துப்புனா காக்கா வந்து தூக்கிட்டு போமா, அந்த மாதிரி சளி இருக்கவங்களுக்கு கரிசலாங்கண்ணி கஷாயம். அதை ஒரு டீயா குடிக்கலாம், கரிசாலை தேநீர், கரிசாலை டீ குடிக்கலாம். நெல்லிக்காய் டீ, வெறும் நெல்லிக்காய். உங்க ஊர் பக்கத்துல தான் அந்த நெல்லிக்காய்க்கு உலக புகழ் கிடைச்சது. 2000 வருஷமா சங்கம் வந்து பாராட்டினது இந்த ஊர் பக்கத்துல இருந்து வந்த அந்த அதியமானினுடைய செய்தி தான். கொண்டாடணுமா வேண்டாமா நம்ம நெல்லிக்காய? தருமபுரி முழுக்க நெல்லிக்காய் நான் வர வழியெல்லாம் பார்த்தேன், சேலத்துல இருந்து எல்லா இடம் மாம்பழம் இருக்கு, சந்தோஷம் தான். நம்ம ஊர் பழம் எல்லா இடம் மாம்பழமா இருக்கு, அதுக்கு இணையா கொண்டாட வேண்டிய ஒரு பழம் நெல்லிக்காய். ஆனா நாம அவ்வளவு கொண்டாடுறது இல்லை. நான் ஒரு முறை திருநெல்வேலியிலிருந்து அப்படியே வரேன் வாகனத்துல, வரும்போது ஒரு தோட்டம், அந்த ஒரு இயற்கை வேளாண் கூட்டத்துக்கு போயிட்டு அப்படியே வரேன், தோட்டத்துக்குள்ளூடி வரேன், அந்த தோட்டத்துல முழுக்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு, அந்த மரம் முழுக்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்கதே ஒரு பேரழகு, பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்து டக்குன்னு வண்டியை நிறுத்தி அந்த தோட்டக்கார்ட்ட போய் கொஞ்சம் நெல்லிக்காய் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு, சார் கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுப்பீங்களா, சென்னைக்கு போறேங்க நான் ஒரு பையில எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அப்படியே மேலே எங்களையும் பார்த்தாரு, சரி சார் போய் எடுத்துங்க அப்படின்னாரு. போய் எடுத்துக்கங்கிறாரு, நம்மளே போய் எடுக்க சொல்லாருன்னே, வெளிநாடுகள் எல்லாம் அந்த பிளக் அண்ட் பே அப்படிம்பாங்க, போய் நம்மளே செடி பழத்தை பிற போட்டு இடம் பார்த்து அப்படியே கொடுப்போம், அது மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நான் போய் அங்கங்கே போய் ஒரு பை நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவாவது எடுத்துப்பேன், ஒரு 7-8 கிலோ எடுத்துட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு சார் இடம் போடுங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, எடுத்துட்டு போங்க சார். இன்னும் நம்மளை தெரிஞ்ச ஆளாவும் தெரியல, அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போங்க சார் சொல்றாரு. அவர் முதலாளியா இல்ல தொழிலாளியா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நான் வந்து, சார் கிட்டத்தட்ட 7-8 கிலோ இருக்குங்க சார், எடுத்துட்டு போங்க சார், இங்க பரிகூல கூட கிடையாது. என்ன அர்த்தம்? பரிகூலி கூட கிடையாது, 3 ரூபா 5 ரூபாய்க்கு வந்து கேட்டுட்டு போனான் சார், அதுக்கு நீங்களா சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு கொடுக்குறாரு. எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்தது, சங்க காலத்திலிருந்து பாடப்பட்ட ஒரு நெல்லிக்காய்க்கு நாம கொடுத்துருக்க இடம் அதுதான். இன்னைக்கு நிச்சயமா சொல்ல முடியும், 200 வீடுகள் இருக்கு, 300 வீடுகள் இருக்குன்னா உங்க வீட்டுல எல்லாம் ஒருவேளை ஆப்பிள் இருக்கலாம், எல்லாரும் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆப்பிள் வரமா யாராவது வாங்கினதை கொண்டு போட்டிருக்கலாம், டைனிங் டேபிள்ல பிள்ளைக்காக ஒரு ஆப்பிள் வச்சிருக்கலாம். நம்மள எத்தனை பேர் தினம் நெல்லிக்காய் வைத்திருக்கிறோம்? மிக குறைவான நபர்கள். ஆனால் தினம் நெல்லிக்காய் சாப்பிடுவதில் ஒரு தவறும் கிடையாது, அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. அதுவும் இது மாதிரியான கோடை காலத்துல நெல்லிக்காய் ஆக சிறந்த கனி, அதை கிடைக்கிறப்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவோம். நெல்லி வற்றலாக பொடி பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு தேநீர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நெல்லி டீ. அந்த நெல்லி பவுடரை அப்படியே டிகாக்ஷன் அதே மாதிரி கஷாயமா இறங்கி கொஞ்சம் போல தேன் விட்டு அந்த நெல்லி தேன் சூடா நீங்க குடிச்சு பாருங்க. முதல் முறையா நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் ஒரு நண்பர் வீட்டில் குடிச்சேன், அப்பதான் எனக்கே சார் இதை டீயாவும் குடிக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், நெல்லிக்காய் மட்டும்தான், நல்லா குறிச்சுக்கோங்க, நெல்லிக்காய் மட்டும்தான் உலர்ந்தால் கூட

அது சன்ட்ரை பண்ணி உலர்ந்தா கூட அந்த விட்டமின் சி குறையாது, அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி குறையாது. அவ்வளவு சிறப்பானது நெல்லிக்காய் தேநீர். அப்போ நம்ம காலை பானம்ங்கிறது நண்பர்களே வெறும் காஃபியாகவும் இந்த தேநீர் பால் பாயசமாகவும் இன்னும் இருக்க வேண்டாம். நம்ம வீட்டில் டீ நம்ம எப்படி இருக்கணும்னா, பிளாக் டீ, கிரீன் டீ, லெமன் டீ, இல்லை நெல்லிக்காய் டீ, கரிசலாங்கண்ணி டீ, ஆவாரை டீ, அப்படி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா, அதாவது ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கும் ஃபுட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஃபுட் அப்படின்னா வெறும் பசியை ஆத்துறது, இல்லை ருசிக்கானது, ஒரு டெலிகசிக்கானது வைக்கலாம். ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். நெல்லிக்காய்க்கும் ஆவாரைக்கும் செம்பருத்திக்கும் சுக்குமல்லிக்கும் அப்படியான பயன் இருக்கு. அப்ப ஏன் நம்ம தினம் அதை எடுக்கக்கூடாது? ஒரு நெல்லிக்காய் கொடுக்கும்போது அதுல கிடைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு ஒரு கேன்சரினுடைய ஒரு கூறு எங்கேயாவது அழிக்கப்பட்டுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு தெரியாது. உடனே அதை குடிச்ச உடனே கேன்சரே வராதா, செம்பருத்தி டீ குடிச்ச உடனே பிபி எல்லாம் காணாம போயிருமா, அப்படி சொல்லல. பட் தினம் தினம் நம்ம எடுக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு சிறு பயன் கிடைத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப விலை கூடின விஷயமா கிடையாது. செம்பருத்தி பூ என்ன விலை இருக்க போகுது, நெல்லிக்காய்க்கு என்ன விலை, சுக்குமல்லிக்கு என்ன விலை, ஒன்றும் கிடையாது. நாம் செலவழிக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொட்டக்கூடிய பணத்துக்கு ஒரு பங்கு கூட இதில் வராது. அப்போ நம்முடைய காலை பானம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும். காலையில் சாப்பிடக்கூடிய விஷயம் பித்தத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கணும். காலையில் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பித்தம் கூட இருக்கும். இரவெல்லாம் வந்து பகலெல்லாம் சூரியனுடைய ஆட்சியில் நம்ம உடல் குளிரும். சந்திரனுடைய ஆட்சி இரவில் வந்து சந்திரன் இருக்கும்போது நிலவு இருக்கும்போது நம்ம உடல் வெம்மையாகும். அந்த வெம்மை ஆகும்போது அதிகாலையில் அந்த வெம்மையை குறைக்கணுங்கிறதுக்காக தான் காலையில் நம்ம குளிக்கிறோம். காலையில் எது குளிக்கணும், அழுக்கெல்லாம் ஆச்சுன்னா சாயந்தரம் போய் தானே குளிக்கிறோம். நம்ம ஏன் காலையில் குளிக்கிறோம், இரவு உடல் வெம்மையாக இருக்கும். அந்த வெம்மையை தணிப்பதுக்கு தான் காலையில் தலைக்கு தண்ணி ஊற்றுறோம். அதே மாதிரி காலையில் தலைக்கு தண்ணி ஊற்றி வெம்மையை தணிக்கிற மாதிரி நம்ம காலையில் குடிக்கக்கூடிய ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ இல்லை ஆவாரை டீயோ ஒரு சுக்குமல்லி காஃபியோ நம் உடலினுடைய சூட்டை பித்தத்தை தணிக்கும். நண்பர்களே, ஏர்லி மார்னிங் தான் பல நோய்கள் வருது. நல்லா கவனிச்சிருக்கீங்களா, ஸ்ட்ரோக் வர்றது, இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வர்றது, ஒரு வீசிங் மிக தீவிர நிலைக்கு வர்றது, எல்லாமே ஏர்லி மார்னிங். அந்த 2 மணி, 3 மணி, 4 மணி சீரம் கார்டிசால் சுரக்கக்கூடிய நேரத்தில் தான் வரும். அதுக்கு காரணமே நம்ம அந்த அதிகாலை நேரத்தின் வெம்மை அதிகமாகிறது தான் அதனுடைய காரணம். அப்போ இரவு மிகச்சரியான தூக்கம் இருந்தால் தான் இந்த நோயெல்லாம் வராது. அதிகாலையில் நம்ம எடுக்கக்கூடிய முதல் பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கணும். இதுதான் முதல் செய்தி. நம்முடைய சக்கரவியாதியோ இரத்த கொதிப்போ புற்றுநோய்களோ வராமல் தடுக்கணும்னா முதலில் இந்த பழக்கத்தை வச்சுக்கணும். ரெண்டாவது காலை உணவு. காலை உணவு என்ன சாப்பிடலாம், காலையில் பானம் இது கொடுத்தாச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்? காலை உணவுனோடனே நமக்கு எல்லாருக்கும் இட்லி, தோசை, வடை, பொங்கல், மசால் தோசை, ரவா ஆனியன் மசால் தோசை, இதான் மனசுக்குள்ளே வருது. இது தவிர வேறு உணவு இல்லையா? எப்போ போனாலும் எனக்கு பல நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது, இட்லியும் வடையும் எப்படா ஒன்றா கூட்டணி சேர்ந்தது? கூட்டணிங்கிற வார்த்தையே இப்போ தான் ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு வார்த்தை. என்ன கிடா இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்துருங்க. வடை மூத்தது. உண்மையிலேயே வடை மிகச்சிற மிகப்பெரிய சங்க இலக்கிய காலத்திலேயே உளுந்து தலை பெய்தின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து வடை. இட்லி ரொம்ப 13ஆம் நூற்றாண்டில் தான் நம்மால் ஒருத்தன் வந்து ஒரு பல்லவ மன்னன் வந்து இந்தோனேஷியா போய் அங்கே ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தான். அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணை பெற்றவர் கூடவே புள்ள வெளிநாட்டுக்கு போகுது, நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் கஷ்டப்படுமேனு ஒரு 5-6 சமையற் கலைஞர்களை இந்தோனேஷியாவில் இருந்து அனுப்பிச்சு விட்டாங்களாம். இந்தோனேஷியாவில் இருக்கவங்களுக்குலாம் அந்த அரிசியை ஆவியில் வேக வச்சு செய்யக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு நிறைய இருந்திருக்கு. அவங்க எல்லாம் டம்ப்ளிங், நம்ம கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அவங்க டம்ப்ளிங்னு சொல்லுவாங்க. சீனர்கள் இந்தோனேஷியர்களுக்கெல்லாம் அந்த வெறும் அரிசியை பயன்படுத்தக்கூடிய ஆர்ட் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அவன் அங்கேருந்து வந்து இவனுங்க உளுந்து வச்சு செய்கிறான், நம்ம அரிசியை வச்சு செய்கிறோம், ரெண்டையும் சேர்த்துடலாமே அப்படின்னு 13ஆம் நூற்றாண்டில் தான் இட்லியே பிறந்துச்சான். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் தான் தோசையே வந்திருக்கு. இட்லி தோசைலாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், ஜூனியர்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தது, நாஞ்சில் நாடன் ஒரு எழுத்தாளர், ஆகச்சிறந்த எழுத்தாளர், நாஞ்சில் நாட்டு உணவுகள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தயவு செய்து வாங்கி படிங்க, உணவு பற்றி ஆர்வம் இருக்கிறவங்க. அதில் உணவு மட்டும் இல்லை, மிக அழகான இலக்கியமும் வரலாறும் அதில் இருக்கு. படிக்க படிக்க எனக்கு அந்த புத்தகம் படித்து அப்படியே மெய் சிலிர்த்துட்டேன். இவ்வளவு ஒரு வரலாறு இருக்குமா? ஒரு அதிலே ஒரு செய்தி உங்களை எத்தனை பேருக்கு தோண்டி தெரியும், தோண்டி அப்படிங்கிற சொல் நமக்கு ஒரு பாட்டில் ஞாபகம் இருக்கும், தோண்டி நந்தவன்.

ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி. அந்த தோண்டி என்னது? அது ஒரு நாஞ்சில் நாட்டு சொல் என்று நாடன் எழுதுறாரு. அந்த தோண்டிங்கிறது புட்டு அவிக்கிற ஒரு பாத்திரம், அது மண் தோண்டி வச்சிருந்திருக்காங்க. நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி, அது பிலாசபிக்கல் சாங், அது தெரியும் உங்களுக்கு. நாலாறு மாசம்னா பத்து மாசமா ஒரு பிள்ளைய பார்த்து கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சாண்டின்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு அந்த தோண்டிங்கிற சொல்ல நான் தேடி பார்த்தேன், எங்கடா இருக்கு எங்கடா இருக்கும்போது அன்னைக்கு நாஞ்சில் நாடன் புக்கு படிச்சோடனே அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மண் தோண்டியில ஸ்டீம் குக்கிங் பண்ணியிருக்காங்க நம்மளுங்க, தண்ணியை போற வச்சு மேலே வந்து அந்த மண் தோண்டிக்கு மேலே வந்து மூங்கில் குழாய் வைத்து தான் புட்டை வச்சிருக்காங்க. மூங்கில் குழாயை கரெக்டாக அதில் சொருகி ஒவ்வொரு கணுவிலையும் கொஞ்சம் அரிசி, அதுக்கு மேலே தேங்காய், அதுக்கு மேலே அரிசி, அதுக்கு மேலே தேங்கான்னு வச்சு தான் புட்டு மாவு வந்து அன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஸ்டீம் குக்கிங்கில் வந்து குக் பண்ணிக்கலாம். நிறைய நாள் வந்து எனக்கு சந்தேகம் வந்தது, இந்த இட்லி வந்து இந்தோனேஷியாவிலேருந்தான் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஸ்டீம் குக்கிங்கே தெரியாதா? அப்படின்னா இருக்கு, புட்டை வச்சுருக்கோம் நம்ம, அப்பம் சுட்டிருக்கிறோம், ஆப்பம் செய்திருக்கிறோம். ஆனால் தோசை இட்லிலாம் சமீபத்தில் வந்தது. ஆனால் சமீபத்தில் வந்த விஷயத்தில் நம்ம மொத்தமாக போய் விழுந்து நம்ம காலை சாப்பாடுனா இட்லி தோசை. நண்பர்களே போதும், இவ்வளோ நாள் அவங்களுக்கு சீட் கொடுத்தாச்சு, இவ்வளோ நாளாக நானும் ஒரு வருஷமாக இட்லியும் தோசையுமே பார்த்தாச்சு. கொஞ்சம் வெளியே வந்து இனிமேல் நம்ம ஆரோக்கியத்துக்கான உணவுனா அந்த உணவில் புரதம் மிக அதிகமாக இருக்கட்டும், சிறுதானியங்கள் மிக முக்கியமாக இருக்கட்டும். நம்முடைய உணவு ஒரு தட்டில் எடுக்கிறோன்னா ஒரு 60% 70% வந்து புரோட்டீன் ஃபுட்டாகவும் ஃப்ரூட்ஸாகவும் இருக்கணும். நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு 55 வயசில் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 375,000 தோசை சுட்டிருப்பாங்க. தினம் சுட்டு சுட்டு காலையில் 15 தோசை, ராத்திரி 15 தோசை, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவ்வளோ பெரிய குண்டால தோசைமா வரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் இட்லி தோசை இட்லி தோசை மாற்றி மாற்றி வேணாம். இனிமேல் தோசைக்கு அரைக்காதீங்க, தோசைக்கு அரைச்சி வீட்டில் வைக்கிறது என்றைக்காவது திருவிழா அன்னைக்கு பார்த்துக்கலாம், அன்னைக்கு நமக்கு இட்லி வேணும்னா வச்சுக்கலாம். இட்லி சிறப்பான உணவு தான், ஆனால் யாருக்கு? குட்டீஸ்க்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இட்லி கொடுங்க, தப்பே இல்லை. 50 தாண்டிட்டோம் 45 தாண்டிட்டோம் அப்படின்னாலே இட்லி தோசை ஒரு ஃபங்க்ஷனலாக ஒரு ஏதாவது ஒரு திருவிழாக்களில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். மற்ற நேரம்லாம் அப்போ என்ன சார் சாப்பிட்றது? நான் ஒருத்தட்ட அப்படிதான் ஒரு மீட்டிங்கில் ரொம்ப வேகமாக சொல்லிட்டு இருக்கேன் சார், இவ்வளோ நிறைய ஒரு கப்பு நிறைய சுண்டல் ஒரு பெரிய கப்பில் அந்த தாய்லாந்துல எல்லாம் கொடுப்போம் பெரிய டபரால, சூப்பு சுண்டல் கொஞ்சம் சூப் கொஞ்சம் பழத்துண்டுகள் முட்டை ஒன்றோ ரெண்டோ, ப்ரோட்டீன் வேணும் இல்லையா அதுக்கு ரெண்டு முட்டை. இல்லை சார் நான் மரக்கறியாளன், அப்போ முட்டைக்கு பதிலாக வந்து பன்னீர் இல்லை சோயா பன்னீர் நிலக்கடலை அப்படி உங்கள் தட்டில் கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் சாலட் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் முட்டை அப்படின்னா ஒருத்தர் இருந்துச்சு சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படிங்கிறாரு. டாக்டர்னாலே இப்படி கேள்வி கேட்கணும்னா, டே இதுதான்டா ஃபுட்டு, இது மட்டுமே சாப்பிடணும் அப்போ பசிக்குமே. மனசில் இந்த சோத்தை பார்த்து பார்த்து அரிசியை இட்லியை பார்த்து அதை சாப்பிடலைன்னா பசிக்கும்னு மனம் நினைக்குது. நமக்கு சின்ன பிள்ளையில என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா வயிறு முட்டை சாப்பிடு, வயிறு முட்டைலாம் சாப்பிடவே கூடாது, பசிக்குதான் பசித்து புசி, பசி இல்லைன்னா சாப்பிடவே சாப்பிடாதேங்கிறான். அப்போ பசித்து புசிக்கும் போது கொஞ்சம் உணவு இருந்தால் போதும். நம்மளுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன போய் 15 கிலோமீட்டர் ஓடிட்டா வரோம், அதிகபட்சம் தினம் 5 கிலோமீட்டர் எப்படியாவது நடந்துருமேனு வேக வேகன்னு மார்னிங்கில் நடக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். மீதி நேரம்லாம் கம்ப்யூட்டரில் உட்காரோம் இல்லை ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறோம். நமக்கு அவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவையில்லை, நம்ம உணவு புரதம் அதிகம் உள்ளதாக. இப்போ நீங்கள் இங்கே இருக்கவங்களில் சராசரி எடைன்னு பார்த்தா 60 கிலோ இருக்கும், 60 கிலோ வெயிட்டு தான் பெரும்பாலானவர்கள் 60-70 இருப்பீங்க. அப்போ 60-70 கிலோ எடை உள்ளவர்களுக்கு 60 கிராம் புரோட்டீன் வேணும், ஒரு கிலோவுக்கு 1 கிராம் மனசில் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அவ்வளோ புரோட்டீன் எடுக்கிறோமா? இல்லை. ஆனால் புரோட்டீன் தான் இம்யூன் பில்டர்ஸ், நமக்கு எதிர்ப்பாற்றல் கொடுக்கறது, புற்றுநோய் வராமல் தடுக்கணும், சர்க்கரையினால் பிற நோய்கள் வரக்கூடாது, எல்லா இம்யூன் சிஸ்டமும் புரோட்டீனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த புரோட்டீனை மிகச்சிறப்பாக எடுக்கணும்னா நீங்கள் முட்டையோ சோயாவோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். தயவு செய்து இட்லி தோசை பூரி பொங்கல்ங்கிற விஷயம்லாம் ஒரு சிறப்பு உணவுகளா, என்னைக்காவது ஹோட்டலில் போய் குடும்பத்தோடு மகிழ்ந்து சாப்பிட்றீங்களா இல்லை ஏதாவது ஒரு கல்யாண வீடா அன்றைக்கி போய் சாப்பிட்டுக்கோங்க. மற்ற நேரங்களில் வீட்டில் சாப்பிடக்கூடிய விஷயமா இந்த மாதிரி உணவு இருக்கட்டும். மதிய உணவுன்னு எடுத்தோம்னா சோறை இப்படி குமிச்சு அது மேலே குழம்பு விட்டு கவளங்கவளமாக உருட்டி அதெல்லாம் வேணாம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வீட்டில் வந்து இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா,
அந்த அன்னக்கரண்டி இருந்து

0: தர்மபுரியில எந்த பக்கம் கிழக்குன்னு பார்த்து அந்த பக்கமா நின்னு தலையை சுத்தி எரிச்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டிய பார்த்தாலே எனக்கு இந்த பிடபிள்யூ ஆபீஸ்ல பொக்லைன் எந்திரம் வச்சிருப்பாங்கல்ல, பாலம் பாலமா அப்படி எடுத்து போடுறது, அது மாதிரியே எனக்கு தோணும். உலகத்திலேயே அவ்வளோ பெரிய கரண்டி நம்ம ஊர்ல மட்டும்தாங்க இருக்கு, இவ்வளோ பெரிய அன்னக்கரண்டியை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதுல வேற மறுசோறு சாப்பிடலையா நீங்க? மறுசோறுலாம் சாப்பிட போட்டாதீங்க, அவன் போயிடுவான். சோறு ஒரு தடவை போட்டா போதும், இனிமேல் முடிந்தா சோறுக்கு ஸ்பூன் வச்சுக்கலாம். ஸ்பூன்ல எடுத்து எடுத்து போட்டு கை கொஞ்சம் வலிச்சா அதை நிறுத்திடுவோம். சோறு குறையா இருக்கணும், காய்கறி கீரை புலால் உணவு மீனோ முட்டையோ மட்டனோ எது வேணாலும் எடுங்க, ஆனா சோறு குறைவா தான் எடுக்கணும். அந்த அரிசி சோறும் வெள்ளையா இருக்க வேண்டாம். நம்ம பல பேருக்கு வெள்ளை வியாதி இருக்கு, உண்மையிலேயே கருப்பு தான் சிறப்பு, ஆக சிறந்தது கருப்பு தான், இருக்கிற நிறங்களிலேயே கருப்பு தான் சிறப்பு, அது எல்லா விஷயத்திலையும். ஆனா நம்ம வந்து தவறுதலா மனதில் வந்து வெள்ளை வெள்ளைன்னு ஒரு வெள்ளை வியாதி பிடிச்ச அலையிறோம். வேண்டாம், அரிசி மிகச்சிறப்பா இருந்துச்சு, அதுக்கு பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ்லாம் போடுறான், அது சினிமாவில் நடிக்க போகுது, அப்படியே மின்னணும் அரிசி, அப்படி மல்லிகைப்பூ மாதிரி அரிசி இருக்கணுங்கிறான். ஏ மல்லிகைப்பூ வேணா மல்லிகைப்பூ போய் வாங்கிக்க, அரிசியில் எதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி அரிசி தேவையில்லை. உங்க வீட்டு சோறு ஆஷ் கலர்ல இருக்கணும், இட்லி நல்ல பழுப்பு கலர்ல இருக்கணும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஏற்றம் தரும் எண்ணங்கள். நிகழ்ச்சியில் இதுவரை மகிழ்வான முதுமைக்கு இது மட்டும் போதும் என்ற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்கள் வழங்கிய உரையின் இரண்டாம் பகுதி கேட்டீர்கள். இதன் நிறைவு பகுதியினை எதிர்வரும் திங்கட்கிழமை ஏற்றம் தரும் எண்ணங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அன்பு நேயர்களே,

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தியறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியன் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்லோவாக்கியா பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக தமது பயணம் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தும் பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும்

0: என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம், முதலீடு, தானியங்கி வாகன உற்பத்தி மற்றும் ரயில்வே துறைக்கான உற்பத்தி ஆகியவற்றில் பல்வேறு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளவும் பிரதமரின் ஸ்லோவாக்கியா பயணம் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 7 உறுப்பு நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நடைபெறும் விழாவில் உரையாற்ற உள்ளார். இந்தியா, பிரேசில், எகிப்த், கென்யா, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதிய அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் இருப்பதாக கூறினார். எல்னினோ தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். நவம்பர் மாதம் தொடங்கும் ரபி பருவத்திற்கு தேவையான உரங்களும் கையிருப்பில் இருப்பதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை விரிவுபடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 140,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் உள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணியர் விமான சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். லக்னோவிற்கு இன்று புறப்பட்ட முதல் விமானத்தில் விமான நிலைய பயணிகளுக்காக நிலம் வழங்கிய 172 விவசாயிகள் மற்றும் 20 பெண்கள் பயணம் செய்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த விமான நிலையம் உலகத்தரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 165 அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இந்த விமான நிலையத்தை கடந்த மார்ச் 28 பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தற்போது 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட இந்த விமான நிலையம் எதிர்காலத்தில் 22,50,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்ட சர்வதேச விமான நிலையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்திலிருந்து விரைவில் பெங்களூரு, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு விமான சேவை தொடங்க உள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இரு தலைவர்களும் தனித்தனியாக விடுத்துள்ள செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நடுத்தர மக்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர மக்களுக்கான பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களின் வரிச்சுமை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வெளிப்படைத் தன்மையுடன் பின்பற்றப்படுவதாகவும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைந்திருப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்தார். பிரதமரின் உஜ்வலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயன்பெற்றிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத், மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்றவற்றால் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார்.

0: சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிகள் மேம்பாட்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது. விமான நிலைய இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் மாணவர்களுக்கு விமான நிலைய சேவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சீதா நிவாஸ் பயணிகளின் வசதி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை விமான நிலையம் நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமைகள் கையாளுதல் அமைப்புகள் மற்றும் சிறந்த அணுகல் வசதிகளுடன் திகழ்கிறது. இந்த மேம்பாடுகள் பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தை பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்து விமானத்தின் நேர தவறாமை செயல்பாட்டை மேம்படுத்தவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயணத்தை அனுபவிப்பதற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பயணிகளின் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை வரும் வெள்ளிக்கிழமை நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் நடவடிக்கைகளை கைவிடுவது குறித்த அம்சங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அனைத்து விதமான ராணுவ நடவடிக்கைகளும் இன்று இரவு முதல் முடிவுக்கு வரும் என்று ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்பதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் அப்பகுதியில் அமைதி ஏற்படும் என்றும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், அந்தமான் நிக்கோபார், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் தெற்கு சத்தீஸ்கரில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 5 நாட்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தின் ஒருசில பகுதிகள், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 7 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்த தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான மழை பெய்துள்ளது. தில்லியில் பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியிருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இன்று நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை தீபிகா 2 கோலும் நவ்னீத் கவுர் 1 கோலும் அடித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடன் 5-1 என்ற கோல் கணக்கில் டுனீஷியாவை வென்றது. துருக்கி அன்டாலியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவராவிற்கு ஆந்திர ஆளுநர் திரு அப்துல் நசீர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கிய அதிபர் மற்றும் பிரதமருடன் தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சின் ஈவியான் நகரில் G7 உச்சி மாநாடு இன்று தொடங்குகிறது. எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் நடுத்தர மக்களின் பொருளாதாரம் உயர்ந்திருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். ஆக்லாந்து சர்வதேச நேஷனல் கப் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: கண்ணுக்குள்ள வச்சு பாக்கும் உறவா. ஹலோ மக்களே, நான் உங்க பூஜா வைத்தியநாத் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ. எப்பவும் இணைந்து இருங்கள்.

0: இந்தியா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேர்களினை கேட்கலாம் திரைசை.

0: ஜானு, ஜானு,
1: என்ன சோனு?
0: நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் துணிக்கடைக்கு போய் கொஞ்சம் நியூ மாடல் டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். சரியா? சீக்கிரமா ரெடி ஆகி வர. நம்ம ரெண்டு பேரும் போறோம், புது டிரெஸ் வாங்குறோம், கலக்க போறோம்.
1: சோனு, 2 மாசம் முன்னாடிதான் துணிக்கடைக்கு போய் 10 செட்டு டிரெஸ் எடுத்தோமே, அதுக்குள்ள அந்த டிரெஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண?
0: அந்த டிரெஸ் எல்லாம் இருக்கு, ஆனா இந்த 2 மாசத்துல நிறைய புது மாடல் வந்திருக்கு. அதனால முன்னாடி எடுத்த டிரெஸ் எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடுவேன். புதுசா எடுத்திருக்கிற டிரெஸ் போட்டா சூப்பரா இருக்கும். அதுதான் துணி கடைக்கு போகலான்னு சொல்றேன். நீயும் அம்மா கிட்ட சொல்லி பணம் எடுத்துட்டு வா. பழைய மாடல்லாம் எதுக்கு, புது மாடல் டிரெஸ் போட்டா தான் கெத்தா இருக்கும்.
1: அது கெத்து இல்ல சோனு, வெத்து வேலை. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? துணிய சாதாரணமா காசை கொடுத்து எடுக்கிறதா நாம நினைச்சிட்டு அளவில்லாம எடுத்து குவிக்கிறோம். துணி நம்ம கையில வந்து சேர்றதுக்கு முன்னாடி நடக்கிற வேலையில நம்ம பூமிக்கு எவ்வளவு மாசு ஏற்படுதுங்கிறத பத்தி நிறைய படிச்சிருக்கோம். ஆனா அத பத்தி நம்மள நிறைய பேருக்கு கவலையே கிடையாது. பருத்திய பயிரிட்டு அதை கொண்டு வந்து நூலா மாத்தி அதுக்கு தேவையான சாயங்களை போடும்போது சாயப்பற்றையில நடக்கிற வேலைகளால நம்ம பூமி அதிக அளவுல மாசுபடுது. துணிகளுக்கு சாயமிடுதல் மற்றும் வெளித்தல் செயல்முறைகளால கடுமையான சுற்றுச்சூழல் சீரழிவு ஏற்படுது. சாயப்பற்றை கழிவுகள் ஆறுகளை நச்சுத்தன்மையுள்ள கருமையான சேரா மாத்துறதோட நிலத்தடி நீரை ரசாயனங்கள் மற்றும் கன உலோகங்களால பெருமளவு மாசுபடுத்துது. கிணறுகள் அப்புறம் ஆழ்துளை கிணறுகள்ல சாயக்கழிவுல இருக்கிற நச்சு பொருட்கள் கலந்து குடிப்பதற்கும் விவசாயத்துக்கும் பயன்படாத அளவுக்கு நீர் மாசுபாடு அடையுது. குறிப்பா சாயக்கழிவுகள் வேளாண் சூழல் மண்டலத்தை மாசுபடுத்துது. சேதப்படுத்துது. இதனால வேளாண்மை தொழில் பெரிதும் பாதிக்கப்படுது. நீர்வாழ் உயிரினங்கள் நீர்ல வாழ முடியாம போகுது. சாயக்கழிவுகளால பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்க மக்கள் அதிக அளவிலான சுகாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. பாத்தியா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு? ஆடை அப்படின்றது ஆடம்பரத்துக்கானது கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் அடிக்கடி சொல்லி கேட்டிருக்கோம். 4-5 ஆடைகள் எடுத்து வச்சு அந்த ஆடைகள் கிளியற நிலைக்கு வந்தாதான் மறுபடியும் எடுப்பாங்களாம். தாத்தா பாட்டி அப்படியெல்லாம் இருந்ததால தான் பூமி வளமா இருந்துச்சு.
2: ஜானு, நீ ரொம்ப நல்லா சொன்ன ஜானு. நானும் இனிமே தேவையில்லாம ஆடம்பரத்துக்காக கெத்து காட்டுறதுக்காக எல்லாம் துணிலாம் எடுத்து மழை மாதிரி பூச்சி வச்சுக்க மாட்டேன். இனிமே தேவைக்கு மட்டும் துணிகளை எடுப்ப. அது மட்டும் இல்ல ஜானோ, என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் தேவைக்கு அதிகமா துணி எல்லாம் எடுக்க கூடாது. அப்படி எடுக்கிறதால பூமிக்கு பாதிப்பு என்னென்ன ஏற்படும் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். என்ன ஜானோ, நான் சொல்றது ஓகே தானே?
0: இந்த பூமியில வாழக்கூடிய எல்லாரும் சூழல் மாசாகிறதுக்கான காரணங்களை பத்தி சிந்திச்சு செயல்பட்டா வளமான அழகான பூமியை அடுத்த தலைமுறைக்கு தர முடியும். சிந்திப்போம், செயல்படுவோம். இது

நிறைவு பெற்றது மெல்லிசை, கேட்டது தேசபக்தி பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: sunflower oil.
1: நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோட கவிப்பாடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பசி வேலையிலும் அயராத கரங்கள், பகல் பொழுதை வெல்லும் மனிதர்கள், சோம்பல் கொள்ளும் மதிய வேளையிலும் சுறுசுறுப்பாய் நகர்கிறது உழைப்பின் சக்கரம். இன்றைய மதிய நேரம் கடின உழைப்பு, நாளைய வாழ்வின் நிம்மதியான சிரிப்பு. நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது நேயர் விருப்பம். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை கடிதத்தின் மூலம் கேட்கும் நிகழ்ச்சி. நேயர்களை, நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்க நிலையை

0: உழைப்பின் சக்கரம். இன்றைய மதிய நேரம் கடின உழைப்பு, நாளைய வாழ்வின் நிம்மதியான சிரிப்பு. நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது நேயர் விருப்பம். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை கடிதத்தின் மூலம் கேட்கும் நிகழ்ச்சி. நேயர்களை, நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்க நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம், அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை, நல்லம்பள்ளி, தருமபுரி, 636-807 என்ற முகவரிக்கு உங்களின் பெயர், ஊர், உங்களுக்கு விருப்பமான பாடல், அவை இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை எழுதி அஞ்சல் மூலம் அனுப்பி உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்கள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடித வழியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க உழவர் சந்தையிலிருந்து முனியப்பன். பண்ணையபுரத்து பாண்டவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து இதுவும் நேயர்களே உங்களுக்கான அந்த பாடல் காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.
1: தங்கா, நீ எங்கிட்டு இருக்கே?

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். அடுத்ததா விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஏலகிரி பகுதியிலிருந்து குணசேகரன், கோமாதா எங்கள் குளமாதா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

வணக்கம் நேர்களே, நிலையத்தில் நேரம் சரியாக 1:23. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாப்பாரப்பட்டியிலிருந்து சுகிலா ஜீவா அவங்க கேட்டிருக்காங்க உதிரி பூக்கள் என்ற திரைப்படத்திலிருந்து. அந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
0: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 1:30. நேர்களை இனி கேட்கலாம்.
6: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், குடல்வால் வீக்கம், இறக்கம், பித்தப்பை அகற்றுதல், கர்ப்பப்பை கட்டி, குடும்பநல அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோபி, குளோனோஸ்கோபி மூலம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டறியப்படும் சிறப்பு சிகிச்சைகள் கொண்ட மருத்துவமனை பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ராமலிங்க செட்டி தெரு, எல்ஐசி அருகில், தர்மபுரி. தொடர்புக்கு 9042380177.
6: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
8: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். வேரிகோஸ் வெயின் அப்படின்னாக்க நரம்பு சுருண்டுறதுறது தான் வந்து நரம்பு சுருண்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கமாக வந்து வட்டார மொழிகளில் நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அதுக்கும் நரம்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒரு மொழி வழக்காக வந்துச்சே தவிர நரம்பு கிடையாது. அது வந்து இரத்த நாளங்கள், அதாவது காலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து சுருண்டுறது தான் வந்து அது வந்து வீங்கிறது தான் வந்து அது நரம்பு சுருண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வழக்காடு மொழியாக வந்து அது மாதிரி அது அப்படியே பழகிடுச்சு. இதில் என்ன பேசிக்கான விஷயம்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவன் நேரத்தை சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஒரு கால் எடுத்துக்கிறோம், கால் எடுத்துக்கிட்டோம் செஞ்சிட்டோம்னா அதுக்கு வந்து காலில் வந்து எலும்பு இருக்குது, சதைகள் இருக்குது, தசை அதாவது தசை தசைகள் இருக்குது, அந்த வந்து ஜவ்வுகள் இருக்குது, மற்றும் வந்து தோல் தோலுக்கடியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கு செய்து பண்ணுது. இப்போ வந்து இதுக்கு வந்து வேணுங்கிற சத்து தேவை, அதனால் வந்து அதுக்கு வேணுங்கிற சத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரத்தங்கள், சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு செய்கிறதுக்கு அது ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும். அது வந்து நம்ம ஆர்டரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எல்லோரும் நார்மலாக வந்து. அது நல்ல ரத்தத்தை வந்து இருதயத்திலேருந்து எடுத்துக்கிட்டு போய் அது வந்து ரத்தத்தில் வந்து வேணுங்கிற வந்து எதிர்ப்பு சக்திகள் மற்றும் வந்து வேணுங்கிற நமக்கு அந்த கால் பகுதிக்கு வேணுங்கிற திசுக்களுக்கு எல்லாத்துக்குமே வேணுங்கிற சத்து பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு போகும். போயிட்டு அப்புறமா அங்கேருந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள்

0: மூலமாக நமக்கு எலும்புக்கோ இதுக்கோ வந்து அப்படி பரவி இது பண்ணும். நம்ம இப்போ வாய்க்காலில் வந்து மேஜரான ஒரு இதிலிருந்து எடுத்து விட்றோன்னு வைங்களேன், கிணத்துலேருந்து, அப்புறமா வந்து நம்ம அது வாய்க்காலில் போகுது, அப்புறம் வாய்க்காலேருந்து நம்ம பிரித்து பிரித்து அங்கங்கே எந்தெந்த தோட்டத்துக்கு வேணுமோ அப்படி பிரித்து விட்டுறோமோ அந்த மாதிரி அது கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக புரியணும்னா. அந்த மாதிரி வந்து ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவி அந்த வேணுங்கிற சத்துப்பொருட்கள் இல்லை அந்தந்த திசுக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்து முடிச்சிடுது, செஞ்சிடுது, பண்ணிடுது. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு சில கழிவுகள் இருக்கும் இல்லையா. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டா வேணுங்கிற சத்து பொருள் எடுத்து செய்து பண்ணுது, நம்ம மலமாகவோ ஒன்றுக்காகவோ அது கழிவை வந்து போயிடுது. அந்த மாதிரி கணக்கு. இப்போ அந்த சதைகளும் எலும்புகளும் திசுக்களும் அது வேணுங்கிற சத்து பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான கழிவுகளை வந்து வெளியேற்கும். அந்த கழிவுகளை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருதயத்திலையும் நுரையீரலையும் திரும்ப சுத்தம் பண்ணி செஞ்சு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும். அது பேர் வந்து நமக்கு வெயின்ஸ்னு பேர். இதுதான் ஒரு சிஸ்டம். ஒரு இது மாதிரி ஆற்றி வந்து வேணுங்கிற நல்ல ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து செஞ்சு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு செஞ்சுட்டு திரும்ப வந்து அந்த கழிவுகளுக்கு தாங்கிய கெட்ட ரத்தமாக நமக்கு வந்து மேலே எடுத்துக்கிட்டு போய் திரும்ப வந்து இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கொடுத்து அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் வந்து வேணுங்கிற கழிவுகள் உள்ளே இருக்கிற நமக்கு உடம்புக்கு வேண்டாத விஷயங்களெல்லாம் வெளியேற்றுறதுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அங்கே வந்து ப்ராசஸ் நடக்கும். எங்கள் நுரையீரல்லையும் ஈரலில் மற்றும் வந்து நமக்கு வந்து ஹார்ட்டில் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து காலுக்கு மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு போகிறது வர்றது செய்கிறது எல்லாமே. சரி சார், இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ காலுக்கும் கைக்கெல்லாம் நமக்கு என்ன ஆகுனாக்க வந்து இந்த கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகிறதுலே வந்து ரெண்டு வந்து சிஸ்டமாக வேலை செய்யும். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டம், ஒன்று வந்து டீப் சிஸ்டம் அப்படின்ட்டுன்னு. அதை பற்றி வந்து வரும் நாட்களில் நான் விளாவறையாக சொல்கிறேன். ஏன் அதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இது புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த வேரிக்கோஸ் வேணும், இந்த நரம்பு சுத்துனா என்னன்றது தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை எப்படி வந்து வராமல் தடுக்கிறதுன்னு தெரியும், புரியும் உங்களுக்கு. அதுக்காக இதை வந்து கொஞ்சம் நான் வந்து டீட்டெயிலாக கொண்டு போகிறேன். நாளை வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நான் நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: sunflower oil.
1: நிலைத்தில் நேரம் 1:36. என்ன நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை அஞ்சல் வழியாக நம்ம நிலையத்துக்கு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, அதியமான் கோட்டை, தருமபுரி 636807 என்ற முகவரிக்கு உங்கள் பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்தமான பாடல், இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை எழுதி அனுப்புங்க. என்னங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரு உண்ட மயக்கத்தில் இருக்கீங்களா? உங்களை உற்சாகம் படுத்துறதுக்காகவே நாங்கள் ரொம்ப இனிமையான பாடலோட வந்திருக்கோம். அடுத்ததான விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் மாவட்டத்திலிருந்து, புலியூர் பகுதியிலிருந்து நவீன், மனோகரன், சுமதி ஆகிய மூவரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. என்ன தவம் செய்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. சென்னை பூந்தமல்லியிலிருந்து ராமு, கீதா லட்சுமி, வைகாசி பிறந்தாச்சு என்ற திரைப்படத்தில் இருந்து.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சல் வாயிலாக கேட்கலாம் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவேக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் தலைநகர் பிரடிஸ்லாவாவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். அதிபர் பீட்டர் பெலகிரினியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தமது ஸ்லோவேக்கியா பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் பிரதமர் சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர பிரிவினரின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களுக்காக பணியாற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஆட்சி நடத்தியுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகள், மேம்பட்ட கட்டமைப்பு, பொது சேவை, அனைவருக்குமான சுகாதாரம், தரமான கல்வி, தூய்மை நகரங்கள் போன்றவற்றால் மக்கள் பயனடைவதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நடுத்தர பிரிவினர் பொருளாதார பாதுகாப்பு புதிய வாய்ப்புகள்

0: ஆளுமை பெறும் வகையில் மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக விரிவான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வரி சீர்திருத்தங்கள் மூலம் வரி சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரி கட்டமைப்பு முறையில் GST மூலம் வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். சமையல் எரிவாயு, ஜல்ஜீவன், நீர் மேலாண்மை, ஸ்வச் பாரத், தூய்மை பாரத பணிகளால் அனைவரும் அடிப்படை வசதிகளை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வீட்டு கனவு நனவானதாகவும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதார பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாக திகழும் நடுத்தர பிரிவு நுகர்வோரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதோடு சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இப்பிரிவினரின் பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் என்றும் கூறினார். எல்நிலோ சூழலிலும் நாட்டில் போதுமான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதால் உணவு பற்றாக்குறை ஏற்படாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கும் குறைவாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். கரீஃப் பயிர்களுக்கு உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் ரபி பருவத்திற்கான உர விநியோகம் வரும் நவம்பர் மாதம் தொடங்கும் என்றும் கூறினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் வரும் 21 தேதி கொல்கத்தாவில் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். புதுடெல்லியில் சர்வதேச யோகா தின முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான முதுமைக்காக யோகா என்ற தலைப்பில் இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டார். நலமான, சுறுசுறுப்பான, தற்சார்பு மற்றும் எழுச்சியுடன் கூடிய மனதுடன் மக்கள் செயலாற்ற யோகா துணை புரிவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உலகளாவிய மாபெரும் இயக்கமாக யோகா முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய அமைச்சர், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்கள் யோக கலையை தங்களது வாழ்க்கையின் அங்கமாகவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா இயக்கங்கள் மூலம் யோகா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் விமான பயணிகளின் நலனை உறுதி செய்யும் வகையில் பயணிகள் நலதினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று பயணிகளின் அனுபவரை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை வளர்க்கவும் யாத்ரி சுவிதா திவாஸ் என்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரைக்கு வருகை தரும் பயணிகளுக்கு நாட்டுப்புற நடன கலைஞரின் நிகழ்ச்சியுடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. ஏக் பெட் மா கே நாம் என்ற திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தின் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகள் நடும் விழாவும், ரத்ததான முகாம், இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம்கள் மருத்துவ நிபுணர்களின் உதவியுடன் நடத்தப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தை சேர்ந்த கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது முதலமைச்சர் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றும் தேனி மாவட்டத்தின் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் 2024 ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது துப்பாக்கி சூட்டில் ஏற்பட்ட பலத்த காயத்தையும் பொருட்படுத்தாது தீரத்துடன் போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தி துணிச்சல் மிகு செயலை பாராட்டி இந்நடவடிக்கை. அவரது துணிச்சல் மிகு செயலுக்காக கடந்த 8 புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீர விருதான கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் அவருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் தேர்போகி கிராமம் அருகே இன்று பணியின் போது நேரிட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் இன்று ஆணை பிறப்பித்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் பகுதிகள் இம்மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார்.

0: கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேம்பால பணிகளின் தரத்தில் எவ்வித குறைகளும் இல்லாமல் பணிகள் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறினார். மழைக்காலங்களில் மேம்பாலத்தில் தேங்கும் மழைநீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் வடிகால் வசதிகள் முறையாக ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் தொகுதிகள் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ள நிலையில் அஇஅதிமுக இந்நடவடிக்கையை மேற்கொண்டது. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்க கூடாது என்றும் அக்கட்சி கூறியது. தமிழக கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்ததை அடுத்து புதுக்கோட்டை, நாகை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மீனவர்கள் இன்று அதிகாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த ஏப்ரல் 15 முதல் நேற்று வரை மீன்பிடி தடை காலம் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலவச வைஃபை வசதி, நவீன மின்னணு தகவல் பலகை, கூடுதல் வசதிகளுடன் கூடிய காத்திருக்கும் அறை, சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி, பார்வையற்றோருக்கான நடைபாதை, மேற்கூரை வசதியோடு விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு 99% பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் முடிவடைந்து வரும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரயில்வே நிலையம் திறந்து வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினத்தையொட்டி வேலூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி இன்று வேலூரில் அரசு பெண்களின் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நடைபெறுகிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று முதியோர்களின் குரலை கேளுங்கள், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், முதியோரின் நேசிப்போம், காப்போம், மதிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: திருப்பூர் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு துறையினரின் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இந்தியா நாளை ஜப்பானுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பில் நடுத்தர வகுப்பு பிரிவினர் பல்வேறு வகைகளில் நாட்டிற்காக சேவையாற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு பிரதாப் ராவ் யாதவ் கூறினார். கீர்த்தி சக்ரா விருதாளரான ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்திற்கு தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவால் ஏற்பட்ட காலி இடங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று அக்கட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்
6: வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு சின்னக்கல்லார், கோயம்புத்தூர் பகுதியில் 61 மில்லிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில் 40.4 டிகிரி செல்சியஸ்.

0: குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 12.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை. இயல்பிலிருந்து வெப்பநிலை அளவின் வேறுபாடு இயல்பை விட மிக அதிகமாக 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் பதிவாகியுள்ளது. இயல்பை விட அதிகமாக சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுமையில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. இயல்பை விட குறைவாக ஈரோடு, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் வால்பாறை பகுதிகளில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலை -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 மற்றும் 4.6 கிலோமீட்டர் உயரத்தில் கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திரம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். 9ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர், தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். வருகின்ற 10ஆம் தேதியன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். வருகின்ற 11, 12, 13ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் படிப்படியாக குறையக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. வருகின்ற 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியும் சற்று அதிகமாகவும் இருக்கக்கூடும். இன்று அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: Students, listen carefully.
2: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களினி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
8: செல்வி, நான் நேத்து உன்னை சந்தையில பார்த்தேன், பேசலாம்னு நினைச்சு கையை கையை அசிச்சு உன்னை கூப்பிட்டேனே, நீ கவனிக்கவே இல்லை.
9: ஆட, அப்படியா? சந்தைக்கு வியாபார விஷயமா போயிருந்தோம், ஆனா நான் உன்னை கவனிக்கவே இல்லை புள்ள. கவனிச்சிருந்தா கண்டிப்பா நின்னு பேசியிருந்திருப்பேன்.
8: அது சரிதான், அறுவடை செஞ்ச பயிரை சரியா விற்பனை செய்யறது ரொம்ப முக்கியமாச்சே. அப்படின்னா நேத்து வியாபாரம்லாம் முடிச்சுட்டு சந்தையிலிருந்து கிளம்ப ரொம்ப நேரம் ஆயிருக்குமே.
9: இல்லை வள்ளி, நேற்று மதியத்துக்கெல்லாம் வேலை.

0: எல்லாம் முடிச்சு வீட்டுக்கே வந்துட்டோம்.
1: நிசமாவா?
0: ஆமா, நாங்க எள் பயிரதான அறுவடை செஞ்சோம். அது மட்டும் இல்லாம அதை மதிப்பு கூட்டியும் விற்பனை செய்யறோம். அதனால சந்தையில எங்க பொருளுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு.
1: அப்படியா சொல்ற?
0: ஆமா, நாம செய்யற பயிருக்கான பராமரிப்பு முறைகளோட கூடவே அதுக்கான சந்தை வாய்ப்புகளையும் சரியா தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செய்யணும். அப்பத்தானே சரியா விற்பனையும் செய்ய முடியும்.
1: ரொம்ப சரியா சொன்ன. எனக்கும் இத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குப்ல.
0: வள்ளி, எதையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் கத்துக்கிற ஆவலும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உனக்கு தேவைப்படுற சரியான விவரங்க இதோ என் கைபேசியில இருக்கு. விவசாய கூட்டத்துக்கு போகும்போது பதிஞ்சது.
1: தேவையான விவரங்கள்னு சொல்ற, அது என்ன விவரங்கள்னு சொல்லிட.
0: எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், இத பத்தின விவரங்களை திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவங்க எடுத்து சொல்றாங்க. கேட்டுக்க புள்ள.
2: எண்ணெய் விதை உற்பத்தியில் இந்தியா முக்கியமான ஒரு நாடாகும். முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நிலக்கடலை, எள்ளு, சோயாபீன், கடுகு, சூரியகாந்தி மற்றும் தேங்காய். இப்போ மத்திய பிரதேசத்தில் வந்து சோயாபீன், குஜராத்தில் நிலக்கடலை, ராஜஸ்தானில் கடுகு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பயிர்கள் நிலக்கடலை, எள்ளு, தேங்காய். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வித்து பயிர்கள் சுமார் 4.5 லட்சம் முதல் 5 லட்சம் ஹெக்டேர் பரப்பரவில் சாகுபடி செய்கிறோம். இப்போ தோராயமாக எவ்வளோ சாகுபடி பரப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க, இப்போ நிலக்கடலை பார்த்தீங்கன்னாக்கா 3.3 லட்சம் ஹெக்டேரில் வந்து நிலக்கடலை வந்து சாகுபடி பண்ணுறோம். மாவட்டங்கள்னு பார்த்தீங்கனாக்கா திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், ஈரோடு முதலிய மாவட்டங்களில் வந்து நிலக்கடலை பயிர் வந்து அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. அதுக்கப்புறம் எள்ளு பொறுத்த வரைக்கும் முக்கியமான உற்பத்தி மாவட்டங்கள் விழுப்புரம், ஈரோடு, தஞ்சாவூர். 0.50 லட்சம் ஹெக்டேரில் வந்து சாகுபடி பரப்பு. இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாம் தோராயமாக தான். இப்போ தென்னை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னாக்கா அது மெயினாக வந்து என்னென்ன உற்பத்தி மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர், திருப்பூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி. மொத்தம் பரப்பளவு தென்னையை பொறுத்த மட்டும் 4.4 லட்சம் ஹெக்டரில் வந்து பயிரிடப்படுகிறது. அதே மாதிரி சூரியகாந்தி பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி தான், 0.10 லட்சம் ஹெக்டரில் வந்து சாகுபடி பரப்பளவு இருக்குது. மெயினான மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி, கரூர் மற்றும் விருதுநகர். ஆமணக்கு 0.05 லட்சம் ஹெக்டர் தான் இது சாகுபடி பரப்பு. இதில் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம், தருமபுரி மற்றும் நாமக்கல். தமிழக எண்ணெய் வித்து விவசாயிகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், சவால்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க பருவநிலை மற்றும் நீர் பற்றாக்குறை. பெரும்பாலான எண்ணெய் வித்துக்கள் சுமார் 70% மாணவரி நிலத்திலேயே பயிரிடப்படுகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரற்ற பருவமழை மற்றும் நிலத்தடி நீர் மற்றும் குறைதுனால இது வந்து மகசூலை வந்து நேரடியாக வந்து பாதிக்குது. அப்புறம் இன்னொரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தரமான விதைகள் வந்து கிடைக்கிறது இல்லை. அதிக மகசூல் தரும் மற்றும் பூச்சி தாக்குலை தாங்கக்கூடிய வீரிய ஒற்றுரக ஹைபிரிட் விதைகள் அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்குது, பட் சரியான நேரத்தில் வந்து கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலி ஆட்கள் பற்றாக்குறை. இப்போ எல்லாமே நகரமயமாக்குதல் வந்துடுது. ஒரு குடும்பத்தில் வந்து விவசாயிகள் இருந்தாங்கனாக்கா அந்த காலத்துலலாம் குடும்பத்தில் உள்ளவங்களே அந்த வேலையே செய்வாங்க, ஃபேமிலி லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கிராமப்புறத்தில் ஒட்டிய நகர்ப்புறங்கள் எல்லாத்துலேயும் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வேகமாக வளர்ந்து வர்றதுனால தொழிலாளர்கள் எல்லாமே அதை நோக்கி போயிடுறாங்க. அப்படி இருக்கப்ப கூலி ஆட்கள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ நிலக்கடை போன்ற பயிர்களுக்கு களை எடுக்கல் மற்றும் அறுவடை பணிகளுக்கு அதிக ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இதுவும் அந்த எண்ணெய் வித்து பயிர்கள் பண்ணுறதுல ஒரு சிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றத்தாழ்வுகள். இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை காலங்களில் சந்தைக்கு வந்து வரத்து வந்து அதிகமாகும். அப்போ அதிகமாகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலை வந்து கடுமையாக வீழ்ச்சியடைகிறது. அதே மாதிரி வரத்து எப்பப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்போ இப்போலாம் வந்து விலையை வந்து ஏற்றங்கள் நிகழ்கிறது. ஸோ இதுவும் வந்து ஒரு சவாலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட வந்து கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல். நிலக்கடலை தான் ஒரு மெயினான எண்ணெய் வித்து பயிர். அதில் சுருள் பூச்சி, வேரல்கள் நோய், எள்ளு பயிர்களில் தண்டல்கள் நோய், இதெல்லாம் வந்து உற்பத்தியை வந்து குறைக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இப்போ சந்தைப்படுத்தல உள்ள சவால்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க விலை ஏற்ற இறக்கம் இதெல்லாம் வந்து நம்ம சந்தைப்படுத்தல உள்ள சிக்கல்கள். அதுக்கப்புறம் ஈரப்பதம் வந்து ஒரு முக்கியமான இது. இப்போ எண்ணெய் வித்துக்களில் வந்து ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7-8% மேலே இருந்தாலும் விலை குறையும். எனவே சரியான முறையில் வந்து உலர்த்தல் அவசியம். சேமிப்பு கிடங்கு வசதி இல்லாதனால விவசாயிகள் வந்து குறைந்த விலைக்கு விற்கும் சூழல் ஏற்படுகிறது. இப்போ சந்தைப்படுத்தல உள்ள வாய்ப்புகள், வாய்ப்புகள் சொல்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி வந்து விற்கப்படுது, அதை வந்து மார்க்கெட்டிங் சேனல்ஸ் வந்து என்னது, விற்பனை முறைகள் வந்து என்ன சந்தைப்படுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை

வந்து மூன்று முக்கியமான வழியில் வந்து விற்பனை செய்கிறாங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ரெகுலேட்டர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது. இங்கே மறைமுக ஏல விற்பனை, அதாவது வந்து சீக்ரெட் பிட் சிஸ்டம், அதான் நல்ல விலை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், இதில் இப்போ விவசாயிகள் வந்து குழுவாக இணைந்து, அதாவது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பயிர் போடுறாங்க பார்த்தீங்களா, ஒரே பயிரை போட ஆர்வமுள்ள விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் சொசைட்டியாக பதிவு பண்ணி அவங்கெல்லாம் ஒரு குழுவாக வந்து இணையதான் வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது ஒரு மெயினான கான்செப்டாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக விவசாயிகள் வந்து குழுவாக இணைந்து நேரடியாக தங்களுடைய விளை பொருட்களை நிறுவனங்களுக்கு டைரக்டா விற்பனை செய்வது, இதன் மூலம் பாத்தீங்கன்னாக்கா நல்ல விலையும் கிடைக்குது. அதே சமயத்துல அந்த இடைத்தரகர்கள் இருக்காங்க, மிடில் மேன் சொல்லுவாங்க, அவங்க வந்து தவிர்க்கப்படுறாங்க. இன்னொரு விற்பனை முறையில் பாத்தீங்கன்னாக்கா உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள், விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அவசர பணத் தேவைக்காக எங்கள் தோட்டத்திலேயே வந்து விற்பனை பண்றாங்க. பட் இதுல வந்து விலை குறைவாக கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விற்பனை முறைகள. இப்போ வந்து இதுக்கு அரசு வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இல்லை அரசு ஆதரவு மற்றும் விலை நிர்ணயம் வந்து பண்றப்ப நம்ம அந்த மூலமாகவும் நம்ம விற்பனை பண்ணலாம். இப்ப குறைந்த அளவு ஆதரவு விலை, அதாவது வந்து MSP அப்படின்னு சொல்லுவாங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இப்ப மத்திய அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிலக்கடலை, ஏழு மற்றும் கொப்பரைக்கு வந்து MSP விலையை அறிவிக்கிறது. இது வந்து சந்தை விலையை விட குறையும் பொழுது அரசு வந்து நேரடியாக வந்து கொள்முதல் செய்யும். இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இநாம்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படிம்பாங்க, அதாவது மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் விவசாயிகள் வந்து ஆன்லைன் ஏலத்தில் வந்து பங்கேற்று தங்களுடைய பொருட்களை வியாபாரிகளுக்கு அதிக விலைக்கு விற்கலாம். இப்போ அதிக விலைக்கு விற்க போறப்ப சரியான ஈரப்பதத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் சரியான உலர்ந்த முறையில் இருந்து, அப்புறம் தூசி மற்ற பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தி விற்றா அதிக அளவில் வந்து நம்ம பொருட்களை வந்து விற்பனை பண்ணலாம். சந்தைப்படுத்தும் முறைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்நாட்டு சந்தை, அதில் வந்து கிராம சந்தைகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அப்புறம் கமிஷன் முகவர்கள் இதெல்லாம், அப்புறம் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள்னு பாத்தீங்கன்னாக்கா ஒழுங்குமுறை சந்தைகள், ரெகுலேட்டர் மார்க்கெட், கூட்டுறவு மார்க்கெட்டிங், அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், இது வந்து விற்பனை முறைகள். அதுக்கப்புறம் வாய்ப்புகள், இப்போ எண்ணெய் வித்து பயிர்கள் போடுறவங்களுக்கு வந்து இப்போ சந்தை வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. பட் அதே சமயத்தில் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறப்ப நமக்கு வந்து சந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து முக்கியமான பயிர்களை என்னென்ன மதிப்பு கூட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிலக்கடலை நிலக்கடலை மிட்டாய், அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. பீனட் பட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அது ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு எப்போதும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோர் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தில் ரீசெண்டாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, செக் எண்ணெய்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் என்றைக்குமே போகிற வர வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் மதிப்பு கூட்டல் பண்ணுறதுனால வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி எள், இப்போ எல்லாத்துலேயும் மதிப்பு கூட்டல் என்ன இருக்குது, தேங்காயில் இருக்குது, நிலக்கடலையில் இருக்குது, எள்ளில் இருக்குது, அதுக்கப்புறம் ஆமணக்கு இருக்குது. எள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எள்ளில் வந்து நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளுன்னு இருக்குது. கருப்பு எள்ளில் தான் அந்த மிட்டாய் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க, எள்ளு மிட்டாய் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பின்னாக்கு, அது ஒரு தனி வேலை. அந்த வெள்ளை எள்ளுக்கு வந்து கொரியா, ஜப்பான் ஏற்றுமதி வாய்ப்புக்கு ரொம்ப உள்ளது. பாரம்பரியமாக அவங்க வெள்ளை எள் போட்டு பண்ணுவாங்க, ஸோ வந்து ஏற்றுமதி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிலக்கடலில் வந்து கடலை பின்னாக்கு, அதுக்கு வந்து ஒரு தனி வேலை. இப்போ தேங்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்கா கொப்பரை வந்து ஒரு தனி விலைக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோல்டு ப்ரெஸ் ஆயில், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெர்ஜின் கோகோனட் ஆயில், இது வந்து ரொம்ப வந்து விலை அதிகமாக இருக்குது. இது வந்து முக்கியமாக பழகு சாதன பொருட்களில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் பவுடர், டெசிகேட்டட் கோகோனட் அப்படிம்பாங்க. அப்புறம் தேங்காய் துருவல் தனியாக, அது தனியாக விற்கிது தேங்காய் பவுடர். அப்புறம் வந்து தேங்காய் பர்பி, அதுக்கு வந்து ஒரு தனி விலை. இதில் வந்து மதிப்பு கூட்டினா அது தனி விலை. அப்புறம் தேங்காய் எண்ணெய், இதில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக்காக பொருளை வந்து நாங்கள் விளைவிச்சு நாங்கள் மதிப்பு கூட்டுறோம் அப்படின்னாக்கா அது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து விலையே வந்து உங்களுக்கு அதிகமாக வைக்கும். அதுக்கப்புறம் ஆமணக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அது மூணு வகையில் வந்து அது மதிப்பு கூட்டலாம். அதில் என்னென்ன வகை அப்படின்னு ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு முறை காஸ்மெட்டிக் கிரேடு கேஸ்டர் ஆயில், அது வந்து பழகு சாதன பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தனி. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு தனி. அதுக்கப்புறம் இது வந்து ஆமணக்கு எண்ணெய் வந்து ஒரு முக்கியமான வந்து உபப்பொருள், அதாவது பயோ லூப்ரிகன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆமணக்கு ஆயில் வந்து மிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து விதையா வித்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பு, அதே சமயத்தில் இதெல்லாம் நீங்கள் மதிப்பு கூட்டி பண்ணுறப்ப இதுக்கு ஒரு தனியாக மதிப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து முயற்சியும் ஆர்வமும் இருந்துச்சுனாக்கா ஒரு சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் கூட சிறு லெவலில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி நீங்கள் வந்து விற்பனை பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறா இருந்துச்சுனாக்கா இப்போ எஃப்யூ
எஃப்பிஓ இருக்கு பாத்தீங்களா, உலக உற்பத்தியாளர் நிறுவனங்கள். தமிழ்நாட்டில் வந்து நிறைய எஃப்பிஓஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பிராண்ட் நேம்ல வந்து ஆயில் வந்து விற்பனை பண்றாங்க.

இன்னைக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. சோ நீங்க அது மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இப்ப நீங்க மதிப்பு கூட்டு விக்கிறப்ப FSSA அனுமதி வந்து அது வந்து உணவு பாதுகாப்பு துறையோட உரிமம், இது வந்து ரொம்ப கட்டாயம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அக்மார், தரமான எண்ணெய் விற்பதற்கு இது ஒரு அங்கீகாரம். அதுக்கப்புறம் ஆர்கானிக் சான்றிதழ். ஸோ இது வந்து நீங்கள் மதிப்பு கூட்டுறப்ப இந்த சான்றிதழ் வந்து ரொம்ப முக்கியம். FSSA, அதுக்கப்புறம் அக்மாருக்கு ஆர்கானிக் சான்றிதழ். ஸோ இது மூணும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி நீங்கள் எண்ணெய் விற்றீங்கனாக்க இதுக்குள்ள மதிப்பே வந்து உங்களுக்கு தனி. அந்த மதிப்பு கூட்டலில் வந்து வெறும் எண்ணெயாக மட்டும் இருக்காமல் அதில் சில மாற்றங்களை செய்கிறது மூலமாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிக

0: ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கடலை எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120, 170, 180 ரூபா விற்குது ஒரு லிட்டர் எண்ணெய். ஆனால் அதே இது வந்து இப்போ மரச்சிக்கு எண்ணெய் கோல்டு ப்ரெஸ் ஆயில்னாக்கா மினிமம் வந்து ஒரு 250 ரூபா வரையில ஒரு 350 ரூபா வரைக்கும் சில பிராண்டட், அது வந்து பிராண்டட் பொறுத்து வந்து விற்பனை ஆகுது. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில மாற்றங்கள் செய்வதை நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை எண்ணெய்கள், இப்போ தேங்காய் எண்ணெயோட வந்து சில வந்து மூலிகைகள் கலந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கறிவேப்பிலை நெல்லிக்காய் சேர்த்து இதெல்லாம் வந்து நீங்கள் தைலமாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் வித்தோட வந்து பின்னாக்கு, இதை வந்து நம்ம கால்நடை தீவனம் அல்லது வந்து இயற்கை உரமாக இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்ணுறப்ப அந்த பின்னாக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுவையூட்டப்பட்ட எண்ணெய்கள், பூண்டு அல்லது மிளகாய் கலந்து இன்ஃபியூஸ்டு ஆயில், அது நீங்கள் போடுறப்ப அதுவும் வந்து தற்போது ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. முக்கியமாக எப்படி உங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டலில் வந்து உங்களுக்கு அதிகமான விலை கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா, அது நம்ம எப்படி வந்து சந்தைப்படுத்துதல் எந்த சந்தைப்படுத்தணும் அதுக்கு வந்து சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல பேக்கேஜில், இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல வந்து ஒரு பேக்கேஜ் பண்ணி நம்ம வந்து விற்பனை பண்ணணும். கண்ணாடி அல்லது தகரப்பெட்டிகள் அதில் வந்து நீங்கள் பண்ணுறப்ப வந்து இது உயர்தரம், இது சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கும். அதை வந்து ஒரு ஒரு கிளீனான இமேஜ் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பேக்கேஜில் வந்து நீங்கள் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிளிங், ஒரு நல்ல கிளியரான லேபிள், அந்த லேபிளை வந்து எப்போ தயாரித்தது அதோட செக் அல்லது அப்புறம் அதோட காலாவதி தேதி, அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் அதுல கொடுத்தாதான் அந்த பொருளுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும். இதுல வந்து நீங்க மதிப்பு கூட்டல வந்து நீங்க எவ்வாறு விற்பனை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ வந்து முக்கியமான இது பார்த்தீங்கன்னாக்கா சமூக ஊடகங்களில் கூட பதிஞ்சு நீங்கள் விற்பனை பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை நேரடியாக பார்க்குறாங்க இல்லைங்களா வியூவர்ஸ், ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தை வாய்ப்புகளை வந்து உருவாக்கும். அதுக்கப்புறம் நேரடி விற்பனை, உழவர் சந்தைகள், அதில் வந்து நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நீங்கள் மக்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மால்கள் இதிலெல்லாம் கூட நேரடியாக விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் இணையதளங்கள்லாம் இருக்குது, அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு இணையம் மூலமாக நீங்கள் விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உள்ளூர் மளிகை கடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு சிறிய பாக்கெட்டுகள் ஒரு 500 ml, 250 ml அந்த மாதிரி வந்து நீங்கள் விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் இயற்கை அங்காடிகள், இப்போ நிறைய வந்து இப்போ தெருவுக்கு தெரு வந்து இயற்கை அங்காடிகள்லாம் இருக்குது, அங்கே வந்து ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டு நீங்கள் அங்கே கூட வந்து விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் நகரத்தில் வந்து நிறைய உணவகங்கள்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் மொத்தமாக விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விற்பனை வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இப்போ பொதுமக்கள்கிட்ட வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு, நம்ம வந்து ஒரு நல்ல பொருளில் குவாலிட்டியான பொருளை தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நுகர்வோர் மத்தியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய பொருளை வந்து மதிப்பு கூட்டி அதை வந்து தரமாக விற்பனை பண்ணணும். நிறையா முன்னணி நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்டில் வந்து நிறைய உத்திகளை பயன்படுத்தி விளம்பரம் பண்ணுறாங்க, அந்த விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து பொருட்கள் வாங்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற மக்கள் நுகர்வோர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து குவாலிட்டி விலைகள் வந்து என்ன விலை விற்றாலும் அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆரோக்கியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ஒரு சிறிய நிறுவனம் நம்ம பொருள் வந்து எப்படி வந்து விற்பனை பண்ணது, நம்ம பொருள்லாம் விற்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. தரம் வந்து ரொம்ப முக்கியம், குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து ஒரு முறை பயன்படுத்திட்டு மறுமுறையும் வந்து உங்ககிட்டே வாங்குவாங்க. மக்கள் வாங்குவாங்க, சின்ன லெவலில் வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வந்து உயர வந்து வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதை வந்து நுகர்வோர் வந்து திருப்திப்பட்டாங்கனாக்கா நீங்கள் எந்த விதமான விளம்பரமும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அவங்க வந்து பொருள் வந்து இவங்கள்ட்ட நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்கன்னா உங்கள் பொருள் வந்து ஆட்டோமேட்டிக்காக விற்பனை ஆகிறோம். ஸோ ஒவ்வொரு விவசாயிகளும் இதை மட்டும் கருத்தில் கொண்டு தங்களுடைய பொருட்களை வந்து இந்த மாதிரி சந்தைப்படுத்தினாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும்.
1: என்ன வள்ளி, எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் இதை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல, அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா, விவரங்கள்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது. எண்ணெய் வித்து பயிர்களுக்கான விற்பனை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, இந்த பொருட்களை எல்லாம் எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சு கூடுதல் வருவாய் எடுக்கலாம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நீ அழுத்தம் திருத்தமா சொல்றத பார்த்தா.
2: ஆமா செல்வி, இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இதை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம்னு தானே மனசு யோசிக்கும்.
1: யோசி வள்ளி, நல்லா யோசி, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. இது விஷயமா வேற என்ன உதவி வேணும்னாலும் என்ன கேளு, செய்யறதுக்கு இந்த செல்வி தயாரா இருக்கா.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மரவள்ளிக்கிழங்கு அறுவடையில் இயந்திர பயன்பாடு. மரவள்ளி வெப்பமண்டல பயிராகும். தமிழ்நாட்டில் மரவள்ளிக்கிழங்கு முக்கியமாக சேலம், நாமக்கல், ஈரோடு, கடலூர், விழுப்புரம், தர்மபுரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு பெரும்பாலும் மானாவாரி பயிராக பயிரிடப்படுகிறது. மாவுச்சத்து பிரித்தெடுப்பதற்கான மூலப்பொருளாக மரவள்ளிக்கிழங்கு பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் மரவள்ளிக்கிழங்கு சுமார் 1.96 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. நடவு செய்த 9 முதல் 11 மாதங்களுக்கு பிறகு மரவள்ளிக்கிழங்கு அறுவடை செய்யப்படுகிறது. கிழங்கு முதிர்ச்சியடையும் போது இலைகள் மஞ்சள் நிறமாகி 50% இலைகள் காய்ந்து உதிர்ந்துவிடும். தண்டின் அடிப்பகுதிக்கு அருகில் உள்ள மண் விரிசல்களை காட்டும். பெரும்பாலும் மலைப்பகுதிகளை சுற்றி பயிரிடப்படும் மரவள்ளிக்கிழங்கின் வேரிலிருந்து ஸ்டார்ச் எடுக்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு கைமுறையாக அறுவடை செய்வது மிகவும் கடினமாகும். கிழங்குகளை முள்கரண்டி அல்லது பட்டை கத்தியை பயன்படுத்தி பிடுங்கலாம். ஆனால் இது மரவள்ளிக்கிழங்குகளை சேதப்படுத்தக்கூடும். மேலும் மரவள்ளிக்கிழங்கு அறுவடை செய்வதில் கூலி ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது. வேர்கிழங்கை அறுவடை செய்வதில் அறுவடை இயந்திரங்கள் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. பெரும்பாலான இந்திய விவசாயிகளின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அறுவடை இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை மரவள்ளிக்கிழங்கு அறுவடை செய்வதற்கு கூலியை குறைத்து நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறது. டிராக்டரால் இழுக்கப்படும் இரு வரிசை மரவள்ளிக்கிழங்கு அறுவடை இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரு வரிசை மரவள்ளிக்கிழங்கு அறுவடை செய்யும் இயந்திரம் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தின் முக்கிய செயல்பாடு மரவள்ளிக்கிழங்குகளை ஒற்றை அல்லது இரண்டு வரிசைகளில் தோண்டும். மரவள்ளிக்கிழங்கு அறுவடை இயந்திரம் டிராக்டரால் இயக்கப்படும் கருவியாகும். இது 3 புள்ளி இணைப்பு அமைப்புடன் கூடிய பிரதான சட்டம், ஆழத்தை சரி செய்யும் தண்டு மற்றும் தோண்டும் கத்திகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. பிரதான சட்டத்தில் எடையை சேர்க்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. தோண்டும் சக்தியானது சரியான வடிவில் இருக்கும். இது மண்ணில் எளிதாக ஊடுருவி இழுவை சக்தியின் தேவையை குறைக்க கத்தியின் முன் 5 இரும்பு தண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கும். கிழங்கை தோண்டும் முன் செடியின் மேல் தண்டு பகுதியை அகற்ற வேண்டும். கருவியை முன்னோக்கி இழுக்கும் போது மரவள்ளிக்கிழங்குகள் பிடுங்கப்படுகின்றன. இந்த இயந்திரம் ஒற்றை வரிசையாக இருந்தால் நாளொன்றுக்கு 0.5 முதல் 0.7 ஹெக்டரும், இரண்டு வரிசைகளாக இருந்தால் 0.7 முதல் 1 ஹெக்டரும் அறுவடை செய்யும். இரு வரிசை கொண்ட மரவள்ளிக்கிழங்கு அறுவடை இயந்திரத்தின் சிறப்பியல்புகளாவன: அறுவடை திறன் சுமார் 98% ஆகும். இதை 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டரை கொண்டு எளிதாக இணைக்க முடியும். கையினால் அறுவடை செய்வதை விட அறுவடை செலவு குறைவு. கையினால் தோண்டுவதற்கு ஆகும் கூடுதல் நீர்ப்பாசனம் குறைக்கப்படுகிறது. டிராக்டரால் இயக்கப்படும் மரவள்ளிக்கிழங்கு அறுவடை மற்றும் தூக்கும் இயந்திரம் கோயம்புத்தூரில் உள்ள மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தால் இந்த இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. மரவள்ளிக்கிழங்கு அறுவடை இயந்திரம் பிரதான சட்டம், தோண்டும் கத்தி, கடத்தும் அமைப்பு மற்றும் கொத்து உடைக்கும் அமைப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. கடத்தும் அமைப்பு 2 முடிவற்ற கிரிப்பர் பெல்ட் கொண்டுள்ளது. 50 குதிரைத்திறன் டிராக்டருடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது உபகரணங்கள் ஒற்றை மேடு தோண்டி கிழங்குகளை தரையில் இருந்து தூக்கி கைமுறையாக சேகரிப்பதற்காக

0: மேற்புறத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அறுவடை இயந்திரத்தின் களத்திறன் மணிக்கு 0.23 ஹெக்டர் ஆகும். மேலும் இது கைமுறையாக அறுவடை செய்வதை விட 80.80% செலவை மிச்சப்படுத்துகிறது. உயர் விளைச்சலுக்கான பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள். தற்போது பருத்தி சாகுபடி பரப்பளவு குறைந்து வந்தாலும் நவீன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுவதால் விளைச்சல் அதிகரித்துள்ளது. எனவே வளர்ந்து வரும் பருத்தி தேவையை ஈடு செய்யவும் பருத்தி விவசாயிகள் அதிக விளைச்சல் பெற்று லாபமடையவும் புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும். முதலில் நிலத்தை எப்படி தயார் செய்வது பார்ப்போம். நிலத்தை அதன் தன்மைக்கேற்ப உழுது தயார் செய்ய வேண்டும். நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கும் போது 2 அல்லது 3 முறை சுமார் 9 அங்குலம் ஆழத்திற்கு உழவு செய்து பின்பு நிலத்தை சமன் செய்து தேவையான இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். நிலம் ஈரமில்லாமல் காய்ந்திருக்கும் நிலையில் உழவு செய்யக்கூடாது. இதனால் மண் கட்டிகள் ஏற்பட்டு பலவிதமான கூட்டுப்புழுக்களும் பூஞ்சான நோயின் கிருமிகளும் கட்டிகளின் உள்ளே தங்கி பின்விளைவுகளை ஏற்படுத்தும். கடைசி உழவுக்கு முன்பு ஹெக்டருக்கு 12.5 டன் மக்கிய தொழு உரம் இட வேண்டும். இதன் மூலம் 30% விளைச்சலை அதிகரிக்க முடியும். இத்துடன் ஹெக்டருக்கு 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இடுவதன் மூலம் தண்டு கூன்வண்டு தாக்குதலை தவிர்க்கலாம். பார் கலப்பையின் மூலம் பார் பிடிப்பது சிக்கனமானது. சுமார் 6 முதல் 10 மீட்டர் நீளத்திற்கு பார் பிடித்து வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும். சாகுபடி செய்யப்படும் பருத்திக்கு ஏற்ற வகையில் பார் இடைவெளி விடுதல் வேண்டும். பொதுவாக இரவை பருத்தி ரகங்களுக்கு 75 சென்டிமீட்டர் இடைவெளியும் வீரிய ஓட்டு ரகங்களுக்கு ரகத்தை பொறுத்து 90 அல்லது 120 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுதல் வேண்டும். மானாவாரி ரகங்களுக்கு 45 சென்டிமீட்டரும் குறுகிய வயதுடைய கோடைக்கால பருத்தி ரகங்களுக்கு 60 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுதல் வேண்டும். வளமான மண்ணில் பார்களுக்கு இடையிலான இடைவெளியை 15 முதல் 30 சென்டிமீட்டர் வரை அதிகப்படுத்தலாம். இதனால் நன்கு செழித்து வளரும் செடிகளுக்கு தேவையான ஊட்டமும் சூரிய ஒளியும் கிடைக்கும். மண் பரிசோதனை செய்யப்பட்ட பரிந்துரைப்படி உரமிடுதல் சிறந்தது. நெல் தரிசுக்கு அதிக விதை அளவு தேவைப்படுகின்றது. அமில விதை நேர்த்தி செய்யப்பட்ட பருத்தி விதைகளை ட்ரைகோடர்மா விருடி தூளுடன் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அல்லது கார்பண்டசிம் அல்லது திரம் 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு விதைப்பதற்கு முன்பு 1 ஹெக்டருக்கு தேவையான விதையுடன் 3 பாக்கெட் அசோஸ் பயிரில்லம் உயிர் உரத்தை அரிசி கஞ்சியுடன் நன்கு கலந்து நிழலில் உலர வைத்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அசோஸ் பயிர் இல்லத்தில் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதையை 24 மணி நேரத்திற்குள் நடவு செய்ய வேண்டும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.

0: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: வானத்தை பார்த்த மனிதன் முதலில் கண்டது சூரியனின் பயணம். கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும் சூரியனை பார்த்து பூமியே அசையாமல் நிற்கிறது என்று நம்பினான். அதனால் பூமியை சுற்றித்தான் சூரியனும் மற்ற கோள்களும் வருகின்றன என்ற கோட்பாடு பல நூற்றாண்டுகள் நிலவியது. ஆனால் அறிவியல் வளர்ந்தபோது அந்த நம்பிக்கை ஒரு புதிய உண்மைக்கு வழிவிட்டது. பூமி அல்ல, சூரியன்தான் சூரிய குடும்பத்தின் மையம் என்பதை மனிதன் கண்டறிந்தான். இன்று உலகின் பார்வையையே மாற்றிய அந்த அறிவியல் புரட்சியை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அறிவியல் மலர் நிகழ்ச்சியில. இன்றைய நிகழ்ச்சியில் மையம் மாறிய உண்மை கலந்துரையாடல் கேட்கலாம்.
1: ஹே திவ்யா, எப்படி இருக்க?
2: எனக்கு என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கேன் சீதா, நீ எப்படி இருக்க?
1: நானும் நல்லா இருக்கேன். சரி, உன்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், பதில் சொல்றியா?
2: கேளு, ஈஸியா இருந்தா சொல்லுவேன், கஷ்டமெல்லாம் கேட்காத.

0: இப்போ சூரியன் பூமியை சுத்தி வருதா இல்ல பூமி சூரியனை சுத்தி வருதா?
1: இது என்ன கேள்வி? சூரியனை தானே பூமி சுத்தி வரும். நீ படிச்சது இல்லையா? ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுல கூட நமக்கு இததானே சொல்லுவாங்க, சூரியனை தானே எல்லா கோள்களும் சுத்தி வருதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா தானே சொன்னேன்?
0: கரெக்டா தான் சொன்ன. ஆனா உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அறிஞர்களுக்கு கூட அது தெரியாம இருந்தது. என்ன தெரியுமா? சூரியனை தான் பூமி சுத்துதுன்ற விஷயம். ஏன்னா அப்போலாம் பூமி தான் சூரியனை சுத்திக்கிட்டு இருக்கு, பூமி தான் மையக்கோள், மற்ற கோள்கள் எல்லாம் பூமியை தான் சுத்தி வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். அது தெரியுமா உனக்கு?
1: என்ன நீ சொல்றத கேட்டா எனக்கு தலைதான் சுத்துது. கரெக்டா சொல்லு, சூரியனை பூமி சுத்துதா இல்ல பூமி சூரியனை சுத்துதா? அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடின்ற அறிஞர்களுக்கு கூட தெரியாதுன்ற, அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சது?
0: சரி, நான் உனக்கு ஒரு சில விளக்கம் எல்லாம் குடுக்கறேன். அதெல்லாம் கேட்டுட்டு கடைசியா நீயே சொல்லு, பூமிய சூரியன் சுத்துதா இல்ல சூரியனை பூமி சுத்துதான்னு. சரியா?
1: சரி சரி, ஆனா தலை சுத்தாம இருக்கணும், தெளிவா விளக்கமா சொல்லிடு.
0: அதாவது கிபி 1500 வரைக்கும் பூமி தான் அண்டத்தோட மையம், அதை சுத்திதான் சூரியனும் மத்த கோள்களும் வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலகமே நம்பிக்கிட்டு இருந்துச்சு. இது புவிமைய பார்வை அப்படின்னு அறியப்பட்டது. சரியுமா?
1: சொல்லு சொல்லு. அதான் நீ சொல்றியே, இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறேன். சயின்ஸ் குரூப் எடுத்ததும் எடுத்த பயங்கரமா அறிவியல் நாலேஜ் எல்லாம் வளர்ந்துருச்சுப்பா உனக்கு.
0: அதுதான் உனக்கும் கொஞ்சம் சொல்றேன், கேட்டுக்கோ. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்ததுக்கு காரணமும் இருக்கு. நம்ம பூமியில இருந்தபடியே நம்ம வானத்தை பார்த்தோம்னா நமக்கு எப்படி தெரியும்? சூரியன், நிலா, நட்சத்திரம் இதெல்லாமே நம்மள விட்டு தூரமா நகர்ந்து போற மாதிரி தானே நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம பூமி ஒரே இடத்துல இருக்கும், மத்த கோள்கள் எல்லாம் தான் நம்மள சுத்திட்டு வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அத சொன்னது யாருன்னா அரிஸ்டாட்டில். அவருதான் இத ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஆனா நம்ம பூமியில இருக்கும்போது வானமும் பிற கோள்களும் நகர்வது போல தோன்றதற்கு காரணம் தோற்ற மாயம், அதாவது அப்பேரண்ட் மோஷன் அப்படின்றதுதான். அந்த புரிதல் அப்போ நம்ம கிட்ட இல்லாம இருந்துச்சு.
1: அப்படியா சொல்ற? அப்போ நம்ம பாக்குறது கேக்குறது எல்லாம் உண்மை இல்லையா? பூமியும் சுற்றி வருதா?
0: அதுதான் சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. அததான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய தகவல் இருக்கு, சொல்றேன், இரு பொறுமையா கேளு.
1: சொல்லு சொல்லு.
0: அரிஸ்டாட்டில் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்த தாலமி இந்த கோட்பாட்டை கொஞ்சம் சீர்படுத்தினாரு. கோள்கள் ஒரு பக்கம் சிறிய வட்டத்துல சுத்திக்கிட்டேதான் பூமியையும் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது பூமிய மையமா வச்சுட்டு சுத்தல, பூமிக்கு அருகில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளிய மையமா வச்சுதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தாலமி அவரோட கருத்தை சொன்னாரு. இந்த கருத்தை யாராலையும் மறுக்க முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: தெரியலையே, என்னவா இருக்கும்?
0: நானே சொல்றேன் கேளு. அப்ப இருந்த காலகட்டத்துல கிறிஸ்தவ திருச்சபையில தான் ஆட்சி அதிகாரம் இருந்தது. சரியா? திருச்சபை ஆள்கள் தான் பெரும்பாலும் அறிவியல் ஆய்வுகள்ல ஈடுபடுவாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவாங்க. அது நமக்கு தெரியும் இல்லையா? உனக்கும் தெரியும் தானே?
1: ஆமா, ஈஸ்டர் பண்டிகை தானே அவங்களோட மிகப்பெரிய பண்டிகை. நம்ம எப்படி தீபாவளி பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோமோ அவங்களும் அப்படி கொண்டாடுவாங்க.
0: அதுதான், இன்னைக்கு நம்ம காலண்டரை பார்த்து ஈஸ்டர் எப்ப வருதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அன்னைக்கு எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஒவ்வொரு வருஷமும் திருச்சபையில இருக்கவங்க தான் ஈஸ்டர் பண்டிகை என்னைக்கு அப்படின்றத அறிவிப்பாங்களாம்.
1: ஆமா, அது எப்படி அறிவிப்பாங்க? அதுவும் காலண்டர் இல்லாம எப்படி?
0: அதுதான், வசந்த காலத்துல சூரியன் நிலநடுக்க கோட்டுக்கு மேல வரும் நாளுக்கு பிறகு வரும் முதல் பௌர்ணமிய ஒட்டிய ஞாயிற்றுக்கிழமையதான் ஈஸ்டர் பண்டிகை நாளா கொண்டாடினாங்க. சூரியனோட நிலநடுக்க கோட்டுக்கு மேல ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாசம் 21ஆம் தேதி வரும் அப்படின்னு சொல்லி திருச்சபையில இருந்து நிர்ணயிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, என்ன தெரியுமா?
1: என்ன ட்விஸ்ட்?
0: அன்னைக்கு மனிதர்கள் பயன்படுத்தி வந்த ஜூலியன் கேலண்டர்ல ஒரு ஆண்டு அப்படின்றது 365.25 நாட்கள். ஆனா சூரியன் ஒரு முறை நிலநடுக்கோட்டிற்கு தொடங்கி மீண்டும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 365.24 நாள்கள் தான் ஆகுமா, அதாவது 11 நிமிடங்கள் கூடுதல் ஆகுமா. ஆனா ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 21 கணக்கிட்டு ஈஸ்டர் அறிவிக்கப்பட்டதால ஒவ்வொரு வருஷமும் அந்த 11 நிமிஷம் 11 நிமிஷம் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து

0: ஒரு காலகட்டத்துல என்னாச்சு, உண்மையாவே சூரியன் நிலநடுக்கோட்டுக்கு மேல வரும் நாள் திருச்சபை சொல்லி வந்த நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு இருந்துச்சான்.
1: அடடா பாரு,
0: இந்த பிரச்சனைய தீக்கிறதுக்கு தான் ஈஸ்டரை கண்டறிய ஒரு வானியல் நிபுணரை நியமிச்சாங்க திருச்சபையை சேர்ந்தவங்க. யார் தெரியுமா?
1: அப்படியா, அவங்க யாரு?
0: அவர் தான் நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் அப்படின்றவரு.
1: நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸா? அவர் என்ன பண்ணாரு?
0: அவரு திருச்சபையில பணியாற்றிட்டு வந்த ஒரு அதிகாரி. கூடுதலா அறிவியல் ஆய்வுகள்லயும் ஈடுபட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி இருந்த இந்திய அரபு வானியலாளர்கள் எழுதிய நூல்கள் எல்லாத்தையும் படிச்சிருந்தாரு. அவர்களோட புவி மைய கோட்பாட்டுல இருக்கும் சிக்கல்களை சுட்டி காட்டி கணித கோட்பாட்டினை ஆராய்ந்தவர். அதன் அடிப்படையில தான் புதிய கோட்பாட்டையும் அவர் உருவாக்கினாரு. ஆனா அவரால ஈஸ்டர் பண்டிகைக்கான பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு, சூரியன் பூமிய சுத்தல, சூரியனை தான் பூமியும் பிற கோள்களும் சுத்துது அப்படின்ற உண்மைய கண்டுபிடிச்சாரு. 1000 ஆண்டுகளா நம்பிட்டு இருந்த ஒரு உண்மைய கண்டுபிடிச்சாரு. இதுல 1000 வருஷமா நம்பப்பட்டு வந்த புவி மைய கோட்பாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு சூரிய மைய கோட்பாட்டை நிறுவியவர் நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் தான். ஆரம்பத்துல இந்த கோட்பாட்டை யாருமே கண்டுக்கவே இல்லை. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த கோட்பாட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கோப்பர்நிக்கஸ்க்கு பிறகு வந்த கெப்லர் சில நேரம் கோள்கள் வேகமாகவும் சில நேரம் மெதுவாகவும் வானில் வலம் வருகின்றன. அதுக்கு காரணம் கோள்களோட சுற்றுப்பாதை வட்டம் கிடையாது, நீள்வட்டம் அப்படின்னு கூறினாரு கெப்லர். அதுக்கப்புறம் வந்த கலிலியோ 1609 தொலைநோக்கிய பயன்படுத்தி நிலவின் மலைகள் பள்ளத்தாக்குகள் இருப்பதை கண்டறிஞ்சாரு. வியாழனுக்கு தனியாக நிலவுகள் இருப்பதையும் கண்டறிஞ்சாரு. அதன் மூலம்தான் வானில் வெளிச்சம் தோன்றும் கோள்கள் உண்மையிலேயே வெறும் ஒளி கிடையாது, அது தனி உலகம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. குறிப்பா வெள்ளிக்கோளை ஆராய்ந்த அவர் நிலவு எவ்வாறு வளர்வதும் தேய்வதுமாக நமக்கு தோன்றுகிறதோ அதே போல பூமியில் இருந்து பார்க்கும் போது வெள்ளியும் தேய்வதும் வளர்வதும் போல தெரியும். இதற்கு காரணம் சூரியனை வெள்ளியும் பூமியும் சுற்றுவதே அப்படின்னு கோப்பர்நிக்கஸின் கோட்பாட்டுக்கு வலுவூட்டியவர் நம்ம கலிலியோ தான்.
1: என்ன சீதா இவ்வளவு இருக்கா, நான் கூட எல்லா கோள்களும் சுற்றி வருதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒவ்வொருத்தரோட கண்டுபிடிப்புகளை பார்த்தா பிரமிப்பா எல்லாம் இருக்கு.
0: இது இதோட முடிஞ்சிடல, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு.
1: பிரச்சனையும் இருக்கா?
0: ஆமா, கலிலியோவோட கருத்தை கேட்டு திருச்சபைக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. அதனால கலிலியோவை கைது செய்து வீட்டு சிறையில வச்சுட்டாங்க.
1: ஐயோ, சிறைப்பிடிச்சிட்டாங்களா?
0: ஆமா, அதுக்கப்புறம் வந்த ஐசக் நியூட்டன் தான் கோள்கள் வளம் வருவதற்கு காரணம் புவியீர்ப்பு விசை அப்படின்ற கருத்தை முன் வச்சாரு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு ஆய்வும் பல ஆண்டுகள் நிலவி வந்த அண்டம் பற்றிய தவறான எண்ணத்தை மாற்றி அமைத்தபடி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பூமி, சூரியன், கோள்கள், நிலவு, நட்சத்திரம் இந்த மாதிரி ஒவ்வொன்ன பத்தியும் ஆராய்ச்சி செஞ்சுதான் ஒவ்வொரு விஷயமா கொண்டு வந்தாங்க. அதை நம்ம கிட்ட நிரூபிக்கிறதுக்காக நிறைய போராட வேண்டியும் இருந்தது. நம்ம கலிலியோ மாதிரி சிறையில கூட இருந்தாங்க.
1: அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நமக்கு சூரிய மைய கோட்பாடு வந்ததா சீதா?
0: ஆமா திவ்யா, இன்னைக்கு வானியல் உண்மைகள்ல அடிப்படையில தான் நிலவு உள்ளிட்ட பல இடங்களுக்கு விண்கலங்களை நம்ம அனுப்புறோம், பிற கோள்களை ஆராய்ச்சியும் செய்யறோம், அண்டத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சூரிய மைய கோட்பாடு அண்டத்தின் உண்மைகளை மட்டும் இல்லாம அதில் மனிதரின் இடம் என்ன அப்படின்றதையும் காட்டக்கூடியது. நம்மளை மையப்படுத்தியே உலகம் இயங்குது அப்படின்ற உண்மைய மாற்றி நம்ம இவ்வளவு பெரிய அண்டத்துல சிறிய புள்ளியாதான் இருக்கும், பூமி அப்படின்றது கோடிக்கணக்கான கோள்கள்ல ஒண்ணு அப்படின்ற பணிவையும் நமக்கு ஏற்படுத்துது.
2: அவ்வளவுதான் முடியுது, இதுக்கு ஒரு
1: அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கேட்கும் போது பிரமிப்பா இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு கோட்பாடையும் சொல்லி இருக்காங்க. அதிலும் எனக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு, சூரியனை தான் பூமி சுற்றி வருதுன்னு. இந்த தகவலை சொன்ன உனக்கு கொடான கொடி நன்றிகள் சீதா.
2: அதாவது பண்டைய காலத்துல மக்கள் எல்லாரும் பூமியே பிரபஞ்சத்தின் மையம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மற்ற கோள்கள் இது எல்லாமே பூமியை சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க.

0: நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், டாலமி, கலிலியோ, அப்புறம் நம்ம ஐசக் நியூட்டன், இவங்க எல்லாரும் வந்துதான் அந்த கருத்தை மாற்றி அமைச்சு புவிமய கோட்பாடு அப்படின்னு இருந்ததை மாத்தி சூரிய மய கோட்பாட்டை உருவாக்கி, சூரியன் தான் சூரிய குடும்பத்திலேயே பெரிய கோள், அதை சுத்தி தான் நம்ம மற்ற கோள்கள் எல்லாமே இருக்கு, பூமி அப்படின்றது ஒரு அவ்வளவு கோள்கள்ல ஒரு சின்ன புள்ளி தான் அப்படின்ற நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம அறிவியல் மலர் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு உண்மைய உணர்த்திருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணுல பாக்குறத நம்பவும் கூடாது, காதுல கேக்குறத அப்படியே நம்பவும் கூடாது. கண்டிப்பா அதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்றத தீர விசாரிச்சுதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது திவ்யாக்கு புரிஞ்ச மாதிரியே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: உண்மையை தேடும் பயணமே அறிவியல். ஒரு காலத்தில் அனைவரும் உண்மை என்று நம்பிய கருத்து புதிய ஆதாரங்களின் மூலம் மாற்றப்பட்டு புதிய உண்மையாக உருவெடுத்தது. பூமி மைய கோட்பாட்டிலிருந்து சூரிய மைய கோட்பாட்டிற்கு மாறிய இந்த பயணம் அறிவியல் என்பது கேள்வி கேட்பதிலும் ஆதாரங்களை தேடுவதிலும் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நாம் காண்பதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டியதில்லை, அதை ஆராய்ந்து அறிந்தால்தான் உண்மை வெளிப்படும். இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட மீண்டும் அடுத்த வார திங்கட்கிழமை மற்றும் ஒரு அறிவியல் தகவலுடன் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் மையம் மாறிய உண்மை கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

இனி கேட்கலாம் அரசியல் செய்திகள். இன்னைக்கு அறிவியல் செய்திகள்ல இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் கல்வெட்டியல் பிரிவு நல்லமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில பழங்கால கல்வெட்டுகளை கண்டறிஞ்சு ஆவணப்படுத்திருக்காங்க. அத பத்தின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் கல்வெட்டியல் பிரிவு 2026 ஜூன் 13 அன்று நிறைவடைந்த ஒரு கல்வெட்டியல் ஆய்வின் ஒரு பகுதியாக நல்லமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள 25 பழங்கால கல்வெட்டுகளை ஆவணப்படுத்தி நகலெடுத்தது. இந்த கல்வெட்டுகள் கிபி 2 முதல் கிபி 16 வரை ஏறக்குறைய 1400 ஆண்டு கால பகுதியை உள்ளடக்கியுள்ளது. மேலும் இவை தெலுங்கு, கன்னடம், பிராகிருதம் மற்றும் பிராமி எழுத்துக்களில் உள்ள பதிவுகளை கொண்டுள்ளன. கல்வெட்டியல் என்பது கல், உலோகம் மற்றும் பாறை மேற்பரப்புகள் போன்ற நீடித்து உழைக்கும் பொருட்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளை பற்றிய ஆய்வு ஆகும். இந்தியாவில் வம்ச வரலாறு, மொழி மாற்றம், மத ஆதரவு, நில மானியங்கள் மற்றும் நிர்வாக நடைமுறைகளை பற்றி ஆய்வு செய்ய கல்வெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. கிபி 7 முதல் 16 வரையிலான 8 தெலுங்கு கல்வெட்டுகள் 11 ஜூன் 2026 அன்று கங்காரம் பெண்டா, மீதொண்டா, பாலிட்லா, பொன்னலபாவி மற்றும் ஜில்லா படுகு உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து நகலெடுக்கப்பட்டன. கன்னடம் மற்றும் தெலுங்கு எழுத்துக்களில் உள்ள 10 கல்வெட்டுகள் 12 ஜூன் 2026 அன்று ஆவணப்படுத்தப்பட்டன. அவை கல்யாணி சாளுக்கியர், போட்டப்பி சோழர், காக்கத்தியர் மற்றும் விஜயநகர காலங்களுடன் தொடர்புடையவை. பிராகிருத மொழி மற்றும் பிராமி எழுத்துக்களில் உள்ள அரிதான சாதவாகன பதிவுகள் உட்பட மேலும் 7 கல்வெட்டுகள் 13 ஜூன் 2026 அன்று கண்டறியப்பட்டன. நல்லமலை புலிகள் காப்பகத்திற்குள் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள அளத்தம் அருகே பழங்கால பாறை ஓவியங்கள் அடையாளம் காணப்பட்டன. இந்த பாறை ஓவியங்களில் பெருங்கற்கால மற்றும் முற்கால வரலாற்று ஓவியங்கள் அடங்கியுள்ளன. இதன் முதற்கட்ட மதிப்பீட்டின்படி இது சுமார் கிமு 1500 ஆண்டை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்தியாவில் காணப்படும் பாறை ஓவியங்களில் பாறை உறைவிடங்கள், செங்குத்து பாறைகள் மற்றும் உருளை பாறைகளில் காணப்படும் ஓவியங்கள், செதுக்கு ஓவியங்கள் மற்றும் பாறை சித்திரங்கள் அடங்கும். கிருஷ்ணா நதிப்படுகையில் வரலாற்றுக்கு முந்தைய மற்றும் முற்கால மனித செயல்பாடுகளுடன் தொடர்புடைய பல தொல்பொருள் தளங்கள் உள்ளன. இந்த ஆய்வானது சாதவாகனர், கிழக்கு சாளுக்கியர், ரெட்டி, கல்யாணி சாளுக்கியர், பொட்டாபி சோழர், காக்கத்தியர் மற்றும் விஜயநகரர் காலங்களுடன் தொடர்புடைய சான்றுகளை பதிவு செய்துள்ளது. பிராமி இந்திய துணைக்கண்டத்தில் பயன்படுத்தப்பட்ட மிக பழமையான எழுத்து முறைகளில் ஒன்றாகும். மேலும் பண்டைய இந்தியா முழுவதும் உள்ள தொடக்க கால கல்வெட்டுகளில் பிராகிருதம் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையானது 1861 நிறுவப்பட்டது. பிராமி எழுத்து முறை இந்தியாவின் மிக பழமையான கல்வெட்டுகளில் சிலவற்றுடன் தொடர்புடையது. சாதவாகன கல்வெட்டுகள் தக்கான வரலாறு மற்றும் தொடக்க கால இந்திய அரசியல் அமைப்புக்கான முக்கிய ஆதாரங்களாக திகழ்கின்றன. இந்திய தொல்லியல் துறையில் பாறை ஓவியங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலம், பெருங்கற்காலம் மற்றும் தொடக்க கால வரலாற்று கட்டடங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நல்லமலை புலிகள் காப்பகம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது. இது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவில் உள்ள வனப்பகுதிகளை உள்ளடக்கியது. கிருஷ்ணா நதி தீபகற்ப இந்தியாவின் முக்கிய நதிகளில் ஒன்றாகும். மேலும் அதன் படுகையில் பல

தொல்பொருள் தளங்களும் உள்ளன. இன்றைய அறிவியல் செய்திகள்ல இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் கல்வெட்டியல் பிரிவு நல்லமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பழங்கால கல்வெட்டுகளை ஆவணப்படுத்தி நகல் எடுத்துள்ளதை குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.

நிறைவு பெற்றது அறிவியல் மலர். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: கானம் பாடும் எங்கள் வானம் பாடி தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் இதை கேளு. இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? 3 மணி ஆயிடுச்சு. ரொம்ப அட்டகாசமான சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்க தயாரா இருக்கிறோம். நாங்க தயாரா இருக்கிறோம், நீங்களும் தயாரா இருங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 0434224444 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டிட பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செஞ்சு அனுப்புவேங்க. நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் அர்ச்சனா.
1: வணக்கம் கவியர் சேகா.
0: உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து உங்களுடைய விருப்ப பாடல் எடுத்துட்டீங்களா?
1: எடுத்துட்டேன்க்கா.
0: உங்க விருப்ப பாடல்ல நேயர்களோட விருப்ப பாடல்
1: இல்ல, என்னோட விருப்ப பாடலும் கூட.
0: உங்களோட விருப்ப பாடலும் அது. ஓகே, சரி, தயாரா இருக்கீங்களா? என்ன பாடல் வழங்கலாம்
1: அப்படின்னு.
0: முதல் பாடல் யார், எங்க இருந்து கேட்டிருக்காங்க?
1: முதல் பாடல் பாப்பாரப்பட்டியில இருந்து ரோஜா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ராஜ்குமாரன் அப்படின்ற படத்துல இருந்து ஒரு அற்புதமான பாடலை கேட்டிருக்காங்கக்கா.
0: சரி, ஓகே. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல ரொம்ப அருமையா நம்ம பிரபு அவர்கள் நடிச்ச
1: பாட்டும் நல்லா இருக்கும், காட்சிகளும் அருமையா இருக்கும்.
0: நிச்சயமா. பாப்பிரெட்டிப்பட்டியில இருந்து
1: பாப்பாரப்பட்டியிலிருந்து ரோஜா கேட்டிருக்காங்க.
0: ஓகே, அது அவருக்கான இந்த பாடல்.
2: ஐயய்ய, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல.
2: ஓ, யோசிக்கிறிய?
3: எப்படி சொல்ல?

0: ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய தன்னார்வ பயிலும் வட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1, குரூப் 2 உள்ளிட்ட தேர்வுகள், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு உள்பட மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. புதிய பயிற்றுநர்களை தேர்வு செய்யும் வகையில் நேர்காணலும் நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் கலந்து கொள்ள வரும் பயிற்றுநர்கள் எந்த பாடப்பிரிவினை தேர்வு செய்து உள்ளார்களோ அந்த பாடப்பிரிவினை கையாளுவதில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் முன்னனவும் பெற்றிருக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை கையாளும் அனுபவமும் திறமையும் மிக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பயிற்றுநர்கள் வருகின்ற 18ஆம் தேதிக்குள் கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட தொழில் நெறி வழிகாட்டும் மைய அலுவலர் தெரிவித்துள்ளார். நேரம் 3:10. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயர் கேட்டிருக்காரு. பாலக்கோட்டிலிருந்து முரளி என்ற நேயர் கேட்டிருக்காரு. ஒரு அமர்கலம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அந்த திரைப்படத்துல எல்லாமே புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் தான். அந்த அருமையான பாடல இப்போ கேட்டு ரசிக்கலாம்.
0: கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மற்ற நேயர்கள் விருப்ப பாடல் கேட்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லிடலாமா?
1: வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடித்த பாடல், அது இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர், இந்த விவரங்களை 0434-3422-4400 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் பண்பலையில் ஒலிக்கும்.
0: மீண்டும் உங்கள் நினைவிற்கு 0434-2-2-4-4-3-0 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் ஆகியன டைப் செய்து அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பாலக்கோட்டிலிருந்து முரளி கேட்ட இந்த பாடல்.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வீர சாகசம் புரிந்த பெண்களை கௌரவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா அன்று முதலமைச்சரால் கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கு கல்பனா சாவ்லா விருதிற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டும் வருகின்றது. தாங்கள் செய்த வீரதீர சாகச பணிகளை உரிய தகவல்களுடன் www.award.tn.gov.in என்ற தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் வருகின்ற 19ஆம் தேதிக்குள் பதிவு செய்திட வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக நல அலுவலர் தெரிவித்துள்ளார்.
5: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. இந்த நிகழ்ச்சி கட்செலி செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மூன்றாவதாக இடம்பெறக்கூடிய பாடல் நாற்றாம்பள்ளியிலிருந்து பெருமாள் என்ற நேர் கேட்டிருக்காரு, முத்துக்காலை திரைப்படத்திலிருந்து.
0: அடுத்த நேயர் பாடல் கேட்கணும்னா என்ன பண்ணலாம்? அதையும் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நம்ம அவங்க பாடலை கேட்கலாம்.
5: கவியரசி, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்க பண்பலையில இடம்பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப

சுலபந்தான். உங்கள் பெயர், ஊர், விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகிய விவரங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 30 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைங்க. உங்களோட விருப்ப பாடலும் எங்களோட பண்பலையில் கண்டிப்பாக ஒலிக்கும்.

0: Students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
6: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
5: தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின்

0: 3:25. ஆனந்த ராகங்களில் ஆலாபனை செய்து கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இருக்கிறார்.
1: தமணம்பட்டியிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்காரு, காதல் ரோஜாவே என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ, யார் பேசுறது?
1: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
0: சொல்லுங்க, என்ன விஷயம்?
1: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
1: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
0: என்ன வேலை சார்?
1: பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். நீங்க வீட்ல இருந்து மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
0: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
1: மேடம், ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு வார் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
0: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
1: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
0: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
2: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.

நேர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். என்ன நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கீங்களா? இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் ஆகியவற்றை நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 என்ற எண்ணிற்கு டைப் செய்து அனுப்புங்க. உங்கள் பாடலை நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பூரில் இருந்து சலீம், மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து. இதோ உங்களுக்காக

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நேர்கள் கேட்பது உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் கட்சவேல் கலக்கப்பாடல்கள். என்ன நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பெயர், ஊர் மற்றும் பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை நம்ம நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 30 என்ற எண்ணிற்கு டைப் செய்து அனுப்புங்க. அடுத்ததான் விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஜலகண்டாபுரம் கௌசல்யா மற்றும் கும்பகோணம் அஜகாந்த் ரெண்டு பேருமே சேர்ந்து கேட்டிருக்காங்க நினைத்தேன் வந்தா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
4: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்.
2: போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 வரை மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு ஜவுளி வடிவமைப்பு, உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியை பெற +2 தேர்ச்சி பெற்ற 18 to 35 வயதிற்குள் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சி கோவையில் நடைபெற உள்ளதால் தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகை தாட்கோவால் ஏற்கப்படும். இந்த பயிற்சியை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு தொடக்க கால மாத ஊதியமாக 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பெறும் வகையில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இப்பயிற்சியில் சேர விருப்பமுள்ள தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர்வமுள்ளவர்கள் தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
11: நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். என்ன நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீங்க. மீண்டும் ஒரு கவனத்திற்கு, உங்களுடைய பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் பெயர், ஊர் மற்றும் திரைப்படம், உங்களுக்கு பிடித்த பாடல் ஆகியவற்றை நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு டைப் செய்து அனுப்புங்கள். அடுத்த

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் செய்தாரோ.
6: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடிவேடி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: நேர்களே, இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சிவேல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக அடுத்து கேட்டிருக்காங்க மதிகோன் பாளையத்திலிருந்து மிஸ்ரான் கேட்டிருக்காங்க அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசிங்களாம்.
10: இந்த பாடலோடு விடைபெறலாம். இன்னைக்கு கச்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பு சகோதரி கவியரசி,
9: சங்கீதா,
11: நான் அர்ச்சனா.

0: வணக்கம் நேயர்களே. நேரம் மாலை 4:02. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக குறிப்புகள் தரப்படும். குறிப்புகளுக்கு ஏற்ற சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் புதிய நேயர்கள் 0 43 42 என்ற முன் இணைப்பினோடு 24 40 30 என்ற எண்ணிலும் 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன் இணைப்பினோடு 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். வணக்கம் கதிரொளி.
2: வணக்கம் பிரபகரன். நல்லா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நாளாச்சு.
0: அப்படிங்களா? என்ன, ஒரு 3 வருஷம் இருக்குமா?
2: இருக்கு, இருக்கும்.
0: சரி, இருக்குங்க. நீங்க தயாராயிட்டீங்களா?
2: நான் தயாரா இருக்கேன்.
0: நீங்க தயாராயிட்டீங்க?
2: நேயர்களுக்கு குறிப்பு கொடுக்கதான்.
0: குறிப்பு கொடுக்க தயாராயிட்டீங்க?
2: ஆமா, கேள்வி கேட்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால.
0: அப்படியா, சரிங்க. பதில் சொல்றது தான் கடினம்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்கறது எல்லாத்துக்குமே ஒரு எளிமையான ஒரு விஷயம்.

0: என்ன, சரிங்க, அருமையாக சொல்லிட்டீங்க.
1: கேள்வி கேட்கறதுக்கு
0: சார்,
1: முன்னாடி
0: இதில் வந்து சில விதிமுறைகள்லாம் இருக்குது, என்னன்னு தெரியுங்களா?
1: கண்டிப்பா.
0: அதாவது இன்னைக்கு வந்து என்ன கிழமை? திங்கட்கிழமையா? போன திங்கட்கிழமையிலிருந்து இந்த திங்கட்கிழமை வரை வெற்றி பெற்ற நேயர்கள், வெற்றி பெற்று பரிசு பாடலை பெற்ற நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடாது. இது பல புதிய நேயர்கள் பங்கேற்க ஏதுவாக இருக்கும். இதுதான் ஒரு சிறிய விதிமுறைங்களா? சரிங்களா, நீங்கள் தயாராகிட்டீங்க, நேயரும் தயாராக இருக்கிறது, நினைச்சலாங்களா?
1: கண்டிப்பா.
0: முதல் நேயர் வருக, வணக்கம். சரிங்க, முதல் மூன்று குறிப்புகள் என்னங்க?
1: குறிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோலாம் எடுப்பீங்களா? ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்குமா?
0: இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. செல்ஃபின்ற முகம் வந்ததுனால
1: வந்து செல்ஃபி கிங்குமா என்னம்மா இப்படி கேள்வி கேட்குறியே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
0: ஆமாம், இன்னைக்கு வந்து மாறிடுச்சு இல்லை, உலகம் மாறிடுச்சு இல்லை.
1: ஆமாம், உங்களோட கேலரியில் உங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும்.
0: எல்லாமே எடுப்போம், அழகான விஷயங்கள்லாம், பூக்கள் இருந்தால் எடுப்போம், வானம், வானவில் எல்லாத்தையுமே எடுப்போம்.
1: அப்போ வந்து இயற்கை ரசிகர் நீங்க. சரி, அந்த மாதிரியான ஒரு கலைஞர் பத்தின குறிப்புகள் தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். முதல் மூன்று குறிப்பு சொல்லிடலாமா? இவர் வந்து ஒரு கலைஞர், நம்ம நாடுல வெளிநாட்டை சார்ந்தவர், சுற்றுச்சூழல் ஆர்வலரும் கூட.
0: சுற்றுச்சூழல் ஆர்வலர். சரிங்க, நேயர்கிட்ட பேசுவோம். வரக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வரங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பேசுறேங்க.
0: சரி, உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க
1: ஐயா. உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, முதல் மூன்று குறிப்பு கொடுத்தோம், இருந்தாலும் மேலும் உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறோம். இவர் வந்து ஒரு சுற்றுச்சூழல் விஞ்ஞானியும் கொடுங்க ஐயா.
2: அப்துல் கலாம்.
1: முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்துருங்க.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: என்னமா பாட்டி அம்மா நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
6: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
0: நிகழ்ச்சியம் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வருக, வணக்கம். இணைப்புல இருக்கீங்கம்மா?
10: இதுவரைக்கும் இனிய மாலை வணக்கம். பன்னந்தூர்ல இருந்து கே ராஜேஸ்வரிங்க.
1: ராஜேஸ்வரி அம்மா, குறிப்புகள் கேட்டீங்களா?
10: கேட்டம்மா. இவங்க ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவங்களா?
1: இல்லைங்கம்மா.
10: இல்லைங்களா?
1: இல்லை.
10: சரிம்மா, நன்றி.
1: முயற்சிக்கு நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம். சரிங்க கதிரொலி, அடுத்த குறிப்பு என்ன வருது?
1: இவர் வந்து ஒரு சுற்றுச்சூழல் விஞ்ஞானின்னு சொன்னோம் இல்லைங்களா. சுற்றுச்சூழலை சார்ந்து என்னென்ன, நீங்க சொன்ன மாதிரி இயற்கையில என்னென்ன அழகா இருக்கா, அது எல்லாத்தையுமே வந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு கலைஞர், அதாவது ஒரு போட்டோகிராஃபர். அவங்கள பத்தின குறிப்புகள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.
0: சரிங்க, அழகா கொடுத்துட்டீங்க. அடுத்த நேயர் வராரு, அவர்கிட்ட பேசுவோம். வருக, வணக்கம்.
11: சார், வணக்கம் சார். பிரபாகர் சார், வணக்கம். அரசமட்டி காவாவடி தென்னை விவசாயி முருகன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
11: சொல்றேன் சார்.
0: சொல்லுங்க.
11: ஓலாவூர் எலியாசன், ஐஸ்லாந்து நாட்டை சேர்ந்தவர்.
1: முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
12: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
12: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர் ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழிகாட்டின் கூட சொல்றாங்க.
12: தொடர்ந்து
1: நிகழ்ச்சியில இணைந்திருங்கள்.
12: கண்டிப்பா.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.

0: ஐயா வணக்கம். ஐயா
1: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுல இருந்து அன்பு பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க அன்பையா, உங்களுக்கு தெரியுங்களா?
2: இவருடைய புகைப்படங்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு உலகத்தரம் வாய்ந்த போட்டிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. முயற்சிக்கு நன்றியா, தனது நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: நன்றி.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ஐசிஐசிஐ வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
6: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
6: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
1: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: ஏழையிலிருந்து குணசேகரன்.
1: குணசேகரன் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
8: இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
2: இவர் வந்து ஆஸ்திரேலிய நாட்டை சார்ந்தவருங்க ஐயா.
8: டேவிட் டூபிலட்.
2: முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: மாலை இனிய வணக்கம்.
1: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
9: நான் தான், கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
1: வாங்க கோபால், ஏன் தாமதமா வந்தீங்க?
9: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கு ஒரு குறிப்பு.
2: இவர் பாத்தீங்கன்னா ஐயா, ஒரு அண்டர் வாட்டர், அதாவது நீர் கடையில புகைப்படம் எல்லாம் போய் எடுப்பாங்க இல்லைங்களா, கடல் கடையில எல்லாம். அந்த மாதிரி ஒரு புகைப்பட கலைஞர், ஒரு போட்டோகிராஃபர்.
9: எந்த நாட்டை சார்ந்தவர்?
2: ஆஸ்திரேலிய நாட்டை சார்ந்தவர். இப்பதான் சொன்னாங்க, அப்படி நான் சொல்ல சொல்ல கூகுள்ல சர்ச் பண்றீங்களா? விடை சொல்லலாம்.
1: நன்றிங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம். நீருக்கடியில் சென்று புகைப்படம் எடுக்கக்கூடிய.
2: ஆமா, எனக்காத நீங்க போய் பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி?
1: தண்ணிக்குள்ள போனாலே பயங்க நமக்கு.
2: அப்ப நீச்சல் தெரியாது உங்களுக்கு?
1: நீச்சல்னா தெரியுங்க. உண்மையிலே நீருக்குள்ள வந்து புகைப்படம் எடுக்கிறது மிகப்பெரிய விஷயம்
2: சரிங்களா.
1: நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அதுக்கான சாதனம் போட்டுதான் அவங்க நீர் கட்டிட்டு இருப்பாங்க.
2: அது மட்டும் இல்ல பிரபாகரன், இவங்க வந்து அண்டர் வாட்டர் புகைப்படம் எடுக்கிறது மட்டும் இல்ல, ஃப்ரீ டைவிங் பயிற்றுனரா கூட இருக்காங்க. டைவ் அடிக்கிறதுல பயிற்றுனராவும் இருக்கிறாங்க.
1: அருமைங்க. சரிங்க, அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
2: வருகை வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
10: மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் மேடம்.
2: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
10: நல்லபிள்ளை ஒன்று நார்த்தம்பட்டி என்ன குறிப்பு.
2: முத்தையா குறிப்புகளை கேட்டீங்களா?
10: கேட்டேங்க மேடம்.
2: விடை சொல்லாமே.
10: ஒரு குறிப்பு ஒன்று கொடுங்க
2: மேடம். இவர் கடலுக்கடையில் வந்து ஒரு பெரிய திமிங்கலத்தை வந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவுக்கு நிறைய பரிசுகள் கூட வாங்கியிருக்காங்க.
10: இவங்க ஆனா பேனா மேடம்?
2: இவர் வந்து ஒரு ஆண். எல்லாம் குறிப்பும் நீங்களே கேட்டுருவீங்க போல இருக்கீங்க ஐயா.
10: அப்படி இல்லை மேடம், கேட்டங்க மேடம்.
1: சரி, பரவாயில்லை,
2: விடை சொல்லாமே.
10: சரி, வாய்ப்பு நன்றி மேடம்.
2: மேஷ்கி நன்றி, தொடர்ந்து நிகழ்ச்சியில் நீந்திருங்கள்.
1: அடுத்த நேய வருக. வணக்கம். வருக வணக்கம்.
11: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
11: கரவணி சுரேஷ் பேசுறேன்.
2: சுரேஷ் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
11: என்னங்க?
2: முயற்சிக்கு நன்றியா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
11: ஓகே.

முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: ஆயிஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: நேரம் மாலை 4:15. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: நேரம் மாலை 4:15. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கதிரடி, ஒரு புகைப்பட கலைஞரை பற்றி கேட்டுட்டீங்க, எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டுட்டீங்க, எப்படியெல்லாம் அவர் போட்டோ எடுப்பார், எதையெல்லாம் எடுப்பார் அப்படின்னு எல்லாமே விளக்கமாக சொல்லிட்டீங்க. பதில் தான் இன்னும் வரல. ஏன் வரல?
2: இன்னும் 2 நேயர்களை இணைத்தான் வந்துடும் நினைக்கிறேன்.
1: அப்படி, சரி, இணைச்சிடலாம்.
2: இணைப்பில் இனியும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். ராணிபுரம்.
2: குறிப்புகள்லாம் உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா? இவங்க இந்தோனேஷியா, மெக்சிகோ, பிஜி, அசோரஸ், கென்யா போன்ற பல புகழ்பெற்ற உலக நாடுகளை சுற்றி அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் 9 மாதங்களுக்கும் மேலாக தங்கி ஆவணப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்கய்யா, சரியான விடை இதுவல்ல.
1: அடுத்த நேயர்.
3: ஹலோ,
2: வருக. வணக்கம். சுறாக்கள் பாதுகாப்பு மையமாக கொண்டு மியாரு புரோகிராம் என்ற அமைப்பின் ஊடக இயக்குநராக கூட இப்போ செயல்பட்டு வராரு. முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: சரிங்க, கூடுதல் நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. நீங்கள் 2 நேயர் சொல்லிடுவோன்னு பார்த்தீங்க. நாமளும் நேயர் வந்து நினைச்சா பதில் வரல. சரி, நீங்களே சொல்லிடுங்க என்ன பதில். இது
2: நானே சொல்லிடுறேன். இவர் வந்து புகழ்பெற்ற ஆஸ்திரேலிய புகைப்பட கலைஞர் ஜோனோ அலன். இன்னைக்கு ஏன் இவரை பற்றின குறிப்புகள் கொடுத்தோம்னா, இன்னைக்கு வந்து இயற்கை புகைப்பட நாள் அப்படின்ட்டு இன்னைக்கான நாளை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 2026, அதாவது இந்த ஆண்டிற்கான உலக இயற்கை புகைப்பட விருதை வந்து வாங்கியிருக்காங்க ஜோனோ அலன்.
1: அருமையா சொல்லிட்டீங்க, பதிலும் நீங்களே கொடுத்துட்டீங்க. பாடலை கொடுத்துடலாம். அதுக்கு முன்பாக நீங்க புகைப்படம் எடுத்திருக்கீங்களா?
2: கண்டிப்பா 10,000-க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் எனது மட்டுமே என்னோட போன் கேமரால இருக்கு.
1: அப்ப நீங்க ஒரு செல்ஃபி பொண்ணா
2: அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே நீங்க செல்ஃபி பொண்ணான்னு கேட்பீங்க. என்னோட போட்டோஸ் மட்டும் இல்ல, எனக்கு வந்து இயற்கை சார்ந்த நிறைய விலங்குகள், பூக்கள், பறவைகள்ன்ட்டு இயற்கை ரசிகர் நான். அதனால வந்து அந்த மாதிரியான புகைப்படங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன்.
1: சரிங்க, அழகா சொல்லிட்டீங்க. நேயருக்கு ஏற்ற ஒரு அழகான பாடலாம் கொடுத்துருவோம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
9: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: த காவேரி பாலிடெக்னிக்

0: College, Mecheri, Salem, Melum Vivarangalukku 9524936156.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: நேரம் மாலை 4:25. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் விழாக்கள். கைதுரடி,
4: ஒரு
3: புகைப்பட கலைஞரை பத்தி கேட்டிருந்தீங்க, பதிலும் அழகா நீங்களே சொல்லிட்டீங்க, அதுக்கான குறிப்பும் விளக்கமா கொடுத்தீங்க. அடுத்த கேள்வி உங்ககிட்ட தயாரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
4: சரிங்களா?
3: சரி, நேயர்னு நினைக்கிறாங்க. நேயர் வந்துட்ட பேசுவோமா?
4: கண்டிப்பா.
3: வருக, வணக்கம்.
4: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: சரி, அடுத்த கேள்வி கொண்டான குறிப்பு என்னங்க?
4: நீங்க நிறைய பறவைகள்லாம் பார்த்திருப்பீங்க.
3: தினந்தோறும் பாக்குறமே.
4: அது உங்க ஊரே வந்து ஒரு அழகான பறவைகள் கூடாரமா இருக்குதுன்ட்டு ஏற்கனவே நீங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: ஏங்க, நானே ஒரு பறவைங்க?
4: ஆமா ஆமா,
3: அது தெரியும் உங்களுக்கு. பறந்து பறந்து வருவோம் இல்ல?
4: கண்டிப்பா.
3: சரி சொல்லுங்க.
4: இப்போ வந்து நான் ஒரு பறவை பத்தின குறிப்புகள் தான் கொடுக்க போறேன். அதுவும் இந்த பறவை பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு பறவை.
3: வித்தியாசமான பறவை? எப்படி அது வித்தியாசமான பறவை?
4: இது வந்து ஒரு நீர் பறவை.
3: நீர் பறவை?
4: ஆமா.
3: சரி,
4: இந்த பறவை
3: மேலேயே இருக்கும், தண்ணிக்குள்ளேயும் இருக்கும்.
4: ஆமா, இது வந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில தான் அதிகமாக காணப்படும் இந்த பறவை.
3: ஒரு வித்தியாசமான பறவை எடுத்துருக்கீங்க குறிப்பா.
4: ஆமா, இது என்ன பறவை நேர்களுக்கு கேட்டலாம்.
3: கேட்டலாம். அதற்கு முன்பாக,
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: sunflower oil.
1: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: பண்பலை சித்தன், தாசனமிட்டி சார்.
1: சார் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: எனக்கான இந்த குறிப்பு கொடுங்க சார்.
3: உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்க ஐயா. உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இந்தியாவின் ஈர நிலங்களில் கூட காணப்படும் இந்த பறவை.
2: ஈர நிலங்கள் இல்லையா?
3: ஆமாம். விடை சொல்லாமே.
2: ஈர நிலங்கள் இருக்குதுன்னா சார்,
3: ம்,
2: அக்காட்டி பறவைன்னு சொல்லுவாங்க ஒரு பறவை, இரவும் பகலும் கட்டி கொண்டே இருக்கும்.
3: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாங்க மதியன்பாளை ராமகாய், நீங்க 1வது பேசுறேங்க ஐயா.
3: லட்சுமணன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
4: கொடுங்கம்மா, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
3: இந்த பறவை பாத்தீங்கன்னா, மிதக்கும் தாவரங்களை உணவாக உட்கொள்ளும்.
4: மீன் குத்தி பறவை.
3: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, என்ன பறவைன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்த நேயர்
3: வருக. வணக்கம்.
4: நன்றியா.
3: இது இல்ல.

0: தொடர்ந்து
1: நன்றி
0: நிகழ்ச்சிக்கு இல்லைங்க விடை
1: நன்றி.
0: தெரிஞ்சுக்கலாம்.
2: நேரம் மாலை 4:30.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை வணக்கம். அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
4: ஐயா வணக்கம் ஐயா, என்ன நோடிகேஷன்? காமராஜ் நகர் நர்வேதி.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்கம்மா.
0: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பறவை வந்து பெரும்பாலும் சதுப்பு நில தாவரங்கள் நிறைந்த பகுதிகளில் இருக்குங்கய்யா.
4: காலாங்கொழி. காணாங்கோழி.
0: காணாங்கோழிங்களா? அது தண்ணியில் வந்து மூழ்கி மூழ்கி இல்லைங்களே அந்த கோழிங்களா? ஏரிகள்லாம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? முயற்சி. நன்றியா இந்த குறிப்பு கேட்ட விடை. அதுவல்ல, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க விடை, தெரிஞ்சுக்கலாம்.
2: அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
5: ஐயா வணக்கம்யா.
2: வணக்கங்க, யார் எங்கன்னு பேசுறீங்க?
5: மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா?
2: சொல்லுங்க ஐயா, என்ன பதில்?
5: ஐயா குறிப்புக்கான ஒரு நெருக்கமான குறிப்பு கொடுங்க.
2: குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் சாம்பல் தலை நீர்கோழி பறவைகளால் இதன் குஞ்சுகளுக்கு ஆபத்து ஏற்படும். ஐயா உங்களுடைய வானொலியின் அளவை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க பேசுறது திருப்பி எங்களுக்கே கேட்காது.
5: உடனே குறைக்கிறேன் பாருங்க.
0: சொல்லுங்க.
5: நீலச்சிறகு ஜக்னா பறவை.
0: நீலச்சிறகு
5: ஜக்னா.
0: சரியான பதில சொல்லிட்டீங்க. உங்களோட பேரை சொல்லலாம் இன்னொரு டைம்.
5: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறமா. கதிரோலி அம்மா நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோங்க. மேலும் குறிப்புகள் தெரிஞ்சா சொல்லலாமே.
5: இது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி அந்த உட்கொள்ள அவர்களே மற்றும் பாத்தீங்கன்னா அடையாளம் பார்த்தா உடலின் பெரும்பகுதி பளபளப்பாவும் கருப்பு நிறத்திலும் காணப்படும். ரத்த வந்து வெங்கல நிறத்தில் காணப்படுமா?
0: ஆமாங்க, அதுக்காகவே இதோட பேர் பாத்தீங்கன்னா வெண்கல இறக்கு ஜகனா அப்படின்னு சொல்லுவாங்க.
5: ஆமாமா,
0: சரியான பதில சொல்லிட்டீங்க மோகன் ஐயா. உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
5: எனக்கு படம் வந்து சந்தித்த வேலை.
0: சந்தித்த வேலை. அதுல இருந்து
5: பெண் கிளியே பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, அந்த பாடல் கொடுமா? வாய்ப்புக்கு நன்றிமா.
0: சரிங்க, ஜெகனா பறவை கொடுத்துட்டு பெண் கிளியே படம் பாடல் வந்து கேக்குறீங்க, கொடுத்துடலாம். மேலும் இதுக்கான குறிப்புகளை வந்து சொல்லிட்டு
5: நன்றிமா.
0: நன்றி ஐயா. சரியான பதில சொல்லிட்டாங்க பிரபாகரன். இந்த பறவையோட பேர் பாத்தீங்கன்னா வெண்கல இறக்கை ஜெகனா. இது வந்து நம்மளுடைய இந்தியாவின் ஈர நிலப்பகுதிகளில் காணப்படக்கூடிய ஒரு பறவை. மிதக்கும் தாவரங்களை, அதாவது தாவர தாமரை தடாகங்கள்லாம் வந்து மேலேயே அந்த இலைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான இலைகளை வந்து உட்கொள்ளக்கூடிய ஒரு பறவை. இந்த பறவையோட ஏன்னா இந்த பறவை வந்து வித்தியாசமா இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, இந்த பறவைக்கு 6 கால்கள் இருக்கும்.
2: 6 கால்கள் இருக்கு.
0: கண்டிப்பா
2: பொதுவாகவே 4 கால் 3 கால்.
0: அந்த மிதக்கக்கூடிய அந்த தாமரை இலைகள் மேல நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பறவை இது.
2: சரி, அழகா சொல்லிட்டீங்க. நேரம் அதை விட அழகா சொல்லிட்டாரு. அவர் கேட்ட பாடல் இதுவும்

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
2: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட்

0: கேரிங் டீச்சர்ஸ் ப்ரீகேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமோ இன் பார்மசி டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு
3: எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: நேரம் மாலை 4:40. இதே தருவரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இணைந்திருக்கிறோம் விடை தேடும் இணாக்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்கள் 0-43-42 என்ற முன்னிணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேர்கள் வரலாம். மற்ற நேர்கள் 0-43-42 என்ற முன்னிணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேர்கள் வரலாம். சரிங்க கதிரொலி, இதுவரை இரண்டு கேள்விகள் கேட்டோம். இரண்டு கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நேயர் டான் பதில் சொல்லிட்டாரு.
6: கண்டிப்பா நான் ஒரு கேள்விக்கான பதில
5: சொன்னேன். சரி,
6: இப்ப நீங்க என்ன குறிப்புகள் கொடுக்க போறீங்க?
5: இப்ப வந்து அழகான ஒரு மூணு குறிப்பு இருக்குங்க, நேயரும் வந்துட்டு இருக்காங்க, அவற்றை நம்ம பேசலாம்.
6: கண்டிப்பா.
5: வரக வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
5: திருப்பூர்ல இருந்து குமாரா?
7: ஆமாங்க.
5: சரி, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள்
7: சொல்லுங்க.
5: இது வந்து ஒரு இடங்க, நம்ம இந்திய நாட்டில்தான் இருக்கு. இரண்டு இடங்களை இணைக்கக்கூடிய இடமா இது இருக்குங்க?
7: ஆந்திராவில இருக்கிறதுங்களா?
5: ஆந்திராவே இல்லைங்க. ஆந்திரா இல்லைங்க. இல்லைங்க, அதுவும் இல்லைங்க. தவறு. நன்றி.
7: நன்றி.
5: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
6: வருக வணக்கம்.
5: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நாகலாபுரம் கண்ணியப்பன்.
5: கண்ணியப்பன், உங்களுக்கான அந்த குறிப்பு
7: கொடுங்க.
5: சரி, கடல் மட்டத்திலிருந்து 11,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இடங்க இது.
7: கன்னியாகுமரி.
6: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அது என்ன இடம் தெரிஞ்சுக்கலாம்.
5: நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
6: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: உங்க பேர் என்னங்கயா?
8: வெங்கடாசலம், திருமலைப்பேட்டை.
5: சார் வெங்கடாசலையா, உங்களுக்கு பதில் தெரியுமா? எந்த இடம்னு ஐடியா இருக்கா?
8: ஐடியா?
5: சார் உங்களுக்கு ஒரு குறிப்பு தரேன், கேட்டு சொல்லுங்க. சரி, இது வந்து நம்மளோட நாட்டின் உட்கட்டமைப்பு துறையில் முக்கிய இடமா இருக்குதுங்க.
6: விடை சொல்லாமே.
5: சரி, நம்ம குசுகுசுன்னு பேசுறாரு.
6: விருதாச்சலம் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: தென்னை விவசாயிங்க? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கட்டுமான பணிகள்லாம் அண்மையில் முடிவுற்றது. கட்டுமான பணிகள் ஒன்று நடந்தது, அது வந்து முடிவுற்றது. சரிங்களா?
6: கண்டிப்பா.
5: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
9: ஹலோ.
5: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: வணக்கம். நான் வணக்கம் சார், நான் பாப்பாரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
6: நவீன் ஐயா, குறிப்புகள்ல கேட்டிங்களா?
9: கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றேன். ஜம்மு காஷ்மீர் லடாக்ல வந்து அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டினாங்க, அது ஒரு மலை குடைந்து ஒரு ஆபத்தான இடம்,
5: நில அதிர்வு எல்லாம் வரும். நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க?
9: பாப்பாரப்பட்டி
5: நவீன்.
6: இடத்தோட பேர் சொல்லலாமே.
5: பேர சொல்லுங்க.

இணைக்கக்கூடிய இடம் தான் சரிங்க. அந்த இடம் தான் நம்ம கேட்டிருந்தோம். அது வந்து கோஜில்லா குகை. ஆமா, இப்பதான் அந்த உள்கட்டமைப்பு பணிகள்னா இப்பதான் நிறைவு பெற்றது. அண்மையில தான் அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அது ஒரு சுரங்கப்பாதை, அதை தான் கேட்டிருந்தேன். சரி, விரிவா சொல்றீங்க, சொல்லுங்க, என்ன பாடம் வேணும் உங்களுக்கு? உண்மையிலேயே அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. கோஜில்லா குகை அண்மையில செய்தித்தாள கூட இடம்பெற்றிருக்கும். சொன்ன மாதிரி காஷ்மீர் லடாக் பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதை ஒரு 14 கிலோமீட்டருக்கு வந்து தோண்டினாங்க. மிகப்பெரிய ஒரு கடினமான இடத்துல தோண்டி அந்த பணிகள்லாம் இப்போதான் அண்மையில நிறைவு பெற்றது. அந்த குகைக்கு பேர் கோஜில்லா குகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டரு. எந்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஷ்மீர் லடாக் பகுதியிலேருந்து 3 மணி நேரம் பயணம். ஆனால் அந்த குகை வழியாக போனால் வச்சுக்கோங்களேன், 15 நிமிஷத்துலேயே போயிடலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பயணம், 15 நிமிடத்தில், வெறும் 15 நிமிடத்துலேயே முடிந்து போகும். சரிண்ணா, இது நாட்டோட உட்கட்டமைப்பு துறையில் ஒரு முக்கிய பங்காக வகிக்குது. அது மட்டும் இல்லைங்க, உலகின் மிக நீளமான சிங்கிள் டியூப் இருவழி போக்குவரத்து குகையாக இந்த கோஜில்லா குகை விளங்குது. உலகின் மிக நீளமான சிங்கிள் டியூப் குகை எதுன்னு கேட்டால், இருவழி குகை எதுன்னு கேட்டால் கோஜில்லா குகை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த குகைகள் அமைப்பதனால சாலை போக்குவரத்து சரி மற்ற எல்லாமே மிக எளிதாக இருக்கும். எப்போ பயன்பாட்டுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, 2028 பிப்ரவரியில் அது மக்கள் பயன்பாட்டுக்கு முழுவதுமாக வரும். அது வரைக்கும் கட்டுமான பணிகள்னா தயாராகிட்டே இருக்குது. இந்த கட்டுமான பணிகள் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இரு இடங்களையும் இணைக்கக்கூடிய அந்த இடத்த வந்து தக்க தெரிஞ்சாங்க. அதை வந்து நாட்டில் வந்து பெருசாக கொண்டாடாங்க. அந்த இடத்துல அமைச்சரெல்லாம் வந்து வெகுவாக பாராட்டினாங்க. ஒரு முக்கியமான சாலையை வெற்றிகரமாக முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஜில்லா குகை வேலை பணிகளை பாராட்டினாங்க. ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம கேட்டிருந்தோம். நவீன் வந்து அழகாக பதில் சொல்லிட்டாரு. அவருக்கான ஒரு பாடலை கொடுத்துடலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நேரம் மாலை 4:53. இதை தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. கதிரொலி
1: சொல்லுங்க பிரபாகரன்.
0: விடைதேடும் நாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிறைவு தருவாயில் வந்துட்டோம். இதுவரை 3 கேள்விகள் கேட்டோம். 2 கேள்விகள் நேயர்கள் டான்டானு சரியாக பதில் சொல்லிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது?
1: நேயர்கள் வந்து அப்டேட்டடாக இருக்காங்க.
0: அருமையாக சொல்லுங்க. சரிங்க, அப்டேட்டாக இருக்காங்க. நிறைவு கேள்வியாக என்ன கேள்வி வச்சுருக்கீங்க?
1: நிறைவு கேள்வியாக வந்து இதை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறை அமைப்பு.
0: ஓ, அதை பற்றி கேட்க போகிறீங்க.
1: ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா 3 குறிப்புகள் உங்களுக்கு நான் ஆணை கொடுத்துட்றேன்.
0: கொடுத்துறேன்.
1: இதை பார்க்கக்குள்ளே எப்படி இருக்குன்னா, எகிப்தின் பிரமிடுகள் போன்ற

0: அமைப்பு அமைப்பு மாதிரி இருக்குமா. இது வந்து அரச குடும்பத்தினரின் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்கவை அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
1: சரிங்க, அதற்கடுத்து குறிப்பாக என்ன வருதுங்க?
0: இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இந்தியாவில் பிரபலமான ஒரு மாநிலத்தோடு தொடர்புடைய ஒரு கல்லறை அமைப்பு. இது உலக பாரம்பரிய சின்னமாக 2024 யுனெஸ்கோ அறிவித்திருக்கு.
1: 2024 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. ஒரு முக்கியமான இடமா சொல்றீங்களா?
0: கண்டிப்பா. இது வந்து 13 முதல் 19 நூற்றாண்டு வரை இருக்குது. அதாவது 600 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஒரு இடம் இது.
1: இடம் சரிங்க. நேயர் வந்துட்டார், அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரசபட்டியில இருந்து அருள் பேசுறேன்.
0: அருள், குறிப்புகள் கேட்டீங்களா?
2: சொல்ல பாருங்க மேடம். சரியா இருக்க பாருங்க.
0: சொல்லுங்க ஐயா.
2: இமாயுன் கல்லறை.
0: இமாயுன் கல்லறை. ஹுமாயுன் கல்லறை, அதாவது முகலாய பேரரசர்கள்ல ஒருவர்.
2: ஆமாங்க மேடம்.
0: சரிங்களா, முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
0: இந்த கல்லறை அமைப்புல மிக துல்லியமான கட்டிடக்கலை பொறியியல் அது வந்து ஒளிஞ்சிருக்கு. அதை பாக்குறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
2: நன்றி.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா இது வந்து புனிதமான பூமி அப்படின்னு கூட இந்த இடத்த சொல்றாங்க. தாஜ்மஹால், அதுவும் ஒரு கல்லறைன்றதுனால சொல்லிருக்கீங்களா? போயிருக்கீங்களா தாஜ்மஹாலுக்கு? இருக்கு, கண்டிப்பா போயிட்டு வாங்க. அது வந்து நம்மளுடைய உலக அதிசயங்கள்ல ஒன்றா இருக்கு. முயற்சிக்கு நன்றியா. நீங்க சொன்ன விடை வந்து இதுக்கான குறிப்புகள் இல்ல.
1: சரிங்க, நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில வந்துட்டோம். சரிங்களா?
0: கண்டிப்பா.
1: சரி, அடுத்து இதுக்கான கேள்வி சொல்லிட்டீங்க, இதுக்கான பதில் என்னவா இருக்கு?
0: இதற்கான பதில் வந்து டைம் இல்லாத காரணத்துல நானே வந்து இதுக்கான பதில சொல்லிடுறேன். இதோட பேர் பாத்தீங்கன்னா மொய்தாம்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இது வந்து மொய்தாம் அப்படின்னா தாய் அசோம் மொழியிலிருந்து உருவானது. அதாவது அசாம் மாநிலத்தோடு தொடர்புடையது. ஏற்கனவே நான் வந்து குறிப்புகளே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு மாநிலத்தோடு தொடர்புடையது அப்படின்ட்டு. வடகிழக்கு இந்தியாவிலிருந்து கலாச்சார பிரிவின் கீழ் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஒரு தலம் இது. எகிப்தின் பிரமிடுகள் போன்ற அமைப்பு இருக்கும், ஆனால் வந்து இது அசாமின் பிரமிடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. மண்ணால் மூடப்பட்ட அரைகோள வடிவமேடுகளாக இது பார்க்கறதுக்கு இருக்குமா. உலக பாரம்பரிய சின்னமாக 2024 யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு.
1: இந்த குறிப்புகள்லாம் உண்டான பதில்
0: மொய்தாம்கள் அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி, அழகா சொல்லிட்டீங்க. சரிங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்டோம்?
0: 4 கேள்விகள் கேட்டோம்.
1: 4 கேள்விகள் கேட்டோம். 2 கேள்விகள் நேயர்கள் அழகா பதில் சொல்லிட்டாங்க. சரி, இந்த தினத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோம். உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் ஈ.ஏ. பிரபாகரன் மற்றும்
0: உங்கள் அன்பு சகோதரி கதிரொளி.
1: நன்றி நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை பக்தி மாலை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் இதை கேளு கேட்டு ரசிக்க இருக்கிறோம். மாலை தென்றல்

0: மாலை நேர இதமான காற்றோடு இசையை ரசிக்க தயாராக இருக்கிறீங்களா? இன்னைக்கு இதமான பாடல்கள், இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது
1: பொல்லாதவன் திரைப்படத்தில இருந்து நா முத்துக்குமாரின் வரிகளில் ஜிவி பிரகாஷ் இசையில. இதோ இந்த இனிய பாடல்.

0: Talking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி,
3: தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
4: பயோமெடிக்கல்ஸ்.

0: అండ్ కంప్యూటర్ సైన్స్ ఇంజనీరింగ్, ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్ ఇంజనీరింగ్, ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్, మెకానికల్ ఇంజనీరింగ్, బీటెక్ ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ అండ్ డేటా సైన్స్, ఇన్ఫర్మేషన్ టెక్నాలజీ, కెమికల్ ఇంజనీరింగ్ అండ్ అగ్రికల్చరల్ ఇంజనీరింగ్, PhD ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్ ఇంజనీరింగ్, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: மணி 10 நிமிடம். மனதை இதமாக்க மந்திரங்கள் தேவையில்லை. மனதிற்கு பிடித்த இசை இருந்தாலே போதுமானது. அந்த இசையை நாங்க வழங்குறோம். தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. 5 மணி 10 நிமிடத்துல அடுத்த பாடலா கேட்க இருக்கிறோம் மாலை தின்றல் நிகழ்ச்சியில.
5: ஏழுமலை திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் மணிஷர்மா இசையில் ஹரணி மற்றும் மல்லிகார்ஜுன் பாடிய பாடல் காற்றலையில் கேட்டிருக்கிறார்.

0: வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இச்சலுகை ஜூன் 14 முதல் 25 வரை மட்டுமே.
1: செல்வமாளிகை கடிவீதி சேலம் அரூர் மற்றும் தர்மபுரி.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் பிரசண்டம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: மாலை தன்றலில் அடுத்த பாடலாக
8: கஜினி திரைப்படத்திலிருந்து தாமரையின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் பாடிய பாடல்.
9: Swing!

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் செய்தாரோ.
2: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ്. വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ് വഴങ്കും മാലൈ തെൻട്രിൽ இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். 5:25 நிமிடத்துல மாலை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜே என் மருத்துவமனை ராமாபாத் எதிரில் தருமபுரி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற

0: முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல்லி நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கல்லூரி திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமார் வரிகளில் ஜோஷ்வா ஸ்ரீதரன் இசையில் ஹரிச்சரண் மற்றும் ஹரிணி சுதாகர் பாடிய பாடலை கேட்டு ரசியுங்கள்.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
1: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்ச்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
2: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.

0: sunflower oil.
1: ஐந்து மணி 40 நிமிடம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மாலை நேர இசை கேட்கும் போது மனதின் ஓசை மெதுவாய் பேசும். தென்றல் வந்து தாளாட்டு பாட தினம் கண்ட சோர்வும் தூரம் போகும். மறையும் கதிரவன் நிறம் தீட்டி வானம் கவிதை பாடும். மாலை நேர இசையோடு இணைந்திருப்போம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தீபாவளி திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீ நிவாஸ் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
6: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்டு பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%-9.99% மட்டும்தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
8: போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
8: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
0: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சச்சின் திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமார் வரிகளில் தேவி பிரசாத் இசையில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
9: மலை தென்றலை நிறைவு செய்ய வரும் பாடல் சந்திரமுகி என்ற திரைப்படத்திலிருந்து ஆஷா போஸ்லே, மதுபாலகிருஷ்ணன் பாடிய இந்த பாடல் யுகபாரதி வரிகளில். வித்யாசாகர் இசையில் இந்த பாடல் ஒலிக்க வருகிறது. நிகழ்ச்சியிலிருந்து இந்த பாடலோடு விடைபெறுகிறோம். உங்கள் அன்பு சகோதரி கவியரசி மற்றும்
10: சுபலட்சுமி.
9: இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

0: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் ஈரோடு மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மகிமாலீஸ்வரர் திருக்கோயில். சிவபெருமானோடு தொடர்புடைய தலமாக ஈரோடு கருதப்படுகிறது. இங்குள்ள மக்கள் சிவ வழிபாட்டில் சிறந்து விளங்கியுள்ளனர். சிவபெருமானின் தலையில் கங்கை வீற்றிருப்பதால் அவரது தலை ஈரமாக இருப்பதை உணர்த்தும் வகையில் இத்தலம் ஈரவோடு என பெயர் பெற்றதாகவும் அதுவே மருவி ஈரோடு என்றானதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை மன்னன் ராவணன் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தான். அவன் வம்சாவளியில் வந்த மாலி, சுமாலி, மகிமாலி ஆகியோரும் சிவபக்தியில் சிறந்து விளங்கினர். ஒரு சமயம் இவர்கள் மூவரும் இமயமலைக்கு யாத்திரை சென்று நாடு திரும்பினர். சிவபக்தர்கள் அந்தி பொழுதில் சந்தியா வந்தனம் செய்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் அவர்கள் மூவரும் இத்தலம் வரும்போது அந்தி பொழுது ஆனது. அதனால் அவர்கள் காவிரி தென்கரையில் 6 அடி உயரமுள்ள மகாலிங்க மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து சந்தியா வந்தன பூஜையை முடித்தனர். பிற்காலத்தில் இங்கு கோவில் எழுப்பப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது. எனவே இத்தலம் மகிமாலீஸ்வரம் என்று அழைக்கப்படுவதோடு இறைவன் மகிமாலீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். மற்றொரு வரலாறுபடி ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகள் பல்லவ மன்னவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அச்சமயம் இப்பகுதியை இருக்குவேளிர் வம்சத்தை சேர்ந்த சிற்றரசர்கள் ஆண்டு வந்தனர். இந்த ஆலயம் 3 நிலை ராஜகோபுரத்துடன் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. முகமண்டபத்தில் கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவை காணப்படுகிறது. கருவறையில் ஆதியும் அந்தமுமான சிவபெருமான் மகிமாலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் லிங்க மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். கோஷத்தில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானும் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், 3 முகம் பிரம்மா, அழகே வடிவான துர்க்கை ஆகியோர் காட்சியளிக்கிறார்கள். அர்த்த மண்டபத்தில் விநாயகர், பாலதண்டாயுதபாணி, தாயார் மங்களாம்பிகை ஆகியோரும் அருள்பாலிக்கிறார்கள். பிரகாரத்தில் கல்வி கடவுளான சரஸ்வதி, வீரத்திற்கே அதிபதியான வீரபத்திரர், சப்த கன்னியர்கள், பைரவர், கணபதி, தமிழ் கடவுளான சுப்பிரமணியர், சந்திரன், சண்டிகேஸ்வரரும் வீற்றிருக்கிறார்கள். கோவில் விமானம் 35 அடி உயரத்துடன் நிழல் கீழே விழாதபடி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு 63 நாயன்மார்கள் சிலைகளும் 16 வகை லிங்க திருமேனிகளும் உள்ளது சிறப்பாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை சதய நட்சத்திரத்தில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பேறு வேண்டுபவர்கள், கல்வியில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் இத்தல இறைவனை வழிபடுகிறார்கள். இத்திருத்தலமானது ஈரோடு ரயில் நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நம் வாழ்வில் ஒருமுறையாவது அந்தமுமான எம்பெருமான் மகிமாலீஸ்வரர் திருக்கோயில். நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியின் அஞ்சலாக

நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:11. நேயர்கள் இனி கேட்கலாம் பாட்டுதான் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பிரியமான தோழி என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த தேசத்தில் என்ற பாடல். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க SA ராஜ்குமார் அவர்கள். இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க,
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்,
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99%
2: மட்டும்தான்.
0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அன்பான நேயர்களே, முதல் பாட்டை கேட்டு ரசிச்சிட்டிங்க. இப்போ அடுத்த பாடலாக உங்கள் மனசை மெதுவாக தொட்டு போகும் ஒரு இனிய மெலடி கேட்கலாமா? அஜித் ஜோதிகா நடித்த ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் கே எஸ் சித்ரா அவர்களின் குரலில் இதோ அந்த பாடல்.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156 కరుణి మద ఒసలా దిలాతి
2: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
3: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
6: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போது போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: Students, listen carefully.
8: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
9: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். PKG 2 + 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
9: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின்

நல்வாழ்த்துக்கள். நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேர்களே, பாட்டு தான் நிகழ்ச்சியில பாடலை கேட்டு ரசிச்சிங்களா? நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நினைவு பாடலாக காதலர் தினம் என்ற திரைப்படத்திலிருந்து என்ன விலை அழகே என்ற பாடல். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். இதோ உங்களுக்காக அந்த பாடல் காற்றலையாக.

0: நிறைவு பெற்றது பாட்டுதா நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும்.
3: போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பிரச்சினை உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள திரு நரேந்திர மோடி, இதன் மூலம் மேற்காசியாவில் அமைதி திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடான் திட்டம் நடுத்தர வர்க்கத்தினரின் விமான பயண கனவை நனவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் வந்தே பாரத், நமோ பாரத் போன்ற ரயில் சேவைகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 81 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 12 கோடி குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த சாதனைகள் தொடரும் என்றும் திரு பியூஷ் கோயல் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முதல்கட்டமாக செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பெண் படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் உடனடியாக கைது செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விளம்பர அரசியலை நிறுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு இந்த சம்பவமே சாட்சி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று கும்மிடிப்பூண்டியில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவியதன் காரணமாகத்தான் மக்கள் மாற்றத்தை விரும்பி தாவேக்காவுக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார். இருப்பினும் தாவேக்கா அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பது போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் தாவேக்கா அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த பாலியல் படுகொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தொடர்கதையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத் தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளையும் உரிய காலத்திற்குள் மேற்கொள்ளுமாறும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகள்
1: இதற்கிடையே திருப்பூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தீயணைப்புத் துறையின் சார்பில் இன்று நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது. திருப்பூரிலிருந்து சபரீஷ்.
1: மாவட்ட செய்திகள். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகையை கட்டமைத்த ஜான் சலீமனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குவாயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 44 நாடுகளில் 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசீசா யொகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாடுமணி சிங், சச்சின் சிவத், சாக்ஷி, பிரீத்தி பவார் உட்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
5: என்னாச்சு?
4: புது கிட் பேக் வேணுமா?
5: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
4: கரெக்ட்.
5: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலன்னா

0: சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
3: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
4: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
3: அதே தான்ப்பா, 60 ரூபா.
4: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
3: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
4: அடுத்த வழி,
3: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு, யூபிஐ மூலமா.
4: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
3: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது. ஆகாஷ்வாணி மனதில் இன்றவையில் மெல்ல
5: நேரம் மாலை 6:41. இது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. வேலை நிகழ்ச்சி நீங்க கேட்கலாம். வேலை காத்திருக்கு, வேலை வாய்ப்பு செய்தியுடன் கூடிய நிகழ்ச்சி தினைகள். அதன்படி நிகழ்ச்சியின் முதல் வேலை வாய்ப்பு செய்தியாக, இந்திய விமானப்படையில் வேலைவாய்ப்பு, காலி பணியிடங்கள் 379, பதவி பிளையிங் கிரவுண்ட் டியூட்டி, தொழில்நுட்பம் சார்ந்து மற்றும் தொழில்நுட்பம் சாராதது. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, சிஏ, சிஎம்ஏ. வயது 1/7/2027 அன்றைய தேதியின்படி 20 முதல் 24 வயதிற்கு உட்பட்டவர்கள். தேர்வு முறை எழுத்து தேர்வு, கேட் தேர்வு, மதிப்பெண். விண்ணப்பிக்க கடைசி தேதி 19/6/2026. இணையதள முகவரியாக https://afcat.edcl.co.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் காலி பணியிடமாக 100, பணி நிறுவனம் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். இதற்கான பதவி ஜூனியர் டெலிகாம் ஆபிசர். கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி. வயது 3/7/2026 அன்றைய தேதிப்படி குறைந்தபட்ச வயது 20, அதிகபட்ச வயது 30. அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு. தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு, ஆவண சரிபார்ப்பு. தேர்வு மையம் சென்னை. விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/7/2026. நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய ரயில்வேயில் காலியிடனுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் டெக்னீஷியன் கிரேட் சிக்னல் பிரிவில் 323 இடங்களும், டெக்னீஷியன் கிரேட் 3 பிரிவில் 6,242 இடங்கள் என மொத்தம் 6,565 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிஎஸ்சி. வயது வரம்பு 18-33 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணமாக 250 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 29/7/2026. மேலவர்களுக்கு rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, சென்னை துறைமுக கழகத்தில் காலியாக உள்ள எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் பணிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக். வயது வரமும் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் பதிவிறக்கி பூர்த்தி செய்து சான்றிதழ் நகல்களுடன் தபால் அல்லது நேரில் விண்ணப்பிக்கலாம். முகவரி த செக்ரட்டரி, சென்னை போர்ட் அத்தாரிட்டி, ராஜாஜி சாலை, சென்னை 601. விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/6/2026. மேலும் அவர்களுக்கு chennaiport.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, மத்திய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆய்வு மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் டெக்னிக்கல் ஆபிசர் பணியில் 8 இடங்களும், டெக்னீஷியன் பணியில் 14 இடங்கள் என மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, பிஇ, பிடெக், எம்எஸ்சி. வயது வரம்பு 18-30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ட்ரேடு தேர்வு. பணியிடம் சென்னை, ஜெய்ப்பூர். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/6/2026. மேலவர்களுக்கு carry.res.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நேரில் இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. நேரமான 6:45. இது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. நிகழ்ச்சியை கேட்கலாம். வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழை அளவு கொத்தவாச்சேரி பகுதியில் 67 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.

வெப்பநிலை நிலவும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 7-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை நாகப்பட்டினம் பகுதியில் 39.9 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதியில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தெற்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியும் மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 16 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி மாவட்டத்தில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 17 மற்றும் 18 தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியும் மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 19 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 20 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 21 தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் இன்று. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 39-40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதியில் இன்று முதல் 18 வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வாழைக்கடல் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சுழலிக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சுழலிக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 16 தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதியில் சுறாவளிக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17 தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் சுறாவளிக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 18 தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சுறாவளிக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்போது கூறப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கையை கேட்டீர்கள்.

0: நேரமாலை 6:50.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. முதல் அறிவிப்பு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வீர சாகசம் புரிந்த பெண்களை கௌரவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா அன்று முதலமைச்சரால் கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி 2026 கல்பனா சாவ்லா விருதிற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டும் வருகின்றது. எனவே தாங்கள் செய்த வீரதீர சாகச பணிகளை உரிய தகவல்களுடன் https://award.tn.gov.in என்ற தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் வருகின்ற 19 பதிவு செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த தகவலை கிருஷ்ணகிரி மாவட்ட சமூக நல அலுவலர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியை பெற +2 தேர்ச்சி பெற்ற 18 முதல் 35 வயதிற்குள் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விண்ணப்பிக்கலாம்.

0: விண்ணப்பதாரர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சி கோவையில் நடைபெற உள்ளதால் தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகையை தாட்கோவால் ஏற்கப்படும். இந்த பயிற்சியை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு தொடக்க கால மாத ஊதியமாக 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பெறும் வகையில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர்வமுள்ளவர்கள் தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய தன்னார்வ பயிலும் வட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1, குரூப் 2 உள்ளிட்ட தேர்வுகள், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு உள்பட மத்திய மாநில அரசுகளால் நடத்தப்படும் பல்வேறு தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. புதிய பயிற்றுநர்களை தேர்வு செய்யும் வகையில் நேர்காணலும் நடத்தப்பட்டு வருகின்றது. இதில் கலந்து கொள்ள வரும் பயிற்றுநர்கள் எந்த பாடப்பிரிவினை தேர்வு செய்து உள்ளார்களோ அந்த பாடப்பிரிவின் கையாளுவதில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் முன்னனுபவம் பெற்றிருக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை கையாளும் அனுபவமும் திறமையும் மிக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பயிற்றுநர்கள் வருகின்ற 18ஆம் தேதிக்குள் கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய அலுவலர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, தருமபுரி அஞ்சல் கோட்ட அளவிலான அஞ்சல் நுகர்வோருக்கான குறைதீர் கூட்டம் வருகின்ற 25ஆம் தேதி காலை 11 மணி அளவில் தருமபுரி தலைமை அஞ்சலக வளாகத்தில் உள்ள அஞ்சல் கோட்ட அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. மணியாடர், பதிவஞ்சல், விரைவஞ்சல், காப்பீடு செய்யப்பட்ட அஞ்சல் உள்ளிட்ட தொடர்பான புகார்கள் கோரிக்கைகள் இருப்பின் அது தொடர்பான பதிவு எண், பதிவு செய்யப்பட்ட தேதி, அலுவலகம் உள்ளிட்ட முழு விவரங்களுடன் புகார் கடிதங்களை அனுப்பலாம். அதேபோல அஞ்சல் துறையின் சேமிப்பு வங்கி, அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு போன்ற சேவை தொடர்பான புகார் இருப்பின் முழு விவரங்களுடன் புகார் கடிதங்களை அனுப்ப வேண்டும். இவ்வாறு அனுப்பப்படும் கடிதங்கள் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர், தருமபுரி கோட்டம், தருமபுரி 636702 என்ற முகவரிக்கு வரும் 23ஆம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும் என்று கோட்ட அளவிலான அஞ்சல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அனுப்பக்கூடிய அஞ்சல் அட்டையின் மேல் மக்கள் குறைதீர் கூட்டம் என குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். மாலை வேளையில் சாலையில் பயணம் செய்யும் அனைவரும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பயணம் செய்யுங்கள். 2 சக்கர வாகனம் ஓட்டுபவர் தலைக்கவசம் அணிந்தும், 4 சக்கர வாகனம் ஓட்டுபவர் சீட் பெல்ட் அணிந்தும் ஓட்டுங்கள் என்றும் நேயர் நலனில் தருமபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை. நிறைவு பெற்றது இன்றைய உள்ளூர் உலா.
1: ஏகைனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கல,
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன், அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: சங்க இலக்கியத்தில் முழுவதும் பாத்தீங்கன்னா திணைப்புழ காவலுக்கு தான் தலைவி வருவா, அவளை பார்க்கறதுக்கு தான் தலைவன் வருவான். அவளை பார்க்க வரானோ இல்லையோ, வேட்டையாட வருவான். வந்த இடத்துல இவ திணைப்புடம் காத்துக்கிட்டு இருப்பா, ஆளவளும் பாடுவா, குருவிகளை விரட்டுவா. குருவிகள் வந்து அந்த திணையை திங்க வரும். இந்த இது எல்லாமே நம்முடைய ஊர் தானியங்களுங்க. இதுகளை நம்ம போய் தேடி பிடிக்கணும்ல, இன்றைக்கி எல்லாம் கிடைக்குது. பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஆச்சரியம், வெளிநாடுகளில் அருமையாக கிடைக்குதுங்க. நம்ம நாட்டு காட்டிலும் அவங்கெல்லாம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இதை சாப்பிட்டா இந்த இது கிடைக்கும்,

0: மேல்நாட்டுக்காரர்களுக்கு உணவு வேற மருந்து வேற. நம்மை பொறுத்த மட்டும் என்ன தெரியுங்களா, உணவே மருந்துங்க. டாக்டர் கு சிவராமன் பேசுறப்ப நீங்க கேட்டு பாருங்க.
1: நோயும் நோய்க்கான சிகிச்சையும் தனி நபர் சார்ந்தது.
0: இந்த உணவுகளில் கிடைக்கக்கூடிய மருந்து சத்துங்கிறது அவ்வளோ அருமையான ஒன்று. அதே அந்தவும் இந்த கேப்பக்களியை சாப்பிட்றப்ப அந்த கேப்பக்களியோட கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிடணும்பாங்க. நீங்கள் ஒன்று நினைக்கலாம், இல்லைங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்கள்லாம் சைவம்னா, சைவம்னா ஒன்றும் இல்லைங்க, அது ஒன்று இப்போ கேப்ப ரொட்டி சாப்பிடக்கூடாதா, அதே மாதிரி சோள ரொட்டி சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்லாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஒரு காலத்தில் ஒரு சித்தர் இருந்தாராம். அவர் தன்னுடைய ஆடுகளுக்கு என்ன செய்வாராம், எதை திங்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை திங்க வைப்பாராம். உதாரணமாக இந்த பேர் என்ன, எருக்களை செடியை திங்க வச்சு பிறகு அவர் ஒரு குடிசை வீடு கட்டிருப்பாராம். அந்த குடிசை வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திணையை போட்டு, சாமை திணை போன்றவற்றை போட்டு அதை செவத்தில் அப்படி பூசி வச்சுருப்பாராம். மழை பெய்யாமல் பாண்டிய நாடு 12 ஆண்டு வர்க்கடம் சென்றதுன்னு இறைநார் அகப்பொருள் உரைங்கிற நூல் சொல்லும். பாண்டிய நாடு 12 ஆண்டு வர்க்கடம்னா பஞ்சம் வந்துருச்சுங்க மழை பெய்யாமல். அப்போ தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைங்கிறப்ப இவர் என்ன பண்ணுவாராம், அந்த ஆடுகளை அந்த எருக்கிழஞ்செடியை திங்க விடுவாராம், கடல் தண்ணியை குடிக்க வைப்பாராம். அது போய் செவத்தில் போய் இப்படி உரசின உடனே அதுலேருந்து தானியம் உதிருமா, அதை எடுத்து அவர் வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு வர்றான். இப்படி அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவர் வாழ்ந்தாருங்கிறத சொல்லி நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். அதை காட்டில் ஒன்று, நம்முடைய கோவில் கலசங்களை பற்றி பார்க்குறீங்கல்ல, அது ரெண்டு விஷயத்துக்காக வைக்கிறாங்கங்க. கோபுரத்தினுடைய உச்சி மட்டும் இல்லை, இடிதாங்கி மாதிரி எப்படி வந்து நம்முடைய மேல்நாட்டில் அறிவியல் விஞ்ஞானிகள் இடிதாங்கி கண்டுபிடிச்சு அந்த வர்ற இடியினுடைய வேகத்தை பூமி கொண்டு வர்றாங்களோ அது போல் நம்முடைய கலசங்கள் இடிதாங்கியாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அது கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் கட்டி அந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா, அதை இப்படி திறந்தோம்னா உள்ள தானியம் இருக்குங்க, அவை எல்லாமே சிறுதானியம்தான், அரிசி வைக்க மாட்டாங்க. இந்த சிறுதானியங்கள் எதுக்கு தெரியுங்களா, 12 ஆண்டுகள் கழித்து கூட அதை முளைக்க வச்சா முளைக்குங்க. அதனால தான் 12 ஆண்டுக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ இது எத்தனை ஆண்டு காலமானாலும் முளைக்கும் தன்மை உள்ளது. தண்ணீர் குறைவாக இருந்தால் போதும், நார்ச்சத்து நிறைந்தது, அதே போல் புரதச்சத்து நிறைந்தது. நம்ம என்ன ஆகிட்டோம், என்னப்பா கேப்பக்கள் நல்லா இருக்க சாப்பிட்றியா, அப்படி சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் தாழ்ந்து போல அப்படிங்கிறோம். அதாவது என்னமோ ஏழை வீட்டில் தான் அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. இப்போ பணக்கார வீடாக இருந்தாலும் அவர் சர்க்கரை வியாதுன்னா அவர் அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ இதில் ஏழை பணக்காரர்கள் சோறு மற்றவை இதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் காட்டிலும் நம்ம ஊர் பொருள், நம்மூர் தானியம். நம்மூர் தானியத்தை சாப்பிட்டு நம்மூரில் வாழ்கிற போது நமக்கு நோய் வந்தால் நம்மூர் மருந்து மாத்திரை என்ன தெரியுமா, பச்சளையை பிடிங்கியோ அல்லது ஒரு துளசியை பிடிங்கியோ நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் அதுக்கான மருந்தாகவும் அது இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இவையெல்லாம் பழைய கதைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சிறுதானியங்களை மறக்காமல் பாருங்க, வாங்கி சமைக்கிற முறையை தெரிஞ்சுக்குங்க. அதான் யூடியூப்பில் எல்லாத்தையும் சொல்கிறாங்கல்ல, அது குதிரவாளி பொங்கல் சொல்கிறாங்க, சாமையில் ஒரு இது சொல்கிறாங்க, இவ்வளவும் செய்ய முடியும். சிறுதானியங்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம், அவைதான் உயிர்தானியம். அந்த உயிர்தானியம் உடலில் நோயை போக்குவது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆயுளையும் கூட்டுங்க. சிறுதானியத்து பக்கம் கொஞ்சம் நம்ம பார்வையை திருப்புவோமே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
4: உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 7 மணி.

இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. திரை இசையில் முதல் பாடலாக சாமி திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் சித்ரா குரல் வண்ணத்தில் இதோ அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நிலையத்தில் நேரம் 7:07. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையோடு வளம் வரும் அடுத்த பாடல் தில் என்ற திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில் பி. உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன் குரலில். கேட்கலாம் அலைவரிசையாக.

ஒழித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது திரை இசை நிகழ்ச்சி. இனி பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால் அவர்கள்.
1: தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் சில இடங்களில் அறுவடை பணிகளும் தொடங்கியுள்ளன. நடப்பு கோடை பருவத்தில் 400,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அறுவடைக்கு வரும் நெல்லுக்காக சாக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில்

0: தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து சாக்குகள் வரவழைக்கப்பட்டன. இதன்படி 42 வேகன்கள் கொண்ட சரக்கு ரயில்கள் மூலம் 5460 பேரல் சாக்குகள் தஞ்சைக்கு வந்தடைந்தன. ஒவ்வொரு பேரலிலும் 500 சாக்குகள் வீதம் மொத்தம் 27,30,000 நெல் சாக்குகள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சாக்குகள் அனைத்தும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அனைத்து தாலுக்காக்களிலும் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சருமான திரு ஷாஜகான் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த 40-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாகவும், அந்த கூட்டத்தில் சிறுபான்மை மக்களின் நலன் சார்ந்த திட்டங்கள், மக்களின் கோரிக்கைகள், செயல்படுத்தாமல் உள்ள திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் சரி செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் மற்றும் புதிதாக கொண்டு வர வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4-ஆம் படை வீடாக விளங்கும் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் தலைமை நீரேற்று நிலையம் அமைந்துள்ள குடிதாங்கி பகுதியில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரிசெய்து பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வினோத், சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட வேளாண் பயிர் கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிடுவார் என்றார். மேலும் கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை கிடைப்பதாகவும், இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புதிய மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள திருமதி ரேவதி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழக அரசின் அண்மைய நிர்வாக மாற்றங்களின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள அவர் இதற்கு முன்பு உயர்கல்வித்துறையில் துணைச் செயலாளராக பணியாற்றி வந்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட அவர், அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்றும், முந்தைய மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்த வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் நலப்பணிகள் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே கரந்தையில் அமைந்துள்ள பல 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு கருணாசாமி திருக்கோவிலில் 7 கண்ணாடி பல்லக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கண்ணாடி பல்லக்கில் அருள்மிகு பெரியநாயகி சமேத கருணாசாமி எழுந்தருளினார். தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் திருவையாறு வட்டப்பகுதிகளில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேர் பரப்பளவிலும், திருவையாறு பகுதியில் 295 ஹெக்டேர் பரப்பளவிலும் வாழை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில், அண்மையில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள கணக்கெடுப்பின்படி சுமார் 82 ஹெக்டேர் பரப்பளவில் வாழை பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வயல்களை பார்வையிட்ட அமைச்சர் திரு ஷாஜகான் சேத விவரங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொண்டு அதன் அறிக்கையை தமிழக முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்க

பிரிவினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஸ்லோவாக்கியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்திடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள

0: தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஸ்லோவாக்கியா முக்கிய பங்கு வகித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான இந்திய இருக்கை ஏற்படுத்தப்பட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வோடு கையாள வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே உற்பத்தி, பசுமை தொழில்நுட்பம் மற்றும் வாகன தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவுக்கு மேலும் உத்வேகம் அளிக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடுத்தர வர்க்கத்தினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் தொழில்நுட்ப புதுமை கண்டுபிடிப்புகளும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று கோவாவில் காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மேலாண்மைக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமும் காற்றாலை மின் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த இணையதள சேவையை வடிவமைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காற்றாலை மின் உற்பத்திக்கான உபகரணங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். உபகரணங்கள் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த இணையதளம் உதவிடும் என்றும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அறிவியல் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் முக்கிய திட்டங்களில் தொழில்நுட்பம் ஒரு அங்கமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிரி தொழில்நுட்பத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு விநியோகமும் சீராக உள்ளதாக கூறினார். பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு செய்த 3 நாட்களில் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 24,184 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் 2,18,500 கிலோ சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு வாரியத்தை அமைப்பதற்கான தெரிவுக்குழுவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அமைச்சரவை செயலர் திரு டி வி சோமநாதன் தலைமையிலான இந்த குழுவில் விளையாட்டுத்துறை செயலர் திரு ரஞ்சன் ராவ், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் திரு ஹர்பால் சிங், ஒலிம்பிக் போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற ககன் நரங், பளுதூக்கும் வீராங்கனை குஞ்சராணி தேவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனா். பஞ்சாபில் தெருநாய்கள் கடித்ததில் 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அம்மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில தலைமை

செயலாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூப் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தெருநாய்கள் கடித்ததில் உயிரிழந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்குடன் இன்று பேச்சு நடத்தினார். அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளின் போது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமராவதியை சர்வதேச தரத்திற்கு இணையான நகரமாக உருவாக்குவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். மணிப்பூரில் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எம் எம் கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை உரங்களை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். மாநிலத்தில் 4000 ஹெக்டேர் நிலங்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கூடுதலாக 4000 ஹெக்டேர் பரப்பளவிலான நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு மாற்ற தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் திரு எம் எம் கெம்சன் சிங் தெரிவித்தார். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்களுடன் தொலைபேசியில் தனித்தனியே பேச்சுகள் நடத்தியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் இனியன் வெற்றி பெற்றார். மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இந்தியா, தாய்லாந்து உள்பட 16 நாடுகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி சீனாவின் குயாங்கில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 44 நாடுகளைச் சேர்ந்த 333 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பூனம் உஸ்பெகிஸ்தானின் அசிசா யோகுபோவாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செக் குடியரசில் நடைபெறவுள்ள குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாதுமணி சிங், சச்சின் சிவாஜ், சாக்ஷி, பிரீத்தி பவார் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய டென்னிஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், சஹஜா யாமலப்பள்ளி, மனஸ் தாம்னே, தக்ஷினேஸ்வர் சுரேஷ் உள்பட 12 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி சூப்பர் ஓவரில் இந்தியா ஏ அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்லோவாக்கியாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. உலக செஸ் திருவிழாவின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் இனியன் முதலிடத்தில் உள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் தற்போது 7:25 நொடிகள். நீங்கள் அடுத்து தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
1: என்னமா பாட்டி அம்மா நீனி எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அதிப்டிங்க, கரெக்டா சொல்றீங்க.
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை.

0: कि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளிகள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி நிகழ்ச்சி.
3: வயல்வெளி

0: மாடசாமி அண்ணே, மாடசாமி அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க?
1: எங்க ஆளைய காணமே, அட அங்க இருக்காரு
0: அண்ணே. என்னண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: அடடே வாமா தங்கச்சி, எப்போ வந்த? இப்போதான் வந்தியா? சரி சரி, என்ன நல்லா இருக்கியா? வீட்டில் மச்சாலாம் நல்லா இருக்காரா? என்னம்மா விஷயம் அந்த பக்கம் வந்துருக்குற?
1: எல்லாம் நல்லா இருக்கோண்ணே. அதான் ஊர்லேருந்து காலையில் தான் வந்தோம். பொழுது சாயிர நேரம் ஆச்சே. நம்ம அண்ணன் பால் பீச்சிட்டு இருப்பாரு, நாம்ளையே பால் வாங்கிட்டு வருவோன்னு அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். என்னண்ணே பால் பீச்சிட்டியா? எடுத்துட்டு போலாமா?
2: இருமா, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இரு, பால் கறந்து நானே கொடுக்குறேன்.
1: சரி சரிண்ணே, நீ மெதுவாகவே கொடு. அப்புறம் என்ன, ஒரே ஏகபோக விளைச்சலா இருக்கு. இந்த பக்கம் ராகி, அந்த பக்கம் கம்பு, என்னென்ன விளைச்சல்லாம் ஒரே அமோகமா இருக்கும் போலயே.
2: நல்ல விளைச்சல் தான். நீயும் நிலம் வச்சிருந்தியே, என்னென்ன போட்டிருக்கிற, எப்படி பண்ணையும் போயிட்டு இருக்குது, மச்சான் என்ன விவசாயம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் எதுவுமே தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்காரு மச்சான்?
1: அதை ஏன்னு கேக்குற? எங்க நாங்க எதை போட்டாலும் ஒன்னுத்துக்கும் ஆக மாட்டேங்குது. ஒன்னு பூச்சி வைக்குது, இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறோம். உன்ன மாதிரி எப்பதான் நாங்க செழிப்பா வந்து விளைச்சல் செய்யறதோ தெரியல. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல, உன் மச்சானுக்கு சொல்றேன். நாங்களும் உன்ன மாதிரி ஏகபோக விளைச்சலை பாக்குறோமே.
2: தங்கச்சிக்கு சொல்லாம யாருக்குமா சொல்ல போறேன்? இதுக்கெல்லாம் என்ன விட ஒரு நல்ல ஒரு தகவல் தரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது.
1: அப்படி என்னென்ன செய்தி? இந்த ஊர்ல உன்னை விட பெரிய ஆள் சொல்றதுக்கு யாரு?
2: விவசாயத்தை பத்தி சொல்றதுக்கு நம்ம ரேடியோ பொட்டி இருக்குல்ல, அந்த ரேடியோ பொட்டியிலேயே இரவுல வந்து வயல்வெளி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வருது. அந்த நிகழ்ச்சியில என்னை விட அனுபவம் வாய்ந்த நிறைய விவசாயிகள் வந்து விவசாயம் எப்படி பண்றது, எந்த பயிருக்கு எப்படி உரம் போடுறது, எந்த வித நோய் தாக்குதலுக்கு எப்படி மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா செய்தியும் சொல்றாங்கம்மா. இன்னைக்கு கூட நம்ம போச்சம்பள்ளி பகுதியை சேர்ந்த இளவரசி அப்படிங்கிற விவசாயி வந்து தன்னுடைய வேளாண் அனுபவங்களை வந்து சொல்றதுக்கு இருக்காங்க. அதை கேளு, கேட்டுட்டு அதுக்கு மேல நீங்க விவசாயத்தை பாருங்கம்மா.
1: அப்படியாண்ணே, இவ்வளோ விஷயம் இருக்கா ரேடியோ போட்டியில இதெல்லாமா சொல்றாங்க? நாங்க இது வரைக்கும் கேட்டதே இல்லைண்ணே. இதோ இப்பயே போய் கேக்குறேன்.

0: வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் விவசாய அனுபவம், போச்சம்பள்ளி டி இளவரசி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஆர்த்தி அவர்கள்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: என்ன இப்போ வயல்ல என்னென்னலாம் போட்டிருக்கீங்க?
2: நெல், ஆரியம், கலக்கா, கம்பு எல்லாம் போட்டிருக்கோம்.
1: 3 ஏக்கரால இது இப்போ வந்து தண்ணி வசதி இருக்குங்களா இல்லை வானம் பார்த்த பூமிங்களா?
2: தண்ணி பாசனம் வந்து 1 ஏக்கரா, மற்ற மேட்டு நிலங்க.
1: மேட்டு நிலம். இப்போ மேட்டு நிலத்தில் என்ன போட்டிருக்கீங்க?
2: மேட்டு நிலத்தில் கலக்கா எல்லாம் போட்டிருக்கோம்.
1: சரிங்க, எப்படி இதை பராமரிக்கிறதுக்கு? இதை இப்போ கடலைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய களை எடுக்கணும், ஏன்னா செடி எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக புல்லும் வளரும் இல்லைங்களா? அப்படி இருக்கப்போ எப்படி களை எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் வச்சு பண்ணுறீங்களா இல்லை நீங்களே வீட்டில்
2: பண்ணுறீங்க?
1: ஆள் வச்சு பண்ணுறீங்க. சரி, ஓகே. எத்தனை மாதத்துக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை அந்த களை எடுக்கிறது பண்ணணும்?
2: 20 நாள்ல 25 நாள்ல இது இந்த மழை பெஞ்சதுனால நல்லா அதிகமாக இதாகிடும். அதனால் நம்ம கழனி போய் நம்ம பார்க்கும்போதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு வந்தனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
1: பாக்குறப்பேலியும்
2: கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்து போட்டோங்களா அது நமக்கு ஈஸியா இருக்கும்.
1: சரி,
2: இல்லைன்னா அந்த செடிக்கு மேல போயிடுச்சுன்னா கலக்கா விளைச்சல் நமக்கு கம்மியா இருக்கும்.
1: சரி.

0: அடிவரமா என்னெல்லாம் போடுறீங்க கடலை போடுறதுக்கு முன்னாடி? கடையில கேட்டா கொடுப்பாங்க, அதான் போடுறீங்க. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் பூச்சி வைக்கும் இல்லையா? கடலை அப்படிங்கும் போது அடியில வேர்லயும் பூச்சி வைக்கும், காயிலையும் வைக்கும், மேலையும் செடியும் அந்த ஒரு இலைங்கெல்லாம் ஒரு ஒரு மாதிரி கருப்பு பட்ட மாதிரி ஆயிரும். அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? போச்சம்பள்ளியில இருக்குங்களா இந்த வேளாண் அலுவலகம் இருக்கும், வேளாண் அலுவலர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்த்து ஐடியாலாம் கேட்டிருக்கீங்களா, யோசனை எல்லாம் கொடுத்துருக்காங்களா?
1: கேட்டிருக்கோம்.
0: சரிங்க, ஓகே. இப்போ வந்து கடலை இது நிறைய ரகம் இருக்கு இல்லையா, இது என்ன ரகம்னு தெரியுமா நீங்கள் போட்டிருக்கிறது, இல்லை நீங்களே வச்சு போடுறது தானா?
1: நாங்களே வச்சு போடுறோம்,
0: வீட்டில் சேமிச்சு வச்சு விதைய சேமிச்சு போடுறோம்.
1: நம்ம போட்டோங்களோனா அதில் ஒரு மூட்டை எடுத்து வச்சிருந்து நம்ம போடுறோம் இல்லைங்களா,
0: அதே வந்துடும். சரி, இப்போ இந்த கடலையில் எப்படி நீங்கள் வீட்டுக்கு மட்டும் போட்டுக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஏக்கரில் வீட்டுக்கு மட்டும் போட்டுக்கிறீங்களா இல்லை விற்கவும் செய்கிறீங்களா?
1: வீட்டுக்கு தேவையானது இப்போ அடுத்த வருஷம் போடுறதுக்கு வச்சுக்கணும், மிச்சம் சேல்ஸ் வித்துருவோங்க.
0: ஏன்னா நமக்கே தேவைப்படும் இல்லைங்களா, நீங்கள் கடலை எண்ணெய் ஆட்டி வச்சுக்கலாம், இல்லை சமையலுக்கு கடலை யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ வீட்டுக்கு வச்சுக்காமலே போட்டுருவீங்களா இல்லை உங்களுக்கு வச்சுப்பீங்களா?
1: வச்சுக்கோங்க மேம், இப்போ அடுத்த டைம் போடுறதுக்காக வச்சுக்கின்னு நம்ம யூஸுக்கு வச்சுக்கினு மிச்சம் போட்டுருவோம்.
0: போட்டுருவீங்க. சரி, எத்தனை மாதத்துக்குள்ளே பயிர் பண்ணிடுறீங்க கடலை?
1: அது 3 மாதத்துக்கு.
0: 3 மாதத்தில் வந்துடும். சரி, எப்படி ஆள் வச்சு பண்ணுறீங்களா இல்லை நீங்களே பண்ணிடுறீங்களா கடலை பறிக்கிறது?
1: கடலை பறிக்கிறது எல்லாம் ஆளுதான் வருவாங்க இல்லையா?
0: ஆளுங்க வந்து ரொம்ப நாள் இப்போ எல்லாருமே இப்போ கான்ட்ராக்ட் அந்த மாதிரி போயிடுறதுனால ஒரு கூட்டமாக தானே வேலை செய்கிறாங்க, ஒரு ஆள் ரெண்டு ஆள் அப்படி வரதில்லைன்னு சொல்கிறாங்களே. உங்கள் ஊரில் எப்படி இருக்கு, ஆள் பற்றாக்குறை இருக்கா இல்லை ஆளுங்க இருக்காங்க?
1: பற்றாக்குறை தான் இருந்தாலே அவங்களுக்கு கலக்கா வேணுன்றதுனால வராங்க இல்லைங்களா?
0: அப்போ வந்து அவங்க கூலி வாங்கிட்டு அது கடலையும் கொடுத்து விடுவீங்க?
1: கடலை வேணுன்றதுக்கோசரம் வராங்க இல்லையா, அதனால அது
0: சரிங்க. இப்போ வந்து அதுலேயே எள்ளு போட்டிருக்கேன்னு சொன்னீங்க, எள்ளும் எண்ணெய் வித்து பயிர் தானே, எள்ளு எப்படி போட்டீங்க, எந்த மாதிரி அதை பராமரிக்கிறீங்க அதை சொல்லுங்க.
1: அது எள்ளு வந்து விரைச்சி மேட்டு நிலத்துலலாம் விரைச்சி விட்டுட்டாங்களா, அது தன்னால் அதுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை,
0: எதுவுமே பண்ண தேவையில்லையா? தண்ணி பாய்ச்ச தேவையில்லை, எதுவுமே
1: தண்ணி பாய்க்கிறதும் இருக்கு, மேட்டுனாலே
0: எப்படி வரும், நம்ம பராமரிக்கணும் இல்லையா? அதான்
1: அப்படின்னா நம்ம தண்ணி பாய்க்கிறதுலன்னா இல்லை மேம், இது கொஞ்சம் மேட்டு நிலத்துல இப்போ மழை காலத்தில் விரைச்சி விட்டுங்களேன்னா அது கொஞ்சம் பயிர் களைங்கெல்லாம் இருந்துச்சுன்னா போய் நம்ம பிடுங்கி விட்டுறலாம்.
0: சரிங்க. எத்தனை மாடு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
1: 4 மாடு.
0: 4 மாடு. சரிங்க. சினையா இருக்கா இல்லை பால் கறக்குது?
1: பால் கறக்குது, ரெண்டு இதாக இருக்கு.
0: சனியா இருக்கு. சரிங்க. இப்போ பால் கறக்குறதுனா காலையிலையும் சாயந்தரத்துலையும் எத்தனை மணிக்கு கறக்குறீங்க? ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இந்த டைம்ல கறந்தா தான் கறக்க விடும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா மாட்டை பொறுத்தவரை, அதனால அந்த ஒரு டைமிங் மேனேஜ் பண்ணுவீங்க?
1: 8 மணிக்கு. 8 மணிக்குள்ள, திருப்பி சாயந்தரம் 5 மணிக்கு மேல.
0: சரிங்க. இப்போ தடுப்பூசி எல்லாம் எப்படி மாட்டுக்கு? 4 மாடு வச்சிருக்கீங்க, பராமரிக்கணும் இல்லையா தடுப்பூசி? ஏன்னா இப்போ வெய்ய காலத்துலேயே அதுங்களுக்கு நோய் வரும், இந்த அம்மை அதெல்லாம் வரும், எப்படி தடுப்பூசி எல்லாம் எப்படி போடுறீங்களா, எந்த மாதிரி பண்ணிட்டு?
1: தடுப்பூசி போடுறேங்க.
0: ஊர்லயே வந்து ஊர்லயே போட்டுப்பீங்களா?
1: போச்சம் இல்லையா, அது கால்நடை மருத்துவம் இது இருக்கு.
0: சரி,
1: ஹாஸ்பிட்டலே
0: அங்கேயே போட்டுருவோம்.
1: அங்கேயே போட்டுக்கிறோங்க.
0: சரிங்க. இப்போ ஒரு சில மாடெல்லாம் வந்து ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா தீவனம் எடுக்காது இல்லையா, எப்படி அதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க? ஒரு மாட்டுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, அதுக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னா அது என்ன மாதிரி அறிகுறி உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை எப்படி வச்சு கண்டுபிடிப்பேன்? நமக்குன்னா காய்ச்சல்னா நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம் அப்படின்னுங்க, மாடுங்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: அது நம்ம ஒரு 2 டைம் தீவனம் வச்சு பார்த்தோங்கன்னா அது சாப்பிட்லன்னா இதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாட்டுங்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட வந்து போடுவோங்க, அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சின்னு போயிட்டு வந்துடும்.
0: கூட்டிகிட்டு போயிடுவீங்க. சரிங்க. இப்போ பால் வந்து எவ்வளோ கறக்குது?
1: பால் வந்து ஃபஸ்ட்லாம் ஒரு மாட்டுக்கே 10-9 அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 மாதம் ஆச்சுங்களானவே கொஞ்சம் 5-6 அந்த மாதிரி வந்துடுதுமே.
0: அப்படி குறைஞ்சிருக்கு. இந்த பால் குறையறதுக்குலாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தீவனம்லாம் சரியாக கொடுக்குறீங்களா? என்னெல்லாம் கொடுக்குறீங்க தீவனம் மாடுங்களுக்கு?
1: பூசா, இந்த பீர் பூசா, செக்கிங்க, எல்லாம்
0: இந்த பசுந்தீவனம் அதெல்லாம் சுத்தமா பராமரிக்கிறீங்க, என்னெல்லாம் பண்றீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாட்டை குளிக்க வைக்கிறீங்க, கிளீன் பண்றீங்க?
1: வாரத்துக்கு ஒரு டைம் தான் மேம். சாணி, இந்த ஈ, இந்த கொசுங்கெல்லாம் அது இது பண்ணிச்சிங்களா அது ஒரு மாதிரியா இதாயிடும், அதனால நாங்க கிளீன் பண்ணி வச்சுக்குவோம். கோமியத்துல எல்லாம் இது பண்ணாம வேற இடம் மாத்தி கட்டி நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்குவோம்.
0: சரிங்க. இப்போ ரொம்ப ஈயும் இந்த ஈ கொசு எல்லாம் அதிகமா இருக்க கூடாது, அந்த

0: மாடு மேல உண்ணி மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் இருந்தா அந்த மாடுக்கு எந்த மாதிரியான தொந்தரவு ஏற்படுத்தும்?
1: உடம்பெல்லாம் அந்த உண்ணி உக்காந்துச்சுன்னா புண்ணாக்கிடும். அதனால நாங்கள் அந்த நெருப்பு மாதிரி போட்டு அதை பிடிச்சி அந்த நெருப்புல போட்டு இது பண்ணிடுவோம்.
0: எரிச்சிடுவீங்க, சரியா போயிடுங்களா?
1: சரியா போயிடும்.
0: சரிங்க, இப்போ வந்து செனையா இருக்குன்னு சொன்னீங்க, அந்த மாட்டை எப்படி பராமரிக்கிறீங்க? ஏன்னா நம்ம பால் கறக்கிற மாடை விட சென மாட்டையும் நம்ம அந்த அளவுக்கு பராமரிக்கணும், அதுக்கு எந்த மாதிரி தீவனம் எப்படி கொடுக்குறீங்க?
1: அதுக்கும் நம்ம பால் கறக்கிற மாதிரி தான் மேம் தீவனம் எல்லாமே கொடுக்கணும். அப்பதான் அது மாடு கண்ணு போட்ட பின்னாடி நமக்கு தேவையான பாலை நமக்கு கொடுக்கும். இப்ப இருந்தே அதுக்கு நமக்கு ஊட்டச்சத்து மாதிரி அந்த இது பூசாவுங்க புழுக்க அதெல்லாம் போட்டு நம்ம பராமரிச்சுன்னு வந்தாதான் நம்ம கண்ணு போட்ட பின்னாடி நமக்கு உண்டான பாலை அது தரும். அப்படியே ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி தான் போடணும் மாட்டுக்கு.
0: சரி, இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கண்ணு போட்டதும் பாலை வந்துட்டு முதல்ல வந்து மாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, இந்த கண்ணு குட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலர்லாம் அதை வந்து கறந்து கிணத்துல ஊத்துறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா? அது நீங்க என்ன மாதிரி பண்றீங்க? முத பால கண்ணு கொடுக்குறீங்களா?
1: கிணத்துலதான் ஊத்தும்.
0: அதான் ஏன், எதனால? அப்பதான் பால் இன்னும் பெருகி வரும்னு சொல்லிட்டா?
1: அது வந்து
0: ஒரு ஐதீகமா,
1: ஐதீகமா எல்லாருமே அப்படிதான் கிணத்துல ஊத்துவாங்க. அதுக்கு அந்தானே பால் கறந்து சீம்பால் கேக் எல்லாம் செய்வாங்க.
0: கண்ணு குட்டி கொடுக்க மாட்டீங்களா?
1: கண்ணு குட்டிக்கு இல்ல, ஊட்டடிச்சிட்டு பின்னாடி கனி குட்டி ஓட்டின பின்னாடி தான் மாம் பாலே கொடுக்கும் மாடு.
0: சரி, ஓகே. சரிங்க, இப்ப கண்ணு குட்டி போட்ட அப்புறம் அந்த கண்ணு குட்டியை எந்த மாதிரி பராமரிக்கிறீங்க? இப்ப நம்ம வந்து பசுமாடா இருந்தா நம்ம அதை நம்ம வச்சு வளர்ப்போம் இல்லைங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை நாளைக்கு அந்த மாட்டுக்கு அந்த கண்ணு குட்டிக்கு பால் மாடு கொடுக்க வைப்பீங்க? ஏன்னா ஒரு சிலர் ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து நிறுத்திடுவாங்க இல்லையா, பால் கறக்கணுங்கிறதுக்காக கண்ணு குட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்குறேன், எத்தனை நாளைக்கு கண்ணு குட்டிக்கு பால் கொடுப்ப விடுவீங்க மாட்டுக்கு?
1: மேம் பொட்டக்கண்ணா இருந்தா கன்னி குட்டிக்கு பால் கொடுப்போம், இல்லைன்னா ஒரு சேங்கண்ணு போட்டுச்சுன்னா 10 நாள்ல வித்துருவோம்.
0: சரிங்க. சரி, இப்போ பொதுவாக வந்து இந்த ஊர் வாக்குலயே பார்த்தீங்கன்னா இந்த மாடு கண்ணு போடும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று, மாடு திரும்பிக்குச்சு கண்ணு குட்டி திரும்பிடுச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கிற மாடு டக்குன்னு கண்ணு போடாது. அப்புறம் இருக்கப்ப இந்த மருத்துவரை கூப்பிட்டு பார்ப்பீங்களா, இல்லை நீங்களே ஏதாச்சும் மாட்டுக்கு வைத்தியம் மாதிரி பண்ணுவீங்களா?
1: இல்லை மேம், டாக்டரை தான் கூப்பிட்டு பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரானா இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்துட்டு நீங்கள் டாக்டரை வர சொல்லுன்னு சொல்லிடுவாங்க.
0: பால் அதிகமாக கறக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? தீவனத்தில் எந்த மாதிரியான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்குறீங்க மாட்டுக்கு? ஏன்னா பால் குறையுதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ அதுக்கு எந்த மாதிரி கொடுத்தா சரியாக இருக்கும்? இந்த பசுந்தீவனம் அடர்த்தீவனம் இதெல்லாமே சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இந்த புழுக்கன்றதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா நமக்கு நல்லா பால் தரும்.
0: சரிங்க, மாட்டோட அந்த சாணம் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறீங்க?
1: அது கழனிக்கெல்லாம் எருவாக போட்டுருவோம்.
0: எருவா அதை பதப்படுத்தி எருவாக போடுறீங்க?
1: எருவாக போட்டுக்கோங்க.
0: சரிங்க, இப்போ வந்து நெல் போட்டுட்ருக்கிறதா சொன்னீங்க, எத்தனை ஏக்கரில் நெல் போடுறீங்க? ஏன்னா தண்ணி வசதி கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ எத்தனை ஏக்கரில் நெல் போட முடியும்?
1: நெல் வந்து நாங்கள் இப்போ இதெல்லாம் நட்டு இருக்கிறதுனால ஒரு 3/4 ஏக்கர் அவ்வளோ போடுறோங்க மேம்.
0: சரிங்க,
1: இது நெல் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கினு பிள்ளை மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க.
0: என்ன ரகம் போட்டிருக்கீங்க நெல்?
1: அம்மன்.
0: அம்மன் தான் போடுறீங்க? ஏங்க பொதுவாகவே அம்மன் தான் போடுறீங்க, என்ன காரணம்?
1: என்ன காரணமெல்லாம் இல்லை மேம், தண்ணி கொஞ்சம்
0: அது கம்மியாக செலவாகுது.
1: செலவாகுது, அதனால அதே
0: நல்லா ஒரு கரிசி நல்லா இருக்குங்களா? சரிங்க, இப்போ நெல்லில் வந்து களை பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, களை எடுக்கிறது எப்படி
1: செஞ்சுக்கோங்க? ஆள் வைக்கிறேங்க மேம்.
0: ஆள் வச்சு நாளைக்கு ஒரு முறை எடுக்கிறீங்க களை?
1: களை தெரிஞ்சாவே மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி நம்ம கழனியை சுற்றி பார்க்க டெய்லியும் தானே மேம் பாருங்க, அப்படியே பார்த்துங்களா அப்படியே எடுத்துட்டு.
0: சரி, இப்போ நெல் வந்து முத்திருச்சு, நெல் வந்து நமக்கு அறுவடைக்கு வந்துருச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: நெல் வந்து அறுவடைக்கு வந்துருச்சுன்னா கொஞ்சம் குலை வந்து சாயும், நல்லா வெளிரி முகமாக நமக்கு காமிக்கும்,
0: தெரியும் பார்த்தாலே. சரிங்க, இப்போ நெல்லுக்கெல்லாம் இப்போ எப்படி மெஷின் வச்சு தான் அறுக்குறீங்களா?
1: இல்லை மேம், இல்லை
0: நீங்களே வா,
1: நாங்களே
0: ஆள் வச்சு பண்ணுறீங்க? ஏன்னா மெஷின் இருக்குல்ல, இப்போ நிறைய மெஷின்லாம் வந்துருச்சுல, யூஸ் பண்ணலாம்ல?
1: மிஷின்னா ஏக்கர கணக்கில் வச்சிருக்கிறவங்க செய்வாங்க, நாங்க
0: நம்ம கொஞ்சம்
1: நாங்களே
0: ஆளை வச்சு அடிச்சு ரெடி பண்ணிருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து நெல்லுனா இப்போ நம்ம மூட்டை பண்ணி அரிசியா பண்ணி விக்கிறீங்களா, இல்ல எப்படி? நெல்லாவே அப்படியே கைநிலையே வச்சு போடுவீங்களா?
1: இல்ல, வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும், வீட்டுல வந்து வச்சுன்னு அதுக்கு பின்னாடி கொடுத்துருவோங்க.
0: நெல்லாவே கொடுத்துருவீங்க? இல்ல அரிசி பண்ணி கொடுக்குறீங்களா?
1: இல்ல இல்ல, நெல்லாவே
0: கொடுத்துறீங்க. ஏன்னா வச்சிருந்து நம்ம அரிசியா மாத்தி அரைச்சு நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு ஒன்னும் வேல்யூ அதிகம் இல்லையா? ஏன் அப்படி பண்ணலாம் இல்லையா?
1: அங்க கொண்டு போய் கொடுத்து திருப்பி எட்டுன்னு வந்து வேலை அதிகமாக இருக்குன்னு நாங்கள் அப்படி நெல்லாவே கொடுத்துருவோம்.
0: நெல்லாவே கொடுத்துட்றீங்க, ஆளுங்க இல்லைன்றதுனால. சரிங்க, இப்போ வேற என்ன இப்போ போடலான் இருக்கீங்க நிலத்தில்? இப்போ கடலை போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க, கடலை எடுத்ததுக்கப்புறம் வேற என்ன எதுவும் பயிர் போடலான் இருக்கீங்க?
1: கடலை எடுத்துட்டு பின்னாடி உழுவல் தான் மேம்.
0: அதுதான் இப்போ அடுத்த சீசனுக்கு

0: சரிங்க. இப்போ வந்து இந்த வித பரிசோதனைலாம் சொல்கிறாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வந்து நிறைய வந்து பூச்சி மருந்து அடிக்கிறதுனாலையும் மண் பரிசோதனை நம்மளுடைய மண்ணும் வந்து பாதிக்கப்படுது இல்லையா, அதுக்கு வந்து விதை பரிசோதனை மண் பரிசோதனைலாம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா உங்கள் நிலத்தில்? இப்போ மண் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வேளாண் அலுவலகத்தில் கொடுத்து அந்த மண்ணை பரிசோதனை, அந்த மண் எந்த அளவுக்கு வந்து சத்தான மண்ணாக இருக்குது அப்படின்னு பரிசோதனை பண்ணுவாங்க. நம்ம ஒரு கடலையோ எள்ளோ விதைக்கிறோம் அப்படின்னா அந்த விதையோட மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுத்து அந்த விதை அந்த எந்த அளவுக்கு அந்த விதை ஊட்டச்சத்தாக இருக்குது அப்படின்லாம் வந்து பரிசோதனை பண்ணி நம்ம நிலத்துல விதைக்கலாம். அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எதுவும் பண்ணதில்ல. நீங்களா உங்ககிட்ட இருக்கிறத வச்சு
1: பண்ணின்னு போறோங்க நாங்க.
0: சரி, இதுக்கு அப்புறமாச்சும் அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க வேளாண் அலுவலகத்தை அணுகி அதெல்லாம் நீங்க கேட்டு பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த அம்மன் நெல்லே போட்டுட்டு இருந்தாலும் மாற்றி இன்னும் நிறைய நெல் ரகங்கள்லாம் வந்திருக்கு. அதை நீங்கள் முதல்ல போய் வேளாண் அலுவலகத்துக்கு போய் நீங்கள் அணுகுனாதான் அவங்க உங்களுக்கு இந்த மாதிரியான யோசனையெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா?
1: சரிங்க.
0: சரிங்க. இவ்வளோ நேரம் விவசாயம் சம்மந்தமாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி மேம்.
2: என்னம்மா தன்னுடைய வேளாண் அனுபவங்கள்லாம் அந்த விவசாயி சொன்னாங்களா? எந்த பயிருக்கு என்ன பண்ணணும், என்ன உரம் போடணும், அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா?
3: ஆமாண்ணே, எனக்கு ஒரு நல்ல தகவலா தான் சொன்ன. நான் மட்டும் கேட்கல, எங்க மச்சானும் கேட்டாங்க. இவ்வளோ நாளா எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறதுன்னு தெரியல. நீ சொன்ன விஷயத்தை கேட்டு இந்த ரேடியோ பெட்டியில கேட்டான் பாரு, அப்படி தகவலை சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே உரங்கள்லாம் போட்டு எப்படி வந்து பயிரை செழிப்பா விளைச்சு காமிக்கிறோம், நீ பாரு.
2: சரிமா, நல்ல விளைச்சல் கொடுத்து முன்னேறினாதானே இந்த அண்ணனுக்கும் பெருமை. சரிமா, போயிட்டு வாமா. இருமா இருமா. அண்ணன் பால் கறந்துட்டேன், ஊத்தி கொடுக்கறேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் போய் கொடு. மச்சாங்கிட்டையும் சொல்லு அண்ணன் இப்படி சொன்னாருன்னு. நல்லா விவசாயம் பண்ணி வாழ்ந்தாதானே எனக்கும் பெருமை, எங்க தங்கச்சிக்கும் பெருமை.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாய அனுபவம். போச்சம்பள்ளி டி இளவரசி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஆர்த்தி அவர்கள்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியமாகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டுப்புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்திற்கு கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளம்

மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிற ரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிற ரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக
1: தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

அடுத்த அறிவிப்பாக, சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் கியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

பாப்பாரப்பட்டி வேளாண்மை நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பாப்பாரப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கரும்பில் வெள்ளைப்புழு நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோய் தாக்குதலின் அறிகுறிகள், கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து வாடி சருகு போன்று மாறிவிடும். குருத்து பகுதி முழுதும் காய்ந்து காணப்படுகிறது. வேர் மற்றும் அடிக்குருத்து பகுதிகளில் பெரும் சேதத்தை விளைவிக்கும். பாதிக்கப்பட்ட கரும்புகள் வேரற்று கீழே சாய்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது. முதல் பயிரை விட மறு தாம்பு பயிரில் இப்பூச்சி தாக்குதல் அதிகம் காணப்படுகின்றது. இதனை விவசாயிகள் கட்டுப்படுத்தும் முறைகள்: பாதிக்கப்பட்ட கரும்பில் ரட்டூன் பயிர்களை தவிர்த்து கோடை காலங்களில் அறுவடை முடிந்தவுடன் ஒரு ஆழமான உழவு செய்ய வேண்டும். சூரியகாந்தி போன்ற எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களுடன் பயிர் சுழற்சி செய்யலாம். வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கரும்பின் வெள்ளை புழுக்கள் மண்ணை விட்டு வெளியே வர இது சாதகமான சூழ்நிலையாகும். எனவே வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஒரு கோடை மழைக்கு பிறகு வேப்ப மரம், தீக்குச்சி மரம், வேளமரம் அருகே இருக்கும் வண்டுகளை அழிக்க வேண்டும். பியூவேரியா, பாசியானா மற்றும் மெட்டாரைசிம் அனிசோப்ளியா உயிர்கொல்லிகளை ஹெக்டேருக்கு 4 கிலோ என்ற அளவில் தொழு உரத்துடன் கலந்து பாதிக்கப்பட்ட வயலின் மண்ணில் போட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வெள்ளை புழு மேலாண்மைக்கு ஏக்கருக்கு 2 கிலோ எஸ்பிஐ இபிஎன் எக்கோனிமா கலவையை மண்ணில் இட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட வயலில் போதுமான அளவுடன் மண் அல்லது மணலுடன் பிப்ரோனில் ஏக்கருக்கு 8 முதல் 10 கிலோ என்ற அளவில் கலந்து முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். கரும்பில் வெள்ளை புழுக்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் இமிடாக்ளோபிரிட் 40%, பிப்ரோனில் 40%, ஏக்கருக்கு 100 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர்களை நனைக்குமாறு செய்தால் கரும்பில் உள்ள வெள்ளை புழு இனங்களை அழிக்கலாம் என பாப்பாரப்பட்டி வேளாண் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் செய்தாரோ.
2: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான்
3: வயல்வெளி நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் இரவு 8:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, இணைந்திருக்கிறோம் இளந்தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெல்லுக, பொது அறிவு வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்கப்படும். தொடர்ந்து 3 கேள்விக்கு சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுவார்கள். அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்கள் 0043 42 என்ற முன் இணைப்பினோடு, 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய நேர்கள் வரலாம். மற்ற நேர்கள் 0043 42 என்ற முன் இணைப்பினோடு, 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணில் மற்ற நேர்கள் வரலாம். வணக்கம் செல்வி.
1: வணக்கம் பிரபாகரன்.
0: சரி,
1: சொல்லுங்க.
0: புதிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க.
1: ஆமாம்,
0: தயாராகிட்டீங்களா?
1: ஆ, தயாராகிட்டோம்.
0: என்ன நிகழ்ச்சி அது?
1: இன்னைக்கு சொல்லுக வெள்ளுக தலைப்பில் பொது அறிவு சம்பந்தமாக கேள்விகள் கேட்கலாம்னு வந்திருக்கோம்.
0: சரிங்க, பொது அறிவுலாம் தயார் பண்ணிட்டீங்களா?
1: ம், தயாராக தான் வந்திருக்கோம்.
0: நேயர் தயாராக இருக்காங்க. முதல் நேயர் நம்ம என்ன சொல்லலாங்களா?
1: கேளுங்க.
0: வருக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமலி பஞ்சாயத்து தாசர் மில்லி கிருஷ்ணன் சார். வணக்கம் சார்.
0: சார், உங்களுக்கான கேள்விங்க.
2: கொஞ்சம் முதல் நல்ல எளிமையான கேள்வி கொடுங்க சார்.
0: சரி, இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ இந்திய நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
2: தமிழ்நாடு.
0: இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மங்கலபுரம் ராசேரிங்க.
0: சரி, ராசேர், உங்களுக்கான கேள்வி.
3: சரிங்க.
0: பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு?
3: 2016.
0: இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க. யார், எங்க பேசுறீங்க?
4: கண்ணியப்பன்.
0: சரி, கண்ணியப்பன், உங்களுக்கான கேள்வி செல்வி கேட்பாங்க, கேளுங்க.
1: வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
1: கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, சரிங்க. எந்த நகரத்தில் முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது? உலகத்தமிழ் மாநாடு நடத்துறோம் இல்லையா? முதல் முதல்ல எந்த நகரத்தில் நடத்தினாங்கன்னு சொல்லுங்க. தவறானதுங்க.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: முகலாய மன்னர்கள் கடைசி மன்னர் யாரு? முகலாய மன்னர்கள் தெரியும் தானே, அவங்கள கடைசியா ஆட்சி செய்த மன்னர்?
5: நான் நினைக்கிறேன் அவுரங்கசீப் அவர்கள்.
1: தவறான பதிலாச்சுங்களே. சரிங்க, நன்றி. நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம்.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90

0: 254-00159 கவுன்சிலிங் கோட் 2683.
1: நேரம் இரவு 8:06. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3. சரி செல்வி, தயாராகிறீங்களா?
2: தயாராக தான் இருக்கேன்.
1: சரி, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்?
2: எனக்கு பொதுவாக வரலாறு திரும்பி பார்க்கறது பிடிக்கும்,
1: வரலாறு
2: இலக்கியங்கள் பிடிக்கும்.
1: அடே, நிறைய படிப்பீங்க போல. சரி, அடுத்த நேரம் அவற்றை கேட்போம். வருக, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
1: சரி, வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: பண்பலையுடன் இருக்கும் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவக்கட்டி தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
1: சார், உங்களுக்கான கேள்விங்க
3: சார்,
1: தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக ராம்சார் தலங்கள் உள்ளன?
3: கோயம்புத்தூர்.
1: கோயம்புத்தூர் என்பது தவறுங்க. நன்றி.
3: நன்றி சார்.
1: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: முருகேசன், காமராஜ் நகர் மறுபடிய.
1: சரி, சொல்லிம்மா, இவருக்கான கேள்வி கொடுங்க.
2: கேட்கலாங்களா? ஐயா, முதல் பாணிபட் போர் நடந்தது இல்லைங்களா, முகலாய பேரரசர்களோட முதல் பாணிபட் போர், அது எந்த இரு அரசர்களுக்கு இடையில நடந்தது? தவறானதுங்க.
1: நன்றி. அடுத்த நேயர் வரைக்கும் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: மதிகன் பள்ளி.
1: மதிகள் பணியத்திலிருந்து?
5: மதுஸ்ரீ.
1: சரி மதுஸ்ரீ, உங்களுக்கான கேள்விங்க. குறும்பட்டி உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது?
5: திருநெல்வேலி.
1: இல்லைங்க, தவறு. நன்றி.
5: நன்றி.
1: அடுத்த நேயர் வருகை, வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: சரி
2: சண்முக சுந்தரம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: எடுத்துக்கிறேன்.
2: கோகினூர் வைரம் தெரியும் தானே உங்களுக்கு?
6: ஆமா.
2: அந்த புகழ்பெற்ற கோகினூர் வைரம் எந்த அரசரோட காலத்துல உருவாக்கப்பட்டது? கோகினூர் வைரம்
6: நவாப்
2: இல்ல, அது முகலாய பேரரசரோட காலத்துல உருவாக்கப்பட்டது. அந்த முகலாய பேரரசர் யாருன்னு கேக்குறேன்.
6: ஜஹாங்கீர்.
2: இல்லைங்க, தவறானது.
1: நன்றி. அடுத்த நேயர் வருகை, வணக்கம். வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கான கேள்விங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார்? சரிங்களா? சரி, நன்றி. அடுத்து நேயர் வருகை, வணக்கம்.
7: என்னமா பாட்டி, அம்மா, நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
8: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
7: கோல்ட் பர்ச்சேஸா?
8: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
9: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
7: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
8: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
7: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
8: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
11: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
10: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
12: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
13: மாட்டிக்கிட்டீங்க.
14: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேயர் ஸ்ரேனியம், அடுத்த நேயர் வருகை, வணக்கம்.
15: ஐயா வணக்கம்யா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
15: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா.
1: சரி, உங்களுக்கான கேள்விங்க. தற்சமயம் எத்தனையாவது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது? எத்தனை? 19-ஆ, 18-ஆ,
15: 23?
1: 23.

0: என்பது மிக சரியானது. உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: ம்
0: இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்தது?
1: இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு,
0: ஆமாம், ஆண்டு
1: ஐயா 1872.
0: 1872 72 சொல்றீங்க.
1: ம்,
0: எப்படி சொல்றீங்க 1872ன்றது?
1: ஐயா ஒரு தோராயமா சொல்றீங்க, ஏற்கனவே கேள்விப்பட்டேன். இந்த கேள்வி ஏற்கனவே நம்ம பண்பலிகளுக்கு நீங்களே கேட்டுக்கிறீங்க.
0: அப்படியா?
1: ம்,
0: அப்போ சரியாக பதில் சொன்னீங்களா?
1: ஆமாங்க
0: சார். உங்களுக்கான அடுத்த கேள்வி அடிச்ச கேள்வி சரிங்களா?
1: கேளுங்க
0: சார். உலகின் சிறந்த உணவு நகரங்கள், உணவு நகரங்களில் 20வது நகரத்துக்குள்ளே வந்த இந்திய நகரம் எது? அந்த பட்டியலில் 20 நகரத்தில் ஒரு நகரம் வந்து இந்திய நகரமாக இருக்குது, அது எந்த நகரம்?
1: இந்தியாவில்,
0: ஆமாம்,
1: இந்தியாவில் நம்ம தமிழ்நாடுங்க.
0: தமிழ்நாடு இல்லைங்க, தவறு. நன்றி
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி. சரி, அருமையாக இரண்டு கேள்விக்கு பதில் சொன்னது சரிங்களா? உலகின் சிறந்த உணவு நகரங்கள் பட்டியலில் 20 இடத்துல ஒரு நம்ம இந்தியாவோட சேர்ந்த நகரம் இருக்குது, அதுதான் கேட்டதான். அது தமிழ்நாடு இல்லை, வேறொரு நகரம். சரிங்க, ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி இணையலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: TRIPLS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் TRIPLS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில் தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: நேரம் 8:21. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். இளம் தண்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லுக வெள்ளுக பொது அறிவு வினாடி வினா நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
5: ஐயா.
4: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: ஆறுமுகம் ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
5: கொடுங்கம்மா.
6: இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கியத்துக்கான விருது, அந்த விருதோட பேர் சொல்லுங்க.
5: வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
6: நன்றி சார்.
4: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நாமக்கல் இளங்கோவன் பேசுறேன்.
6: இளங்கோவன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
7: கேளுங்க மேடம்.
6: எந்த நகரத்தில் முதல் உலகத்தமிழ் மாநாடு?

0: நடைபெற்றது. உலகத்தமிழ் மாநாடு,
1: தெளிவா சொல்லுங்க மேடம்.
0: முதல் உலக தமிழ் மாநாடு எந்த நகரத்தில் நடந்ததுன்னு கேட்டேங்க ஐயா.
1: மதுரை மேடம்.
0: தவறான பதிலுங்க ஐயா. பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து கேட்டுங்க.
2: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% 9.99% மட்டும்தான் செய்தாரோ.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, சலுகை June 14-25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: The Kaveri Engineering College, Autonomous.
6: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
10: ஐயா. வணக்கம்.
9: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: நான் காரியமங்கலம் பீமராஜன்.
9: சரி பீமராஜன், உங்களுக்கான கேள்வி.
10: அண்மையில்
9: நியூசிலாந்து கிரிக்கெட் அணியில் ஓய்வு பெற்ற வீரர் யார்?
10: வில்லியம்சன்.
9: என்ன பேருங்க?
10: வில்லியம்சன்.
9: வில்லியம்சன் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி. கம்பாலா விளையாட்டு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆமா, கம்பாலா எந்த மாநிலத்தோட விளையாட்டு?
10: கர்நாடகா.
9: எப்படி சொல்றீங்க கர்நாடகா அப்படின்னு
10: சொல்லிட்டு?
9: தோராயமா சொல்றீங்க. நீங்க தோராயமா சொன்னாலும் அது சரியான பதிலா தான் இருக்கு. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. சரி, இந்தியா தனது மிக குறுகிய நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது?
10: நம்ம இந்தியா மட்டும்தான்.
9: இந்தியா தனது மிக குறுகிய நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டோட பேர் சொல்லணும். ஆமா, நீங்க சொல்லணும்.
10: ஆப்கானிஸ்தான்.
9: ஆப்கானிஸ்தானா? யார் சொல்லி விட்டா?
10: ஒரு தோராயமா நானே சொல்றேன்.
9: தோராயமா சொல்றீங்க. தோராயமா சொன்னாலும் சரியான பதில் தான் சொல்றீங்க. மூணுமே சரிதான். ஆப்கானிஸ்தான் தான், சரிங்களா? சரி சொல்லுங்க, என்ன திரைப்படத்தில் பாட வேணும் உங்களுக்கு?
10: திருமூர்த்தி படம். செங்குருவி செங்குருவி அந்த அற்புதமான பாடல 20 நேரத்தில் அனைவருக்கும் கொடுங்க.
9: சரிங்க, கொடுத்துருவாங்க. நன்றிங்க.
10: நன்றி.

0: நேரம் இரவு 8:32. நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: இப்போ ஒரு விரல் துண்டிக்கப்பட்டு விட்டது, அது வந்து கீழே சின்னதாக இருக்கலாம் அல்லது மேலே வரைக்கும் கூட முழு விரலோ கூட இருக்கலாம். அந்த மாதிரி துண்டிக்கப்பட்டால் என்ன செய்யணும், அதை எப்படி வந்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போய் மருத்துவமனையில் மருத்துவர்கிட்ட கொடுத்து திருப்பி இணைப்பதற்கான முயற்சியை செய்யணும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். அதை எப்படி எடுத்து செல்வது, அதுதான் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். உதாரணத்திற்கு ஒரு விரலோ கை விரலோ கால் விரலோ துண்டிக்கப்பட்டு விட்டது, என்ன செய்யணும்னா அடுத்து அது சுத்தமான தண்ணீர், சுத்தமான சாதாரண தண்ணீர், ஐஸ் வாட்டரும் கிடையாது ஹாட் வாட்டரும் கிடையாது, சாதாரணமாக நம்ம வர தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். அந்த சுத்தமான தண்ணியில் அந்த துண்டிக்கப்பட்ட பகுதியில் மேல் இருக்கிற அழுக்கு மண்ணாக இருக்கலாம் அல்லது ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது அங்கே இருக்கிற அந்த அழுக்குகளாக இருக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா சுத்தமாக நல்லா கழுவிடணும் தண்ணியில், ரன்னிங் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, டேப்பை திறந்து விட்டு அந்த தண்ணியில் ஃபுல்லாக நல்லா அலசி சுத்தமாக எடுத்துடணும். நீங்கள் வேறு எந்த இதுவும் போடக்கூடாது, ஏதாவது சோப்பு டெட்டால் இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. தண்ணீர் சுத்தமான குழாயில் வரக்கூடிய தண்ணீர் அதை மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். அதை உபயோகப்படுத்தி என்ன பண்ணணும், அந்த உறுப்பை நல்லா கழுவிடணும். இல்லை எந்த அழுக்குமே இல்லை அப்படின்னா அதை பார்த்துட்டு அதை அப்படியே என்ன பண்ணலாம், ஒரு சுத்தமான கொஞ்சம் திக்கான ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கணும். அந்த பிளாஸ்டிக் கவரில் ஓட்டுறக்கூடாது, அந்த கவருக்குள்ளே அதை ஃபஸ்ட்டு போட்டுடணும். சுத்தமாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கலாம், இல்லாட்டி கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் கவரில் தண்ணியோ இல்லை ஐஸ் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் பிளாஸ்டிக் கவர் சுத்தமாக ட்ரையாக இருக்கணும், திக்காக இருக்கணும். அதுக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணணும், நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். மேலே நம்ம வந்து முடி போடலாம் அல்லது மடக்கி இது பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்னொரு பிளாஸ்டிக் கவரில் ஐஸ் கட்டி போடணும், சரிங்களா, இன்னொரு பிளாஸ்டிக் கவரில் ஐஸ் கட்டி போடணும். ஐஸ் கட்டி போட்டுட்டு ஐஸ் கட்டிக்கு நடுவே இந்த நம்ம அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருக்கோம்ல துண்டிக்கப்பட்ட பகுதி, அந்த பகுதியை வந்து ஐஸ் கட்டிக்கு நடுவில் வச்சுருக்கோம். வச்சுட்டு மேலே மடியும் ஃபுல்லாக, அதாவது என்ன இதில் வந்து நம்ம கான்செப்ட்னா அந்த துண்டிக்கப்பட்ட பகுதி தனியாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் இருக்கும், அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே அந்த துண்டிக்கப்பட்ட பகுதி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணும், திருப்பி ஐஸ் கட்டி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஐஸ் கட்டிக்கு நடுவே இருக்கணும். ஐஸ் கட்டி வந்து நேராக அந்த துண்டிக்கப்பட்ட உடல் பகுதியோட தொடர்பு இருக்காது, காண்டாக்ட் இருக்காது. அது மேலே பிளாஸ்டிக் கவருக்கும் பிளாஸ்டிக் கவர் மேலே தான் இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம மேலே ஐஸ் கட்டி போடுறோம். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா என்னாகணும், அதில் அந்த துண்டிக்கப்பட்ட பகுதியில் இருக்க வளர்ச்சி மாற்றம் மெட்டபாலிசம் வந்து குறையும். ஸோ அதனால் அதனுடைய வயபிலிட்டி என்னுடைய அதனுடைய உயிர்த்தன்மையின் நேரம் நீட்டிக்கப்படும். அதாவது இப்போ நம்ம வந்து குறைந்தது ஒரு 6 மணி நேரம் அந்த இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு வச்சோம்னா அதோடய உயிர்த்தன்மை இருக்கும், விரல் பகுதி அல்லது கால் விரல் பகுதியோ கை விரல் பகுதியோ. மற்றபடி பெரிய ஆர்கன், அதாவது பெரிய ஆர்கன்னா இப்போ கையை முழுசாக மணி கட்டுக்கிட்ட துண்டாயிருச்சு அல்லது தொடக்கிட்ட துண்டாயிருச்சு அப்படின்னா அதனுடைய விஷயங்களே வேறு. ஏன்னா அதை பற்றி நம்ம இதில் பேசுகிறது, நான் வேறு ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறேன். மிக முக்கியமான விஷயம் இது தான், ஏன்னா நான் நம்ம அடிக்கடி பார்க்குற விஷயங்கள் இது தான். கை விரலோ காரில் துண்டிக்கப்பட்டு வராங்க, அதாவது ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க அல்லது நொங்கு வெட்டும்போது அல்லது வேலை செய்யும்போது என்னாகுதுன்னா டக்குன்னு விரலப்படுறது. முன்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 சென்டிமீட்டர் கூட விரல் துண்டாகும். அந்த மாதிரி துண்டானால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சுத்தமாக கழுவிட்டு அது உள்ள ஒரு திக்கான பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் ஐஸ் பேக்கு ஐஸ் கட்டிகளுக்கு நடுவே இதை போட்டு உடனே மருத்துவரிடம் எடுத்து செல்ல வேணும். இதற்கு அதிகபட்ச அளவுன்னா 6 மணி நேரம் அவ்வளோதான், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி சேர்க்க முடியாது. சரி, நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம், 6 மணி நேரத்துக்குள்ள வந்து எல்லா வரலையுமே பண்ண முடியுமா, அது மாதிரி இணைக்க முடியுமா அப்படின்னா அதுவும் மருத்துவரை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். நான் சொல்கிற ஒரு டைம் பீரியட்னு ஒரு தோராயமான எல்லாவற்றுக்கும் ஓரளவுக்கு பொருத்தமான விஷயங்கள், மேக்ஸிமமே 6 மணி நேரம் அவ்வளோதான், அதிகபட்சம் 6 மணி நேரம். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒரு மருத்துவரை அணுக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உடனே அணுகி அதற்கான நம்ம மீண்டும் அந்த உறுப்பை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். நன்றி நேயர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர்

0: சீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
1: நிலையத்தில் நேரம் 8:38. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இணைந்திருப்பது இளந்தென்ற நிகழ்ச்சியில சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் இன்றைய பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேர் வராங்க, கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. முதல் பாணிபட் போர் தெரியுங்களா? இந்தியாவில முதல் பாணிபட் போர் நடந்தது, அது 1526 நடந்தது. நான் கேக்குற கேள்வி வந்து, எந்த இரு மன்னர்களுக்கு இடையில நடந்தது? ரெண்டு பேருக்கு இடையில, போர்னா ரெண்டு பேருக்கு இடையில நடக்கும் இல்லைங்களா? எந்த ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்தது? நன்றிங்க, நன்றிங்க.
2: நேயர்களே, அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தர்மபுரி மாவட்டம் திருமட்டி வந்து தனியா பேசுறேன்.
2: சரி, உங்களுக்கான கேளுங்க. பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் நதி எது?
3: பீகாரின்
2: துயரம்
3: நதிங்களா?
2: ஆமா, துயரம் என அழைக்கப்படும் நதி எது?
3: இது கோசி நதி.
2: கோசி நதி என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் மெட்ரோ ரயில் முதன் முதலாக எங்கு அறிமுகமானது? கொல்கத்தா என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான பரிசு கேள்வி, நிறைவு கேள்வி கேட்கலாங்களா? சரிங்களா, சாதித்ய அகாடமி விருது பெற்ற நீர்பலி படுவும் என்ற புதினத்தை எழுதியவர் யார்?
3: திருப்பி ஒரே நிமிஷம்.
2: நீர்பலி படுவும் என்ற புதினத்தை எழுதியவர் யார்?
3: சரியான
2: சரிங்களா, மூணு கேள்விங்க சரியான பதில் தான் சொல்லிட்டீங்க.
3: நன்றிங்க.
2: சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: என்ன
2: பண்ணுங்க, டிராகனா?
3: வழித்துணை.
2: சரி, டிராகன் படத்துல இருந்து பாட்டு கொடுத்துலாங்க. சரி, நன்றி.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%-9.99% மட்டும்தான் சேதாரம்.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அதிப்டிங்க கரெக்டா சொல்றீங்க.
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7

0: காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நிலையத்தில் நேரம் 8:49. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருப்பது இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லுக வெல்க என்ற தலைப்பில் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேயர் இணைப்பில் வராரு, பார்க்கலாம். வணக்கம், சொல்லுங்க.
5: நிலையத்தில் அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் அம்மா.
4: வணக்கம் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க ஐயா.
5: அம்மா மேக்கேரி வெள்ளார் சுப்பிரமணி பேசுறேம்மா.
4: சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வியை கேட்கலாமா?
5: ஆமா கேட்கலாங்கம்மா, ரெடி இருக்கிறேன்.
4: சரிங்க ஐயா, கோஹினூர் வைரம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? கோஹினூர் வைரம், கோஹினூர் வைரம் எந்த மன்னரோட ஆட்சியில உருவாக்கப்பட்டது?
5: சேரன் மன்னர்
4: இல்லைங்க ஐயா, இது முகலாய மன்னர்.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றிங்க ஐயா.
6: அடுத்த நேய வருக, வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது, அந்த விருதோட பேர் சொல்லுங்க. தவறான பதில், நன்றிங்க ஐயா.
6: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? எடப்பாடியிலிருந்து. இதுக்கு முன்னாடி வந்தீங்களா?
7: ஹலோ,
6: இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்தீங்களா? இந்த நிகழ்ச்சியில
7: இல்லைங்க
6: சார். உங்களுக்கான கேள்விங்க.
7: சார்
6: ஈஸியாகவே கேட்கலாம். சென்ற ஆண்டு உலக மகிழ்ச்சி தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன? எந்த இடத்துல இருந்து மகிழ்ச்சியான நாடுகள் தரவரிசையில் இந்தியா எத்தனை இடத்துல இருந்துச்சு? மகிழ்ச்சி தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது சென்ற ஆண்டு? இல்லைங்க, தவறு. அடுத்த நேய வருக, வணக்கம். வருக, வணக்கம்.
8: நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரு தொகுப்பினருக்கும் அனைவரும் முன்னிறக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பழுது சரணசாமி.
6: சார், உங்களுக்கான கேள்விங்க. வெங்கல் புயல் என்ற பெயர் எந்த நாட்டினால் வழங்கப்பட்டது?
8: மியான்மர்.
6: வெங்கல் புயல் என்ற பெயர் எந்த நாட்டினால் வழங்கப்பட்டது? எந்த நாட்டுக்கார வச்சாங்க இந்த புயலுக்கு பேர்?
8: அல்குந்து. மீண்டும் கூறுங்களையா.
6: அந்த எந்த நாடோட பேர் சொல்லணும்
4: ஐயா? உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். பெங்கல் புயல். ஆமாங்க, பெங்கல் புயல்.
6: இந்திய அரசால் தொடங்கப்பட்ட அக்னிபாத் திட்டம் எந்த துறை தொடர்பானது? பொதுப்பணித்துறை. தவறுங்க. நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: மட்டும்தான்

0: செய்தாரோ?
1: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போது போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
0: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
6: நிகழ்ச்சி அணியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: சக்கரவர்த்தி மஞ்சி பட்டி.
6: சரி, உங்களுக்கான கேளுங்க.
7: கேளுங்க ஐயா.
6: ஆதார் இருக்குல்ல, ஆதார்.
7: ஆ சொல்லுங்க.
6: அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
7: ஆதார்.
6: ஆமா, எந்த வருஷம்? அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க? இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்?
8: நேரு.
6: இல்லைங்க, தவறு. நன்றி.
8: நன்றி.
6: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
9: சார். வணக்கம் சார். பாகல்பட்டி பெருமாள்.
6: சார், பெருமாளையா, உங்களுக்கான கேள்வி.
9: சொல்லுங்க.
6: சரி, கேளுங்க உங்க கேள்வி.
0: பெருமாளையா, உங்களுக்கான கேள்வி. முகலாய மன்னர்களோட கடைசி மன்னர் யாருங்க?
9: இரண்டாம் பகதூர் ஷா.
0: சரியான கேள்வி பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்வி கேட்கலாமா? எந்த நகரத்துல முதல் உலக தமிழ் மாநாடு நடந்ததுங்க ஐயா?
9: யாழ்ப்பாணம்.
0: தவறான பதிலுங்க ஐயா. நன்றி.
9: நன்றி.
6: அடுத்த நேயர் வருகை. வணக்கம். நேயலே, இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழம். இனி நிகழ்ச்சி அணியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
10: வணக்கம்.
6: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
10: கௌதம், திருப்பத்தூர் மாவட்டம்.
6: சார், உங்களுக்கான கேள்விங்க. இந்திய ரயில்வே வாரிய சட்டம் எப்போது இயற்றப்பட்டது?
10: 1813.
6: தவறான பதில். நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
11: நாமக்கல்ல இருந்து கவி பிரியா.
6: சார், உங்களுக்கான கேளுங்க.
11: ஈஸியா கேளுங்க.
6: இந்தியாவின் எந்த மாநிலம் முதன் முதலில் முழுமையாக டிஜிட்டல் வங்கி துறையை கொண்ட மாநிலமாக மாறியுள்ளது?
11: மாநிலமா?
6: ஆமா.
11: குஜராத்.
6: குஜராத் இல்லைங்க. தவறு. நன்றி.

0: சரிங்க செல்வி, நிகழ்ச்சியோட நிறைவு உத்தரவையில் வந்துட்டோம். நிறைய கேள்விகள் கேட்டோம். இரண்டு நேர்கள் அட்டகாசமாக பதில் சொல்லி பரிசு பாடல வந்தாங்க. சரி, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்ளாமல்
1: கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் பதில் உங்களுக்கு.
0: சரிங்க, முதல்ல நீங்கள் கேள்வி கேட்டீங்க, என்னென்ன கேள்வி கேட்டீங்க அதை பதிலை சொல்லிடுங்க.
1: சொல்லிடுறேன். எந்த நகரத்தில் முதல் உலகத்தமிழ் மாநாடு நடந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதற்கான பதில் கோலாலம்பூர். முகலாய மன்னர்களோட கடைசி மன்னர் யாருன்னு கேட்டிருந்தேன். அதுக்கான பதில் இரண்டாம் பகதூர் ஷா. முதல் பானிபட் போர் எந்த இரு மன்னர்களுக்கு இடையில நடந்ததுன்னு கேட்டிருந்தேன். பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடுவில் நடந்தது. புகழ்பெற்ற கோஹினூர் வைரம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தேன். அதற்கான பதில் ஷாஜகான். இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது. சொல்லுங்க.
0: அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ இலக்கிய நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டதும் அதற்கான பதில் கோழிக்காடு. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக ராம்சா தலங்கள் உள்ளன என்று கேட்டதும் அதற்கான பதில் ராமநாதபுரம். சாதித்ய அகாடமி விருது பெற்ற நீர்வழி படுவோம் என்ற புதினத்தை எழுதியவர் தேவி பாரதி. வேட்டி

சவோ பேட்டி பச்சாவோ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்டதும் அதற்கான பதில் ஜனவரி 2015. வெங்கல் புயல் என்ற பெயர் எந்த நாட்டினால் வழங்கப்பட்டது என்று கேட்டதும் அதற்கான பதில் சவுதி அரேபியா. 2025 அதாவது சென்றாண்டு உலக மகிழ்ச்சி தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன, எத்தனையாவது இடம் கிடைத்தோம், அதற்கான பதில் 126. இந்தியாவின் எந்த மாநிலம் முதன் முதலில் முழுமையாக டிஜிட்டல் வங்கித் துறையை கொண்ட மாநிலமாக மாறியுள்ளது என்று கேட்டோம், அதற்கான பதில் கேரளா. இந்திய அரசால் தொடங்கப்பட்ட அக்னிபாத் திட்டம் எந்த துறை தொடர்பானது என்று கேட்டதும் அதற்கான பதில் பாதுகாப்பு, இராணுவம். ஆதார் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது என்று கேட்டதும் அதற்கான பதில் 2009. இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் வர்கீஸ் குரியன். பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் நதி எது என்று கேட்டதும் அதற்கான பதில் கோசி நதி. குறும்பட்டி உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது என்று கேட்டதும் அதற்கான பதில் சேலம். தற்சமயம் எத்தனையாவது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் 23வது ஃபீஃபா உலகக்கோப்பை. நியூசிலாந்து கிரிக்கெட் அணியில் அண்மையில் ஓய்வு பெற்ற வீரர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் கேன் வில்லியம்சன். தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் எஸ் விஜயலட்சுமி.

0: இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது என்று கேட்டதும் அதற்கான பதில் 1872. இந்தியாவில் மெட்ரோ ரயில் முதன் முதலாக எங்கு அறிமுகமானது என்று கேட்டதும் அதற்கான பதில் கொல்கத்தா. இந்தியா தனது மிக குறுகிய நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் ஆப்கானிஸ்தான். உலகின் சிறந்த உணவு நகரங்கள் பற்றியில் 20 இடத்திற்குள் பிடித்துக்கூடிய இந்திய நகரம் எது என்று கேட்டதும் அதற்கான பதில் பெங்களூர். பெங்களூர் வந்து 13வது இடத்தில் இருக்குது. உலகின் சிறந்த உணவு நகரங்கள் பற்றியில் பெங்களூர் 13வது இடத்தில் இருக்கிறது. இதுதான் இலை என்ற நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில்கள். நிறைவுக்கு வருகிறது இளந்தண்ட நிகழ்ச்சி. இன்றைய இளந்தண்ட நிகழ்ச்சி சொல்லுக வெல்லுக என்ற தலைப்பில் மலர்ந்தது. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஈஏ பிரபாகரன் மற்றும்
1: நான் செல்வி.
0: இனி பண்பலையில் தொடர்பு ஆங்கிலத்தில் செய்திகள் தில்லி அஞ்சலாக.

0: U.S. President Donald Trump. So benchmark domestic equity indices today ended trading session with strong gains of nearly 1%. Investor sentiment improved following the announcement of a peace agreement between the United States and Iran. The Sensex surged 736 points to close at 76,264, while the Nifty jumped 231 points to settle at 23,854. The government has said that all refineries are operating at high capacity with adequate crude inventories and maintaining sufficient stocks of petrol and diesel. Joint Secretary in the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, was addressing the interministerial briefing in New Delhi today on recent developments in West Asia. Joint Secretary in the Department of Fertilizers, Bandana Prayashi, said that the overall stock position of fertilizers in the country is normal. Director in the Ministry of Port Shipping and Waterways, Upesh Kumar Sharma, said that the LNG carrier Disha, with 62,370 metric tons of cargo, has safely transited the Strait of Hormuz and is expected to reach the Dahej port in Gujarat on Thursday. In the FIFA World Cup football, Spain will play against Cabo Verde in the Group H clash at Atlanta in United States tonight. The match will begin from 9:30 p.m. Indian time. Sweden thrashed Tunisia 5-1 in their Group F match in Mexico earlier in the day. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over parts of northeast Bihar, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal tomorrow. The Met Department has issued an orange color warning for thunder squall conditions in West Rajasthan for tomorrow. It has also predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over Haryana, Chandigarh, Delhi, Punjab, Jammu and Kashmir, Ladakh, Bihar, the Andaman and Nicobar Island, Chhattisgarh, Karnataka, Jharkhand, Konkan, Goa, Madhya Pradesh, Maharashtra, Odisha, Telangana, West Bengal and Sikkim during the next 3 to 4 days. And now before we end the bulletin, the headlines once again. India and Slovakia elevate ties to comprehensive partnership, Inc. 11 pacts to boost cooperation in key sectors including labour migration, digital technology and defence. Prime Minister Narendra Modi and his Slovak counterpart also agreed to establish a joint working group on counter-terrorism. The friend city of Ovion gears up to host G7 summit beginning tonight. Prime Minister Modi to attend summit tomorrow. DRDO successfully conducts flight test of indigenously developed long-range land attack cruise missile. Israel says its military will continue to hold positions indefinitely in Lebanon, Syria and Gaza despite US-Iran peace deal. And in the FIFA World Cup, Spain to take on Cabo Verde in Group H clash at Atlanta in the US tonight. And that's all in the news at night. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் இன்று இடம்பெறுகிறது திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த நேர்காணல். இது தொடர்பாக நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டு மக்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாகவும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல மிகவும் முக்கியமான ஒன்றாக திறன் மேம்பாட்டு இயக்கம் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு புது வாழ்வையும் மறுவாழ்வையும் அவர்களுடைய திறனையும் மேம்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்தும் இது கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் குறித்தும் சொல்லுங்க சார்.
4: இந்தியானது உலகிலேயே ஒரு பெரிய இளைஞர் சக்தியை கொண்ட நாடு. நம் நாட்டில் இந்த மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் இளைஞர். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு, இன்னும் வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நாம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், என்னென்னா படித்தா மட்டும் போதாது, அந்த கல்வியோட வேலைக்கு தேவையான திறன்கள் தேவை முக்கியமாக இருக்கணும். ஒரு மாணவ வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தொழில்துறைக்கு தேவையான அந்த திறன் பயிற்சி இல்லைன்னா அவனால் வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. ஏன்னா தொழில்துறை என்ன நடத்துதுன்னா இன்னைக்கு வந்தால் இன்னைக்கு அந்த வேலையை பண்ணணும்னு எதிர்பார்க்குது. அதில் அப்போ அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த திறன் மேம்பாட்டு இயக்கம்ன்றது கொண்டு வந்தது. இந்த இடைவெளியை குறைச்சி கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறதுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்கில் இண்டியா மிஷன்னு அறிமுகப்படுத்தினார். இது நோக்கம் வந்து வெறும் பயிற்சி வழங்குதல் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இளைஞரையும் வேலைக்கு தயார்படுத்தவும் தொழில் முனைவர்களாக ஆக்கவும் உலகளாவிய வேலை

வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் ஸ்கில் இந்தியா திட்டம்ன்றது ஒரு திட்டமாக இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கமாக உயர்ந்துள்ளது. இன்று PMKVY பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா, இது வந்து குறுகிய கால பயிற்சி திட்டம். அப்ரன்ஷிப் பயிற்சி முடிச்ச உடனே தொழில்துறையில இண்டஸ்ட்ரியில போய் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் பயிற்சி எடுக்கிறது அப்ரன்ஷிப். அதே மாதிரி ஐடிஐ மாடர்னைசேஷன், ஏன்னா பழைய காலத்தில் ஐடிஐனா ஏதோ ஒரு சின்ன கூடாரமா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாடல் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியாவே மாறணும். அதே மாதிரி PM விஸ்வகர்மா, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட், ஸ்கில்

0: என்டர்பிரினர்ஷிப். அதே மாதிரி ஐடிஐ மாடர்னைசேஷன், ஏன்னா பழைய காலத்தில் ஐடிஐனா ஏதோ ஒரு சின்ன கூடாரமாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு மாடல் இன்ஸ்டியூட் இண்டஸ்ட்ரியாவே மாறணும். அதே மாதிரி பிஎம் விஸ்வகர்மா, என்டர்பிரினர் டெவலப்மெண்ட், ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி.
1: ஓகே சார், திறன் மேம்பாட்டு இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இளைஞர் சக்தி கொண்ட நாடாகவும் இந்தியா உள்ள நிலையில இந்த மக்கள் தொகை பலனை பொருளாதார வலிமையாக மாற்ற திறன் இந்தியா திட்டம் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு?
0: இது இந்தியாவின் மிகப்பெரிய பலம். அதன் இளைஞர்கள் சொன்ன, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் ஒரு நாடு முன்னேறாது. இது இளைஞர்களுக்கு உலக தரத்திலான திறன் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் ஆகும். ஏன்னா ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சின்றது அதன் மனித வளம் திறனை பொறுத்து இருக்கு. உதாரணமா, ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு சிஎன்சி ஆபரேட்டர் தேவைப்படலாம், ஒரு மருத்துவமனைக்கு ஒரு ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் தேவைப்படலாம், இல்ல ஒரு ஐடி நிறுவனத்துக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி சப்போர்ட் தேவைப்படலாம், இல்ல ஒரு இவி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டரி டெக்னீஷியன் தேவைப்படலாம். இந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த திறன் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் ஸ்கில் இந்தியா மனித வளத்தை பொருளாதார வளமாக மாற்றியுள்ளது. இதுவரை பிஎம்கேவி ட்ரைனிங் மூலம் 1,64,00,000 மேல இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்றுள்ளது. அதே மாதிரி 54,42,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு அப்ரென்ஷிப் மூலமாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளது. இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன, தொழில்துறைக்கு தேவையான திறன்பிக்க பணியாளர்களையும் உருவாக்கியுள்ளனர்.
1: திறன் மேம்பாடு கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் இணைப்பு பாலமா இந்த இயக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கம், இது இரண்டும் எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்புடையது, அது குறித்து சொல்லுங்க சார்.
0: இன்றைய உலகில் வேலை வாய்ப்பு என்பது வெறும் பட்ட படிப்பு மட்டும் நமக்கு சார்ந்ததில்லை. ஒரு நிறுவனத்தின் பார்வையில பார்த்தோம்னா அந்த நபரால நாளை முதல் அந்த வேலையை செய்ய முடியுமான்றதுதான் அதோட கேள்வி. இதற்கான பதில் தான் இந்த திறன் மேம்பாடு. உதாரணமாக ஒரு இளைஞர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸோ, இல்லை சோலார் இன்ஸ்டலேஷன், இல்லை ரொபாட்டிக்ஸ் ப்ரோக்ராம், அல்லது ஒரு சிஎன்சி மிஷினிங் போன்ற திறன்களை கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் பலர் தாங்களே தொழில் தொடங்கும் நிலையும் உயர்கிறார்கள். இதனால் திறன் மேம்பாடு என்பது வேலை வாய்ப்பிற்கான அடித்தளம் என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவதற்கு உரிய தகுதி என்ன, வயதுக்கு தகுதி, கல்வி தகுதி, இந்த திட்டத்தில் எப்படி இணைந்து பயிற்சி பெறுவது, யாரை அணுகுவது சார்?
0: இது வந்து ஒரு ஓப்பன் புக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து பெருசாக தகுதி அந்த தடைகள்ன்றது இல்லை. யார் ஒருத்தர் 14 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் போகலாம். உதாரணமாக ஒரு 8வது படிச்சிருக்காங்க, இல்லை 10வது படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஐடிஐன்ற மூலம் போகலாம். இல்லை என்னால் படிக்க முடியல, 5வது தான் படிச்சிருக்கேன், 6வது தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே என்னால் பயிற்சியை தொடங்க முடியலன்றவங்களுக்கும் பயிற்சிகள் இருக்குது. இல்லை டிகிரியோ டிப்ளமோ படிச்சிருக்கோம், வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து பண்ணலாம். ஸோ வயதுன்றது ஒரு தடை இல்லை. இப்போ இந்த பயிற்சி எங்கே கிடைக்குதுன்னா, ஒன்று வந்து நியரஸ்ட் ஐடிஐ, தமிழ்நாட்டில் 412 ஐடிஐ இருக்குது, டிப்ளமோ காலேஜஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஐடிஐயில் போனீங்கன்னாவே இப்போ அட்மிஷன் ஆரம்பிச்சிச்சு. 10th முடிச்சோன்னே அந்த 8வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது, ஐடிஐ கோர்ஸ். 10வது படித்தவங்களுக்கும் கோர்ஸ் இருக்குது, 12வது படித்தவங்களுக்கு கூட ஐடிஐ கோர்ஸ் இருக்குது, அங்கே பண்ணலாம். இல்லை அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் ஸ்கில் சென்டர்ஸ்ன்னு இருக்கு, அங்கே போயிட்டும் அங்கே பண்ணலாம். இல்லை ஸ்கில் இந்தியா ஹப்னு சொல்லிட்டு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணியும் அவங்க வந்து ஈஸியாக அது பண்ணலாம். அதே மாதிரி எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்குது, ட்ரிச்சியில் இருக்குது. இங்கே நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பண்ணுறோன்னா, ஒன்று இந்தியாவில் 14,000 ஐடிஐ இருக்குது, இதில் வந்து 169 வகையான பாடப்பிரிவுகள் இருக்குது, அதில் 90க்கு மேலே என்ஜினியரிங்கும் மற்றது வந்து சர்வீஸ் சேவை துறையில் சார்ந்ததும் இருக்குது. ஐடிஐ முடிச்சுட்டு ஐடிஐயில் இன்ஸ்ட்ரக்டராக வேலை பண்ணோன்னா அதுக்கு எங்களுக்கு நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அங்கே 1 இயர் ட்ரைனிங் கொடுத்தா நீங்கள் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிற ட்ரைனிங்கும் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு திறனை கற்றுக்கணுன்ட்டு வரும்போதோ அங்கே வந்து நாங்கள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்னு 1 வீக் 2 வீக் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் டிகிரியோட இந்த ஷார்ட் டேர்ம் அட்டன் பண்ணால் அந்த வேலை வாய்ப்புக்கான திறனை பெற்று நீங்கள் ஈஸியாக வேலை கிடைக்கும்.
1: ஓகே சார், இப்போ இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வருமான வரம்பு முக்கியமாக எதுவும் பார்க்கப்படுதா சார்?
0: எதுவும் இல்லை, யார் வேணால் பண்ணலாம். இந்த கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்கில்லிங்கில் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் 15,000-40,000 வரைக்கும் செலவு பண்ணுது. அந்த ட்ரைனிங் பயிற்சி நிறுவனத்துக்கு கொடுத்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். அந்த பிஎம்கேவிஒய்லையும் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ட்ரைனிங் தான். இன்னும் சொல்ல போனால் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ குரூப் ஏஎஸ் இது கிளாஸ் 1 சிட்டினா 225 ரூபா ஒரு நாளைக்கு, கிளாஸ் பி சிட்டினா 185 ரூபா. அது மாதிரி வந்து அவங்களுக்கு இடமும் கொடுத்து, இதே 80 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தால் டெய்லி வந்து போனால் 100 ரூபா ட்ராவலிங் அலவன்ஸும் கொடுக்குது. ஸோ இது என்னன்னா, இது அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா

0: கிராமப்புறத்திலேயோ ஒரு ஏழை எளியவர்களுக்கோ இவ்வளவு தூரத்தில் வந்து ஒரு 30,000 ரூபாய் 40,000 கொடுத்து ட்ரைனிங் எடுக்க முடியாது. இதுக்கு கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே வந்து கட்டணமில்லா ட்ரைனிங் தானே தவிர யாரும் இது இல்லை. அதே மாதிரி ஐடிஐ போனாலும் ஒரு ஐடிஐக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக பார்த்தாவே 2,000 ரூபாய் தான் சார்ஜஸ். அதில் பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,800 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அது இல்லாமல் சைக்கிள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தங்கத்துக்கு இடம் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, அதுக்கடுத்து புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்து எல்லா ஸ்டேட்டு கூடுமான வரைக்கும் என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா இவங்க வேலை செய்யறதுக்கு தேவையான திறன் மிக்க தொழிலாளர்கள் வேணும் அவங்க தான். ஏன்னா இப்போ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு கொடுத்தா கூட ஓட்ட தெரியாதவங்ககிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போ தொழிற்சாலைன்றது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மட்டும் வச்சு இயங்குறது இல்லை, அதுக்கான திறமையான தொழிலாளர்களை வச்சு தான் இறங்க முடியும். அப்போ தான் அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கில் மிஷன் மூலம் எல்லா இளைஞர்களும் ஒரு உற்பத்தி ஆறு ஒரு ஆக்கப்பூர்வமான தொழில் முன்னேற்றத்துக்கான இந்த இளைஞர்களை தயார்படுத்திட்டு வராங்க.
1: ஓகே சார், இந்த திட்டத்தின் மூலம் இலவசமாக என்னென்ன உதவிகள்லாம் வழங்கப்படுது அப்படிங்கிறத சொன்னீங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்னபடி பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தில் எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரம்லாம் சொன்னீங்க சார். இந்த PM கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்தோட முக்கிய சாதனைகள் என்ன சார்? இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் எத்தனை பேர் பயிற்சி பெற்றுள்ளனர், அது குறித்த விவரங்கள் சொல்லுங்கள் சார்.
0: பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனான்றது படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கும் அதே சமயத்தில் படிப்பை தொடர முடியாமல் விட்டவங்களுக்கும் அவங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கட்டணமில்லா பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கௌஷல் விகாஸ் யோஜனா. இதில் வந்து இதோட பெரிய சாதனை என்னென்னா எல்லா சமூகத்தினரையும் போய் சென்றடைகிறது கிராமப்புறத்தில் மற்ற எல்லா இடத்தையும் ட்ரைபல் அந்த ஏரியாலும். இதில் வந்து சிறப்பான அம்சம்னா பெண்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கிராமப்புற இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று அனைவரையும் இந்த பயிற்சி கிடைத்துள்ளது. இதில் 45% மேற்பட்டவர்கள் பெண்கள். இது அர்த்தம் என்னன்னா ஒரு பெண் ஒரு திறன் பெறும்போது அந்த குடும்பமே பொருளாதார ரீதியாக முன்னேறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே முன்னேறும் போது ஒரு சமூகமே முன்னேறதுன்றது தான். அது மட்டும் இல்லாம இன்று பெண்கள் வந்து AI ட்ரோன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் ஹெல்த் கேர் ரீட்டைல் என்டர்பிரினர்ஷிப் போன்ற பல துறையில் முன்னேறி வருவாங்க. சோ இதுவே பெண்களின் அதிகாரம் அளிப்பின் ஒரு உண்மையான வடிவமாகும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்த திட்டம் எத்தகைய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திட்டத்துல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற புதிய துறைகள்லாம் இப்ப சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இது குறித்து சொல்லுங்க சார்.
0: நாம் வந்து இப்போ உலகமே வந்து 4வது தொழில் புரட்சி நம்பி போயிட்டுருக்கு. இப்போ இன்னைக்கான வேலை மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ஜாப்ஸ் நாளைக்கான உலகத்தை எப்படி தயார் கொள்வது எல்லாம் இந்த AI தொழில்நுட்பம் இந்த சைபர் செக்யூரிட்டி ட்ரோன் டெக்னாலஜி ரொபாட்டிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி வரும்போது இப்போ படிச்சிற படிப்பு கல்லூரியில் படிக்கிற படிப்பு நாளைக்கு கிடைக்க போகிற வேலைக்கு இன்னைக்கு எப்படி தயார் பண்ணுறது கலந்து ஃபியூச்சர் ஸ்கில்ஸ்னு வாங்க. அதனால் இப்போவே வந்து ஐடிஐலிருந்து இன்ஜினியரிங்லேருந்து பாலிடிக் எல்லா இடத்துலையுமே இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிஐலே செமிகண்டக்டர் டெக்னீஷியன் சைபர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் AI டெக்னீஷியன் அதே மாதிரி கிரீன் எனர்ஜி கிரீன் ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வரப்போகுது. அது இப்போவே வந்து அது சேர்க்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி இந்த தொழில் பயிற்சியை கொடுக்கறதுக்கு ஒரு முன்னணி நிறுவனங்கள் லைக் IBM மைக்ரோசாஃப்ட் அதே மாதிரி சிஸ்கோ AWS போன்ற உலக தர நிறுவனங்களை இணைந்து 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இந்த புதிய திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது.
1: நீங்க நிறைய இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கியிருப்பீங்க. தொலைதூர கிராமப்புற பகுதிகளுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொண்டு சென்ற அனுபவம் அது குறித்து
0: இது ஸ்கில் இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றின்றது இதை தான் சொல்லலாம். ஏன்னா முன்பு திறன் பயிற்சின்றது ஒரு சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்கில் இந்தியா திட்டம்ல கிராமங்கள் பழங்குடியினர் பகுதிகள் வடகிழக்கு மாநிலங்கள் இந்த இடதுசாரி தீவிரவாதம் பாதித்த மாநிலங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு இது சென்றுள்ளது. ஜன்ஷ் சிக்ஸ்தான் சந்தான் மூலம் 36.5 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மக்கள் தங்கள் ஊர்களே வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை பெற்றுள்ளனர்.
1: ஓகே சார், தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் இந்த திட்டம் எந்த அளவு சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த தொழில் பயிற்சி நிலையங்களோட எண்ணிக்கை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது, மேலும் மாணவர் சேர்க்கையும் அதிகரிச்சுட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இதற்கான காரணம் என்ன சார்?
0: இந்த 12 ஆண்டுகளில் இந்த ஐடி அமைப்புன்றது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளது. 2014 சுமார் 9,977 ஐடிஐ இருந்த நிலையில இன்று வந்து 14,688 ஐடிஐகள் செயல்படுகின்றன. மாணவர் சேர்க்கையும் 9.5 லட்சத்திலிருந்து 14.7 லட்சமா உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம்னா புதிய தொழில்நுட்ப பாடங்கள் நியூ டெக்னாலஜி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி லிங்கேஜ் தொழில்துறை இணைப்பு, அதுக்கடுத்து

0: They upgraded labs, center of excellence மாதிரி we upgraded the industry 4.0 labs. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலை வாய்ப்புகள், இன்னொன்று வந்து டுயல் சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் சொல்லிட்டு, ஒரு வருஷம் ஐடிஐயில் படிக்கும்போது 6 மாதம் இங்கே படிக்கலாம், 6 மாதம் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ படிக்கும்போது அந்த வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களே இண்டஸ்ட்ரி ஐடிஐ ஃப்ளெக்ஸி எம்ஓயின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அவங்களே ஐடிஐ ரன் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தேவையான சிலபஸை டிசைன் பண்ணி, அவங்களுக்கு தேவையான ஆட்களை இது பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு சர்டிபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும், அந்த ஃப்ளெக்ஸி எம்ஓயு. ஸோ பல இந்த முன்னெடுப்புகள்னால இளைஞர்கள் மற்ற வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால ஐடிஐ மாணவர்கள் டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, அதனால இன்டேக்கும் அதிகமாயிடுச்சு.
1: பிஎம் சேது திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன சார்? இந்த திட்டம் தொழில் கல்வியை எவ்வாறு மாற்ற போகிறது அப்படிங்கறத விளக்கமா சொல்லுங்க சார்.
0: பிரைம் மினிஸ்டர் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ், இது பேரோட சித்தம், பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ். இது எப்படி இந்த மாற்ற போகுதுன்னா, இந்தியாவோட தொழிற்பயிற்சி கல்வி வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்று திட்டமாகும். சுமார் 60,000 கோடி முதலீட்டில் 1,000 அரசு ஐடிஐகள் மேம்படுத்த உள்ளன. இதில் வந்து இது ஹப் அண்ட் ஸ்போக்ஸ் மாடலில் கிரியேட் பண்ணுறாங்க. 200 ஹப் ஐடிஐ, 800 ஸ்போக் ஐடிஐ, அது மாதிரி ஒரு ஹப் ஐடிஐக்கு 4 ஸ்போக் ஐடிஐன்ற கான்செப்டில் இதை உருவாக்க போகிறாங்க. அப்போ அந்த கிளஸ்டரே அந்த ஏரியாவே ஒரு குரோ. இப்போது திருப்பூரில் நமக்கு ஆடை தொழில், அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், சென்னையில் ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி. அப்போ எங்கெங்கே என்ன மாதிரி தொழில்கள், என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல உலக தரத்திலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை கிரியேட் பண்ணும்.
1: மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை நாளை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

0: இதமான இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்சேஸா?
2: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: நேயர்களை இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.

0: நேயர்களை, இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது இடைவிடாத இசை மலை. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்த அன்பு அறிவிப்பாளர் நான் கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
5: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

வணக்கம் நேயர்களே, நேரம் இரவு 10:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, காலம் கடந்த காவிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ நேயர்களே. அதுபடி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம்.

0: மற்ற நிகழ் பூஜ்ஜியம் 43, 42 என்ற முன் நினைப்பினோடு 24, 40, 31 என்ற எண்ணிலும் 94, 86, 65, 20, 25 என்ற எண்ணில் மற்ற நிகழ்ச்சி வரலாம். இனி நிகழ்ச்சியினியம் முதல் அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வரங்க, யார் எங்கன்னு பேசுறீங்க
1: ஐயா? தருமபுரி மாவட்டம் இண்டூர் பக்கம் இருந்து கூரம்பட்டியில இருந்து பழனி பெரியம்மாள் பேசுறேன் ஐயா.
0: சரி, பழனி பெரியம்மா என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: ஐயா? படம் வந்து ரயிலுக்கு நேரமாச்சு, போறவில பொண்ணு தாயி நானும் வரேன் சின்ன தாய் என்ற பாடல் போடுங்க.

0: பேலஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: நேரம் இரவு 10:06. இது தருமபுரி பண்பலை 102.5 நேரம் இணைந்திருக்கிறோம். சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழம் நிகழே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
5: இரவு வணக்கம்.
4: வணங்க. யாருங்க பேசுறீங்க?
5: மல்லிக்குட்டை.
4: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: படம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். பாடல் வந்து இன்பம் பொங்கும் அந்த பாட்டு கொடுங்க.
4: நன்றிங்க.
5: நன்றிங்க.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
1: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்ச்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேரம் இரவு 10:12. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ்ந்தான. இந்த நிகழ்ச்சியின் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம். வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டத்து கார்பல் சரவன் பேசுறேன்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: பாசமலர் படம்
2: பாடல். சரி, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
3: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: நேரம் இரவு 10:18. இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு.

0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேரம் இரவு 10:18. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வேலை இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நானே இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அதை இயக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் தும்மாளி உழவு தொழிலாளி செல்லவையில் வண்டி தங்கங்களின் பணிவான இரவு நடக்கும். ஐயா,
2: என்ன பாடல் வேணுங்க?
3: இன்னைக்கு மலேசியா வாசியவளைய பிறந்த நாள் ஐயா, அதனால அவர் பாடிய பாடல் தர்ம யுத்தம் என்ற படத்தில் ஐயா.
2: சரிங்க.
3: ஆகாய கங்கை பூந்தேன் மலர் செவி என்ற பாடல் அனைத்து அன்பு உறவுகளுக்காக கொடுங்க ஐயா. நன்றி ஐயா.
2: நன்றி.

நேரம் இரவு 10:24 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எல்லாம் இணைந்திருக்கிறோம். சுகமான நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?

0: நேரம் இரவு 10:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.6. நேரம் இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேரே. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம். அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் கெட்டுப்பட்டி சின்னசாமி.
0: சரிங்க, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துல வந்து நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் அப்படின்னு பாட்டு
0: கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: அப்புறம் சொகமாட ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்குபட்டு தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழும் நிலை. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் நாயங்குடாய்க்கு பக்கம் புளிமேட்டுல இருந்து மாதவன் பேசுறோம் ஐயா.
0: சொல்லுங்க மாதவன் ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து கருப்பு பணம், பாட்டு வந்து கையிலே பணம் இருந்தாலும் பாட்டு வரும்.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றி நன்றி.

0: நேரம் இரவு 10:37. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேலை இரவு நேரத்தில் காலம் கடந்த காவிய காலங்களோடு இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழம் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை, வணக்கம்
1: சார். நான் அம்மணிமலபுரம் டீகர் காளிமுத்து சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், எனக்கு எங்கள் தங்கம் எம்ஜிஆர் மூவிஸ், அதுல தங்கப்பதக்கத்தின் மேலே முத்து பதிப்பது போல என்ற பாடல் வேணும். அனைவருக்கும்
0: நன்றி.

0: நேரம் இரவு 10:42. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5. வேலை இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சி. என் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி வடிவேல் பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரிக்ஷாக்காரன் படம், கடலோரம் வாங்கிய காற்று என்று காற்று அனைவருக்குங்க, உங்களுக்கும்.
0: சரி, நன்றிம்மா.
2: கடலோரம் வாங்கிய காற்று

0: நேரம் இரவு 10:46 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.6. மேலே இணைந்திருக்கிறோம் சுகபாடராக நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றி சார்.

0: நேரம் இரவு 10:51. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இணைந்திருக்கிறோம் சுகமாடராக நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை தொலைபேசியாக கேட்டு மகிழ்லாம் நிலை. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் அட்டமணி பஞ்சாயத்து தாசம்பதி சீர்தன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல்?
1: கேட்கும் பாடல் எங்க வீட்டு பிள்ளை படம். அந்த பாடல இருந்து நான் மாந்தோர் நின்று அந்த பாடல் சார். இரவு நேரத்துல பழைய பாடல் கேட்க நேர்களுக்காகவும் நம்ம பண்பலை நேர்களுக்காகவும் நன்றி சார். இந்த பாடலை ஒளிபரப்பு பண்ணுங்க சார். நன்றி சார்.

0: கல்லூரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரே இணைந்திருக்கிறோம் சுகபாடராகங்கள் நிகழ்ச்சியில். என் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: நன்றி.

கண்களில் கண்டேன் இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ முறையோ இன்றோடு போகட்டுமே.

துடிப்பு துடிப்பு வெறுப்பு உன்னாகி பெண்ணானதோ போட சொன்னால் போட்டுக்கிறேன் பொறும்பலை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே.

நேர்களை ஒளித்தேர்ந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் அறிவிப்பாளர் ஈ.ஏ. பிரபாகரன். இனி பண்பாளையில் தொடர்வது ஆங்கிலத்தின் செய்திகள். தில்லி அஞ்சலாகர்.

நேரம் இரவு 11:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நிகழ்ச்சியில் பண்பலையில் நாளை வளரும் நிகழ்ச்சி பற்றிய முன்னோட்டத்தினை கேட்கலாம். நாளை காலை 6:10 எனைத்தானம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 உலகக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணாசில் சேலம் மணிப்பாலம் மருத்துவமனையில் மலையை மலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் பிரியதர்ஷினி. காலை 7 மணிக்கு காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜெய்கி குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் விழா, தருமபுரி அரசு பட்டுக்கூட அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் இனிது இனிது ஐன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ் சாரன், 8 மணிக்கு தருமபுரி எழுத்துக்கர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சுந்தரேசர்கள், 8:45 சர்மரோகிணிவாணி சாய்பால் வழங்கும் என்று ஒரு தகவல், 1:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது, 9:05 வானொலியில் வசனம் நிகழ்ச்சியில் வானமே எல்லை உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் முனைவர் எஸ் சரவணன் அவர்கள். 10 மணிக்கு நன்றை கேட்போம் இன்றை கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேவையை மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி, 11:05 பூவே பெண் பூவே, 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கில திசைகள், 12:10 உங்கள் களம் புதிய தளம் இளம் தொழில் முனைவர் அதியமன் கோட்டை அன்பரசு அவருடன் நேர்முகம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரையிசை, அதைத் தொடர்ந்து சூழல் கப்பம் மெல்லிசை ஆகியன இடம்பெறும், 1:05 ஆங்கில திசைகள், 1:10 நெய்யர் வெப்பம், 1:30 தருமபுரி பிஜியா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கும் ஆரோக்கியம் அயல்முதம், 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு விவசாயங்கள் நிகழ்ச்சி, நாடுகள் தீவன மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி, காட்டுப்பக்கம் கால்நடை பல்கலைக்கழக தீவன தொழில்நுட்ப மையத்தின் பேரரசர் டாக்டர் சீசன் பந்தேசன் தரும் தகவல்கள், 2:00 மீண்டும் கேட்போம் சிற்றூரில் செல்வது நிகழ்ச்சியில், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பஞ்சப்பள்ளி உரிமை சிறப்பினை கேட்கலாம், 3:00 கட்டுரையின் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடுவனாக்கள், 5:00 மாலை தன்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணன் சொல்லி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:05 காங்கிரஸ் செய்திகள், 6:10 பட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:50 மாநில நேர்க்கை, 6:50 உள்ளூர் விழா, 6:55 சேலம் புதிய பேருந்துலையும் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவர்கள் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரைசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி, இயற்கை விவசாயம் ரெட்டியூர் எம் சௌதாமணி அவருடன் நேர்முகம், 8:00 இளம் தண்டல் என் பாட்டு எச பாட்டு, 9:00 ஆங்கிலத்தி செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், 11:05 ஆங்கிலத்தி செய்திகள், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு பெற்ற சாதனை நிகழ்ச்சி சிறப்பு தொடர் நிகழ்ச்சியாக டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:45 நிகழ்ச்சி குறிப்புகள் நேயர்கள் இதுவரை நாளை வரும் நிகழ்ச்சி பற்றிய முன்னோட்டத்தினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை. உறுதியான மற்றும் ஒத்த எண்ணம் கொண்ட ஒரு சிறிய குழுவால் வரலாற்றின் போக்கையே மாற்ற முடியும். உறுதியான மற்றும் ஒத்த எண்ணம் கொண்ட ஒரு சிறிய குழுவால் வரலாற்றின் போக்கையே மாற்ற முடியும். நேயர்கள் இதுவரை உறங்கும் முன் ஒரு சிந்தனையில் காந்திய சிந்தனைகளாக கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இன்றைய நிறைவடைகிறது. மீண்டும் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.